நேரம் சரியாக 1 மணி 6 நிமிடம். அது கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சி நேரம். இது இந்திய இலங்கை நேரமும் கூட. காற்று இலையில் இப்போ அடுத்து எங்களுடைய நேரத்தை சொல்ல மறந்துட்டோம். 3:35 கனடிய நேரம். இது இப்போ காலை ஆகிவிட்டது. இருந்தாலும் அடுத்த பாடல் எங்களுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செந்தில் முருகன் கேட்ட பாடல். அவர் கேட்ட பாடல் இப்போ நான் நினைச்சது கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சி இந்த பாடலாக்க முடியதல்ல. பூவேலி திரைப்படத்திலிருந்து கதை சொல்ல போறேன்னு அந்த பாடலாம் இருக்காது என்று தான் நினைக்கிறேன். அப்போ அதை அவர் கவிதை என்று சொல்வது எதை என்று எனக்கு தெரியவில்லை. பூவேலியில் அப்படி ஒரு கவிதை சொல்கிற ஒரு பாடல் இல்லை. இருந்தாலும் கவிதைகள் சொல்லவா அந்த பாடலை முழுமையாக உங்களுக்கு தருகிறேன், கேட்போம். அதுவும் கேட்கக்கூடிய ஒரு பாடல் எங்களுடைய அந்த டைட்டில் சாங்கை தரவா செந்தில் முருகன் உங்களுக்காக.

0: கவிதையோட வாராப்பா. ஐயோ, இந்த அவனோட கவிதையை கேட்டால் இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரம் நான் இன்னொரு மனத்தையாலும் நிகழ்ச்சி செய்யணும். வணக்கம் சாந்தியம்மா.
1: வணக்கம்.
0: இன்னொரு மனதாலும் கூட செய்யணும். இவட கவிதையை கேட்டா அப்புறம்
1: பாக்கலாம்.
0: பாருங்க எப்படி என்று சொல்லணும். மலரே மௌனமா பாட்டுக்கு ஒரு ரெண்டு வரி என்றாலும் நீங்க சொல்லணும்.
1: மலரே மௌனமாக்கா
0: அந்த பாட்டுக்கு நீங்கள் ரெண்டு வரி, ஏதா ரெண்டோ நாலு வரி உங்களோட மனசுல எழுந்து பாடுறது வரிகளை சொல்லணும். கட்டிக்காரி நீங்க, உங்களால முடியும் முடியாதது இல்லை. எங்க அண்ணாட்ட சொன்னாலும் சொல்லி போடுவாரு. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? நீங்க ரெண்டு வரி பழைய பாட்டுல ஒரு ரெண்டு வரி எடுத்து வரி. எப்படி இருக்கிறீங்க சாந்தியம்மா?
1: நல்லமா இருக்க மீனாமா, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: கொஞ்சம் நீங்க குண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோட பேசாம இருந்து நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க போல
1: இருக்குதானே.
0: முதல்ல உங்களோட விருப்ப பாட்டை சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும்?
1: எனது ட்ரிபிள் ஆர்ல இருந்து அந்த சின்ன பொண்ணு பாடுற பாட்டு. அது வரிகள்
0: ட்ரிபிள் ஆர்ல சின்ன பொண்ணு பாடுற பாட்டா?
1: பாடுற பாட்டு.
0: அது பாடல் வரி என்ன தொடக்கம்னு தெரியா என்ன உங்களுக்கு?
1: புரியவே இல்லை.
0: என்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணு? நீங்க இப்படி சொல்லியிருந்தா நான் அந்த அந்த அந்த குட்டி பொண்ணை யோசிச்சிருப்பேன். அம்மா உங்களை மாதிரி ஒரு குட்டி பொண்ணு தான் நடிக்கிற பொண்ணு கேட்டிருப்பேன். நீங்க அப்படி சொல்லியா? நீங்க சரி, எங்க அதுலயே ஒரு பாட்டு, அந்த பாடல் வரி தெரியவில்லை, இருந்தாலும் நான் எடுத்து வருகிறேன். சரி, எங்க கவிதை எங்க பாக்கலாம் சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த பாடலை எடுத்து வர்றேன், யோசிக்கிறீங்களா கொஞ்சம் கவிதைய வரிய?
1: சரி,
0: நான் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். நீங்க யோசிச்சுட்டு வர்றது இல்ல, நின்று கொண்டே யோசிக்கணும். விட்டா பிடிக்கலாது உங்களை, சரியா? இப்ப லெனின் ஓடுன மாதிரி தான் இருக்கு. லெனின் அம்மா வரியோட வாரம் இப்படியே நில்லு வாழ்ந்து போனேன், நான் நாளைக்கு மட்டும் நிக்கணும் இதுல அவர் வரும் வரையும். சரி, அப்படி இருந்து கேட்டுக்கொண்டு நீங்க பாட வரிகளை எடுத்து வாங்கோ, தயார் பண்ணுங்க.
1: சரி சரி சரி சரி.
0: பாடலை பார்க்கலாம் இப்பொழுது. செந்தில் முருகன் உங்களுடைய பாடல் மன்னிக்க வேணும் ஐயா, சற்று அவை சந்தித்து கொண்டேன், பாடலை முழுமையாக எடுத்து வருகிறேன்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்கே சாந்தி அம்மா. வணக்கம் சாந்தி அம்மா, தயாராயிட்டீங்களா? சாந்தி அம்மா தர்மபுரியில் இருந்து சாந்தி அம்மா தயாராயிட்டீங்களா? ஆ, எங்க பாக்கலாம். கட்டிகாரி பாடு அங்க சொல்ற கவிதையில நான் ஒரு நாலு மணித்தியால் நிகழ்ச்சி செய்யணும். எங்க பாக்கலாம்,
1: எனக்கே சிரிப்பு வருது.
0: அப்படி எல்லாம்
1: சொன்னீங்கன்னு தான்
0: எழுதுனேன். சொல்லுங்க சொல்லுங்க.
1: நேற்று வரை பேச துடித்தது மனம், ஆனால் கர்வம் தடுத்தது, மௌனம் கலைந்தது, மனம் தெளிந்தது.
0: எங்கேயோ குத்துற மாதிரி கிடக்கு. அடடா, இவ்வளவு புத்திசாலியாக்களா இருப்பாங்களேன்னு இன்றைக்கு தானேப்பா தெரியும். என்னருக்கா சொல்லுங்க, என்னருக்கா சொல்லுங்க.
1: நேற்று வரை பேச துடித்தது மனம்,
0: மனம்
1: ஆனால் கர்வம் தடுத்தது,
0: கோபமே
1: கலைந்தது.
0: கௌரவமா இல்லாட்டி கர்வமா? கர்வம், கர்வமா கோபமா தடுத்தது உங்களை? கர்வம் தடுத்தது, சரி.
1: மௌனம் கலைந்தது,
0: மௌனம்
1: மனம் தெளிந்தது,
0: மனம் தெளிந்தது. ஆஹா, மௌனம் கலைந்ததல்ல, மௌனத்தை கலைத்தார்கள், அதன் பின்புதான் மனம் தெளிந்தது.
1: நீங்க மலரே மௌனமாக்கு தானே கேட்டீங்க.
0: ஓ, நானும் அதுக்கு தாங்க சொல்றேன், நானும் அதுக்கு தாங்க சொல்றேன், நானும் அதுக்கு தாங்க சொல்றேன். நல்ல வேறுமை, யாருமே உங்களுடைய பாடல் நான் எடுத்து வருகிறேன், தேடி எடுத்து வருகிறேன். அது ட்ரிபிள் ஆர்ல இருந்து. நன்றி சாந்தி, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்க்கலாம். எங்களுடைய திருமதி செந்தில் முருகன் சுதா அவர்களுடைய பாடல். சுதா இன்றைக்கு இணைந்திருந்தார், அருமையாக பேசியிருந்தார், இனிமையாக பேசியிருந்தார். குரல் வளம், அவருடைய குரல் கேட்கும்போது

0: எங்கே இன்னொரு தடவை இந்த பாடல்.
1: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது.
0: ஒரு நிமிடம், ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் தில்லை ஸ்ரீனிவாசன். வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்க.
2: ஒரு கவிதை, ஒரு ஒரு பாட்டு பாடலோட இணையலாமா?
0: ஒரு பாடல். உங்களோட பாடல் ஒளிபரப்பி ஆகிவிட்டது. புன்னகை
2: ஒளிபரப்பு ஆகிவிட்டது.
0: ஆ, புன்னகை போதுமடி. நீங்க கவிதை சொல்ல போறீங்களா?
2: சொல்லுங்க. பாட்டு தான், அதே சரியா வரமாட்டேது. திரும்பி போட்டு பார்த்தா டக்குன்னு கால் கனெக்ட் ஆயிடுச்சு.
0: ஓ, சரி சரி. அப்ப நான் சொல்ல போறீங்களா
2: கவிதைகள்? கவிதைகள் சொல்லவா? உன் பெயர் அல்லவா உள்ளம் கொள்ளை போகுதே.
0: அடடா,
2: உன்னை கண்ட நாள் முதல்
0: அடடா
2: உள்ளம் கொள்ளை போகுதே என் அன்பே. ஓடிட்டு இருந்தது பாட்டு. அந்த பாட்டை கேட்டு அப்படியே பாடி.
0: இப்படி எத்தனை பேர் நீங்க கவிதை சொல்லுங்க. இது நல்லா இருக்கேன். பாட்டு அப்படியே கேட்டு வந்து இல்ல, உண்மையா நல்லா இருக்கு. பாடிட்டீங்க, பாடிங்க. நல்ல ஒரு பாடலும் இல்லையா அது, அந்த பாடல். நன்றி, நன்றி ஐயா.
2: அடுத்ததான் உங்க விருப்ப பாட்டை, ஏதோ ஒரு நல்ல ஒரு பாட்டை போட்டுருங்க
0: பாக்கலாம். ஏண்டா எல்லோருடைய பாடலையும் கொடுத்து நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் இருக்க முடிஞ்சு விடும் என்று நினைக்கிறேன். அடுத்த சந்தர்ப்பத்துல பாக்கலாம். நன்றி, நன்றி. அடுத்த பாடல் எங்களுடைய திருமதி செந்தில் முருகன் சுதா அவர்களுடைய. நாங்கள் நான் அன்பாவே சுதா உங்களுக்கு இந்த பாடல் காட்டடைக்கு வருகிறது. கேப்போமா?

மணியாக 1:25 நிமிடங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியின் கவிதை நிகழ்ச்சியோடு, அதாவது கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் காட்டலுக்கு வருகிற விஜயராகவன் பீஸ்ட் படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் தனக்கு புரியாத ஒரு பாட்டு, அந்த பாட்டு எடுத்து வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு புரியலண்டா எப்படி எங்களுக்கு புரிய போகுது? பாடலை கேட்போம்.

இந்த பாடல் நானும் அரபிக் பாச போல இருக்கிறது. முதல் வாரது அந்த பாஷ அதாவது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்று தான் நினைக்கிறேன். யாராவது அங்கே இருக்கிறவள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதோட மீனிங் என்னன்ட்டு, அதனுடைய விளக்கம் அதாவது என்ன பொருள் என்றதே தெரியும். சரி, அடுத்த பாடல் காட்டலையில் வர இருக்கிறது எங்களுடைய நுவரேரியாவிலிருந்து எங்களுடைய கலைச்செல்வி கலைச்செல்வன் அவர்கள் கேட்ட பாடல், அருமையான பாடல். எனக்கொரு மணிப்புறா ஜோடி ஒன்று இருந்தது, தனக்கொரு துணை வர நீண்ட தூரம் பறந்தது. இனிமையான பாடலை கேட்டிருக்கீங்கள். உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. சுகமாக இருந்தாலும் சுகமான ஒரு பாடல் கேட்போமா?

கலைச்செல்வி கேட்ட பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஜெகவர் சாதி கண்ணா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. உனக்காக நான் திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

ஜெகவர் சாதி கண்ணாவுடைய பாடலை கேட்டோம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய தர்மபுரியிலிருந்து சாந்தி அம்மா கேட்ட பாடல், அருமையான பாடல், நல்ல பாடலாக இருக்கிறது. சாந்தி அம்மா கேட்போமா? அதாவது RRR திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகிறது, கேட்போம். ஓ, அது நீங்கள் தமிழில் கேட்டுனீங்கல்ல, இது மலையாளத்தில் வர பார்க்குது. சரி, பார்க்கலாம் எப்படி என்று. மலையாளத்தில் வர பார்க்குறது, தமிழ் பாட்டெல்லாம் வேணுமா?

ஒரு பாடலை கேட்டிருக்கிறீங்கள் சாந்தி அம்மா. அடுத்து வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். மலரே மௌனமா திரைப்பட பாடலுக்கு நாங்கள் கவிதை கொண்டு வர சொல்லியிருந்தோம். அந்த கவிதைகள் எல்லாமே சிறப்பாக இருந்தது. நீங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறீங்கன்ட்டு நானும் உங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு வரி கிறுக்கி இருக்கிறேன். அந்த கவிதையை கேட்கலாம். மலரே மௌனமாக பாட்டுக்குரிய கவிதை, இல்லை கவிதை இல்லை வரி, அதில் கேட்டு என் மனதில் எனக்கு பிடிச்சு இப்படித்தான் இருக்கணுமா, இருக்கும், இருக்க வேண்டும் என்ற ஒரு வரிகளை பார்க்கலாம். ரெண்டு முறையில் எழுதியிருக்கிறேன், பார்க்கலாம். உண்டு முதல்ல பார்ப்போம். மலரென்னும் பெண்மையை, மலரென்னும் பெண்மையை உறவென்னும் அன்பால், உறவென்னும் அன்பால் கனிய வைக்கும் ஆண்மையே. மலரென்னும் பெண்மையை உறவென்னும் அன்பால் கனிய வைக்கும் ஆண்மையே. மௌனித்த மலர்தனை பேசவும் வைத்தாய், மௌனித்த மலர்தனை பேசவும் வைத்தாய், பேசிய பெண்மையின் ஜீவனில் கலந்தாய், பேசிய பெண்மையின் ஜீவனில் கலந்தாய். இது ஒரு ஐந்து வரியில நான் எடுத்து வந்திருந்தேன். அடுத்த இன்னொரு வரியை பார்க்கலாம். பாதி நீ பாதி நான், பாதி நீ பாதி நான், என் உறவில் கலந்த உறவே, என் உறவில் கலந்த உறவே. அது தடங்குறது எனக்கு. இப்போ நேரம் சரியான ஒரு 4 மணிக்கு மேலே போச்சு இல்லையா, அதனால் தடங்குது. பாதி நீ பாதி நீ மீதி நான், பாதி நீ மீதி நான், என் உறவில் கலந்த உறவே, என் உயிரில் கலந்த உயிரே, வாழ புது வாழ்வையும் தந்த வள்ளலே நீ வாழ்க. பாதி நீ மீதி நான், என் உறவில் கலந்த உறவே, என் உயிரில் கலந்த உயிரே, வாழ புது வாழ்க்கையும் தந்த வள்ளலே வாழ்க நீ. இந்த ரெண்டு வரிகளையும் எடுத்து வந்திருக்கிறேன். அந்த பாடலுக்குரிய இது. ஆனால் எனக்கு இப்போ எனக்கு பிடித்த பாடல் ஒன்று, அதையும் தந்து நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் 13 பேர் இணைந்திருந்தீர்கள். எல்லோரும் சிறப்பாகவே பேசினீர்கள், சிறப்பாகவே கொண்டு வந்தீர்கள். மெல்ல மெல்ல நீங்கள் எல்லோரும் கவிதை என்று வரிகளை எழுதி அதை இணைத்து விடுங்கள். பழக பழகத்தான் எல்லாமே சிறப்பாகும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போமா? இது எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். நீ வேணுமடா செல்லம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் காட்சியளிக்க வருகிறது. இந்த பாடல் காட்சியளிக்க வருகிறது நீ வேணுமடா செல்லம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்போம்.

நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் தொடர்வது இந்து பாடல்கள். தமிழகத்தின் திருவேணி என போற்றப்படும் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பெருக்கு சிறப்பாக கொண்டாடப்படும். அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடக்கும். மக்கள் கூடுதுறை ஆற்றில் நீராடிவிட்டு சங்கமேஸ்வரரை வழிபடுவர். தேங்காய், பழம், பூ, காதோலை கருகமணி படைத்து நதிக்கு பூஜை செய்வர். பூஜையில் வைத்த மஞ்சள் சரடினை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் காப்பாக அணிந்து கொள்வர். இதனால் ஆண்டு முழுவதும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தடையின்றி நடக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டுமல்லாமல் வீட்டிலும் எளிய முறையில் செய்யலாம். நிறை குடத்தில் இருந்து ஒரு செம்பு தண்ணீர் கொண்டு வந்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும். வழிபாட்டிற்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும். திருவிளக்கு ஏற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும். ஒரு அம்மன் படத்துக்கு உதிரி பூக்கள் தூவி 108 போற்றியை சொல்லி வணங்க வேண்டும். கற்பூர ஹாரதி செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவேரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகள், அகத்தியர் ஆகியோரை மனதில் மந்தார நினைத்து வணங்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். செம்பிலுள்ள நீரை கால் மிதிப்படாத இடத்திலோ அல்லது செடி கொடிகளிலோ ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆடி பூரத்தன்று பார்வதி பூப்படைந்ததாக ஐதீகம். இந்நாளில் சிவன் கோவில்களில் உள்ள அம்மனுக்கு பூரச் சடங்கு என்னும் பெயரில் பூப்புனித நீராட்டு விழா நடத்துவர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இதற்காக கருவறை முன் மண்டபத்தில் சிறு பந்தலிட்டு உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்வர். மூலவர் மீனாட்சிக்கும் உற்சவர் அம்மனுக்கும் ஒரே நேரத்தில் சீக்காளித்தல் என்ற சடங்கினை செய்வர். ஒரு படி ஆழாக்கில் அரிசி அல்லது சோறு நிரப்பி அதை அம்மனின் தலை முதல் பாதம் வரை மூன்று முறை ஏற்றி இறக்குவதற்கு சீக்காளித்தல் என்று பெயர். அதன் பின் உற்சவர் அம்மனின் முன் சுமங்கலி பெண்கள் நலங்கு செய்வர். இந்த நிகழ்ச்சி நடப்பது வெளியில் சரிவரத் தெரியாது. இந்த சடங்கு வைபவத்தை சில அம்மன் கோயில்களில் ஐப்பசி பூரத்திலும் நடத்துவது உண்டு. ஒரு அம்மனின் பெயரே ஆடிப்பூரம் என்பது உமக்கு தெரியுமா? கும்பகோணம் சென்னை சாலையில் உள்ள 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிவஸ்தலம் திருப்பரந்தாள். பனங்காடாக விளங்கிய இங்கு சிவன் மேற்கு நோக்கி தாளவனேஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். கிழக்கு நோக்கி நிலையில் அம்மன் தாளவனேஸ்வரி என்ற பெயரில் வீற்றிருக்கிறாள். தல விருட்சமாக பனைமரம் உள்ளது. சுயம்பு மூர்த்தியான சிவனை பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், அகத்தியர், நாகக்கன்னியர் வழிபட்டு நற்கதி பெற்றனர். தாளவனேஸ்வரர் சந்நிதியில் உள்ள ஆடிப்பூர அம்மன் என்ற பெயரில் ஒரு அம்பாள் காட்சியளிக்கிறாள். ஆடிப்பூர நாளில் இவளை வழிபட விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும். தல விருட்சமான பனைமரத்தின் அருகில் கிணறாக உள்ள நாகக்கன்னிகை தீர்த்தத்தில் நீராடினால் நாகதோஷம் நீங்கி திருமணம் கைகூடும் என்பர். ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். இறப்பு தாங்க முடியாத ஒன்றுதான், ஆனால் அது நிச்சயமான ஒன்று என்பதால் அதை பற்றி கவலைப்பட்டு ஏதும் ஆகப்போவது இல்லை. ஒரு சமயம் பிரிட்டிஷ் படைகள் இங்கர்மன் என்ற இடத்தில் எதிரி படைகளுடன் போராடி கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு வீரன் மீது குண்டு தாக்கி கால்கள் சிதைந்து விட்டன. இரத்தம் ஆறாக ஓடியது. அவன் தன் கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு முழு பலத்தையும் ஒன்று கூட்டி வீரர்கள் தங்கியிருக்கும் கூடாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அவசரமாக பெட்டியை திறந்தான். அதற்குள் அவன் மிகவும் விரும்பி வாசித்த பைபிள் இருந்தது. கண்கள் இருண்ட அந்த நிலையிலும் அவன் புத்தகத்தை திருப்பினான். தான் அடிக்கடி விரும்பி வாசிக்கும் வசனத்தை இரண்டு முறை வாசித்தான். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கின்றவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்பதே அந்த வசனம். கடவுளை விசுவாசித்த அவனது உள்ளம் நிம்மதி அடைந்தது. இரத்தம் தோய்ந்த கரங்களால் பைபிளை அணைத்தபடியே அவனது உயிர் பிரிந்தது. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நினைவு கூறத்தக்கது, ஆண்டவருடன் ஐக்கியமாகும் அனைவரும் மீண்டும் வருவார்கள் என நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே இறப்பு பற்றி கவலைப்படக்கூடாது. பாடலை கேட்கலாம்.

ஒரு ஆஸ்திகரிடம், நாத்திக நண்பர், கடவுள் இருக்கிறார் என்கிறீர்களே, அவரை நேரில் பார்த்ததுண்டா என்று கேட்டார். அதற்கு ஆத்திகர், நீங்கள் உங்களுடைய இருதய துடிப்பை எப்பொழுதாவது கண்டிருக்கிறீர்களா என்றார். அதற்கு அவர், நான் பார்த்ததில்லை என்றார். மீண்டும் ஆத்திகர் அவரிடம், இருதய துடிப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், என் நெஞ்சிலே கை வைக்கும் போதெல்லாம் என் இருதயம் துடிப்பதை உணர்கிறேன் என்கிறார். உடனே ஆத்திகர், இதுபோலத்தான் ஆண்டவரும், அவரை நாம் கண்டது இல்லை, ஆனால் அவரை உணர்கிறோம், அவரை ருசிக்கிறோம். அவர் காணப்படாதவராக இருந்தாலும் மெய்யானவராய் உணரப்படக்கூடியவராய் இருக்கிறார். அவரே செயல்களை செய்ய தூண்டுகிறார், நம்மை அருமையாக வழி நடத்துகிறார், கஷ்டம் வரும்பொழுது தேற்றி ஆற்றுகிறார் என்றார். கடவுள் நமக்குள்ளேயே இருப்பதை நாம் உணர வேண்டும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்களே. பணத்தை துச்சமாக மதித்த ஞானி ஒருவர் 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார். அவரது பெயர் ஜுனைதுல் பக்தாதி. இவரது சீடர் ஒருவர் ஞானிக்கு ஒரு முறை 500 பொற்காசுகளை காணிக்கையாக அளிக்க முன்வந்தார். ஞானி கேட்டார், அன்பு சீடரே, தங்களிடம் இவ்வளவுதான் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று. நிறைய இருக்கிறது, ஏன் கேட்கிறீர்கள் அவர்களே என்ற சீடரிடம், அது இருக்கட்டும், உங்களுக்கு அந்த செல்வம் போதுமா, இன்னும் தேவை இருக்கிறதா என்றார் ஞானி. ஆம், நான் இன்னும் பொருள் சேர்க்க ஆசைப்படுகிறேன் என்றார் சீடர். அப்படியானால் என்னை விட உங்களுக்கு பணத்தேவை அதிகமாக இருக்கிறது, எனவே இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் இருக்கும் இப்போது பணம் இல்லை, இனி வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை என்றார் ஞானி. இறை தொண்டு செய்பவர்கள் தங்களை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவை என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது. ஒரு பாடலை கேட்கலாம்.

0: இளங்கும் அன்னை ஹதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போற்று நபி மகளார் திலகம் பாத்திமா, மங்கையர் திலகம் பாத்திமா.
1: எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது பிரதிநிதியாகிய ஆதாம் அவர்களை நியமித்தார். இவருக்கு துணையாக ஹவ்வா அவர்கள் நியமிக்கப்பட்டார். இவர்களுக்கு சகல வசதியும் செய்து கொடுத்த இறைவன் ஒரே ஒரு மரத்தின் பழங்களை மட்டும் உண்ண தடை விதித்தார். இறைவன் அஜாஜிலையும் படைத்தான். ஸ்வர்க்கத்திலும் வானத்திலும் இருந்து பூமி வரை கவனித்துக் கொள்ளும் பெரிய பொறுப்பு அஜாஜுலிற்கு தரப்பட்டது. ஆனால் இறைவனின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட மரத்தின் பழங்களை சாப்பிட ஆதாம் அவர்களையும் ஹவ்வாவையும் தூண்டிய காரணத்தால், அஜாஜில் தூண்டியதால் கண்ணியத்திற்குரிய அந்த பெயர் மாற்றப்பட்டு இப்லீஸ் என்றும் ஷைத்தான் என்றும் வைக்கப்பட்டது. அவன் பாவங்களுக்குரிய காரணகர்த்தாவாக மாற்றப்பட்டான். பாவ மன்னிப்புக்குரிய கதவு அவனுக்கு நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டது. அவனது பதவி பொறுப்பு அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது. இறைவனின் கட்டளையை மதிக்காதவர்களுக்கு இக்கதிதான் ஏற்படும். இறைவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் மூலம் விளக்கியுள்ளான். அந்த கடமைகளை மதித்து அவனது அன்பிற்கு பாத்திரமாவோம். ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும், வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும், மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல, பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனை இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல, வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். தான ரத்தம் உறையாதது எப்படி? மனித உடலில் இருந்து வெளிவரும் ரத்தம் உடனடியாக உறைந்துவிடும். அதே நேரத்தில் இரத்த தானத்தின் போது பெறப்படும் ரத்தம் உறையாமல் இருப்பது எப்படி? உடலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியாகும் போது இரத்தத்தில் உள்ள என்சைம்கள் வேகமாக செயல்பட்டு இரத்தத்தை உறைய வைக்கின்றன. இதனால் காயம் ஏற்பட்ட இடத்தில் இரத்தம் உறைந்து மேலும் இரத்தம் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. அதே நேரம் இரத்த தானத்தின் போது சேகரிக்கப்படும் இரத்தம் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்படுகிறது. மேலும் இதன் பைகளில் சிறிதளவு சிட்ரேட் உப்பு கரைசல் நிரப்பப்பட்டு இருக்கும். இந்த கரைசல் இரத்தம் உறைவதை தடுக்கும் திறன் உடையது. இதனால்தான் இரத்தம் உறையாமல் இருக்கிறது. சேகரிக்கப்படும் இரத்தம் உடனே குளிர்சாதன பெட்டியில் -4 முதல் 6 டிகிரி சென்டிகிரேடு வரை குளிர்ந்த நிலையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த குளிர் தட்பவெப்ப நிலையில் என்சைம்கள் செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. இதனால் இரத்தம் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்குபவர்களே தேனீயுடன் ஒப்பிடுவர். ஆனால் தேனீயோ சோம்பேறித்தனமான ஒரு உயிரினம். இரவு பகல் எந்த நேரமும் உழைக்கும் ஒரே உயிரினம் எறும்புதான். தேனீயை பற்றிய சில ஆய்வுகள் இதோ. தேனீக்கள் வெகு தொலைவு சென்று மலர்களில் தேனை சேகரித்து திரும்பும். அவை தேன் கூட்டை அடைந்தவுடன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து 8 முறை நடனமாடுமாம். இந்த நடனத்தின் மூலம் கூட்டில் உள்ள தேனீக்களுக்கு தேன் இருக்கும் திசை தெரிவிக்கப்படுவதாக நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ன்வோன் பிரிஸ்க் கூறியுள்ளார். கடந்த 1960 வெளியிடப்பட்ட இந்த தகவல் சரியானது என இங்கிலாந்து ஆய்வுக்குழு நிரூபித்துள்ளது. டாக்டர் ஜோரிலே தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின் முடிவுகள் நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. தேனீயின் நடனத்தை பார்த்து இந்த சிக்கலான குறியீடுகளை மற்ற தேனீக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பலர் நம்ப மறுத்தனர். ஆனால் இது குறித்து நடத்தப்பட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வில் தேனீக்களின் நடன குறிப்புகளின்படி மற்ற தேனீக்கள் தேன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தேனீக்களின் நடனம் குறித்து நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளர் கார்ல் வோன் பிரிஸ்ட் கூறுகையில், தேனீ சேகரித்து திரும்பும் தேனீக்கள் கூட்டை நெருங்கியதும் தேன் கூட்டை சுற்றி பறந்தபடி தம் அடிவயிற்றை அசைத்து நடனமாடுகின்றன. உடனே தேன் கூட்டில் உள்ள மற்ற தேனீக்கள் மொய் என்ற இறைச்சலுடன் நடனமாடும். தேனீக்களை சுற்றி பறக்கின்றன. அப்பொழுது தேன் இருக்கும் திசையை சூரியனை வைத்தே மற்ற தேனீக்களுக்கு குறிப்பிடுகின்றன. அது மட்டுமின்றி தேனீக்களின் அடிவயிறு அசைப்படும் வேகத்தை வைத்துத்தான் தேன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று உணர்த்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தேன் மையங்களை செயற்கையாக உருவாக்கி தேனீக்களில் நுண் கருவி பொருத்தி ஆய்வும் செய்யப்பட்டது. அப்பொழுது தேன் உறிஞ்சிய தேனி கூட்டை அடைந்து நடனமாடியது. அதைத் தொடர்ந்து கூட்டில் உள்ள தேனீக்களும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட தேன் மையத்திற்கு சரியாக வந்து சேர்ந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை ஒருமுறைக்கு இருமுறை அவர்கள் உறுதி செய்தனர். தேனீக்களின் நடனம் வெறும் பொழுதுபோக்கு நடனம் அல்ல, அர்த்தமுள்ள நடனமாகும். இணைந்திருங்கள்.

ஆரோக்கிய குறிப்புகள் சிலவற்றை காணலாம். என்ன கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? குழந்தை பருவத்தில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் நன்றாக இருக்க சத்தான சரிவிகித உணவு மிகவும் அவசியம். அது குழந்தைகளுக்கு அதிக பருமன், எடை சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கும். இந்த விஷயத்தில் சில முறைப்படி உணவுகளை அளிக்கலாம். குழந்தைகளுக்கு இட்லி, தோசை, பால், குறைவான மில்க் ஷேக், சப்பாத்தி, சாண்ட்விச், தானிய சுண்டல், பருப்பு சாதம், கலவை சாதம், பழங்கள் சாப்பிட கொடுத்து பழக்க வேண்டும். நாள்தோறும் 4 அல்லது 5 முறையாக காய்கறி உணவுகளையும் பழங்களையும் கொடுங்கள். புரதம் செறிந்த இறைச்சி, பருப்பு வகைகள், முட்டை போன்றவற்றை சரியான அளவில் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நார்ச்சத்து மிகவும் முக்கியம். அவை அதிகம் உள்ள முழு தானிய பிரெட் போன்றவற்றை சாப்பிடக் கொடுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை விட சுட்ட, வறுத்த, ஆவியில் வேக வைத்த உணவுகள் நல்லது. கடையில் வாங்கும் உணவுகள், துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு சேர்த்த பழச்சாறுகள், சோடாக்களை கொடுக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாலையும் தண்ணீரையும் கொடுங்கள். இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பேரீச்சை, வெல்லம் போன்றவற்றை உணவில் அதிகம் சேருங்கள். நிறைய வண்ணமயமான காய்கறிகள், பழங்கள் என்று சாப்பிடும் ஆசையை தூண்டிவிடலாம். சாண்ட்விச், முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, வேக வைத்த வேர்க்கடலை போன்ற கால்சியம், புரோட்டீன் மற்றும் விட்டமின்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இரும்பு சத்து, புரதச்சத்து அதிகம் தேவைப்படும். எனவே கொழுப்பில்லாத மட்டன் சூப்பில் 3 பங்கு தண்ணீர் சேர்த்து முதல் நாள் சிறிதளவு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜீரணமானால் இந்த சூப்பை வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் கொடுக்கலாம். இதைத் தவிர சிக்கன் சூப், வேக வைத்து மசித்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு சாதம் கொடுக்கலாம். வளர வளர குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்களும் இரும்பு சத்து, கால்சியம் இவற்றின் அளவுகளும் மாறும். அதற்கேற்ப கவனித்து நாம் உணவளிக்க வேண்டும்.

நீதி நூல்களில் நிர்வாகம். பழகுவது எப்படி? கைவரும் வேந்தன் நமக்கென்று காதலித்த செவ்வி தெரியாது உரையற்க ஒவ்வொரு கால் எண்மைய எண்மையனேனும் அரியன் பெரிதம்மா கண்ணிலன் உள் வியப்பினான். இப்பொழுதெல்லாம் நிர்வாகத்துறையில் நிறைய புதிய புத்தகங்கள் வருகின்றன. நல்ல செக்ரட்டரியாக உதவியாளராக இருப்பது எப்படி, நல்ல மேலதிகாரியாக இருப்பது எப்படி என்றபடி அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுபவர்களும் படிப்பவர்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல் இது. முதலாளிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பழகும்போது அவர்களிடம் அலுவல் தொடர்பாக ஏதேனும் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் அறிந்து சொல்ல வேண்டும். இவர்தான் நமக்கு நெருக்கமாயிற்றே என்ற நினைப்பில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வது தவறு. ஏனென்றால் நமக்கு எவ்வளவு நெருக்கமான தொடர்பு ஏற்கனவே இருந்து வந்த போதிலும் மன்னன் அதிகாரி முதலாளிக்கு எந்த நேரம் என்ன வேலையோ கவலையோ, ஆகவே எல்லா நேரமும் அவர் காட்சிக்கு எளியவராகவும் கடுஞ்சொல் அல்லாதவராகவும் இருப்பார் என்று நினைக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்துகிறார் குமரகுருபரர். சமயங்களில் மன்னனே மிகுந்த வேதனையுடன் இருக்கலாம். அப்பொழுது அவனிடம் வெறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடும். இதையும் நாம் உணர்ந்து பழக வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வு இன்றைய நிலையில் உயர் அதிகாரிகளின் தனி உதவியாளர்களுக்கு அதிகம் தேவை. குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்டு மன்னன் அல்லது அதிகாரி அல்லது முதலாளியால் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கை பின்னர் அவருக்கு நல்ல மனநிலை திரும்பிய போதும் ஏற்கப்படாமல் போய்விடலாம்.

இது திருத்தலம் உலா. உயர் கல்விக்கு முருகனை தரிசிக்கலாம். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்கள் தடையின்றி இடம் கிடைக்க திருவாரூர் மாவட்டம் திருக்கலர் கிராமத்தில் உள்ள பாரிஜாதவனேஸ்வரர் கோவில் உள்ள முருகனை வியாழன் என்று வழிபட வேண்டும். இதனுடைய தல வரலாறு, பதஞ்சலி வியாக்ரபாரத முனிவர்களுக்கு சிவநடன தரிசனம் அளித்தார். இதை அறிந்த தூர்வாசர் தானும் நடனத்தை காண எண்ணி சிவபூஜை செய்தார். ஒரு வனத்தில்

பாரிஜாத மரங்களை நட்டார். தேவலோக தச்சரான விஸ்வகர்மா மூலம் சிவன் கோவில் அமைத்து வழிபட்டார். அவரது பக்தியை ஏற்ற சிவன் நடன காட்சி அளித்தார். இந்த நடனத்தை களரி என்பர். அதனால் இவ்வூர் திருக்களரி எனப்பட்டது. பின் திருக்களர் என மருவியது. சுவாமி அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. அம்மனுக்கு அமிர்தவல்லி, இளம் கொம்பன்னாள் என்ற இரு பெயர்கள். வலம்புரி விநாயகர், விஸ்வநாதர், கஜலட்சுமி, அகத்தியர், நாயன்மார், சோமஸ்கந்தர், சந்திரசேகரர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், துர்கை, லக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு பிரகாரத்தில் சன்னதிகள் உள்ளன. அஷ்டபுஜ துர்கை சிங்கத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். அகோர வீரபத்ரர் தனி சன்னதியில் இருக்கிறார். 80 அடி உயரத்தில் ராஜகோபுரம் உள்ளது. தீர்த்தம் தூர்வாச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. தூர்வாசருக்கு சிவனுக்குரிய நமச்சிவாய என்ற மந்திரம் உபதேசித்த சண்முகர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். 6 முகங்கள் 12 கைகளுடன் இருக்கும் இவர் குரு அம்சமாக உள்ளார். வள்ளி தெய்வானை இடம்பெறவில்லை. உயர்கல்விக்கு தடையின்றி இடம் கிடைக்க வியாழனன்று இவருக்கு பூஜை செய்கின்றனர். நடராஜர் பிரம்ம தாண்டவ கோலத்திலும் எதிரில் தூர்வாசர் கைகூப்பிய நிலையிலும் உள்ளனர். முதல் கும்பாபிஷேகத்தை தூர்வாசர் நடத்தியுள்ளார். பராசரர், காலவ முனிவர் ஆகியோர் பாரிஜாதவனேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 105வது ஆகும். இங்கு திருப்பணி செய்த கோவிலூர் மடாதிபதி வீரசேகர ஞான தேசிக சுவாமியின் அதிஷ்டானம் அதாவது சமாதி கோவில் அருகில் உள்ளது. இவர் திருக்களர் ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருவிழா, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தர் சஷ்டி, ஆருத்ரா தரிசனம், மார்கழி சஷ்டி திதி, சதய நட்சத்திரத்தில் நமச்சிவாய மந்திரம் உபதேசிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர், அவரிடம் ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒரு வகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருங்க, நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிப்பது தமிழகத்தின் கலையகத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித்.

இன்றைய புதுகை தென்றல் உங்களுக்காக பல விடயங்களை வழக்கம் போல தரப்போகிறது. அதோடு கூட இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது அதிகாலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பழக்கங்கள், அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வழக்கமாக சில வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற பழக்கங்களும் கூட இந்த அருமையான பழக்க வழக்கங்கள். இந்த பழக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறலாம். அந்த பழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடலுக்கு பிறகு. அன்பு சொந்தங்கள், இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம்இன் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் கொண்டு வரும் பாடல்

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இனிய வானொலி. இதயங்களை இணைக்கும் இனிய வானொலி எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். புதுகை தென்றல் உங்களுக்காக சுகமான ராகங்களோடு இனிய நல்ல நடைமுறைகளையும் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய புதுகை தென்றலில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்தால் நாமும் கூட அதை வாழ்க்கையில் பின்பற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த பழக்கங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் விழித்தெழுபவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அந்த முதன்மையான பழக்கம். அதிகாலை அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக இந்த காலத்தில் எழுபவர்களாக இருந்தார்கள். வெற்றியாளர்கள் அனைவருமே அதிகாலையில் துயிலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதைத்தான் நம் வாழ்க்கையில் முதல்ல கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு பழக்கம். தொடர்ந்து பேசுவோம். புதுகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

எம்டிஆர் அன்பு சொந்தங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொதிகை தென்றல் அதிகாலையில் வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் ஒழித்துக் கொண்டிருக்கும் இனிய சுகமான ராகங்களோடு இனிய பல விடயங்களையும் அன்றாடம் எடுத்து வருகிறது நம்மளுடைய பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க போற விஷயம், அதிகாலை வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்கிற வேண்டிய விடயம் வந்து காலை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படிங்கிறத விட யோகா, உடற்பயிற்சி பிளஸ் யோகா, இந்த ரெண்டு பழக்கங்களை எதையாவது ஒன்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சியும் கூட எவ்வளவு நேரம் அப்படின்னா, அது சாதாரண ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம். காலை கடன்களில் முடிக்கிறதுக்கு முன்னால் காலையில் துயில் எழுந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய இன்னொரு பழக்கம் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கலக்கலன்னு கலக்கறோம்.

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மின் பொதுகை தென்றலில் இப்போது நாம் தெரிந்து கொண்டிருப்பது வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி துயில் எழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகாலை பழக்கங்களே ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்து இந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக துயில் எழும்போது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, துயில் எழுவதற்கு முன்னால் தூக்கம் கலைந்ததுமே வந்து நம்ம கண்களை மூடிக்கொண்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இன்றைய நாள் எனக்கு அற்புதமான நாள், இந்த நாள் வந்து அற்புதமாக இருக்கிறது, என் உடல்நலம் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமானதாக இருக்கிறது, இன்றைய நாள் எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை நாம் மனதுக்குள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி தொடர்ந்து சொல்வதனால் என்ன நிகழ்கிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு அழகான பாடல், சுகந்தமான பாடல் உங்களுக்காக சுமந்து வருகிறது பொதுகை தென்றல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்
2: ஜி. கல கல

இந்த அதிகாலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இதமானதாக சுகந்தமானதாக சுகமானதாக அமைய வேண்டும் என்று எம்டிஆர் வானொலி வாழ்த்துகிறது. பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் வானொலி. அதேபோல பயணங்களில் இருப்பவர்கள் அவர்களது பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம்.

பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய பொதிகை தென்றலில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள், அதிகாலையில் வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அற்புதமான நடைமுறை பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி காலையில நீங்க இப்படி சொல்லும் போது உங்கள் மனதிற்குள் அந்த விடயம் பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லலாம். நான் வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார்கள். ஆழ்மனது, நம்மளுடைய ஆழ்மனது அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்று சொல்கிறார்கள். அதிகாலையில் நாம் என்ன நினைவுகளோடு எழுகிறோமோ அதே நினைவுகள் நமக்கு அந்த நாள் முழுக்க நீடித்திருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான ஒரு விடயம்.

நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிகை தென்றல். இன்றைய புதிகை தென்றல் உங்களுக்காக வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கங்கள், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் அற்புதமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த நாளை பற்றி, அதாவது அதிகாலையில் இன்று நீங்கள் செய்யப்போகிற வேலைகளுக்கான டூ டூ லிஸ்ட், அதாவது செய்ய வேண்டிய வேலைகளுக்கான ஒரு அட்டவணை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடுங்க. அந்த வேலைகள் தினமும் உங்களால் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. அந்த வேலைகள் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் வந்து அந்த வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் எந்த சிறந்த வேலையை, எந்த வேலையை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த வேலையை மட்டுமே நீங்கள் குறிப்பில் எழுதப் போகிறீர்கள். அதுதான் வந்து உண்மை. எந்த முக்கியமான வேலையை செய்யப் போகிறீர்களோ அதைத்தான் குறிப்பெடுக்கப் போகிறீர்கள். அந்த குறிப்பில் உள்ள அந்த வேலைகளை அந்த நாள் நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு அதிகாலையில் நாம் அதை குறிப்பிடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வழக்கமாக இருக்கும். இதுவும் கூட வெற்றியாளர்கள் கடைபிடிக்கிற ஒரு அருமையான நடைமுறை ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசுவோம். இது அதிகாலை வசந்தமாக உங்கள் உள்ளங்களில் வீசிக்கொண்டிருக்கும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

இதயங்களை எளிமையாக்கி கொண்டிருக்கும் இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொண்டிருப்பது சாதனையாளர்கள் கடைபிடிக்கும், வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் அணுகுமுறைகள், கடைபிடிக்கும் பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பழக்கமுமே வந்து நமக்கு வந்து அந்த பழக்கம் நம்மோடு தொடர்ந்து செயலாற்றுவதற்கு உளவியல் ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறார்கள். எந்த ஒரு நடைமுறை பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த பழக்கத்தை குறைந்தது 21 நாட்களாவது அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்து தொடர் நடைமுறை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது அதிகாலையில் எழுவதாக இருக்கட்டும் அல்லது அதிகாலையில் வந்து பல திட்டமிடலாக இருக்கட்டும், இந்த செயல்களை நீங்கள் 21 நாட்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த பழக்கம் உங்களோடு ஒன்றிவிடும் என்று உளவியல் சொல்கிறது. சரி, வெற்றியாளர்கள் சந்திக்கும் இந்த நடைமுறைகளை பயன்படுத்தினால் நீங்களும் ஒரு வெற்றியாளரே.

0: எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள், இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் இன்று உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.
1: பாட்டு போடுங்கஜி.
0: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் அன்பு உறவுகளை, உங்களோட காட்டலையில் பிரியமுடன் ரதீஷ். இப்போது இருந்து ஒரு மணி நேரத்துக்கு மதுரகானம் காட்டலையில் வருகிறது. மதுரகானத்தில் இன்று சின்ன சின்ன சொல் காட்டலையில் தவளை இருக்கிறது. ஒவ்வொரு பாடலிலும் சின்ன சின்ன என்ற சொல் இரண்டு தடவை வருகிறது. முதலில் வெறும் பாடல்,

மதுரகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் வெறும் ஒரு சொல் பாடலாக இன்று ஒரு சொல் இரண்டு தடவை வருகிறது. சின்ன சின்ன என்ற இரண்டாவது பாடலை கேட்கலாம்.

இனிமையான இந்த நேரத்தில் நீங்கள் மதுர கானம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மதுர கானத்தில் இணைகிறது ஒரு சொல் பாடல். அதில் சின்ன சின்ன என்ற சொல் இரண்டு தடவை வெறும் பாடல்கள். காற்றலையில் தவழ்கிறது வரும் அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானம் இந்த நிகழ்ச்சியில் மதுரமான பாடல்கள் ஒரு சொல் பாடலாக இன்று ஒரு சொல்லாக இருந்தாலும் இரண்டு சொல்லாக வருகிறது. சின்ன சின்ன சொல்

காற்றலையில் வரும் மதுர கானம் இது. மதுர கானத்தில் மதுர கானத்தோடு இணைந்திருக்கிறார்கள். மதுர கானத்தில் இன்று சின்ன சின்ன சொல் உள்ள பாடல்கள் காற்றலையில் வருகிறது. கேட்போம் இந்த பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் சின்ன சின்ன என்ற சொல்லுகொண்ட பாடல்கள் எடுத்து வந்திருக்கு. பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர கானம். இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. ஒரு சொல் பாடலில் அடுத்து பெறும் சின்ன சின்ன பாடல் இதோ.

சிரிக்கிறியே, சிரிடா கண், சிரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

இதுவரை நேரமும் கானம் மதுரகானம் கேட்டீர்கள். இன்னும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் காட்டலையில் இணையும் வரை விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம் நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற இணையதள வானொலி நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக கல்யாண ஊர்வலம் என்ற படத்திலிருந்து ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் நான் அவனிடம் ஒன்னே ஒன்று கேட்கணும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொழிலாளி என்ற படத்தில் இருந்து ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புன்னகை என்ற படத்திலிருந்து நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே, பணம் இல்லாதவன்

0: சொல்லுங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நடன செய்வேன் சொல்லுங்க நீங்க நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானம்பாடி என்ற படத்திலிருந்து கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்தி என்ற படத்திலிருந்து கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சுந்தரராஜன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக டெல்லி மாப்பிள்ளை என்ற படத்திலிருந்து ஆண்டவன் ஒரு நாள் களை விரித்தான், அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக அவன் பித்தனா என்ற படத்திலிருந்து இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கைக்காக என்ற படத்திலிருந்து அங்கமுத்து தங்கமுத்து தண்ணிக்கு போனாலாம் தண்ணி குடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாலாம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஏ.எல். ராகவன் மற்றும் குழுவினர்.

நீல குங்கும பாமா உன் சேலை விலகலாமா, நீல கூந்தல் மீனா அதில் பாதி இரவல் தானா, ஒன்பாயும் கேளும் நீட்டு அதில் தேயும் நைட்டும் கேட்டு ஒன்பாயும் கேளு.

அம்பள பொம்பளையான போவா ஆபரேஷன் தேடிக்கிட்டு கூடம் பாக்கம் போனா. ஆபரேஷன் இல்லாமலே அம்பள பொம்பளையான போவா ஆபரேஷன் தேடிக்கிட்டு கூடம் பாக்கம் போனா. கார்பரேஷன் லாரி ஒண்ணு கட்டி இருக்குது சாரி, ஆசை கொஞ்சம் மீறி இவ 6 மாசம் கேரி.

0: போகாமலே கல்வி மந்திரியான இவன் காபி ஹோட்டல் வச்சிருந்தவே உணவு மந்திரியான.
1: அது அந்த காலம், அந்த காலம்.
0: இவன் காபி ஹோட்டல் வச்சிருந்தவே உணவு மந்திரியான. பாட்டு பாடும் ராமா, நாம் படிக்க போகலாமா, கூட்டம் போடுவோமா, போராட்டம் நடத்தலாமா. எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் பையில். எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் கையில். அங்க முத்து தங்க

தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலேதான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி. தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலேதான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி. பொருளியலும் படிப்போம், நாட்டில் புது வழியும் வகுப்போம், அரசியலை மதிப்போம், இந்த ஆட்சியையும் பிடிப்போம். எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் பையில், எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் கையில். அங்கம் முது தங்கம் முத்து தன்

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்லும் கனியாகும் என்ற படத்திலிருந்து நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வலிவிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

திகழும் திருமகன் புகழும் கடல் போல் பெருகாரோ அறிவுடன் திகழும்.

0: என் குழந்தை வடிவினேன், அவன் கருணையை கண்டேன், கொஞ்சம் மழலை மொழியினே மழலை மொழியினே.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வா ராஜா வா என்ற படத்திலிருந்து இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

மனிதன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில்

உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை.

0: அடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான், இறைவன் வாழ்கின்றான்.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நவக்கிரகம் என்ற படத்திலிருந்து எல்லாமே வைத்துக்கு தாண்டா இல்லாத பொறுமைக்கு தாண்டா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஏ.எல். ராகவன்.

எல்லாமே வயசுக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா, எல்லாமே வயசுக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும், எல்லாமே வயசுக்கு தாண்டா, எல்லாமே வயசுக்கு தாண்டா.

நின்று பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூணே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும், முட்டால் முன்னே எட்டால் நின்று பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூணே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும், உதட்டுக்கு மேலே சிரிப்பை வெட்டி உள்ளதை மறைக்கிறதும், உன்னுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும், குழையிறதும் இடையிறதும் வளைகிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயசுக்கு தாண்டா, எல்லாமே வயசுக்கு தாண்டா.

0: வாசிச்சா தாண்டா பயரு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு. பசிச்சா தாண்டா பயரு, பசி இல்லாட்டி போனா ஏதோ தவறு. அரிசியை தாண்டா நம்பி இங்கு அவன் அவன் கவலைகள் இருக்குது தம்பி. பாலப்படச்சான் ஊருக்கு உழைக்க, கையப்படச்சான் வாரி கொடுக்க, நெஞ்ச படைச்சான் நல்லதை என்ன, நாக்கை படைச்சான் உள்ளதை சொல்லு. இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சுதான் மஞ்சகம் பண்ணா. இத்தனைக்கு மத்தியிலே புத்தியுள்ள ஆண்டவனும் பயத்தை படைச்சுதான் மஞ்சகம் பண்ணா. எல்லாமே வயசுக்கு தாண்டா, எல்லாமே வயசுக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும், எல்லாமே வயத்துக்கு தாண்டோ.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆனந்த ஜோதி என்ற படத்திலிருந்து கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரியலையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சுந்தரராஜன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வர் சுந்தரம் என்ற படத்திலிருந்து போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, பி. பி. சீனிவாஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRF வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக கல்யாண மண்டபம் என்ற படத்திலிருந்து பூத்திருக்கும் விழியெழுத்து மாலை தொடுக்கவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசிலா, பி. வி. சீனிவாஸ்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மல்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் ஒன்றியல் தமிழ் மாணவியின் காற்றலையில் வளமை போல சர்வதேச நேயர் விருப்பம் பாடல் கேட்டு மகிழ்ந்துவோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துடுவோம். முதலில் ஐரா என்ற திரைப்படுத்த பாடலை கேட்போமா? இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்த வேளை மேக தூதம் பாட வேண்டும் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலிருந்து ஹட்டன் டிராஞ்சி நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நீங்கள் தந்த அந்த பாடல் காத்திருந்தாளே ராஜகுமாரி என்ற முதல் வரியோடு தொடர்ந்து பாடும் சுயம்பரம் திரைப்படுத்து பாடல்.

அடுத்து வரும் பாடல் மேலும் இளமணி திருநாடு கண்டி மத்திய மாகாணம் விஜயராணி தந்த பாடல். ரோசக்காரி திரைப்படுத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். முல்லை மலர்களில் ஆராதனை என்று வரியெடுத்து இனிமையாக பாடுகின்றது.

கனடா தனுஷன் தந்த பாடல் மொன்றியாலில் இருந்து என்ன புள்ள என்ன புள்ள என்று கேட்கும் ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றார்கள். சுத்தி சுத்தி வந்தீக என்ற பாடல் படையப்பா திரைப்படுத்து பாடலாகும்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா தருகின்றார்கள் எனக்காக காத்திரு என்ற திரைப்படத்து பாடலை. அந்த பாடல் பனிமலை விழும் என்ற முதல் வரி. தொடரும் பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலையும் கேட்க வேண்டுமே. ஏழாம் அறுபது திரைப்படத்தில் இன்று கேட்க விரும்புகிறார் இன்னும் என்ன தோழா என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் நீண்ட கால உறவு. இளவீனிற் கால பஞ்சமி என்ற பாடலை கேட்க வைக்கின்றார். மனம் விரும்புதே உன்னை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஒரு பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல் நீ தொட்டால் என்று ஆரம்பிக்கும் வரி நல்ல நேரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இப்பொழுது ஒலிக்க இருக்கும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் தந்த பாடல். வெயில் மலையே தந்த பாடலை மெகாண்டி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து தருகின்றார்.

பாடல் ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த பாடல் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்ற நீங்காத நினைவு திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றேன் என்று தந்திருக்கின்றார் வீரமணி திருநாட்டில் இருந்து.

இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் பொன்னி திருநாள் என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து என்ற வரியோடு வரும் பாடலை தருகின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தீனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மொன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன், தமிழோடு.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல். நடந்தாய் வாளி காவேரி என்ற வரி கொண்டு அகத்தியர் திரைப்படத்தில் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அவர்கள். தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளண்டி வரசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களை மனித்து கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

0: மனம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி.
1: அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அத்தை மடி மெத்தையடி என்று பாடும் வேளையிலே அந்த பாடல் கட்டகம் என்ற திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசுரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இணையும் வேளையிலே நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் நெய்யர் வீரத்துக்கான பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமியின் சரவணன் நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் வேளையிலே கடவுள் அமைத்து வைத்த மேடை திரைப்படத்திலிருந்து மயிலே மயிலே என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

ஒலிக்க இழக்கும் அடுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு வளமை போல இன்றும் மயிலை பட்டாபி அவர்கள் மயிலா அவர் இணைந்து கேட்கும் இந்த பாடலை அவரோடு செவி மறுக்க இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ் மற்றும் ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். இந்த வேளையில் அவர்களுக்காக ஒலிக்க இருக்கும் பாடல் ஏனுங்க மாப்பிள்ளை என்று வரியெடுத்து பாடும் ஏணிப்படிகள் திரைப்படத்து பாடல்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடலை சென்னை கே கே நகர் ரேவதி அவர்கள் தன்னுடைய அன்பு பேரன் ரித்விக் உடன் இணைந்து கேட்க விரும்புகின்றார். சொந்தம் வந்தது வந்தது என்று பாடும் புதுப்பாட்டு திரைப்படத்து பாடலை.

காதல் கிழக்கன் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். பூவே முதல் பூவே என்று பாடுகின்றது தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் அனுப்பிய பாடல்.

அடுத்த ஒளிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் உன்னை நினைச்சதுமே என்ற ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல். நீண்ட கால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் அன்புடன் கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

0: கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்களும் ஒரு பாடலை ஜனவரி நிலவே நலமா என்று கேட்க வைத்து பாட வைக்கின்றார். என் உயிர் நீதானே என்ற பாடலை.
1: ஜனவரி நிலவே நலம் தானா,

அடுத்த ஒலிக்கு இருக்கும் தத்துவமான பாடல்களாக இருக்கின்றன. பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்கான பாடல் வாழ்க்கையே வேஷம் என்று 6 இருந்து 60 வயது வரை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றான்.

அடுத்து வரும் பாடலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் பாடலாக தீர்ப்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஆளுக்கொரு தேதி வைத்து என்று வரியெடுத்து பாடும் தத்துவமான பாடல்.

அருமையான ஒரு பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி அன்பு ஜெகவர் ஷாதிக் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது. தேவி என்ற திரைப்படத்திலிருந்து அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்வு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

தேவர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல். நடந்தாய் வாளி காவேரி என்ற வரி கொண்டு அகத்தியர் திரைப்படத்தில் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அவர்கள். தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி, வெள்ளண்டி வரசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை மனித்து கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அத்தை மடி மெத்தையடி என்று பாடும் வேளையிலே அந்த பாடல் கட்டகம் என்ற திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இணையும் வேளையிலே நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் நெய்யர் வீரத்துக்கான பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமியின் சரவணன் நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் வேளையிலே கடவுள் அமைத்து வைத்த மேடை திரைப்படத்திலிருந்து மயிலே மயிலே என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு வளமை போல இன்றும் மயிலை பட்டாபி அவர்கள் மயிலா அவர் இணைந்து கேட்கும் இந்த பாடலை அவரோடு செவி மறுக்க இன்றும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ் மற்றும் ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். இந்த வேளையில் அவர்களுக்காக ஒலிக்க இருக்கும் பாடல் ஏனுங்க மாப்பிள்ளை என்று வரியெடுத்து பாடும் ஏணிப்படிகள் திரைப்படுத்து பாடல்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடலை சென்னை கே கே நகர் ரேவதி அவர்கள் தன்னுடைய அன்பு பேரன் ரித்விக் உடன் இணைந்து கேட்க விரும்புகின்றார். சொந்தம் வந்தது வந்தது என்று பாடும் புதுப்பாட்டு திரைப்படத்து பாடலை.

காதல் கிழக்கன் திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். பூவே முதல் பூவே என்று பாடுகின்றது தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் அனுப்பிய பாடல்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் உன்னை நினைச்சதுமே என்ற ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல். நீண்ட கால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் அன்புடன் கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்களும் ஒரு பாடலை ஜனவரி நிலவே நலமாக என்று கேட்க வைத்து பாட வைக்கின்றார். என் உயிர் நீதானே என்ற பாடலை.

அடுத்தவனுக்கு இருக்கும் தத்துவமான பாடல்களாக இருக்கின்றன. பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்கான பாடல் வாழ்க்கையே வேஷம் என்று 6 இருந்து 60 வயது வரை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றான்.

அடுத்து வரும் பாடலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் பாடலாக தீர்ப்பு என்ற திரைப்படத்திலிருந்து ஆளுக்கொரு தேதி வைத்து என்று வரியெடுத்து பாடும் தத்துவமான பாடல்.

அருமையான ஒரு பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது. தேவி என்ற திரைப்படத்திலிருந்து அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்வு.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர் விருப்பம் உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இங்கும் அங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் என்றும் அலங்கரிக்க இருக்கும் பாடல்களுள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகள இருக்கின்றோம். முதலில் சவால் என்ற திரைப்பட பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்த பாடல். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் அவனுக்குத்தான் தெரியும் என்ற பாடி பறந்த குயில் திரைப்படுத்து பாடல். இனிமையான அர்த்தமுள்ள இந்த பாடலை டிரான்சி வீரமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பாடலுடன் அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் தாளம்பூவின் நறுமணத்தில் என்று ஆரம்பிக்கும் மகிழ்வான ஒரு பாடல் தாளம்பூ என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்திலே கண்டிமா நகரத்தில் வாழும் விஜயராணி அவர்கள்.

இவர்கள் தந்துவிட்டால் என்னுடைய பாடல் இல்லையா என்று கேட்பது போன்று சிறப்பான ஒரு பாடலை அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தனுஷன். கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து அவர் தந்த அந்த பாடல் கதைகளை பேசும் விழியருகே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

மற்றும் ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்து பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் அருள் மோகன் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடல். இன்னாச்சு என்ற திரைப்படத்து பாடல் சாரல் மழை வந்து என்று வரியெடுத்துக் கொண்டு எங்களை நினைய வைக்கின்றது இசையிலே.

தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் இருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற குமுதம் திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம். எங்கே அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது?

வரும் இனிமையான பாடல்கள். பாஸ்கரன் மாலா ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரில் இருந்து தந்திருக்கின்றார். வளமை போன்று சோடியாக வந்து சோடி குரலே கேட்கின்றார்கள். சமுத்திரம் திரைப்படுத்து பாடல் விடிய விடிய என்று பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேஜிஸ் வந்து ஒரு பாடல் ஓ வெண்ணிலாவே என்று பாட வைக்கின்றார். ஆனந்த கும்மி திரைப்படத்தில் இருந்து

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணியும் வருவார். ரமணி, நீங்கள் வாடா வாடா வாடா வாடா வாடா தோழா என்று பாடும் சிவகாசி திரைப்படத்து பாடலை அல்லவா கேட்டிருக்கின்றீர்கள்? இதோ அந்த பாடல். இது

அம்மா அம்மா என்ற அற்புதமான பாசமுள்ள ஒரு பாடல் சாமி 2 திரைப்படத்தில் ஒலித்த வேளையிலே இன்று அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வையுங்கள் என்று சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் ஜெனீவா நகரிலிருந்து வளமை போல இன்றும் நிரேஷனும் இணைந்து தந்திருக்கின்றார்.

சிவப்பா கண்டமென்றால் என்னவள் ஞாபகம் வரும் எல்லோருக்கும்? என்னவள், நீங்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை மறக்காமல் எங்களோடு இணைந்திருக்கின்ற நினைவோடு சிறை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்ற அற்புதமான பாடலை தந்தவர்களை ஒலிக்க கேட்போம் உங்களோடு நாங்களும். இதுவோ அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடல் அருணாச்சலம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்த பாடலை நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது என்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். இதோ அந்த பாடல், நகுமோ ஹே சுகமோ என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.

அன்று உறவுகளே, நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்ட திருப்தியோடு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு தமிழுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறுத்தல் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நதியினில் வெள்ளம், கரையினில் நெருப்பு, அற்புதமான தத்துவ பாடல். இந்த பாடலை பழமை போல என்றும் நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் ஆசை மனதில் கோட்டை கட்டி என்ற பல்லவியோடு சரணங்களையும் நம்ம வீட்டு தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை அன்புடன் தருகின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. பழமை போல இன்றும் அவரோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழினியாள் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் அடிலோ என்ன அற்புதமான பல்லவி. இந்த பல்லவியோடு சரணங்களையும் கூட்டி பாட வருகின்றது அமுதவல்லி என்ற திரைப்படத்திலிருந்து இந்த அழியாத காவிய பாடல். இப்படியான பாடலை தருவதில் வல்லவர் நீண்டகால உறவு நாகவிண்டம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்கள், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீல், நசீகா, ரிபாகா, இம்ரான், சாகில் அனைவரும் உலக தமிழர்களோடு கேட்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இயற்கை அன்னை தந்ததெல்லாம் என்ற ஒரு தத்துவமான பாடல் எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்திலே ஒலித்ததென்றும் அந்த பாடலை நெய்வேலி அறுதடிக்குப்பம் சரவணன் அவர்கள் யாமிருக்க பயமேன் என்று நான் கூறும் வேளையிலே அவர் கேட்கின்றார். அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோர் இணையும் வேளை அந்த பாடலும் ஒலிக்கின்றது. காற்றலையிலே கட்டுமாள்வோம்.

உனக்கு முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம். உனக்கு முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம். உனக்கு பின்னும் இருக்குமாடா.

என்ற அகந்தையினாலே நன்மை கண்ட மனிதர் இல்லை. நான் என்ற அகந்தையினாலே நன்மை கண்ட மனிதர்

உறவுகளே, இது மிக மிக இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தினமும் நீர் நேரத்திலே நீர் நேரத்தில் ஒலிக்கும் பாடலை கேட்டு மகிழும் எங்களுக்கு அந்த இசையையும் ஒரு தடவை கேட்டு மகிழ்வோமா?

வசந்த மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து மயக்கம் என்ன என்ற பாடலோடு இணைகின்றார். நீண்ட கால உறவு என்று நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் பாடலை கேட்க வந்தால் தான் மட்டும் கேளாது, தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா மற்றும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் வேளையிலே நாங்களும் இணைந்திருவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன?

கேட்டு மகிழ்ந்து உல்லாசமாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்கள். அடுத்து ஒரு பாடல், 1979 ஆண்டு திரைக்கு வந்த லட்சுமி என்ற திரைப்படத்து பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை பி எஸ் சசிரேகா பாடியதென்று எழுதியிருக்கின்றார்கள், ஆனால் இங்கே குறிப்பிடுகிறார்கள் பி சுசீலா பாடியதாக. இருப்பினும் தந்தவருக்குத்தான் நன்றாக தெரியும். மேளம் கொட்டவரும் பூங்கொடியே என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்துடனும் நண்பர்களுடன் கேட்கின்றார்.

நீ விருப்ப பாடலாக எனது பாடல் இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். லட்சுமி திரைப்படம் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் தேடியவர்கள் அவர்கள் எங்களிடம் இல்லை, நீங்கள் கல்யாண ஊர்வலம் திரைப்படத்தில் பாருங்கள் என்று கூறுகின்றார்கள். அங்கு சென்று பார்த்தபோது அந்த பாடல், அந்த பாடலையும் சுசீலா பாடியதாகத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இவர் சசிரேகா என்றும் கேட்கின்றார். அவருக்குத்தான் தெரியும் அது யார் என்று குரலே கண்டுபிடிப்பார். ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு காத்திருப்பேன் என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று கேட்கின்றார். உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகின்றேன் என்ற வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் நீர் நேரத்து பாடல். காக்கும் கரங்கள் என்ற ஒரு திரைப்படம், ஞாயிறு என்பது கண்ணாகும் என்பது பாடல். இந்த பாடலை இன்று கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி மகளே நீங்கள் கேட்ட பாடல் உங்களோடு இணைந்து ரித்விக் பேரனும் கேட்கின்றார் என்று எழுதிய வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தீனான திட்டிக்கும் பாடல்கள் திசை எங்கும் ஒலிபரப்பி எங்களையும் மகளை வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றன.

மீண்டும் தொடரும். நேயர் நிருபத்தை அலங்கரிக்க அன்புடன் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். அந்த பாடல் அகிலா அகிலா என் செடி பூ பூத்ததே என்று கூறி ஆச்சரியமாக பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார். தேன் மிட்டாய் மாங்காய் துண்டு என்ற ஒரு பாடல், ஆதார் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் நீங்கள் தந்தீர்கள், ஒலிக்கின்றது பாடல். அடுத்து

ஒரு பாடல் வித்தியாசமான முறையில் பாட கேட்க இருக்கின்றோம். ஆப்பிள் பெண்ணு என்ற திரைப்படத்திலிருந்து ஹேய் ஒருபோதும் உண்மையில் காதல் வராது என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல். அந்த பாடலை அன்புடன் கேட்கின்றார் எங்கள் நீண்ட கால உறவு வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் ஜோஜ் அவர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் அவருக்கு இந்த பாடல் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
2: தெரிவித்திருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேத்துறை.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்த உங்களோட கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன் அன்பு உறவுகளே. கலம்பத்தை அலங்கரிக்க அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இங்கே கலம்பத்தை வரவேற்று வருக வருக என்று அழைத்திருக்கின்றார்கள் அன்பு நீய நெஞ்சங்களான ஷியாமலா. ஷியாமலாவுடன் இவர்கள் மற்றவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த கலம்பத்தை. 9:41 வியாழக்கிழமை 2021 8th month 26th day என்று காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, அதாவது வானலை சிறப்பாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை

சின்ன காற்று தான் வீசுகின்றது. மெல்லிய காற்று இடையோடி கொண்டிருப்பதனால் வெளியே செல்லும் பொழுது அந்த வெக்கையினுடைய தன்மை, வெப்பத்தினுடைய தன்மை அனல் மாதிரி வீசுகின்றது. ஆனால் இந்த காற்று சற்று விலகி கொண்டு செல்கின்றபடியால் சற்று சுகமாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் வெளியே போபவர்கள் கூறுகிறார்கள். நான் கூற முடியாது. நான் ஒரு தடவை கதவை திறந்து வெளியே காலடி எடுத்து பார்த்தேன், என்னால் தாங்க முடியவில்லை. அது ஒரு வெதுப்பகத்துக்குள்ளே உள்வருவது போல் தான் இருக்கின்றது. அது வெதுப்பகத்துக்குள்ளே என்றால் அப்படி வெதும்பி வருவது போல் தான் இருக்கின்றது. ஆனால் இது எல்லா நாளைகளிலும் கனடாவிலே இந்த காலங்களே நாங்கள் கண்டிருக்கின்றோம் முன்பு. ஆனால் இந்த விடம் நீர காலம் காலங்கள் தாழ்த்தி முந்தி பிந்தி வருகின்றது. சரியான பருவ காலத்திலே பருவ அந்த நிலைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கின்றோம். மாறி வருகின்றது. அது எப்பொழுது வெப்பம் மாறியது என்றால் இன்று நேற்று அல்ல. எப்பொழுது கடற்கோள் வந்து உலகெல்லாம் ஒரு ஆட்டம் அவ்வளவு குறுக்கி இந்த கடற்கோளிலிருந்து உலக திரைப்ப உலக படத்தையே மாற்றி அமைக்கும் வண்ணம் தரை மார்க்கங்கள் ஏற்பட்டதோ அது அன்றிலிருந்து இந்த அலைவருது அந்த காற்றலை எங்களுடைய மலை வீழ்ச்சி வெப்பம் இவையெல்லாம் மாறித்தான் வருகின்றது. வரவேண்டிய பருவத்தில் வராமல் பருவம் கடந்து வருகின்றது. அதுக்கு கலியுகம் தான் காரணம். இந்த யுகம், இந்த யுகத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கோம். கலியுகத்திலே எல்லாம் மாற்றமாகத்தான் நடைபெறும். அன்பு, கருணை, சாந்தை, பொறுமை இது எல்லாம் மாறித்தான் வருகின்றன. மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறுகிறார்கள். மனிதநேயத்தை காணவில்லை. நாட்டுக்கு நாடு அப்படி நடந்து நின்று பாருங்கள். ஒரு நாட்டிலே நடந்த யுத்தத்தில் அதிலே புரட்சியாளர்கள் வந்தார்கள். புரட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி தம்பட்டம் தட்டுகிறார்கள், தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றது. புரட்சி செய்து ஒரு மனித நேயத்தை உருவாக்கி ஒரு பொது நலத்தை கொண்டு வரவும் விட மாட்டார்கள் மற்றவர்கள். அது அரசியல் சாணக்கியம், தந்திரம் என்ற சாணக்கியம் என தந்திரங்கள் மக்களின் மூளைகளை சலவை செய்து உரிமை குரல்களை உருக்கி நசித்து கொண்டு போவதுதான் இந்த அரசாங்கங்களாக இருக்கின்றது. அவர்களால் ஆகாதது எதுவும் ஒன்றுமே இல்லை. அவர்களால் ஆகாது எதுவும் அவர்களால் உருப்படியாக செய்ய முடியும். எந்த அரசாங்கமாவது மக்களுக்கு நலன் பகைக்கும் நலன் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல கைங்கரியத்தையும் செய்யவில்லை. பேச்சு மட்டும்தான். தங்கள் தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு பணத்தை மையமாக வைத்து தான் அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த கொரோனா சிகிச்சையிலிருந்தே நன்றாகத்தில் எவ்வளவு தூரம் வாய் சவடால் விடுகின்றார்கள். மக்கள் இந்த மூளையை மாற்றுகிறார்கள். சட்டத்தை வைத்து அதை திணிப்பதற்கு எவ்வளவு திண்டிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் என்ன செய்ய முடியும்? மக்கள் புரட்சி வர முடியுமா? மக்களால் அதை எடுத்து கேட்க முடியுமா? மக்களால் மக்களுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களுக்குள் மக்களான அந்த பிரமுகர்கள் இருக்கின்றார்களே, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பல்லை இழுத்து வாக்கு மட்டும் வாங்கி கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த சிறந்த ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் மக்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் பணத்தினாலே அடித்து அதை சாகடித்து விட்டார்கள். அந்த கைங்கரியத்தை தர்ம ஆட்சி அல்லது நிதானமான ஆட்சி என்று எங்களால் காண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அப்பட்டமாக தெரிகின்றது. அப்பட்டமாக அப்படியே தெரிகின்றது. அரசியல் என்ற சாணக்கியம் எப்படி இருக்கின்றது? அந்த அரசியல் சாணக்கியம் அரசியலாளர்கள் தங்களுக்குத்தான் சாதகமாக வைத்திருக்கின்றார்கள். எந்த பிரதம மந்திரியோ எந்த அதிபரோ செய்ய முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்து வந்தவர்கள், மக்களுடைய நலன் தெரிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் சென்றது மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கல்ல, தங்களோட கட்சியை வளர்ப்பதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் தான் சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு தூபம் போடும் வகையிலே மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் உள்ளூர்களிலும் இருக்கின்றார்களே தரகர்கள், அவர்களை தரகர்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் உயிர்களை பணயம் வைத்து கொடுக்கும் தரகர்கள் அவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நாக்கிலே நல்லது என்றது இல்லை. இன்று மாலையிலே ஒரு பாடல், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒரு பாடலை கேட்டோம். அந்த சத்தியத்தை காக்கும் எவரும் இன்று நாட்டை அரசாளவில்லை. ஒரு இடத்தையாவது நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாமல் இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் அநியாய ஆட்சிகளும் அட்டூழியங்களும் மக்களின் மனதை மாற்றி மூளையை செலவு செய்து அவர்களுடைய சுதந்திர நாக்கை துண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்த்தால் பொங்கி எழுகின்றது. பூரு கொண்டு வேண்டும் போல் இருக்கின்றது. பூரு கொண்டு எழுந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று வந்த எத்தனை புரட்சியாளர், நல்ல கைங்கரியங்களை செய்யக்கூடிய புரட்சியாளர்களை அடக்கி இருக்கின்றார்கள். இந்த வல்லரசுகள் எல்லாம்

0: சேருங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து புது ஆளுமையை கொண்டு வருவதை விரும்பாதவர்கள். ஏனென்றால் இவர்கள் யாரும் நல்லாட்சி புரியவில்லை தானே. ஒரு காலத்திலே இயேசுநாதர் பிறந்தபோது என்ன நடந்தது? அரசிலே இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வர அவரை துரோகி என்று சிலுவையிலே அறைந்தார்கள் இல்லையா? அந்த வாரிசுகளில் வந்த அரசாங்கங்கள் தானே இப்பொழுது இருப்பது. எங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது? எங்கே நடக்கின்றது? அவர்கள் தங்களுடைய பைகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சந்ததிகளையும் பெருக்குவதற்காக வளர்ப்பதற்குத்தான் இருந்த ஆட்சியாளர்கள். அது கண்ணிடையே தெரிகின்றது. வேறு உலகத்துக்கு போகவில்லை. எங்கள் தமிழ்நாட்டை, ஈழத்திரு நாட்டை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள், அப்படியே தெரிகின்றது. எங்கே இருக்கின்றது என்ன? இங்கு முதல்வர்கள் என்று வருவார்கள். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ஆட்சி அணிகளில் வந்து அங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தலைகளையும் தாங்கள்லாம் நின்று வந்தவர்கள், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடித்து மக்களின் வாக்குகளை பகடை காய் போன்று உருட்டி பிரட்டி விளையாடி பதவிக்கு வந்திருக்கிறார். அவர்கள் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாது. அது வடிவாக தெரியும். வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரியுது. எந்த பெரிய ஜாம்பவான் தங்களை தாங்கள் புகன்றோண்டு தங்களுக்கு தாங்கள் கோடிக்கணக்கானப்பட்ட பணத்தை கொட்டி செலவழிக்கின்றார்கள். யாருடைய பணம் அது? மக்களுடைய பணம். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே அறிந்த 39 கோடியிலே ஏதோ செய்ய இருக்கின்றார்கள். யாருடைய பணம் அந்த பணம்? யாருக்கு அதை செய்கிறார்கள்? எங்கே நல்லாட்சி புரிந்தார்கள்? எங்கே நீண்ட நாள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள்? 5 வருடத்துக்கு கூட வருவதும், 2 வருடத்தால் போவதும், முண்டி அடித்துக் கொண்டு ஓடுவதும், நம்பிக்கையில்லா பிரகடனம் கொண்டருவதும், மற்ற கட்சிகளை சாடுவதுமா இருந்தார்களே தவிர மக்களுக்காக யார் செய்தார்கள்? இன்று புலம்புகிறார்கள் வந்து ஆட்சியிலே வந்து, அதை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தது, செய்ததுகளையெல்லாம் தூக்கி பிடித்து பெரிதாக காட்டுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அல்ல, உண்மை அல்ல. அது மக்களுக்கு தெரிகின்றது. ஆனால் கேட்க முடியாதவாறு அவர்கள் வாய்க்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். லஞ்சம் என்பதை கொடுத்து அவர்களை கை நீட்ட வைத்து, இவர்களை கை நீட்டி அங்கே கொடுத்து விட்டு அவர்கள் இலவசத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஏமாளிகளாக்கிவிட்டார்கள். உலகத்திலே எந்த இடத்திலே நல்லாட்சி இல்லை. அதனால்தான் இன்று இந்த அறத்தை நிலைநாட்ட ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த நுண்கிருமி எங்கே? இந்த நுண்கிருமி, இந்த நல்லாட்சி வல்லரசு சந்திர மண்டலம் கண்ட அரசுகள் எங்கே இந்த நோய்க்கிருமியை அளிக்கட்டும் பார்ப்போம். முடியாது, முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் அதை வைத்து மக்களை பகடைக்காயாக்கி பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு நாடு. அறையன்றோம் முதிரை பலகைகள், புதிய சந்தன பேழைகளிலே அடைத்த பிணங்கள் எல்லாம் இப்போது கார்ட்போர்ட் மட்டைக்குள்ளே அடைக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள். எங்கே சேர்ந்து விட்டது இந்த பணங்கள்? ஒதுங்கிவிட்டது ஆளுநர்களின் பொக்கத்துக்குள்ளே இருக்கின்றது. நல்லதே, அந்த உறவுகளே கிராமத்திலே சில விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். என்ன கருத்துக்களை தந்தேன் பொழுது சொல்லெடுத்து பார்ப்போம். நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். எங்கே இந்த நிகழ்வை எத்தனை பேர் ஆதரிக்கின்றார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் கையெழுத்து இங்கே எழுதி இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். பார்ப்போம் எத்தனை பேர். இங்கு யாரும் இன்னும் வரவில்லை என்றுதான் எண்ணுகின்றேன். 12-11. யா சியாமலா அப்பா வருக வருக வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார். வடலூர் ஆனந்தன் எழுதியிருக்கின்றார். கதை நேற்று மகிழ்ந்தோம், கதை கேட்டு மகிழ்ந்தோம், கதை கேட்ட வேளையிலே ஐயா வணக்கம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இருவரும் தான் ஏனிவரை காணவில்லை, அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொல் எடுத்து பாடுவோம். நிகழ்வே வந்து நான் ஒரு பதம் தருவேன், அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். இறுதியிலே பாட்டு முடிவிலே தந்தவர்கள் என்று பாடல்களை தெரிவு செய்து கொண்டு காற்றலையில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கதம்பத்தை நிகழ்த்துவோம். 9:51 உங்களுக்கு, எங்களுக்கு 12:22. உலகம் பல பாகங்கள் இருக்கும் அன்பு உறவுகளை வாருங்கள். முதலாவதா வருவதற்கு இங்கே காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதம். அந்த பதத்தை தந்து கொண்டு பாடலை கேட்க வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. சொல் எடுத்து பாடுவோம். இந்த பாடலை கேட்போம். இப்பொழுது கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு நீங்கள் வரலாம், கதம்பத்தை சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, மனிதன் மனிதராக இருக்கவனும், மக்கள் மக்களாக இருக்கவனும், மனித நேயம், பொறுப்புணர்வு, சகோதர தத்துவம், அன்பு, கருணை, சாந்தம் இவையெல்லாம் வளர வேண்டும். வளருமாக இருந்தால், உலக நாடுகள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. காலத்துக்கு காலம் மனிதன் அரசாட்சி செய்யும் பொழுது ஒரு நாட்டை ஒரு நாடு அடித்து பிடிப்பதைத்தான் செய்தார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் மக்களுடைய சேவையை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒவ்வொரு அரசர் காலத்திலிருந்து வருகின்றது இந்த சந்ததி, சந்ததியாக அரசியல் அப்படி வருகின்றது. கையோங்கிடமும் பணம் படைத்தவன் தான் இன்று ஆட்சியை செலுத்த முடிகின்றது. எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் வந்து எத்தனையோ சவாடர்கள் விட்டார்கள், எத்தனையோ கருத்துக்களை கூறினாரோ யாரும் நிறைவேற்றியதாக இல்லை. எங்கு அன்பு மகன் வடலூர் ஆனந்தன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா ஆனந்தன்?
1: நலமா இருக்கின்றன ஐயா.
0: நல்லது. அங்கே நீங்கள் மலைக்குறிச்சியை பற்றி கூறினீர்கள். எப்படி இருக்கு இப்பொழுது? நான் கூறிய பற்றியில் ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் அல்லது ஒத்த கருத்துக்கள் இருந்தால் நீங்க பேசலாம் ஐயா.
1: ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் சரியா தான் இருக்கு. அதாவது அந்த ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி அவங்க பைய ஒப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர, அப்பாவி மக்கள் பாவம் எப்படி எல்லாம் திண்டாடுறாங்க பாத்தீங்களா? மக்களையே பாதுகாக்காம மக்களை பாதுகாக்கிறதுக்குன்றதுக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஆகி போயிட்டு இப்போ உள்ள சூழல் தான்.
0: அவர்களால் முடியாது, ஆனால் பொய் பேசுகிறார்கள். அது மட்டும் எங்களுக்கு தெரிகின்றது. பேராயுதமான வாக்கு என்ற ஆயுதம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு.
1: மூளைச்சலவை சரிங்க,
0: மூளைச்சலவைன்னு செய்யினார். பணத்தால், சண்டித்தனத்தால், அடக்கு முறையால்
1: சொன்னீங்க.
0: இலவசம் இலவசம் கொடுப்பதற்கு எத்தனை கைக்கூலிகள் இருக்கின்றார்கள் உங்கள் மத்தியிலே?
1: இலவசம் எப்படி கொடுக்கவே முடியாது. எப்படி கொடுக்க முடியாது இலவசம்? இங்கிருந்து எங்க இருந்து வரை அது எப்படி, யாரு கொடுக்க முடியும் இலவசங்கிறது சொல்லுங்க?
0: ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுப்பதா என்ன? மக்களிடத்திலிருந்து வரி வசூலித்து மக்களிடையே தன் விலையை உயர்த்தி மக்களிடையே தன் ஏமாற்றி எடுத்து அதை கொடுப்பார்கள். அந்த அதை அதுக்குத்தானே இருக்கின்ற அவர்கள் நேரடியாக வராது. கைகூலிகளை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அவர்களிடம் நாங்கள் சென்று கேட்டால் அவர்களுக்கு பதில் தெரியாது. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், கத்தி எடுப்பவர்கள். அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் திரைப்படங்களில் இன்று இளைஞர்கள்
1: வேகம் வேகம் உள்ளதை தவிர விவேகம் இல்லை சொல்றீங்க.
0: அந்த வேகம் விவேகம் இருக்கின்றது, வேகமும் இருக்கின்றது. அதை தட்டி அமர்த்தி அடிக்கின்றார்கள். எந்த கையுறை பொருளை கொடுத்து விட்டார்கள், கை நீட்டி விட்டார்கள். இல்லாமல் நேர்மையாக வாழ்பவர்களும் வாழ முடியாமலுக்கு தட்டி கேட்டால் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போகின்றார்கள் இல்லையா? அடக்கமுறை
1: அவங்க ஆதரிக்கணும். ஆதரிக்கணும். அவங்க ஆதரிக்கலன்னா அவங்களுக்கு சிக்கலா போயிடும். அதனால ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது.
0: இப்பொழுது விவசாய புரட்சி நடந்தது, என்ன நடந்தது? அது
1: என்ன, அது காலம் மாத காலங்களாகி அது என்னன்னே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு.
0: விஸ்வானமாக போய்விட்டது. அடக்க முறையும் பணமும் பணபலமும் தான் இப்பொழுது ஆட்சி. எந்த நாள் நான் இந்தியாவை மட்டும் கூறவில்லை, இலங்கையை மட்டும் கூறவில்லை, உலக நாடுகள் அத்தனையும் கூறுகின்றேன். உலக நாடுகளுக்கு வருகின்ற தலைவர்கள் வாக்குச்சாவடிக்கு வாக்கு மக்களிடம் இருக்கின்ற பெரிய ஆயுதம் வாக்கு. அந்த அந்த வாக்கை பலமிழக்க செய்து விட்டார்கள். வாக்கை வைத்துக் கொண்டு மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் இப்பொழுது. அப்படி அல்ல, அந்த புரட்சியை செய்து நல்லாட்சி கொண்டு வர வேண்டும் என்று வருபவர்களை புரட்சியாளர் பயங்கரவாதிகள் என்று முத்திரகுத்தி அவர்களை அடக்குகின்றனர். எல்லா வல்லரசும் சேர்ந்து இப்பொழுது அங்கே ஆப்கானிஸ்தானில் நடக்கின்றது. அதுதான் அவர்களுடைய கோரிக்கையும் அவர்களுடைய தேவைகளும் அவருடைய நிலைநாட்டலும் வேறு. ஆனால் இடையிலே உள்ளவர்கள் அந்தரம் தெரிகின்றதான். அடுத்த வல்லரசுகள் என்ன செய்கிறார்கள் என்று விடமாட்டார்கள் ஐயா, விடமாட்டார்கள். அதனால் தான் இந்த கொரோனா என்றது வந்து இவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ரைவன் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டுத்தான் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துவார்.
1: அது அநீதி ஏற்படும் போது அந்த தெய்வங்களே வந்து இறங்கி நிக்கிற மாதிரி தான் அந்த இது மாதிரி சூழல் ஏற்படுறது.
0: நிச்சயமாக.
1: அதர்மம் தலை தூக்கும் போது அந்த தர்மன்ற அந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்து நம்மள வந்து அச்சுறுத்துற மாதிரி நம்மளை கொண்டு நிறுத்துது.
0: உண்மை. யார் அறவழி கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அநியாயம் நடக்கும். பாருங்கள், வந்த இறந்து போனவர்கள் பெரிய பாரதூர பாதிப்பிலே ஏற்படுவர்கள். ஒரு பாமர மக்களை அவர்கள் கூறவில்லை இல்லை, அவர்கள் செல்லவில்லை வைத்தியசாலைக்கு. அவர்கள் அறவழியாக வீடுகளில் இருந்து எங்களுடைய முதியோர்கள் காட்டிய நல்வழிகளிலேயும் இயற்கை மூலிகைகளை உடன்பிழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டு தலைவிருத்து ஆடியவர்கள் தான் இப்ப தலைவுத்துக்கரணமாக விழுந்து கிடக்கிறார்கள். நிலத்திலே அவர்கள் நான் வாழும் பொழுது நிலம் என்று ஒன்று இருக்கின்றது. பொறுமை காக்கும் பூமியில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் அட்டூழியம் செய்பவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். அட்டூழியம் செய்பவர்களில் முதல் தரத்திலே இருப்பவர்கள் அந்த அரசியல் தலைவர்கள். அவர்கள் பேசுவதொன்று செய்வதொன்று எவ்வளவு அடாவடித்தனம் செய்கிறார்கள் ஐயா. யாரும் எதிர்த்து கதைக்கல அளவுக்கு அடக்குமுறை வந்தது. அவர்களுக்கு இந்த வருத்தம் வந்து அப்ப பாருங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கவர்ந்து போனார்கள். நல்லது ஆனந்தன், நீங்க
1: வரும்போது அந்த ஒரு வேகத்தோட வராங்க, தவிர அந்த வேகங்கிறது அப்படியே மாறி போயிடுது. அந்த ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது வருவதுக்கு முன்னாடி அதோட அருமை தெரியுது, வந்த பிறகு மாறிடுறாங்க.
0: அதான் அதை தட்டி கேட்பவர்களுடைய ஆபாசத்தையும் அவர்கள் மட்டும் தட்டி விடுவார்கள். அதற்காக நீ ஒரு யுகம் வர வேண்டுமே தவிர இந்த யுகத்தில் இது நடைபெற மாட்டாது, நல்ல ஆட்சி கிடைக்காது, மக்களுக்கு நன்மை பயக்காது. என்னையா மக்கள் கேட்பது? நல்ல உணவு, நல்ல உடை, உறையுள் உடை, அதுதானே கேட்கின்றார்கள். நன்றாக உடுத்து படுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வீடுகளில் இருந்து போக வேண்டும் என்று. அது பேராசை கொண்டு அலைபவர்கள் மற்றவர்களை சுரண்டிக் கொண்டு தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று அநியாயங்களை செய்பவர்களை கண்டுவிட்டு அறம் இப்படி தலைபெறித்தாடுகின்றது.
1: உண்ண உணவு
0: கொடுக்க உடை,
1: உண்ண உணவு கொடுக்க உடை,
0: உறையுடை
1: இருப்பிடம், இதுதான்
0: மூன்றுதான் மக்களுக்கு தேவை.
1: உலகில் எந்த மலையில இந்த இதுதான் மக்களுடைய கோரிக்கைகளும் அவங்க தலைமையா இருக்கிறவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை இந்த மூன்று தான். எங்கேயா இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மூன்று. தலைவராக வர்றவங்க இந்த மூன்றையும் செய்து கொடுக்கணும் மக்களுக்கு.
0: அதுதான் ஆட்சி, அதுதான் ஆட்சி. நல்ல ஆட்சி இருந்தால் மழையேன் இப்படி மாறி பெய்கின்றது, காலநிலையேன் மாறி போகின்றது, இதெல்லாம் இவர்களுடைய அட்டூழியங்களால் நடந்து இயற்கைக்கு எதிராக நடந்தார்கள். இப்பொழுது இயற்கை கொடுக்கின்றது தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அந்த வட துருவத்திலே இருந்த பனிக்கட்டி இவ்வளவு காலமும் கரையவில்லை, இப்பொழுதுதானே கரைந்து கடல் மட்டத்திலே சேருகிறது.
1: பனிக்கட்டிகள் கூட கரைந்து போகக்கூடிய காலங்கள்ல வந்துருச்சு, பனியே உருகக்கூடிய ஒரு காலகட்டமா ஆயிடுச்சு மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய அந்த சூழல்.
0: இல்ல மனிதனுடைய சூழல், இந்த ஆளுநர்கள், ஆளுநர்கள் தான் பிழை. மக்கள் என்ன பிழை இருக்குது? 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சம் காரணமாக கையை நீட்டுகிறார்கள். இப்பொழுது சொன்னார்கள் ஏதோ 39 கோடியிலே ஏதோ செய்ய போகிறார்கள். யாருக்காக அவர் என்ன செய்தார், அதுக்காக எதுக்காக செய்ய வேண்டும்? எத்தனை நாடுகள் தட்டி துளைக்கின்றது அவரை. அப்பாவுக்காக மகன் செய்கிறார் என்று கூட, மகன் ஆரண்ட பணத்தை மக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அப்பாவுக்காக மகன் ஆக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அடுத்து வருகின்றது மகன் பெறப்படும் என்று மற்றவர்களுடைய மண்டையை கழுவி அவர் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் என்ன அரசியல் தெரிந்தவர்கள்? போராடவும்
1: விளம்பரம் வேணாம்,
0: எதிர்த்து
1: விளம்பரம் வேணாம் தான் சொல்றாங்க.
0: எதிர்த்து
1: சொல்றாங்க,
0: எதிர்த்து கதைப்பவனை கொலை செய்வதும், தடுத்து கேட்பவனை தனியடி ஆட்களை விட்டு அடித்து தொந்தரவு செய்வதும். பேச்சு நன்றாக இருக்கின்றது, செயல் மற்ற பக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் ஆளுநர்கள் போட்டி அவர்களுக்குள்ளே உள்ள போட்டி, மக்களோடு போட்டி அல்ல. மக்கள் திசை திரும்ப தெரியாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்களுக்குள்ளேயே கையாட்களை வைத்துக் கொண்டு மூளையை செலவை செய்து பணத்தால் அடித்து பிழுத்து விட்டார்கள். இதை தட்டி
1: தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்கள்லாம்.
0: இவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களோடு ஒத்துப்பாக, இவங்களை எல்லாம் ஜுச்சுபிக்கள் ஐயா, இவங்களுக்கு என்ன தெரியும்? தடியெடுத்து தடியெடுத்து அடித்து முழுத்தி போட்டி போட்டு கிழிச்சு அறிஞ்சு விளம்பரங்களை கிழித்து பறைகளை உடைத்து கடைகளை அடித்து உடைத்து புலத்திலே சென்றால் அங்கே கையுறை வாங்கும் அதிகாரிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் தலை சாயத்தோடு விட்டுக் கொடுக்கிறார்கள். கொலை செய்தாலும் தப்பி செல்கிறார்கள். அப்படி மலிந்து விட்டது எல்லாம். அதைத்தான் விதைத்தார்கள். தாங்கள் மட்டும் தலை நிமிந்து ஆள வேண்டும், தாங்கள் மட்டும் வெள்ளை உடுப்போட தெரிய வேண்டும், மக்கள் மத்தியில தாங்கள் மட்டும் பேச வேண்டும், தங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, தங்களுடைய சந்ததிக்குத்தான் இவை வரும் என்று சந்ததியை பெருக்கி சந்ததிக்கு ஏற்ற வருவாய்களையும் வாழும் வலது வசதிகளையும் பெருக்கினார்களே தவிர மக்களை என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அது வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரிகிறது. அரசியல் கண்ணோட்டத்தை வெளியிலே இருந்து ஆய்வு செய்பவர்களுக்கு தான் அது தெரிகின்றது. அதிலேயும் பாரபட்சமாக இருப்பது எங்களுடைய ஆசிய நாடுகள் தான். இலங்கை, இந்திய, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளுக்குள்ள உள்ள அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் சாக்கடைகள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்கள் யாரையும் அரசியல்வாதிகள் என்று இங்கு யாரும் மதிப்பதும் இல்லை, கூறுவதும் இல்லை. அவர்களுக்கு என்ன தெரியும், அடிக்க தெரியும், உடைக்க தெரியும், பந்தா போட்டு உலக அங்கே உள்ள நிலங்களை எல்லாம் வளைத்து போட தெரியும், கட்டிடங்களை பிடிக்க தெரியும். இந்த தலைவர்கள் எல்லோரும் தான், ஒருவர் இருவர் அல்ல. ஆனந்தன் நல்ல நேரம் பேசுகிறோம், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்களும் என்னோடு இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பதம் காலை என்ற பதம். காலை என்ற பதத்தை கொண்டு 5 பாடல்கள் தர வேண்டும்.
1: காலை காலை தென்றல் பாடி வரும் ராகம் புதுராகும்
0: சிறப்பு. காலை தென்றல் என்பதை பாடியும் காட்டினீர்கள், வாழ்த்துக்கள் ஆனந்தன் உங்களுக்கு. முதலாவது பாடல் தந்துவிட்டேன், இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள் பார்ப்போம்.
1: காலையிலும் மாலையிலும் இது கல்லூரி வாசலில் வந்த நிலா.
0: ஆஹா, காலையிலும் மாலையிலும் கல்லூரி வாசலில் வந்த அது எந்த நிலாவையா?
1: கல்லூரி வாசலில் அது கல்லூரி காலங்கள்.
0: நல்லது. அடுத்த பாடல் ஆனந்தன்.
1: காலையும் நீயே மாலையும் நீயே காற்றும் நீயே கடலலை நீயே காலையும் நீயே மாலையும் நீயே. அந்த பாடலுங்க
0: சிறப்பு. 3 பாடல்களை தந்திருந்தால் அற்புதமான பாடல். 4 பாடலை கொண்டு வாருங்கள்.
1: காலை 3 பாடல் வந்து
0: சின்ன பாடல்கள். காலை காலை நேர தண்டல் காத்து
1: காலை
0: காலை
1: யோசிச்சு யோசித்து வர நீங்க 3 பாடல் கொடுத்திருக்கேன்.
0: காலையில் எழுந்தால் காலையில் எழுந்ததும் கண் திறந்து பார்த்தால் பல பாடல்கள் இருக்கின்றன. காலை மீண்டும் பெறப்போகின்றீர்களா?
1: யோசித்து வர
0: நீங்க யோசித்து மீண்டும் கடுக்க ஆரம். நீங்கள் 3 பாடலை அடுத்தடுத்து தந்தீர்கள். காலை என்றவுடன் உங்கள் மனதில் இருந்ததை வேகமாக நினைத்து விவேகமாக அதை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பான பாடலை தந்தீர்கள். இனி 2 பாடல் மீண்டும் வந்து தரலாம், நீங்கள் வாருங்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: இனிமையான பாடலை தந்திருந்த வேளையில் அன்பு மகள் ரேவதி வருகிறார். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி
2: வணக்கம். அப்பா
0: வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. ரேவதி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நலம் நலம். இப்பொழுது காற்றலைக்கு நான் வந்தவுடன் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா?
2: ஆனந்தன் அவர்கள் வரும்போது
0: ஆனந்தன் வந்ததை கேட்டீர்கள். நல்லது மகளே. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்க, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி அதற்கு. நீங்கள் வந்தமைக்கு இணைந்தமைக்கு நன்றி. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் மாலை. மாலை என்ற பதம் கொண்டு 5 பாடல் தர வேண்டும் ரேவதி.
2: மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அந்த பாடல் அப்பா.
0: ஆஹா, மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மங்கிய ஒளியினை போலே நீங்கள் கேட்ட பாடல். நல்லது. அடுத்து என்ன பாடலாம் இருக்கு
2: அப்பா? 20 பாட்டு வீணை வச்சு பாடுவாங்க சௌகர் ஜானகி. மாலை மாலை பொழுதின் மயக்கத்திலே நான்.
0: காலத்தால் அழியாத ஒரு பாடல் தந்தீர்கள், வாழ்த்துக்கள் அறைவதி. அடுத்த பாடல்
2: மாலை. அப்பா மாலையில் பூத்த மல்லிகை அந்த மாதிரி ஒரு பாடல் வரும்.
0: மாலை நேரத்திலே அந்த மல்லிகை பூத்ததா? மாலையில் பூத்த மல்லிகை என்ற பாடல். நல்ல பாடல். மாலையில் பூத்த மல்லிகை. அடுத்த பாடல்
2: என்ன? டக்குன்னு
0: வர ரேவதி ராணி பாடல் களஞ்சியம் திடீர் திடீர்னு பாடல் தருவார். என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: மாலை மாலை மாட்டுது
0: மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் மகளே. மாலை என்னை வாட்டுது என்ற புதிய பாடத்துக்கு. சரி, மூன்றாம்.
2: அப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்துருது, மாலை நேரத்து மயக்கம்.
0: ஆஹா, அது இது மாலை நேரத்து வணக்கம் மயக்கம் வரும். இது மாலை நேரத்து மயக்கம் அப்படி இல்லவா வரும். இது மாலை நேரம்,
2: அது வேண்டாம். மாலை முட்டை மாலை, அப்பா எத்தனை மாலை? அப்பா இந்த மாலை பண்ணலாம். அப்பா மாலை வண்ண மாலை,
0: அந்த மாலை வந்து பொழுது அல்ல, அது கழுத்திலே போடுகிற மாலை. அப்ப அதை நாங்கள் விடுவோம். வேற ஒன்று தாருங்க.
2: ஆமாப்பா,
0: சோலை குயில் என்று ஏதோ கருக்கலில் என்று வரும்.
2: மாலை பொழுதினில் சோலை குயில் யார் பாடுதோ.
0: மாலை மாலை கருக்கலில், மாலை கருக்கலில் சோலை குயில். கட்டிக்காரை கட்டிக்காரை ஐந்து பாடலை தந்து நிறைவேற்றி விட்டீர்கள். உங்களுக்கு மறுபடியும் வேண்டும் ஒரு பதத்துக்கு காண்போம் உங்களை. நன்றி அம்மா, நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. எங்கே சியாமலா வர வேண்டும்? சியாமலா மகளே, சியாமலா வணக்கம். நலமா இருக்கானே?
3: நல்லா இருக்கப்பா.
0: நல்லது. சரி, உங்களுக்கு இப்பொழுது வருகின்ற பாடல் ஏன் என்ற பதம் தாங்கி வருகின்றது. ஏன்
4: ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அந்த பாட்டுவா
0: கெட்டிக்காரை, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்து இரண்டாவது பாடல்
1: ஏனோ அப்படி இருக்கலப்பா.
0: வரலாம், ஏனோ கேள்விதானே. ஏன் ஏனோ
4: ஏனை எழுப்பலானாய் மடமானே.
0: ஏனோ என்னை
1: எழுப்ப.
0: சரி, அடுத்த பாடலை கொடுங்கள்.
1: அதே பாட்டுதான் பாட அதே மாதிரி வருவது.
4: ஏனோ என்னை எழுப்பலானாய் அழகு மடமானே
1: அப்படி இருப்பா. இந்த
0: பாட்டு
1: வந்து ஏனோ ஏனை எழுப்பலானாய் மடமானி. அந்த பாட்டுப்பா
0: சத்யவான்
1: சாவித்ரி.
0: அது நவராத்திரிப்பா. ஏனோ சத்யவான் சாவித்ரி கதையை நவராத்திரி திரைப்படத்திலே நல்லது. ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே. அடுத்தது
1: ரெண்டு
0: செல்லவா. வேறு பழங்களை கேட்கும் போது ஓடி வரும் பாடல்கள் சொந்தமாக வரும்பொழுது தடுமாறும்
1: இல்லையா?
0: மீண்டும் வருகிறீர்களா? இன்னும் ரெண்டு பாடல்கள் வேண்டும் மகளே. கொண்டு வாருங்கள், தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்காரை இப்ப முகமது அலியிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராகவேந்தர் முகமது அலி அவர்களே.
5: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நாலாவது உறவாக வந்திருக்கு. உங்களுக்கு வருகின்ற பாடல் என்ன பாடலை தரலாம் என்று எண்ணும் போது இங்கே இருக்கின்றது உங்களுக்கு காதல் என்ற வரியோடு வருகின்றது பாடல். காதல்
5: கால வருது.
0: காதல் காதல் லவ். ராகவேந்தர் சிரிக்கிறார் காதல் என்றவுடன். நீங்கள் காதலிக்கவில்லையா?
5: இல்லையா.
0: நீங்கள் காதல் என்றால் கணவன் மனைவி அல்லது ஒரு வாலிபன் வாலபியினுடைய காதலை எண்ண வேண்டாம். எல்லோரிடம் அன்பு, மகளிடம் காதல், அம்மாவிடம் காதல், அப்பாவிடம் காதல், கடவுளிடம் காதல். காதல் அப்படி இல்லாம காதல் என்றால் அன்பு தானே.
5: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை. ஐந்து பாடல் காதல் என்ற வரியோடு நல்ல வரியோடு கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. இனிமையாக
5: காதல் தனையா காதலுக்கு ஒரு ஐந்து பாடல் நான் தருகிறேன். ஐயா
0: பாருங்கள்.
5: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அங்கே காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? அடுத்தது
5: காதல் வானிலே காதல் வானிலே. அது ஒண்ணு
0: காதல் வானிலே காதல் வானிலே கெட்டிக்காரன். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல்
5: மூன்றாவது பாடல்கள் தான்
0: பிரேக்கப்படும்.
5: காதல் என்பது, காதல் என்பது கனவு கனவு கனவு மாகமா அப்படின்னு
0: உங்களுக்கே அது தடுமாற்றம் இருக்கிறது. தெளிவான வகைப்படமாக தர வேண்டும். உங்களுக்கே தடுமாற்றத்தை எப்படி தர முடியும்? கொண்டு வாருங்கள், ஒரு பாடம் கொண்டு வாருங்கள், அல்லது அந்த பாடலை சரியான வரியை கொண்டு வாருங்கள்.
5: வரலாமையா?
0: மறுபடியும் வரலாம். இப்ப காதல் ரெண்டு பாடல், எத்தனை பாடல்? அப்ப காதல் நீங்கள் நீங்களே எத்தனை பாடல் கேட்டிருக்கின்றீர்களே? வெண்ணிலாவில் இருக்கின்றது.
5: காதல் வெண்ணிலா கையில் தேருமா சொல்லு பூங்காற்றே. அது
0: பாத்தீங்களா, ஒரு பாடல் இருந்து காதல் வெண்ணிலானும் வந்து விட்டது. வேற என்ன வரும்? பாண்டியராஜன் காலத்தில் கசக்குதையான்ற ஒரு பாடல் வரும்.
5: காதல் கசக்குதையா,
0: ஞாபகத்தை தூண்டுவதற்கு இதுதான் மிருகம் விவேகம் என்று கூறுவது. உங்கள் பொக்கிஷத்திலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது, வெளியில் வரவில்லை. கொண்டு வாங்க, இன்னும் ஒரு பாடல் தானே.
5: இன்னும் ஒரு பாடல் தானே ஐயா. ஐயா ஒரு பாடல்.
0: கண்ணன் வந்தானோ?
5: ஐயா
0: கண்ணன் வந்தானோன்ற ஒரு பாடல் வருமே. இந்த பாடல் ஞாபகத்துக்கு வருவதில்லை உங்களுக்கு. இல்ல, நீ குறிப்பிட்ட பாடல்களுக்குள்ளேதான் நீர் நேரத்திலும் வந்து கேட்டுக் கொண்டு போவீர்கள். குறிப்பிட்ட பாடல்களைதான் திருப்பி திருப்பி கேட்பீர்கள். புதிய பாடல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பாடல்கள் கேட்டிருக்கீங்க? எத்தனை பாடல்கள் கேட்டிருக்கீங்கள் தானே? காதல் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இப்ப நான் உதவி செய்து ரெண்டு பாடலை கொடுத்தீர்கள், அங்க நீங்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வாருங்கள் அந்த பாடலை. கற்றுக்கொள்ள ஒரு பாடல் தானே, முயற்சி பண்ணி பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
5: ஐயா வேணும், நான் மீண்டும் வருகிறேன். அடுத்த
0: மீண்டும் பாருங்கள். ஐந்து நான்கு பதங்கள் தந்து விட்டீர்கள், ஐந்தாவது பதத்தை கொண்டு வர ஒரு பாடல் தானே கொண்டு வர. சரி, கொண்டு பாருங்கள்.
5: வந்து தருகிறேன்.
0: நல்லது, நல்லது. அடுத்து வருபவருக்கு இங்கே நல்லதொரு பதம் இருக்கின்றது, அவர் உடனே கூறுவார் ஐந்து பாடல்களை. ஓடுகாரங்கள் யாராக இருக்கலாம், அடுத்து வருபவர்களுக்கு ஐந்து பாடல்கள் கூறக்கூடிய ஒரு பதம் இங்கே இருக்கின்றது. தாமோதரன் ஐயா அவர்கள் வணக்கம் கூறியிருக்கின்றார். வணக்கம் கூறியவர் காற்றலைக்கும் வர வேண்டும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள் என்று கூறியிருக்கின்றார். ரேவதி வணக்கம் கூறி வந்துவிட்டார். செல்வகுமார் வணக்கம் கூறியிருக்கின்றார். அங்கே ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள். வணக்கம் கூறியவர்கள் வணக்கத்தோடு நிற்காமல் காற்றலைக்கும் வந்து உங்களுக்கு பதங்களை தேடும். நல்ல பதம் ஒன்றும் இருக்கின்றது. அடுத்த பதம், அடுத்த வருபவருக்கு நல்ல பதம் கொண்டு வரலாம். ஓடி வர வேண்டும். ஒன்றிய தமிழ் வானொலி ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள். பாடலை தருவதானால் பாடலுக்கு இங்கே பதவிகள் வரும். வருவதற்கு இங்கே அதற்கு முதல் சரி பாடல் வருகிறது.
6: சசகனி சபானி சாசா சசசமகனி சபானி சாசா.
0: எங்கே சியாமலா வந்து விட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். எடுத்து விட்டீர்களா?
7: ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்ப்பா?
0: இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரியும் தானே மகளே? உடனே வரவில்லை இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே. அடுத்த பாடல், இன்னும் ஒரு பாடல் வேண்டும்.
7: ஏன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். அந்த வசனமாயில் ஒரு பாட்டுக்குள்ள
0: பாத்தீங்களா? ஒரு ஏனுக்கு எத்தனை ஏன் வந்து விட்டது? என்ன ஏன் ஏன் ஏன்
7: ஒரு கேட்டீங்க சொல்லிட்டு போயிடும்பா.
0: என்னம்மா
7: இன்னொரு பதத்தை இப்படியே கேட்டுறீங்கன்னா ரெண்டாவது வராம சொல்லுங்க.
0: அப்படியா? இல்ல, இந்த உலகிலே அது வராது. மீண்டும் நீங்கள் கற்று வர வேணும். சரி அம்மா, நன்றி. நீங்கள் நினைத்து முதல் ஐந்தும் தந்துவிட்டீர்கள். மிகுதி ஐந்து தருவதற்கு ஆயத்தமாகுங்கள். வணக்கம் வணக்கம் மகனே ஃபாரூக் சவுதி அரேபியா.
8: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
8: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம்.
8: அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்.
0: நலம் நாங்கள் நலமறிய, நாங்கள் நலமறை, நீங்கள் நலமறைந்து கொண்டீர்கள். நாங்கள் நலம் என்று கூறிவிட்டு நீங்களும் நலம் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள், இணைந்து கொள்வோம். அங்கே உங்களுடைய வெப்பநிலை இப்பொழுது சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கின்றது பாரூக்?
9: கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா, வாழ்த்துக்கள் சிறப்புகள். கொஞ்சம் எங்களுக்கு வேற வேற கூடி கொண்டு போகின்றது. இப்பொழுது எக்கச்சக்கமாக வந்து விட்டது. மாறி வந்து விட்டது மகனே, காலங்களிலாம் உலக நாடுகளில் மாறி வந்து விட்டது. நான் முதல்ல கூர்மையின் தான் எல்லாம் மாட்டேன். கலியுகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான பதம் என்ன பதமாக இருக்கும்? இரண்டால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
9: நீங்க இப்ப சொன்னீங்கதானப்பா, நல்ல பதம் கண்டிப்பாட்டு சொல்லிருந்தானே, அதே மகிழ்ந்தடிச்சு விட்டாங்க.
0: சரி, ஓடி வந்ததுக்காக தருகின்ற அந்த பதத்தை தென்றல் என்ற பதம்.
9: ஓ, தென்றல். பாப்போம் பாப்போம், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு.
0: சிறப்பு
9: அந்த பாட்டு,
0: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. கட்டிக்காரன் உடனே சொல்லிவிட்டார் ஒரு பாடல். எங்க அடுத்த பாடல்?
9: ஆமாதான், தென்றல் காட்டு. தென்றலுக்கு தெரியுமா தென்மாங்கு பாட்டு? அப்படி இருக்கல
0: உண்மையிலே அந்த பாடல நான் நினைக்கிறேன், நீங்கள் கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. அதான் அப்பாவும் தென்றலுக்கு தெரியுமா. இப்ப சாமலா இந்த பாடத்தை எடுப்பதற்கா கேட்டு இருந்தாரு. அப்ப அடுத்த தாருங்க நான் சொல்லுறேன். அப்பா அவன் மீண்டும் ஆனா இதை விட சுலபமானது அவன் கிடைக்கலாம் தானே. சரி, கொண்டு வாருங்கள் அடுத்ததை கொண்டு.
9: வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ.
0: அடே தென்றல் வந்து தீண்டும் போது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ. நல்ல பாடல். மூன்றாவது பாடலை தந்தீர்கள். அடுத்து நான்காவது ஐந்தாவது இரண்டு பாடல் தான் இருக்கின்றது.
9: தென்றல் வந்து எண்ணி தொடும்
0: பாத்தீங்களா, தென்றல் வந்து அப்படி தொடுகிறது. அப்படி தென்றல் வந்து என்னை தொடும். அடுத்தது
9: தென்றல் என்னை முத்தம் விட்டது.
0: அட்ரஸ் செகண்ட். ஒரு ஓடை நதியாகிறது. ஒரு ஓடை நதியாகிறது. தென்றல் என்னை முத்தமிட்டது. நல்ல பாடலை தந்தீர்கள் பாருங்க. ஐந்து இனிமையான தென்றலோடு சம்பந்தப்பட்ட தென்றலில் நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா. என்ன எண்ணத்தான் நம்ம வேற உடனே வராது. எண்ணம் எண்ணும் போதுதான் வேற வேண்டியது.
9: மற்றவங்களுக்கு தெலும்பு வருது, நமக்கு தெலும்பு வரணும். எல்லாம் காட்டு வந்து ஏன் கேள்வி எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து வர மாதிரி. நன்றிப்பா, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே முகமது அலி அவர்களை கொண்டு வந்து விட்டார் காதல் பாடலை. எங்கே கொண்டு வாருங்கள் ராகவேந்தர் உங்கள் காதல் பாடலை.
10: ஐயா, ஒரே ஒரு பாடல் காதல் ரோஜாவே கண்ணே நீ எங்கே. அந்த பாடல் ஐயா
0: அற்புதமாம். அற்புதம். சிறப்பாக ஐந்து பாடலை தந்தீர்கள். ஆனால் காதல் என்ற பதத்துக்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தது. கட்டிக்காரன் மீண்டும் அணைந்து மேலும் ஐந்து பாடல் தர தண்டியுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
10: நாளை பழைய பாடல் இருக்கின்றது ஐயா.
0: நல்லது, அதற்கு காரணம் இருக்கலாம், நீங்கள் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி அலியா அவர்களே. அங்கே மகன் செல்வகுமார் வந்துவிட்டார். எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றார். செல்வகுமார்
11: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார். என்று பணிக்கு சேர்ந்தீர்களா? பணி முடிந்து விட்டதா?
11: பணி முடிந்திருக்குப்பா.
0: அப்படியா?
11: வந்துட்டு
0: சரி. அப்ப என்ன பாடல் தந்தால் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்?
11: நீங்க நல்ல பாட்டாதான் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
0: ஒன்று என்ற பாடலை கொண்டு வாருங்கள். ஒன்று
11: ஒன்று ஒன்று ஒன்றன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். அந்த பாடல் தான்.
0: அடேங்க அப்பா, எல்லாரும் கேட்காத பாடலை தெரியல. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடிய பாடல், நல்ல பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். நல்லது. அடுத்த பாடல்
11: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. அந்த பாடல்.
0: ஆஹா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
11: ஒன்னு சொல்லலாமா? ஒன்னொன்னா
0: சொல்லலாம்.
11: ஒன்னா ஒன்னா சொல்லு சொல்லு.
0: ஒன்னா சொல்லு சொல்லு. வாழ்த்துக்கள். ஒன்னா ஒன்னா. அடுத்த பாடல் மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு
11: முதலாளி.
0: ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாடல். அடுத்த பாடல் இனி ஒரு பாடல் இருந்தால் சரியாக இருக்கும்.
12: ஒரு பாட்டு
0: திருவிளையாடல் இருக்குது.
12: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார் அந்த பாடல்.
0: ஒரு ராஜா ராணியிடம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான பாடல் ஐந்து பாடலை தந்து சிறப்பித்துக் கொண்டீர்கள். கட்டிக்காரன் நீங்கள் கட்டிக்காரன். சரியா, மீண்டும் வரலாம், இன்னும் ஐந்து பாடல் தரலாம், மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி செல்வகுமார்.
12: சரி,
0: அடுத்த உறவு யாராக இருக்கும்? சியாமலா அழைத்திருந்தீர்கள், இங்கே ஓடி வர வேண்டும். சியாமலா, அடுத்த பாடல் சிறப்பான பாடல் இருக்கின்றது, ஓடி வர வேண்டும். உங்களுக்கு ஏற்ற பாடல், அற்புதமான பாடல். எல்லா பதங்களுக்கும் பாடல்கள் நிறைவாக இருக்கின்றது காற்றலையில். அந்த பாடலை தெளிவெடுத்து கொண்டு வந்து தருவது தானே மக்கள். சரி, முகமது அலி மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் முகமது அலி. அலி வணக்கம். வணக்கம்
13: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: இரண்டாவது ஐயா வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு என்ன படம் தந்தால் நீங்கள் பாடலை விரைவாக தருவீர்கள்?
13: ஐயா, நீங்கள் என்ன பாடல் தர விருப்பப்பட்டுகிறீர்களோ அதை தாருங்கள்.
0: நான் விருப்பப்படுகிறேன். உங்கள் பெயருக்கு திறந்து பார்த்த பொழுது இந்த பெயர் தான், இந்த பாடல் தான் பெறுகின்றது. அம்மா என்று ஆரம்பிக்கும் பாடல்கள் ஐந்து தாருங்கள். அம்மா இலகுவான பதம்.
13: அம்மா, அம்மா உன் அழைக்காத உயிரில்லையே, அது ஒண்ணு ஐயா.
0: ஆமா, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல் ஒன்று. அடுத்தது,
13: அடுத்தது வந்து அம்மா அம்மா அந்த பாடல் ஒண்ணு.
0: அந்த பாடல் முடியுங்கள். அம்மா அம்மாண்டு இருக்குது, அது என்ன பாடல்? அம்மா அம்மா அந்த வரியை கூட வேண்டும்.
13: உழைப்பாளையில வரவை அந்த பாடல். அம்மா அம்மா இந்த
0: அம்மா அம்மா எந்த நார் உயிரே என்ற பாடல், அது நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல்.
13: அம்மா நான் பெத்த பிள்ளை அந்த பாடல்.
0: நான் பெத்த பிள்ளையா நீ பெத்த பிள்ளையா? அம்மா நீ சுமந்த பிள்ளை, அப்படித்தானே?
13: நீ பெற்ற பிள்ளை தான். அம்மா தான் பெற்றுவாங்க.
0: அம்மா நீ சுமந்த பிள்ளை. நீ சுமந்த பிள்ளை. சரி, ரெண்டு பாடல். இன்னும் ரெண்டு பாடல்
13: ஐயா. மூன்று பாடல். ஆமா ஐயா, ரெண்டு பாடல் வருமா?
0: அம்மாவை அம்மாவை கூப்பிடுது. அம்மாவை தான் கூப்பிட வேண்டும். அடிமை பெண்ணிலே ஒரு பட பாடல் இருக்கின்றது. ஜெயலலிதா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு பாடும் பாடல்.
13: ஐயா, இரண்டு பாடல் இருக்குது ஐயா.
0: இரண்டு பாடல் தர வேண்டும், இரண்டு பாடல் தர வேண்டும். இங்கே கொண்டு வாருங்கள்.
13: இரண்டு பாடல் வந்து நான் மீண்டும் வருகிறேன் ஐயா. பழைய பாடல் லாபம் இல்லை.
0: சரி, மீண்டும் பாருங்கள். இரண்டு பாடல் நிறுவனத்துக்கு இரண்டு பாடல் தர வேண்டும். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
13: நன்றி.
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. எங்கே வணக்கம் ஆனந்தன். இரண்டு பாடல்கள் தர இருக்கின்றீர்கள். ஓ ஓ, ஆனந்தனுடைய இணைப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லையே. ஆனந்தன், உங்கள் இணைப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. மீண்டும் வளையுங்கள் ஆனந்தன். ஆனந்தன் மீண்டும் வளையு. வணக்கம், வணக்கம் ஆனந்தன்.
14: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: இரண்டு பாடல் தர வேண்டும். பாருங்கள் இரண்டு பாடல்களை.
14: காலையில் எழுந்து காப்பி கொடுத்த அந்த பாடல் ஒண்ணு சேர்த்துங்க.
0: எப்படி என்ன பாடல்? காலை
14: காலை எழுந்து காப்பி குடித்து அப்படின்னு வருங்க. நல்ல பாடல்.
0: காலையில் எழுந்து காப்பி கொடுத்து அங்காலே எப்படி இருக்கும் அது?
14: காவேரிக்கு பிறந்த நாள்.
0: காலையில் எழுந்து காப்பி குடிச்சு காவேரிக்கு பிறந்த நாளா? எழுந்து காப்பி குடித்து. சரி, அடுத்த பாடல்.
14: அடுத்த பாடல் வந்து காலையில் கேட்டது கோவில் மணி அந்த பாடல்.
0: சிறப்பான பாடல். கெட்டிக்காரன் ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். காலையில் கேட்டது கோவில் ஞாபகத்தை உண்டு. எத்தனையோ பாடல்கள் தெரியும், ஆனா உடனே வருகிறதில்லை என்று சொல்வது சரியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து பாடலை தந்து விட்டீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து ஐந்து பாடலை வேறு பதத்துக்கு தரலாம். சரியா? நல்லது ஆனந்தன், நல்லது ஆனந்தன், நல்லது, நல்லது. இப்பொழுது செல்வகுமார் மீண்டும் இரண்டாவது தடவையாக இருந்தார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார்
15: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். இப்பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டிய பாடல் எதற்கு என்றால், நீங்கள் காற்று என்ற பதத்துக்கு இந்த பாடல் தர வேண்டும். காற்று
15: காற்று காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அந்த பாடம்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாடி காட்டினீர்கள், நன்று. காற்று வாங்க போனேன், சரி. அடுத்த பாடல்
15: காற்றினிலே வரும் கீதம். அந்த பாடல் தான்
0: காற்றினிலே வரும் கீதம் கட்டிக்காரன். அடுத்த பாடலை தாருங்கள். மூன்றாவதாக
15: காற்று சென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம். அந்த பாடல் தான்
0: நல்லது. காற்றுக்கென்ன வேலி. அடுத்த காற்று பாசமலர்ல ஒரு பாடல் இருக்க வேணும்
15: நினைக்கிறேன்.
0: அது ஒரு பாட்டு இருக்குது கண்ணம்மாண்டு வரும். இது ஒரு பாரதி ஏற்ற பாடல். அந்த பாடல்
15: காக்கை சிறை.
0: அது காக்கை. இது வந்து இப்ப காற்றோடு சேர்ந்து வெளியிடை என்று வரும்.
15: காற்று இடைவேளி கண்ணம்மா.
0: அப்படி வராது அந்த பாடல்.
15: காற்று இடைவேளி
0: இல்ல, காற்று இடைவேளி என்று வராது அந்த பாடல்.
15: நானே சொல்லிடுறேன்.
0: ஆமா, நீங்க சொற்களை மாத்திரீர்கள், சரியாக சொல்லுங்கள்.
15: ஆமா, சரியா சொல்றேன்ப்பா. ஆனா அந்த மாதிரி வரும், சரியா தெரியலங்கப்பா.
0: மொழி
15: திரைப்படையை காதலை எண்ணி தவிக்கின்றேன்.
0: காற்றுக்கு அடுத்தது என்ன பதம்?
15: அதுதான் என்ன,
0: கண்ணம்மாவ சேர்த்து வரும். காற்றுக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையிலே ஒரு வரி இருக்கின்றது. இடையிலே இருக்கின்றது
15: காற்று இடைவேளி கண்ணா.
0: காற்று இடைவேளி கண்ணா. காற்று இடைவேளி உந்தன்
15: காதலை எண்ணி.
0: சரி, அடுத்த பாடல் இருக்கும்.
15: அடுத்து நாலு பாட்டு
0: மொழியிலே ஒரு பாடல் இருக்கின்றது.
15: காற்று
0: நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ரிதம் திரைப்பட்டு
15: வாங்க போனி.
0: அது சொல்லிட்டேன் முதல் பாடல். அதான்
15: சொல்லிட்டேன். எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். இங்க வந்தா தான்ப்பா பாட்டு தெரிய மாட்டேன்.
0: அப்படியா?
15: எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது நீ கேட்கும்போது பாட்டெல்லாம் நிறைய வருது. ஒரு பாட்டு எங்க
0: எங்க கூறுங்க. ஒரு பாடல் இருக்கிறது. மொழி திரைப்படத்திலே ஒரு பாடல் இருக்கின்றது.
15: அப்படியா?
0: ஒன்பது பாடலை தந்து விட்டீர்கள். இரண்டாவது தரத்துல வந்து ஒரு பாடல் தந்தா பத்து பாடல்.
15: ஒரு பாடல் போய் போயிட்டு வந்து சொல்லட்டுமாங்களா?
0: அந்த ஒரு பாடல் போய் வந்து இதுல போறீர்கள், போய் வாருங்கள். உங்கள் நேரம் இது. முடிவதற்குள் வந்தால் சரி. அடுத்த பாடலை இனிமையான ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்த பதமும் நல்லது ஒரு பதத்தோட வருகின்றது. யார் வந்து சொல்ல போகிறார்? பல பாடல்கள் அந்த பதத்துக்கு எடுக்கலாம். எங்கே மஞ்சுளா அணைத்திருந்தீர்கள். எங்கே மஞ்சுளா? உங்களுடைய அழைப்பை மீண்டும் தாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 8 தடவை அழைப்புகள் வந்துவிட்டது. பாடல்கள் குறையிலேயும் இருக்கின்றது. அலி அவர்களோடு இன்னும் இரண்டு பாடல்கள் தர வேண்டும். செல்வகுமார் ஒரு பாடல் தர வேண்டும். மற்றவர்கள் ஓடி வரலாம். அந்த இரண்டாவது தடவையும் கேட்கலாம். பாடல்களை ஓடி வந்து கேளுங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. அலி வந்துவிட்டார். எங்கே அலி? கொண்டு வாருங்கள். நீங்க இரண்டு பாடல் தர வேண்டும்.
16: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம். கொண்டு வாருங்கள் ராகவேந்தர்.
16: அம்மா சும்மா இல்லட. அந்த பாடல் ஒண்ணுயா?
0: நல்லது. அம்மா சும்மா இல்லட நல்லது. அடுத்த பாடல் ஒரு
16: பாடல்
0: உங்களுக்கு வலைத்தளம் உதவி செய்கின்றது, வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான பாடலை இரண்டாவது முறை இருந்து மொத்தம் 10 பாடலை தந்த கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பு பாடல்கள் போட்டி முடிந்தே பாருங்கள், நேரலை பாடல் கேட்பதற்கு நீங்கள் வரலாம். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். வர வேண்டும். அங்கே மீண்டும் அடுத்த உறவு மஞ்சுளா வந்திருக்கின்றார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மஞ்சுளா?
17: ஒரே மழைப்பா.
0: அந்த மழை பெய்யுறதா இப்பொழுது? ஐயோ, பெரிய மழையா சிறிய மழையா?
17: பெரிய மழைதான் பெய்யுதுப்பா.
0: வெளியே போக முடியாது. இது இப்பொழுது இன்றைய நிலை உங்களுக்கு விவசாயத்துக்கு உகந்ததா இல்லையா?
17: எங்களுக்கு முடிஞ்சிச்சுப்பா, நெல் எல்லாம் ஏத்திட்டோம்பா, வித்துட்டோம்.
0: அப்ப பரவாயில்ல.
17: 12 மூட்டைதான் நஞ்சிச்சு, அதை ஆற வச்சு மறுபடியும் 2வது ஏத்தின்னு
0: போயிட்டாங்க. ஓ, கட்டிக்காரங்க, வாழ்த்துக்கள். சிறப்பு. ஆகவே இந்த மலை உங்களுக்கு பாதகம் இல்லை, நல்லது. அப்ப உங்களுக்கு வந்த பதம் இப்பொழுது மகளே மஞ்சுளா, நதி என்ற பதம். நதி,
17: நதியா?
0: அதுலயே
17: உங்களாண்டு
0: வரும்போது மறந்து பாடல் எல்லாம். ஐயோ, சரி, ஒரு மூச்சு விட்டு நிறு மூச்சு விட்டு விட்டு பாடலை தாருங்க. இந்த பாடல்கள்
17: சொல்றேன். நதியோரம் நாணல் ஒன்று, அந்த பாட்டு
0: நான் நினைக்க கூறுகிறீர்கள் அந்த பாடலை. நதியோரம் நாணல் ஒன்று, சரி. அடுத்த பாடல்,
17: நதிக்கரையோரத்து நாணல்களே.
0: நதிக்கரையோரத்து நாணல்களே. கட்டிக்காரை உடனே தந்தார் இரண்டாவது பாடலையும் கொண்டு வாருங்கள். சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று
17: என்னம்மா? நதியா நதியா நைல் நதியான்னு
0: சொல்ல மாட்டா? நதியா நதியா நைல் நதியா, நல்லதானே. நதியா, அது நதியாவையும் கேட்கின்றது, நதியா என்றும் கேட்கின்றது, நல்லது. நதியா நதியா நைல் நதியா,
17: நல்லது. நதியே
0: நதியே, ஓ, அடுத்தது நதியே நதியே காதல் நதியே, நல்ல பாடல். அடுத்த பாடல்,
17: வந்து சொல்றேன்.
0: நதி இல்லையா அவங்க இடத்துல?
17: இங்க இருக்கும்போது ஞாபகம் வருது சார், நேரலை வரும்போது நடந்துட்டு
0: ஞாபகம் வருது இல்லையா? நதி. இப்ப நீங்கள் தந்தது நதியோரம் நாணல் என்று, அடுத்தது நதிக்கரையோரத்து நாணல்களே, நதியா நதியா நைல் நதியா, மற்றது நதியே நதியே காதல் நதியேன்னு தந்தீர்கள். இன்னும் ஒரு நதி உங்களிடம் இருக்க வேண்டுமே இப்பொழுது. டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அதை சேர்த்து வெள்ளம் என்று ஒரு பாடல் வருகின்றது.
17: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு.
0: கட்டிக்காரி, கட்டிக்காரி, சிறப்பான பாடல். நதியினில் வெள்ளம், வாழ்த்துக்கிழமை. 5 பாடல் கட்டிக்காரி தந்து விட்டீர்கள். நீங்கள் மீண்டும் வந்து ஒரு பாடத்துக்கு 5 பாடல் தரலாம், நேரம் இருக்கின்றது. நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த உறவு யாரா இருக்கும்? வரப்போகின்ற ஆனந்தன் அடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியவில்லை. ரேவதி, உங்களுடைய 2வது தெரிவுக்கு வந்தீர்களா? வரவில்லை என்று எண்ணுகிறேன். வர வேண்டும் காற்றலைக்கு. இப்பொழுது யார் வரப்போ? எல்லோரும் சரியாக தந்திருக்கின்றார்கள். செல்வகுமார் ஒரு பாடல் தர இருக்கின்றார். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
18: நீ சாதவமம் மம கம க கம கமனி பகாரி சனே
19: வாஜரம். ரெடி, 1 2 3 4.
18: சப்த ஸ்வர தேவி உணரு, இனி என்னில் வரதான அருளு நீ அழகில்.
0: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். இது ஒளிபரப்பப்படுவது கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் பாடல். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம். பதம் ஒன்று கொடுத்தால் 5 பாடலை மனமளமென்று தருகின்ற அன்பு உறவுகள் வேகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நேரம் கனடாவில் 1:07 நண்பகல், உங்களுக்கு நேரம் 10:31. எங்கே ஓடி வாருங்கள், வந்து தாருங்கள் பாடல்களை. அடுத்த நேயர் யாராக தான் இருக்கலாம், அவருக்கும் ஒரு நல்ல பதம், எல்லாம் நல்ல பதங்கள் தான் இருக்கின்றது. ஆஹா, இனிமையான ஒரு படம். பதம் கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வந்து பெற்றுக் கொண்டு அதற்கான பாடலை தாருங்கள். அட்டவணை போட்டிருக்கின்றது, அட்டவணை படித்தான் பிறப்பு உண்டு. அடுத்த அழைப்பு பத்தாவது அழைப்பில் வர இருக்கின்றீர்கள். எங்கே பத்தாவது அழைப்பில் யார் வருகின்றார், என்ன பாடலை தரப்போகின்றார், அவருக்கான பதம் என்பது என்ன என்பதை அந்த கதம்பத்தில் இணைந்தால் தானே தெரியும். நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன், வணக்கம்
20: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
20: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும்
0: இருக்கிறேன். நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். வாழ்த்துக்கள், சிறப்புகள் நாகப்பன். வருக வருக வந்து வரவேற்றோம்
20: உங்களை.
0: இந்த வாரம் நீங்கள் பாட்டு பதத்தை விட்டு விட்டீர்கள். மீண்டும் அவர் உங்களிடமிருந்து தட்டி பறித்து விட்டார் கோப்பையை. அடுத்த வாரம் உங்களுக்கு நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நேரம் காலங்களும் வேண்டும். நல்லது, இப்பொழுது நீங்கள் வந்ததே எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது நாகப்பன். எங்கே உங்களுக்கு கிடைத்த பதம் குயில். குயில் என்ற பதத்தில் ஐந்து பாடல்கள்.
20: முதல் பாடல் ஐயா, குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே யாரக்கா.
0: யா, குயிலே குயிலே குயிலக்கா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
20: இரண்டாவது பாடல், குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வாமயிலே.
0: ஆஹா, குயிலே குயிலே பூங்குயிலே. வாழ்த்துக்கள். அந்த குயில் பற்றி வந்து பாட்டு சவாரி எடுத்தாலே பாடல்கள் வந்துவிடுமே.
20: மூன்றாவது பாடல், குயில் பாட்டு ஓ வந்தது இல்லமான.
0: இந்த பாடல குயில் பாட்டு ஓ என்ன, அந்த எழுத்து அதான் எனக்கு பிடித்தது. குயில் பாட்டு ஓ வந்தது
20: என்னமான.
0: ஆமா, நான்காவது மூன்றாவது பாடலை தந்தீர்கள், சிறப்பாக இருக்கின்றது. நான்காவது பதிலை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
20: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன.
0: குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன. வாழ்த்துக்கள். அடுத்தது
20: ஐந்தாவது பாடல், குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும்.
0: கட்டிக்காரன் குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும். அருமையாக ஐந்து பாடலை தந்தார். குறைந்த நேரத்துக்குள்ளே ஐந்து பாடலை மனமலாண்டு தந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் நாகப்பன் உங்களுக்கு. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து இன்னும் ஒரு ஐந்து பாடல் தரலாம் காற்றலைக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி சொல்லெடுத்து பாடுவோம். இது ஒரு பாடலை பாடியிருந்தார், இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பங்கு வந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். மீண்டும் சந்திப்போமா?
20: மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்லது. வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
20: நன்றி.
0: இது நாகப்பன் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் வந்து எங்களோடு நீண்ட நேரத்தை கழித்து செல்லும் ஒரு நல்ல அன்பு உறவு அவர் இப்பொழுதுதான் தேறி வருகின்றார். நீங்கள் வருவார் வருவார், இறைவன் அதுக்கு வழி விடுவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், அழைத்தீர்கள், வருவார்கள்.

0: இந்த பாடல் மொன்னியல் தமிழ் வானொலியை கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல். நீங்கள் அந்த பாடலை ஊடறுத்து வரலாம், அடுத்த பாடலை தரலாம். வந்துவிட்டார் அன்பு நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள், மீண்டும் வந்துவிட்டார். இரண்டாவது தடவையாக வந்திருக்கின்றார். முதல் பாடல் ஐந்தை தந்தவர்கள், அடுத்த பாடலை தர வந்திருக்கேன். எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தன்?
1: ஒரு முறை முதல் ஐந்து பாடல் கொடுத்துட்டு திரும்ப வருவது ரொம்ப பறவை பறந்து
0: இருக்கு. சரி, அப்ப இப்ப இருந்து பறந்து வந்த உங்களுக்கு, அவளோடு வந்த உங்களுக்கு என்ன பதத்தை தருவோம்? யார் என்ற பதம் தருகின்றேன். கொண்டு வாருங்கள் யார் என்ற பதத்துக்கான பாடலை.
1: யார் யார் யார் அவள் யாரோ, அந்த பாடல்.
0: யார் யார் யார் அவள்
1: நீ.
0: அடுத்த பாடல்
1: யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ தாயும் தந்தை யாரோ.
0: சிறப்பு. அடுத்த பாடல் பாருங்கள்.
1: யார் தருவார் இந்த அரியாசனம்,
0: யார் தருவார் இந்த அரியாசனம். நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல், மூன்று பாடல்கள் தந்து விட்டீர்கள். நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். ஞாபக சக்தியை மீட்டி பாருங்கள். உங்கள் பொக்கிஷத்தில் இருக்கு.

0: ஐந்தாவது பாடல்.
1: ஒரு பாடல் தானே
2: இன்னும். யார் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உல்லாசம்.
0: வாழ்த்துக்கள். யாரடி வந்தார், யாருக்கு யார் சொந்தம் என்றது, யார் போய் சொல்லுவார், இப்படி பல பாடல்கள் இருக்கின்றது. யாருக்கு யார் என்பதில் யார் நீ என்றது எல்லாம் இருக்கின்றது. நல்ல பதம் உங்களுக்கு கிடைத்த பதம் ஆனந்தன், வாழ்த்துக்கள். 10 பாடல்களை இன்று தந்து ஞாபகத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வந்தீர்கள். சிறப்பாக 10 பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நல்லதே. மீண்டும்
2: சந்திக்கலாம்.
0: எல்லாரும் சிறப்பாக வருவாங்க. பழக்கப்பட்டு விட்டார்கள், ஞாபகத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், முன்கூட்டியே தெரிந்தால் உடனே வந்து குறிப்பிடுவார்கள். அவருக்கு உடனே எல்லாம் கொடுக்கின்றோம் இல்லையா?
2: பாட்டு சவாரியில் அனுப்புற பேர் வந்து
0: சிறப்பு. சரி, அடுத்த உறவை அழைப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் ஆனந்தன். செல்வகுமார் வந்துவிட்டார், அவர் ஒரு பாடல் தர இருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார், கொண்டு வந்தீர்களா அந்த பாடலை? காற்று என்பது ஒரு பாடல்.
3: ஒரு பாடல் ஒன்னு கொடுக்கணும்.
0: ஆமா,
3: அந்த பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாட சொன்னேன், அந்த பாடல் தான்.
0: காற்றுக்கு தூது விட்டு, நல்ல பாடல். இது முதல் வராமல் விட்டு விட்டது, இப்பொழுது வந்து விட்டது. சரியா, மற்றவர்கள் கொடுக்கும் பதத்துக்கு உடனே உங்கள் பாடல்கள் வருகின்றது, நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு பாடல் வரும்போதுதான் தடுமாறுகிறது இல்லையா? கெட்டிக்காரன் என்று சொல்லிருக்கு பாடுவது நிகழ்விலே 10 பாடல்களை தந்திருக்கின்றார் செல்வகுமார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றி, நன்றி,
3: நன்றி,
0: நன்றி. இப்பொழுது 155 பாடல்களை கண்டுவிட்டோம். 55 பாடல்களில் 10 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள், 5 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றார்? வர வேண்டும், பல உறவுகள் வருவார்கள். எங்கே அவர்களை காணவில்லை இப்பொழுது. நேரம் 10:45, கனடாவில் நேரம் 1:15. எங்கே ஓடி வாருங்கள். 10:45. வர வேண்டியவர்கள் வர இருக்கின்றார்கள், பலர் வர இருக்கின்றார்கள். 14, 18, 19, 20, 21 அழைப்போல் வருவதற்கு முன்பு நிகழ்ச்சிகள். இப்பொழுது நீங்கள் 11 அழைப்போட நின்று விட்டோம். இந்த 11 அழைப்பிலும் இருவர் மூவர் 3 பாடலை 10 பாடலையும் தந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள், அடுத்த பாடலை தர ஆயத்தமாக எழுதுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ரேவதி மீண்டும் வருகின்றன என்றால் ரேவதியே காணவில்லை. இன்னும் 5 பாடல் தருவாரே அவர். அவர் 10, 15 பாடல் என்று தரக்கூடியவர். முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது கலம்பம். கலம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம்.

இனிமை இனிமையான பாடல் காற்றலே கடந்து சென்றது. கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வு எங்கே அன்பு உறவுகளை காணவில்லை ஓடி வாருங்கள். சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்விலே ஐந்து சொற்கள் ஐந்து பாடல்களை தர வேண்டும். இப்பொழுது அடுத்த பதம் நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. யார் கொண்டு வரப் போகின்றார்களோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் காட்டுறீங்க? சியாமலா வருகிறேன் சொன்னீர்கள், மஞ்சுளா வருகிறேன் சொன்னீர்கள், ரேவதி வருகிறேன் சொன்னீர்கள், ஒவ்வொருவரும் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. இப்பொழுது அலி, செல்வகுமார் இருவரும், ஆனந்தன் மூவரும் வந்து ஐந்து பாடல்களை மேலும் தந்துவிட்டார்கள் என்று உங்களுடைய பாடலையும் கொண்டு ஓடி வர வேண்டும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்?
1: எங்க தெரியாது, நம்ம லவ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் நீங்க அடிக்கடி பாடுவீங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பொண்டாட்டிக்கு தெரியாதா?

0: இனிமையான ஒரு பாடல் முழுமையாக கேட்கும் முறை பொறுமையோடு இருந்தோம் என்பவர்களை பொறுமையோடு இருந்து அந்த முழுமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தது முன்னிலை தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. கதம்பத்திலே இப்படி ஒரு இடைவேளை எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே அன்பு நீ நெஞ்சங்கள் வந்து பாடல்களை தந்தார்கள். இனிமையான பாடல்கள் ஐந்து ஐந்து பாடல்களை ஒவ்வொருத்தரும் தந்தீர்கள். எனியோர் வரவில்லை. ஒரு இரண்டு பாடலையும் தந்தீர்கள். மூன்றாவது தடவை வர முடியாது என்பது தெரியும். இரண்டு பாடல்களை தர வேண்டும் என்பது மற்ற உறவுகள் வரையின்றே நின்றார்கள். அவர்களையும் காணவில்லை. அவர்களுக்கு வலைத்தளம் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை சந்தர்ப்பம் சரியில்லாமல் இருக்கலாம், அதிலே காரியமில்லை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:54 ஆகிவிட்டது. எங்களுக்கு 1:25. அதனால் போட்டியை நாங்கள் கொண்டு வந்து நீங்கள் தந்த 11 அழைப்புகளிலேயும் வந்தவர்கள் 8 பேரும் நல்ல பாடல்களை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். வாருங்கள் காற்றலைக்கு. இந்த இதிலே வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் ஓடி வாருங்கள். உங்களுடைய சொல்லெடுத்து பாடுவோம் மறைவுக்கு வந்துவிட்டது. ஒரு பாடல் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தேன். யாரும் வரவில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு ஊடகத்தோடு இணைந்திருக்கலாம், அல்லது நண்பர்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்திலே அவர்கள் இப்பொழுது 10:55 குடும்ப கவனங்களிலே இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இங்கிதமான இந்த நல்ல வேளை கட்டு உறவுகள் வந்து பாடலை தந்தீர்கள். நீங்கள் வந்து பாடலை கேட்கலாம். வணக்கம் தேவதி, இப்பொழுது பாடலை கேட்க வந்தீர்களா? நிறுத்திவிட்டோம் போட்டியை. நலம் ஓட்டு முடிஞ்சு நல்லது. முடியத்தானே வேண்டும் அம்மா, நான் மட்டும் பாடலை போட்டு பேசிக் கொண்டிருக்க முடியாதானே. இப்ப பாடலை கேட்போம். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் என்று கேட்கலாம். நீங்கள் பாடலை வந்து பாருங்க. அல்லது நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கூட வந்தீர்களா? இல்லை பாட்டு கூட வந்தீர்களா? நிகழ்ச்சிகள் இருந்து நான் மீண்டும் மீண்டும் அழைத்திருந்தேன் பல தடவை. நீண்ட நேரம் யாரும் வரவில்லை. அப்ப இரண்டாவது தடவை தான் நீங்கள் வருகின்ற காரியமில்லை. இப்பொழுது என்ன பாடலை தருவோம் பிரகதி உங்களுக்கு?
1: அப்பா மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை. அந்த பாடல் வேணும்பா.
0: மாலை இளம் மாலை நல்ல ஒரு பாடல்.
1: இளம் மனது இளம் மனது
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதா?
1: ஆமா ஆமாப்பா.
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியது அப்படித்தான்.
1: ஆசை ஊட்டியது. ஆமாப்பா ஆமாப்பா.
0: ஆசை நல்லதம்மா. என்ன திரைப்படுத்து அந்த பாடல் தெரியுமா?
1: திரைப்படம் வந்து என்ன பார்த்து
0: சொல்றப்பா
1: நீங்க மாலைன்னு சொன்ன உடனே நான் மாலைன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த பாடல் ஞாபகம் வந்தது.
0: மாலை மாலை இளம் மனதில்
1: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை. அந்த மாதிரி வரும்
0: பாடல் நல்ல பாடல் உங்களுக்கு
1: நினைக்கிறேன்.
0: நல்லதம்மா. அந்த பாடலை தருகிறேன் காற்றலையில். எங்கே அடுத்த உறவு மஞ்சுளா வந்து விட்டார். கொண்டு வரல. என்ன பாடல் மஞ்சுளா உங்களுக்கு தேவை?
2: நீங்களே சொல்லுங்கப்பா. தெரியல,
0: அது முடிந்து விட்டது. நீண்ட நேர இடைவெளி ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் இப்பொழுது பாடலை தரலாம். உங்களுக்கு பாடல் தருகின்றேன். நிறைவேற்று வந்து விட்டதம்மா. ஏண்டால் 8 நேயர்கள் வந்தீர்கள், 11 அழைப்புகள் வந்தது. அதன் பின்பு யாரும் வரவில்லை. பாடல் முற்றாக ஓடி ரெண்டு பாடல்கள் முற்றாக ஓடி முடிந்தது. யாரும் வரவில்லை. அதனால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது பாடல்கள் விரும்பி கேட்க இல்லை, பங்கு பற்றியவர்கள் மட்டும் பாடல்களை கேட்கலாம். கொண்டு வாருங்கள்.
2: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேண்டுமா? சரி, நதியினில் வெள்ளம் கரையினில் என்ற பாடல். நதியினில் வெள்ளம் என்ற பாடலை உங்களுக்கு தருகின்றேன். காற்றலையில் கேட்டுமாலும் தரலாம். அடுத்து மூன்றாவதாக யார் வரப்போகின்றீர்கள்? இதில் பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான பாடல்கள் காற்றலையில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராஜராஜனா?
3: ஆமாங்க ஐயா, தர்மபுரியில்.
0: நல்லது. நாங்கள் வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில் வந்தோம். நீண்ட நேரம் இருந்து முடிவடைந்து விட்டது நிகழ்ச்சி. இப்போது வந்து இணைந்தவர்கள் பாடல்களை கேட்கின்றார்கள். நீங்கள் வந்தது சரி, எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து 11 அழைப்புகள் கேட்டு இரண்டு பாடல்கள் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தோம். அப்ப நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. நன்றி
3: ராஜீவ்.
0: எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் காணவில்லை. பாரு கூடி வாருங்கள். என்ன பாடல் வேண்டும் பாரு? இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. நீண்ட நேரம் வந்து 11 அழைப்புகளை கேட்டு பாடல்களை பதிந்து விட்டோம். 55 பாடலுக்கு மேல் வந்து விட்டது எங்களுக்கு. அதைத் தொடர்ந்து இரண்டே பாடல்களை நான் ஒலிபரப்பும் போது, இரண்டு பாடல்கள் ஒலிபரப்பும் போதே காற்றலை வெற்றிடமாக இருந்தது. அப்ப தொடர்ந்து நான் பாடல்களை தந்து கொண்டிருப்பது அழகல்ல. போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து போட்டியில் பங்கு பற்றியவர்களுக்கான பாடல் கேட்கும் நேரம் இப்பொழுது. இங்கே வந்து தாருங்கள் பாடலை. நேரம் 11 மணியை தொடங்குகின்றது. ஃபாரூக், நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். வேறு யார் பாடலை கேட்க விரும்ப? செல்வகுமார், ஆனந்தன் வந்து பாடலை தாருங்கள். எனவே ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெண்டு காரணம் இந்த பாடலை தந்திருக்கிறார்.
4: நன்றி நன்றி.
0: என்ன பாடல்?
4: அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய்.
0: ஓ, அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய். நல்லதொரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அசைந்தாடும் தென்றலே அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு, வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாவுக்கு
0: வாழ்த்துக்கள். நன்றி. நேரம் 11 மணி, இரவு 11 மணி ஆகிவிட்டது. கனடா உங்களுடைய பாரத நாட்டிலும் ஈழத்தின் நாட்டிலும் அன்பு உறவுகள் வந்து பாடல்களை பதிவு செய்து சென்றார்கள். 5 பாடல்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்து மகிழ்வாக சிறப்பித்திருந்த வேளையிலே நீண்ட நேரமாக வராத பிரசன்னமாகாதபடியால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாடலை கேட்டுக் கொண்டிருந்தேன். வந்து பாடல்களை தந்தவர்கள் ஷியாமலா, எல்லோரும் பேரலாம் வந்து பாடலை தர வேண்டும். ரேவதி கேட்டுவிட்டார், ஆனந்தன் பாடல் தரவில்லை. இன்னும் முகமது அலி பாடல் தர வேண்டும். ஃபாரூக் தந்துவிட்டார், ஷியாமலா இன்னும் வரவில்லை. செல்வகுமார் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் இருக்கலாம், காரியமில்லை. நாகப்பன், நீங்களும் வந்து பாடலை தரலாம், நீங்களும் வந்து காற்றலை சிறப்பித்தீர்கள். இப்பொழுது முதலாவது பாடலாக ஒரு பாடலை ரேவதி கேட்டிருந்தார் அல்லவோ, அவர் பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது. அவர் கேட்ட பாடல் மாலை இளவயது என்ற ஒரு பாடல். மாலை இள மனதில் என்று கேட்ட பாடல், அந்த பாடலை தேடுகின்றேன். மற்றவர்கள் வந்து பாடலை கேட்கலாம். ஏன் ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம்.
4: வணக்கம்.
0: சிறப்பாக இயங்கியது. இனி பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதானே ஒருவருக்காக? நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாதுதானே? தியாகத்திலே வருகிறது. நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல். அது மனச்சாட்சி என்ற ஒன்று வேணும் தானே இல்லையா? நல்லவர்க்கெல்லாம்
4: மனிதன் ஒவ்வொரு மனிதனுடைய இலையும் அது மாறுபடாமல்
0: நல்லா இருக்கும். நல்லது நல்லது. உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த நெஞ்சம் நாகப்பன் அழைத்திருந்தார். அவர் வேற அதான் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள். எங்களுடைய மனச்சாட்சியா நாங்கள் எல்லாவற்றுக்கும் பெரிய. நான் செய்வது சரியா, நான் சொல்வது சரியா, நான் நடந்து கொள்வது சரியா என்று நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். மனச்சாட்சியிலே தான் எல்லோரும் நடக்க வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க. உங்கள் பாடல் நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பு. இங்கே அடுத்த உறவு ரேவதி அழைக்கின்றீர்கள். என்ன காரணம்? பாருங்கள், ரேவதி அழைப்புக்கு வர வேண்டும். அழைத்தீர்கள், நீங்கள் பாடல் தந்துவிட்டீர்கள். உங்கள் பாடல் விரைவில் வர இருக்கின்றது. மாலை இள மனதில் என்ற பாடல். அந்த பாடல் வந்து நீங்கள் திரைப்படத்தை சொல்ல வந்தீர்கள் போல் தெரிகின்றது. அந்த பாடல் வருகின்றது என்ன திரைப்படத்தில் என்றால், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல். அதை கூறத்தானே ரேவதியோடு வந்தீர்கள். வருகின்றது உங்கள் பாடல் காற்றலை. நாகப்பன் அழைத்திருந்தீர்கள், வருகின்றீர்களா? பாடலை திரட்டுமா என்று எண்ணுகின்றேன். முன்னின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து பாடல்களை பதிவிட்டு சென்றவர்கள் ஒவ்வொரு பதம் கொடுத்த போது அந்த பதத்துக்காக 5 பாடல் 10 பாடல் தந்திருந்தார்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்ப பாடல் கேட்கும் படலத்தில் இருக்கின்றேன். முதலாவது பாடலை ரேவதி தந்திருந்தார். அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்து பாடல் கேட்போமா அவர் பாடலை? பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாகப்பன் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன். போட்டியிலே பங்கு பெற்றியவர் நாகப்பன், வணக்கம்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். என்ன பாடல் தரப்போகிறீர்கள் ஐயா?
5: படம் படம் சரியா தெரியல, தியாகமா தீபமான்னு தெரியல. பாடல் வந்து தேன்மல்லி பூவே.
0: ஓ, தேன்மல்லி பூவே. நல்லது. பாடல் வரும்போது படமும் வரும் உங்களோட சேர்ந்து. தேன்மல்லி பூவே என்ற அருமையான பாடல், தேன்மல்லி பூவே என்ற பாடல் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதை விட ஐந்து பாடல்களையும் தந்து மகள வைத்தீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு சிறப்புகள். உங்கள் பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ்வோம்.
5: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த மீரான் அவர்களுக்கும் நீதிப்படுத்தி நடத்திய ஐயா உங்களுக்கும் வணக்கம், நன்றியும் குறிப்பிடுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி ஐயா, உங்களுக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்தது யாராக இருக்கு? இந்த பாடலை தருகின்றேன். மாலை உள்ள மனதில் என்று ஆரம்பிக்கும் ரேவதி உங்களுடைய பாடல்.

0: அருமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்தது எங்கள் அன்பு மகள் ரேவதி. நீங்கள் கேட்ட பாடலாக அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் பாடலை கேட்டதோடு அல்லாமல் ஐந்து பாடல்களை சிறப்பாக தந்தீர்கள் எங்களுக்கு. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு அதிலே மாலை என்ற பதத்துக்கு வந்த பாடல் அதிலே பொருத்த பாடாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை தந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வந்து அன்பு மகள் மஞ்சுளா வந்திருந்தார். மஞ்சுளா வந்து இணைந்து பாடல்களை தந்தபோது ஐந்து பாடல்களை தந்திருந்தார். நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் ஐந்து பதத்துக்கு தந்த வேளையில் இப்பொழுது அவர் கேட்கின்றார். தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து நதியினில் வெள்ளம் என்ற அருமையான பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது கதம்பத்திலே. சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே.
1: நதி

0: மனச்சாட்சிக்குரிய ஒரு பாடலுடைய கேட்டு மகிழ்ந்தோம். நதியில் வெள்ளம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் மஞ்சுளா உங்களுக்காக வந்த வேளையில் இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:12 எங்களுக்கு 1:43. முகமது அலி அவர்கள் பாடல் கேட்பதற்காக ஓடி வந்தார். அவர் மீண்டும் அழைக்கலாம், அழைத்து உங்கள் பாடலை பதிவு செய்யலாம். நீங்கள் இறுதி வரை காற்றலை இருந்தீர்கள், 10 பாடலை தந்தீர்கள், நீங்கள் வரலாம் என கூறிக்கொள்கின்றேன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்து நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் அழைப்பு இணைக்கப்படும் என்று கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தந்திருப்பவர் வேறு யாருமில்லை, எங்கள் நாச்சியார் கோயில் மன்னிக்க வேண்டும். அவர் வந்து வளைகுடாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார், அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயா என்ற பாடல். அந்த பாடல் அவருக்காக காற்றலைக்கு வர இருக்கின்றது. அந்த வேளையிலே முகமது அலி நீங்கள் பாடலை கேட்க வந்தீர்கள், நீங்கள் வரலாம் தானே, வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவர் பாடலை தெரிவு செய்கின்றேன். அசைந்தாடும் தென்றலே என்ற பாடலை தந்திருந்தார், இனிமையான பாடல். அது மட்டுமில்லாமல் இன்று நேரத்திலே எல்லோரும் வந்து இணைந்தீர்கள், நல்ல பாடலை தந்தீர்கள். அதே போன்று இப்பொழுது நல்ல பாடலை சொல்லெடுத்து பாடுவார் நிகழ்ச்சியில் வந்து பாடலை தந்து 5 பாடல் 10 பாடல் என்று தந்துவிட்டு இந்த பாடலை இப்பொழுது கேட்கின்றார் ஃபாரூக் அவர்கள். அவருக்காக அந்த பாடல் வருகின்றது, அசைந்தாடும் தண்டலே. தாக்கி பின் தாரம் திரைப்படுத்து பாடல், பழைய திரைப்படமானாலும் இனிமையான ஒரு காதல் ஊடல் பாடலாக வருகின்றது. வணக்கம் முகமது அலி அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நான் முகமது ஐயா.
0: வணக்கம் நாகூர் முகமது அலி அவர்களே. என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஐயா எனக்கு எஜமான் படத்துல நிலவே முகம் காட்டு அந்த பாடல் ஐயா.
0: நிலவே முகம் காட்டு என்ற பாடலை கேட்கின்றீர்கள், உங்களுக்காக காட்டலை வரும். 10 பாடலே தந்திருந்தீர்கள் 2 தடவை வந்து இல்லையா?
1: கண்டிப்பா. ஆமாங்க ஐயா.
0: எப்படி உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தது 10 பாடல் பார்த்தீர்களா? பதத்தை தந்தவுடன் பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், கட்டிக்காரன் நீங்கள். வாழ்த்துக்கள் நாகவேந்தர்.
1: நன்றி நன்றி ஐயா.
0: இன்னும் 10 பாடல் தர முடியும் உங்களால் வேண்டுகின்றேன், அடுத்த வாரம் பார்ப்போம் சரியா? நலவே அன்பு அலி அவர்களே உங்கள் பாடலை தருகின்றேன். இப்பொழுது எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல், இனிமையான பாடல் கேட்போமா? அசைந்தாடும் தென்றலே.
1: நன்றி நன்றி.

தெளிவான அந்த பாடல் பன்முக கலைஞர் எங்களுடைய பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவின் குரலே நடிப்பிலே தோன்றிய அந்த பாடல் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தந்த எங்களுடைய பாரப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காற்றலையில் வந்து சிறப்பித்து நல்ல பாடல்களை தந்தீர்கள் நீங்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள். 10 பாடலை தந்தவர். அவர் கேட்கின்ற பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு என்று ஒரு திரைப்பட பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு தியாகம் திரைப்படத்து பாடல். அந்த பாடல் அவர் கேட்கும் நிலையில நாங்களும் எங்களுடைய நல்ல மனச்சாட்சியை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் செய்யும் செயல்கள் எங்களுக்கு தெரியாமலும் செய்கின்றோம், தெரிந்தும் செய்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம் என்று இன்னும் ஒரு வகை உண்டு. அந்த வகையிலே எதை எப்போது செய்தாலும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. மனச்சாட்சியை நாங்கள் முன்னிறுத்தித்தான் இந்த செயலையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்று மனச்சாட்சிக்கு இடமே இல்லை. இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்திலே இப்பொழுது மனச்சாட்சிக்கு இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். கலியுகம் பிறந்துவிட்டதல்லவா, அதனால் மனச்சாட்சி என்பது மறைந்துவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும். மனச்சாட்சி உண்டென்றால் இன்று நாடு இந்த நிலைக்கு வரமாட்டாது. இந்த கொரோனாவும் வெளியே வரமாட்டேன். கொரோனா வந்த காலத்து கூட மனச்சாட்சி இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கையை கை கொள்ளாமல் வெளியே செல்கின்றார்கள். தங்களுக்கும் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் கைங்கரியத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் இந்த சட்ட நடவடிக்கைகளும் எங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையும் கையேற்று முன் நடப்பார்கள். நடந்தால் தங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பார்கள். இந்த மனச்சாட்சி என்பது எல்லோருக்கும் தேவை. நல்லவர்க்கு எல்லாம் 2 சாட்சி, அதில் முதலாவது மனச்சாட்சி, அதுக்கு பிறகுதான் தெய்வத்தின் சாட்சி வரும் என்ற பாடலை தருகின்றது. தியாகம் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவர் பாடலை தருவோமா கேட்போமா?

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அன்பு உறவுகளே, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. அந்த இறுதியிலே சரணத்திலே ஒரு வரி வந்தது, தவறுக்கு துணிந்த மனிதன் கலங்குவதில்லையே என்பது கூட அல்லாமல், தவறையும் வானும் மண்ணில் விழுந்ததில்லையே ஒன்று வந்திருக்கு. இப்ப தவறு செய்யவும் தவறுதலாகத்தான் செய்கிறான், ஆனால் அவன் திருந்திக் கொள்ள வேண்டும், அவன் மனச்சாட்சி அவனை உறுத்திக் கொள்ளும். ஆனால் வானம் தவறையும் கீழே விழுவதில்லை. அதே போன்று மனிதனும் மனச்சாட்சிக்கு விரோதமாக மனச்சாட்சியை ஒறுத்து வெறுத்து எதையும் செய்யக்கூடாது. நாங்கள் செய்வது குடும்ப காரியத்தில் கூட, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகள், பிள்ளைகளை பராமரிப்பதில் கூட நாங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனச்சாட்சி என்பது இல்லாததால் தான் இந்த உலகம் இப்படி சிக்கல் பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்த பாடலை நாங்கள் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் ஐந்து பாடலை தந்தவர். அவர் ஒரு இறுதியாக வந்து ஒரு பாடலை போட்டி முடிவிலே கலந்து கொண்டார், ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருடைய பாடலும் தியாகம் திரைப்படத்திற்குதான் வருகின்றது. தேன் மல்லிப்பூவே என்ற பாடல் மீண்டும் அதே குரலில் கேட்க இருக்கின்றோம், ஆனால் இரு குரலாக வருகின்றது அந்த பாடல். கேட்போமா அந்த பாடலை நாகப்பன் உங்களோடு? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:25. 11:25 ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து வந்தவர்களுக்கு பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவு தூரம் அவ்வளவு தூரம் எங்கள் அன்பு நெஞ்சங்களின் வரவுகள் இருக்கின்றன. நான் வைத்து கூறிக்கொண்டிருக்க, அவர் வாருங்கள் இவர் வாருங்கள் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்க கூடாது தானே. அவர்கள் வர முடிந்தால் வருவார்கள் என்ற அந்த மனச்சாட்சியோடு நான் நிறைவுக்கு நிகழ்ச்சியை நீடித்து வைக்காமல் நான் மட்டும் பாடல்களை திருப்பி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பும் நேரம் அல்ல இது. இது நேயர்களுடைய நேரம், அவரவரும் வந்து பங்கு பற்றி பாடல்களை கேட்கும் நேரம். அந்த வகையில் நாகப்பன் அவர்கள் எங்கள் கோவையிலிருந்து வந்து கேட்டிருந்தார். தியாகம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்கின்றது, தேன் மல்லிப்பூவே.

பூவேலையில் ஒலித்த அந்த பாடல் தேன்மல்லி பூவை என்ற தியாகம் படத்திலிருந்து மீண்டும் ஒலித்தது அன்பு உறவுடைய முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும். கதம்பத்திலே வந்த சொல்லெடுத்து பாடுவோர் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பற்றியவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிறைவுக்கு கொண்டு வந்து தங்கள் மனநிறைவான பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளை அடுத்த பாடல் எங்கள் நாகூர் நாகப்பட்டினம் முகமது அலி அவர்கள் ஒரு பாடலை எஜமான் திரைப்படத்திலிருந்து கலந்திருக்கின்றார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலும் நிலவே முகம் காட்டு என்ற பாடல்.

தூய்மையான அந்த பாடல், அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு பாடல், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்தது. முகமது அலி, நீங்கள் கேட்ட பாடல் காட்டலையை அலங்கரித்தது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே வந்து அலங்கரித்து சென்ற நீங்கள் 10 பாடலுக்கு தந்திருந்தீர்கள். இது சிறப்பான பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு முன்போம். உங்களோடு இணைந்து நாங்கள் இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11 மணி, இரவு நேரம் 11:35 நிமிடம், எங்களுக்கு 2:05 நிமிடங்கள். இந்த வேளையில முந்தைய தமிழ் வானொலி ஒரு பாடல், கதம்பம் நிகழ்வு என்றால் கலைஞர்கள் அதாவது வந்து மேயர்கள் உறவுகளும் தொகுப்பாளரும் இணைந்து சிறப்பிப்பது கதம்பம். கதம்பத்திலே வந்து கதம்பத்தை சிறப்பிக்க வைப்பது சிறக்க வைப்பது எங்கள் அன்புண்ணிய நெஞ்சங்கள். அந்த வகையில் நீங்கள் இன்று வந்து 11 அழைப்பை தந்து 55 பாடல்களை தந்து சிறக்க வைத்தீர்கள் அன்புண்ணிய நெஞ்சங்களை. வந்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வர முடியாதவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறோம். வந்தவர்கள் கூட திரும்பி வர நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பாடல்களை வந்து கேட்க வேண்டும், வந்து கேட்பதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக 2 நபர்கள் தான், 8 அன்பு உறவுகள் வந்து 9 பேர் வந்தவர்கள். அதில் 6 பேர் பாடல்களை தந்தார்கள். மற்றவர்கள் பாடல் கேட்கக்கூட நேரமில்லாத பணியில் இருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் வந்து இணைந்து கொள்ள முடியாது இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை முன்னில் தமிழ் வானொலி காற்றலை தவளப்படுகின்றது. அந்த பாடல் திரிசூலம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்போமா? இது கதம்பத்திலே நீங்கள் கேட்டு முடிந்து தொகுப்பாளர் நானும் ஒரு பாடலை கேட்கத்தானே வேண்டும். வருகின்றது பாடல்.

எளிமையான அந்த பாடலும் திரிசூலம் என்ற திரைப்படத்து பாடல். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலகத்தில் ஒலிபரப்பாகும். வியாழக்கிழமை 2021 ஆண்டு 8 26 நாள் வியாழக்கிழமை என்று கூறியிருந்தேன். இந்த வேளையிலே கதம்பம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு வருவது உண்டு. 21 அழைப்புகளுக்கு மேல் வருவது. இன்று 11 அழைப்பு தான் தந்தார்கள். மீண்டும் 2 முழுமையான பாடல் ஓடும் வரை நான் தாமதித்து இருந்து நான் மட்டும் இந்த தமிழ் வானொலி ஊடாக பாடல்களை போட்டுக் கொண்டிருந்தேன். மனச்சாட்சியின்படி அது சரியில்லை. இருந்தால் இங்கே தினமும் கதம்பம் நீண்டு கொண்டு போகின்றது. 1 மணி 2 மணி வரையும் நின்றிருக்கணும். அதுவரையும் வரும் அடுத்த நிகழ்வுகளிலிருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகள் பல தடைப்பட்டுக் கொண்டு செல்கின்றது. எங்களுடைய அன்பு உறவுகள் காலம் தாமதித்து வந்து இணைந்து கொண்டு நீட்டிக் கொண்டு போவதனாலும் பாடல்களை நீட்டிக் கொண்டு போவதனாலும் இதற்கு முன்பு வந்த கதம்பத்திலே பாடல்களை அவர்கள் பதிவிட்டு செல்வார்கள். அது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு காற்றலையிலே ஒலிபரப்பாகும். சேர்த்து விடுமுறை விருப்பத்திலே நேய நேரத்திலே போன்று கதம்பம் நேரலை பாடல்கள் என்று வருவது வழக்கம். அதை நாங்கள் நிறுத்தி ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றபடியால் அதற்கு ஒரு இடம் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது என்று இந்த கதம்பம் நிகழ்வு நேரத்துக்குள்ளேயே 12 மணி உங்களுடைய 12 மணிக்குள்ளேயே

0: சாட்சியை நாங்கள் கருத்திற்கொண்டு இன்றைய தினம் 12 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை 12 மணிக்கு உள் முடித்துக் கொண்டோம். வந்து உதவிய அன்புமைய உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியிலே ராஜராஜன் வந்து கொண்டார். அப்பொழுது நாங்கள் போட்டி முடிவுக்கு வந்து பாடல்கள் தெரிவு செய்கிற நேரத்திலே பாடல்கள் கேட்கும் வேளையிலே தான் அவர் வந்தபடியால் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது. அவர் உணர்ந்து கொண்டார். என்றால் அவர் அப்பொழுதுதான் வந்தார். ஒரு சிலர்கள் வீட்டுக்கு வருவது தாமதமாகி வருவது உண்டு. வந்த பின்பு ஒரு தடவை வானொலியை கேட்போம் என்று வருவார்கள். நல்லபடியும் வந்தபடியும் எங்களோடு கலந்து கொண்டு செல்வார்கள். கதம்பம் என்பது எல்லோரும் சேர்ந்து இணைந்து சிறப்பிப்பதுதான் கதம்பம். நீங்கள் ஒருவரும் வராமல் நான் மட்டும் கதை பேசிக்கொண்டு நான் மட்டும் பாடலை கொண்டு பல நாள் அப்படி செய்திருக்கின்றேன். இருப்பினும் அது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. ஆதலால் விரைவில் வந்து பாடலை கேட்டு நேர்ந்து விரைவில் என்றுமல்ல தாமதம் என்றுமல்ல அந்த அந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து கலந்து கொண்டு சென்ற அன்பு உறவுகளுக்கான நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது. அவர்கள் பாடல்களை தந்தார்கள். சிலர் மீண்டும் வருகின்றேன் என்று கூறி சென்றார்கள். அவர்களுக்கு அங்கே அது பணி நிமித்தமோ அல்லது வீட்டில் உள்ள சூழ்நிலையோ அல்லது வேறு ஊடகத்தில் உள்ள நிகழ்வை கேட்க வேண்டுமோ அல்லது நண்பர்களோடு உறவாட வேண்டுமோ எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த நேரத்தில் வர முடியாது. ஆனால் 8 உறவுகள் வந்து பாடல்களையும் கேட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான மகிழ்மையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு கதம்பத்திலே சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் நேர் நேரத்தில் எனக்கு உங்களுக்கு பாடல்களை தர முடியாது. நேர் நேரம் அல்ல இல்லை, அது வந்து பக்தி நேரமாக வந்து அதைத் தொடர்ந்து சிறுவர் பூங்கா மலரும். சிறுவர் பூங்கா மலர்ந்த பின்பு தான் கதம்பம் வரும். அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் கூற கடமைப்பட்டுள்ளேன் என்று காற்றலையில் வந்து கதம்பத்தை அழகாக அற்புதமாக நேரத்துக்கு வந்து அதை இணைந்து சிறப்பித்து சென்றவர்கள் பலர், அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்துவிட்டு மீண்டும் வருகின்றேன் என்று சொல்லி காக்க வைத்தவர் சிலர், அவர்கள் மீண்டும் வரவில்லை, அவர்களுக்கு அது பல காரணங்கள் இருக்கலாம், அவர்களையும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஒரு தடவையாவது வந்து இணைந்தார்கள். இணைந்து மறுமுறை வருவதற்கு அவருக்கு காற்றலை இடம் தரவில்லை போல் தெரிகின்றது. அந்த வகையிலே வர முடியாமல் இருந்தவர்களுக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதம்பம் என்றால் என்னை பொறுத்தவரை இதுதான். குறிப்பிட்ட நேரம் எனக்கு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்துக்குள்ளே உறவுகளோடு கலந்து நிகழ்ச்சியையும் பகிர்ந்து அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் ஒலிபரப்பி செல்வதுதான் கதம்பம். அத்தி எழுத்துக்கொண்டு 1 மணி 2 மணி வரையும் உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் எழுத்தடித்து குறிப்பிட்டவர்களான் கேட்பார். அதன் வந்து பங்கு பெற்றுவர் சில தூக்கத்துக்கு போடுவார். பாடலை கேட்பார்கள். நான் காத்து கொண்டிருந்து பாடல் முழுவதையும் போடுவேன். கேட்பதற்கு ஆளில்லாமல் இருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது என்ற மனச்சாட்சியோடு என்று காற்றலையை இப்பொழுது நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையை எமக்கு அளித்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு இந்த வேளையிலே நீங்கள் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் வேளையை, இந்த வேளையை மகிழ்வாக ஆரோக்கியமாக எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இனிவரும் வேளைகள் அங்கும் இங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும், உலகம் எங்கும் நலமாக இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு பெற வேண்டும், குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றியையும் கூறி அவரை வேண்டி விரும்பி கேட்டு காற்றலையில் இருந்து விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடரும் நிகழ்வுகளோடு தொடருங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. காற்றலையை சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை செல்லுங்கள் வாருங்கள்.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
0: அதற்கும் பதில் பாட்டை கொடுக்கலாம். இங்கே அடுத்து வருபவர் யார் எங்கே காணவில்லை. அழைப்புகள் என்னுடைய ஒலி துல்லியமாக வருகின்றது. உங்களுடைய ஒலி எனக்கு துல்லியமாக கேட்கின்றது. காற்றலை சிறப்பாக இருக்கின்றது. முதலில் வராது இருந்தது தான். அதை அது எப்போதும் நாங்கள் நிவர்த்தி செய்துவிட்டோம். வானொலியை கேட்டு வானொலியில் என்ன கூறப்படுகின்றது என்பதை உள்வாங்கி வர வேண்டும். எங்கே ஆரம்பிப்பதுக்கு இவ்வளவு தடையாக இருக்கின்றது. வாருங்கள், அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போறீங்க? முதலாவது சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது சுற்றிலே பவுனம்மாள் தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா, என்ன பாடலை கொண்டு வந்து என்ன பாடலா?
2: மலர்ந்தும் மலர் பவுனம்மாள் பாடலியா? மலர்ந்தும் மலர பாடி மலர் அந்த பாடலியா?
0: அந்த பாடலுக்கு என்ன பாடல் நீங்கள் கொடுக்க போறீர்கள்? பவுனம்மாள் கொடுத்தது மலர்ந்து மலராத என்ற பாடல் தேவா என்ன உங்களுக்கு திருப்பி திருப்பி எத்தனை பாடங்களாக விளையாடுது. அவர் பாடின பாடல்கள் பதில் பாட்டை கொண்டு வாருங்கள். அவர் பாடின பாடலையே நீங்கள் பதிலாக தெரியலா.

0: அவர் பாடிய பாடல சொல்லிலிருந்து நீர் ஒரு பாடலை கொண்டு பெற வேண்டும் ஐயா. அதுதான் தமிழ் பாட்டு. சென்று வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி. லெனின் வந்து விட்டார். வணக்கம் லெனின். லெனின் வணக்கம். லெனின் வணக்கம். லெனின் வணக்கம். லெனின், லெனின் நீங்கள் காற்றலையில் இருக்கின்றீர்கள். லெனின் வணக்கம். மற்றவர்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றது. லெனின் வணக்கம். லெனின் வணக்கம். லெனின், ஓ என்ன நடந்தது லெனின் உங்களுக்கு? என்ன தெரியவில்லை. வணக்கம் அருளானந்தம். வணக்கம் அருளானந்தம். பாரதி, என்ன பதில் பாட்டு கொண்டு வந்தீர்கள்? இப்ப இரண்டு பாடல்கள், மலர்ந்தும் மலராத என்று ஒரு பாடல், மலர்களை போல் தங்கை ஒரு பாடல். கூறுங்கள் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: மலரே குறிஞ்சி மலரே சூட.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உடலை துண்டித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குறிஞ்சி மலரே, குறிஞ்சி மலரே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறீர்கள்? தேவா வந்திருக்கீங்க. தேவா கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
2: ஐயா தங்கைக்கு, ஐயா தங்கைக்கு ஒரு பாட்டு.
0: இது எங்க இருக்குது ஐயா? அதுல தம்பிக்கு ஒரு பாட்டு சொல்லி இருக்கு அந்த பாடல். என்ன நீங்கள் அந்த
2: தங்கைக்கு? ஆமையா, தங்கைக்கு ஒரு பாட்டு.
0: இல்லையே, தம்பிக்கு ஒரு பாட்டு. இல்ல இல்ல இல்ல இல்ல, தம்பிக்கு ஒரு பாட்டுன்னு தான் ஆரம்பிக்கும் அந்த பாடம். அது புளியான பாடம். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். பாடல புளியா கொண்டு வந்து வரிகளையும் மாறி கொண்டு வந்து சொன்னா நான் என்ன செய்வது? உங்களுக்கு தங்கைக்கு ஒரு பாட்டு ஒரு பாடல் இருக்குதா? இல்லையே, தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு தான் பாருங்க. நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இது முதலாவது சுற்று போய்கொண்டிருக்கின்றது இப்பொழுது. லெனின் வணக்கம். லெனின், என்ன நடந்தது உங்களோட தொலைபேசிக்கு? லெனின் வணக்கம். வணக்கம் லெனின். லெனின் நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் லெனின். வணக்கம் ஐயா. லெனின் வணக்கம். லெனின், ஓ உங்களோட தொலைபேசிக்கு என்னவோ தொலைபேசியாயிருந்ததா? நீங்க நன்றாக பாடல் கொண்டு வரக்கூடிய பையன். வணக்கம் லெனின். வணக்கம் லெனின், நீங்கள் நீண்ட நேரம் காற்றலையில் இணைப்பில்லாமல் இருந்தால் அடுத்து வருவதற்கு இடையூறா இருக்கும். பவுனம்மாள் வந்து விட்டால் வாருங்கள். பவுனம்மாள் வணக்கம்.
3: என்ன மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் பாட்டுக்கு பதில் பாட்டையா
0: கூறுங்கள்.
3: மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேன். கனி எது என் கண்கள் தான் என்று சொல்வேன்.
0: நல்லது. அந்த பாடலை தந்ததுக்கு நன்றி. அடுத்த அருளானந்தம். பாரதி கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டிருக்கீர்கள் பாரதி? பாரதி, பாரதி யாருடைய பாடலுக்கு பாடல் கொண்டு வந்தீர்கள்?
4: மலர்களே, மலர்களே இது என்ன கனவா? அந்த பாட்டுங்கப்பா.
0: மலர்களே, மலர்களே இது என்ன கனவா? அந்த பாடலை பாரதி தந்திருக்கின்றார். மலர் ரெண்டுதான் வர வேண்டும் என்ற அதிலே பல சொற்கள் இருக்கின்றது. ஏதாவது சரி, நல்லது. இரண்டாவது சுற்றுக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வருபவர் லெனின். உங்களுடைய தொலைபேசியை கவனமாக கொண்டு வாருங்கள். செல்வகுமார் பாருங்கள், என்ன பாடல் செல்வா?
5: அப்பா நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்.
0: அற்புதம், அற்புதம். நான் மலரோடு தனியாக இங்கு வந்தேன். புதிதாக ஒரு சொல்லை யாரும் கண்டுபிடிக்காமல் வந்த பாடல்களை தாருங்கள். வரி பிழைத்தால் எடுக்க முடியாதுன்னு முதலே கூறிவிட்டேன் உங்களுக்கு. இதிலே வந்து பாடல்கள் திருத்திக் கொண்டிருக்க முடியாது. அடுத்த உறவு லெனின். உங்களுடைய தொலைபேசியை தேவா வந்திருக்கின்றீர்கள். குறுங்கள் தேவா,
5: என்ன
0: அதுக்கு என்ன மாதிரி வருது? நல்ல நல்ல பாடம்.
5: மலர் கொடுத்தேன்.
0: அற்புதம். இப்ப சரியா மலர் கொடுத்தேன். இப்பொழுது சரியா இருக்கு. நல்லது, நல்லது. இப்பொழுதுதான் நீங்கள் வந்து ஒரு பாடலை
5: தந்திருக்கின்றீர்கள்.
0: நன்றி, நன்றி. அடுத்து வருகின்றார் பவுனம்மாள். மீண்டும் வருகின்றார் பவுனம்மாள். குறுங்கள் பவுனம்மாள், என்ன பாடலோடு வந்தீர்கள் பவுனம்மாள்? பவுனம்மாள், பவுனம்மாள் என்ன நடந்தது உங்களோட இணைப்பு?
3: ஐயா செல்வகுமார் ஐயா பாட்டுக்கு மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் பாட்டுக்கு பதில் பாட்டையா? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் பாவம் என்னடா காசில்லாதவன்.
0: அந்த பாடல் வந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் தங்க வருகிறபடியால் அண்ணன் எடுத்து வந்தீர்கள். அற்புதமான பாடல், நன்றாக விளையாடியிருக்கிறீர்கள், மீண்டும் பெற வேண்டும், வாழ்த்துக்கள். அடுத்து வந்து விட்டார் வீராதி வீரன் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ்.
6: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
6: ஒரு பாடல் கனவு காணும் வாழ்க்கையாவும்
0: கனவு காணும் வாழ்க்கையாவும் நல்ல நல்ல பாடல் தந்தீர்கள். வாழ்க்கை. அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? லெனின். மீண்டும் லெனின் வருகின்றார். அங்கே அழைப்பு. வணக்கம்
6: லெனின். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் லெனின். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? பதில் பாடல்.
6: அப்பா செல்லகுமாரன் தான். நான் மலரோடு பாடல் பாடல்.
0: கூறுங்கள் கூறுங்கள்.
6: நான் தேடும் செவ்வந்தி பூவிது. அந்த பாடல்
0: நல்லது. நல்ல பாடல். நான் தேடும் செவ்வந்தி பூவிது. நல்லது. நல்லது. நல்லது. நான் தேடும் செவ்வந்தி பூ என்ற பாடலை தந்திருக்கீர்கள். அதில் சற்று வருகின்றது. அடுத்து வந்து விட்டாருங்க. நீங்கள் நினைப்பை தொண்டிக்கு மீண்டும் வாருங்கள். அடுத்து செல்வகுமார் வந்திருக்கின்றார். செல்வகுமார் கூறுங்கள்.
7: என்ன பாடலம்மா? பாடலுக்கு வந்து கனவுகளே காலமெல்லாம் மாறிடும். அந்த மாதிரி
0: கனவுகளே கனவுகள்
7: கனவு இரண்டாவது வரி
0: வந்துச்சுப்பா.
7: மலர்களே கனவுகள்னு ஒரு பாடல்.
0: நல்லது. நல்லது. நல்லது செல்வகுமார். அடுத்து சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வாருங்கள்.
6: வணக்கம்.
0: வணக்கம். சூருங்கள்
6: மலர்களில்
0: மலர்களில் தொடர்ந்து மலர்களில் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றது பாட்டும் பதம். பிற சொற்களிலும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பவுனம்மா வந்து விட்டாள். வாருங்கள் பவுனம்மாள்.
3: ஐயா பாரதி அவர்கள் வந்து மலர்களை மலர்களை இது என்ன கனவான்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் படுத்துற ஐயா. கனவுகளே ஆயிரம் கனவுகளே என் காதலியை இங்கு வரவிடுங்கள்.
0: நல்லது. அடுத்த பாடத்துக்கு ஓடுவோம். ஒரே வரியிலே நிற்க கூடாது. வர வேண்டும். விஜயராகவன் வந்து விட்டார். போட்டியாளர் கடந்த வாரம் வெற்றி பெற்றவர்களுள் ஒருவர் விஜயராகவன். வணக்கம். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம். வணக்கம் விஜயராகவன். இன்னும் உங்களுடைய அழைப்பு இணைப்பு எல்லாம் துண்டிக்கப்படும். பவுனம்மா நீங்கள் உடனே துண்டித்துக் கொண்டு பழக வேண்டும். சந்தன்ராஜ் பாருங்கள். சந்தன்ராஜ் வணக்கம். சந்தன்ராஜ் பாருங்கள்.
6: செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு மேகமே கோலம்போடு அப்படிங்கிறா. நன்றி. வணக்கம்.
0: அற்புதம். செவ்வந்தி பூக்களில் நல்லது. நல்ல பாடல் தந்திருக்கின்றீர்கள். அடுத்த உறவு விஜயராகவன் வருகின்றார். வணக்கம் விஜயராகவன். வணக்கம். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்
7: விஜயராகவன்.
0: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? பாடல் என்ன கொண்டு வந்தீர்கள்? பதில் பாடல்.
8: மலரே மௌனமே.
0: எல்லோரும் மலரில் நீக்க வேண்டாம். அடுத்த பாடலுக்கும் செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்து செல்வகுமார். வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் செல்வகுமார். என்ன பாடம்
7: சொல்லுவாங்க? செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. அந்த பாடல்.
0: அந்த பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. அவர் பாடினாரா?
7: இல்லப்பா, அவர் வந்து செவ்வந்தின்னு இரண்டாவது வரி வந்துச்சு ஒரு பாடல்ல. அந்த செவ்வந்திக்காண்டி.
0: நல்லது. இவர் சந்தன்ராஜும் ஒரு பாடல் இருந்தார் கேட்டீர்களா? சரி சரி.
7: செவ்வந்தி
0: அடுத்த பாடலுக்கு வருகின்றார். செல்லுவோம். நீங்கள் துண்டித்துக் கொள்ளுங்கள் அணைப்பை. வணக்கம். வணக்கம் லெனின். லெனின்
6: பவுனம்மாள். கனவுகளே ஆயிரம் கனவுகள்.
0: ஆமா, அதுக்கு என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
6: ஆயிரம் மலர்களே மலருங்கள். அந்த பாடல்.
0: ஆயிரம் மலர்களே மலருங்கள். அந்த பாடல் தானே ஆரம்பித்து விட்டது. ஆயிரம் மலர்களே. நீங்கள் ஆயிரம் மலர்களை கொண்டு வந்து. நல்லது. நல்லது. ஆயிரம் மலர்களை பாடல் தந்திருக்கிறீர்கள். நல்லது. ஆயிரம் மலர்களே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கூடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? அருளானந்தம் பாரதி வந்திருக்க. பாரதி கூறுங்கள். என்ன பாடல் மகளே? என்ன பாடல்?
9: கண்ணம்மா
4: அந்த மாதிரி வருவாப்பா.
0: ஓகே, கண்ணுக்குள்ளே என்னாலே தோண்டித்துக் கொள்ளுங்கள் உங்கள் இளை அணைப்பை. கண்ணுக்குள்ளே, கண்ணுக்குள்ளே என்ற பாடல் பாரதி கொண்டு வந்து தந்திருக்கின்றார். பாரதி மிரம் தந்த பாடல் நல்லது. அடுத்தவர் யார் வருகின்றீர்கள்? அடுத்து வந்திருக்கார் தேவா வந்திருக்கார். வணக்கம் தேவா.
5: ஐயா, கனவுகளே கனவுகளே பண்ணுங்களே.
0: அதற்கு
5: அதுல கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம் வாடி இருந்தோம்.
0: அது கேட்டுவிட்டீர்கள் அந்த பாடலை யார கூறியிருக்காரு? கனவுகளே கனவுகளே
5: கனவு காணும் வாழ்க்கையாவும்.
0: சரி, நல்லது அந்த நல்லது நல்லது சொல்லு பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து சந்தன்ராஜ் வந்து விட்டார்.
8: ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே ஆரம்பமானது மனித இனம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி. ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே, ஆயிரம் ஆயிரம் ஆண்டின் முன்னே தேவாவுக்கு அடுத்து சந்தன்ராஜ் வந்து கொடுத்திருந்தார். நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் பவுனம்மாள் மீண்டும். வணக்கம் பவுனம்மாள், என்ன பாடலோடு வருகின்றீர்கள்? பவுனம்மாள் பாடலை தாருங்கள்.
3: விஜயராகவன் ஐயா சொன்ன பாட்டுக்காக பதில் பாட்டு தரங்க. மலரே மௌனமா அப்படின்னாரு. மௌனம்தான் பேசியதோ, மயக்கம்தான் பேசியதோ.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மௌனம்தான் பேசியதோ என்ற பாடலை கொண்டு வருகின்றீர்கள். மௌனம்தான். அடுத்த பாடலை தருகின்றார் லெனின் வந்திருக்கின்றார். லெனின் பாடலை தருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. லெனின் கொண்டு வாருங்கள் பாடலை. எங்கே காணவில்லையே லெனின் அழைப்புக்கு வர வேண்டும். மந்திரிகளும் கூட அழைப்பு வரவில்லை எனக்கு. என்ன பாடல்? அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் 21 பதில் பாடலை பாடல்கள் வந்திருக்கின்றன. பலர் வந்து 5வது சுற்றில் வந்து விட்டார்கள். 4வது சுற்று 3வது சுற்றில் இருக்கின்றீர்கள். போட்டி நன்றாக இருக்கின்றது. அடுத்தடுத்து சுற்றை நீங்கள் கூடுதலாக கொண்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எங்கே அழைப்புகளை எதிர்பார்க்கிறேன். ஒருவரையும் காணவில்லை. எங்கே வர வேண்டும்? இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 21 பாடல்கள் வந்துவிட்டது. மீண்டும் செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார்.
7: சந்தனாஜி பாடலுக்கு ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மானி.
0: நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல். மற்றவர்களிடம் கொடுங்கள். 1081 என்று 22வது பாடலை தந்திருக்கின்றார் செல்வகுமார். 23வது பாடல் வருகின்றது. பாரதி கொண்டு வந்திருக்கின்றார். பாரதி, என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
4: ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா. அம்மாக்காக அந்த பாட்டு.
0: அற்புதம் அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்த பாடலை வேறு கொண்டு வர போகின்றீர்கள். லெனின் வருகின்றார். லெனின் கொண்டு வாருங்கள். வணக்கம் லெனின்.
5: கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும்.
0: கனவு காணும் வாழ்க்கையாகும் அப்படிதானே? அது வந்து அந்த பாடலை சந்தன்ராஜ் தந்து விட்டார்.
5: கனவுகளே கனவுகளே கலைந்து சொல்லுங்க அந்த பாடல்.
0: அதுவும் வந்து கனவுகளே கனவுகளே. சரி, அந்த பாடல் இருக்கலாம். கனவுகளே கனவுகளே கனவுகளே
5: கலைந்து சொல்லுங்க அந்த பாடல்.
0: நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார்? சந்தன்ராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: என்ன பாடம்? பவுனமாள் பாடம் பாடுங்க. நன்றி, வணக்கம்.
0: மௌனமான நேரம், மௌனமான நேரம், மௌனமான நேரம். நல்லது அந்த பாடல் நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? பாரதி கொண்டு வருகின்றார். பாரதி வர வேண்டும். வணக்கம் பாரதி, என்ன பாடல் பாரதி?
4: பவுனம்மாள் அம்மாவுக்கு பாட்டுதான். மயக்கமா கலக்கமா, மனதிலேக்கமா, அந்த பாட்டு
0: கலக்கமா. நல்லது அந்த பாடலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் பாரதி, உடனே துண்டித்து விட வேண்டும். அடுத்து சந்தன்ராஜ் வருகின்றார். சந்தன்ராஜ் வருகின்றார். வணக்கம்
5: சந்தன்ராஜ்.
0: கூறுங்கள்.
5: நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். அடுத்த பாடலை கொண்டு வருவார் சரிகமா பதனி. பவுனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
3: ஐயா பாரதி அம்மா பாட்டுக்கு ஆயிரம் பாட்டு பதில் பாட்டையா
0: கூறுங்க.
1: மனமின்னது நாடும் உயிர்களுக்கெல்லாம் நிலவே நீ சாட்சி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போ வேண்டும்? உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், உடனடியாக துண்டிக்க வேண்டும். அடுத்த பாடல் வேற இருக்கின்றது, ஓடி வாருங்கள். அடுத்தவர் வருவதற்கு வழிபட வேண்டும் ஒவ்வொருத்தரும். அடுத்தவர் வந்துவிட்டார், தேவா மீண்டும் வந்துவிட்டார். தேவா கொண்டு வாருங்கள்.
6: என்ன பாடல்? ஆயிரம் நிலவே
0: அதுக்கு என்ன
6: பாடல்? ஆயிரம் அவங்க பண்ணதுக்கு ஆயிரம் சொன்னார்.
0: ஆமா, அதுக்கு என்ன பாடல் நீங்க கொண்டு வர போறீங்க?
6: ஆயிரம் நிலவே.
0: அதைத்தானே பாரதி பாடினார். ஆயிரம் நிலவே பாவான்னு பாரதி பாடியிருந்தார் மகனே. நீங்கள் ஆயிரம் நிலவே பாண்டு, ஆயிரத்துக்கு ஒரு நிலவே இருக்கிறது, பாவாண்டு இருக்க ஒரு பாடலை எடுத்து பாருங்கள். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா மீண்டும் பாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம். தமிழ் சேவை ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
9: வணக்கம் ஐயா. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் இந்த பாடல் ஐயா பாரதி பாடலாம்.
0: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடல் நல்லது நல்லது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கிற ஜோஜ். அதை தொடர்ந்து அடுத்தவர் வருகின்றார் பௌனம்மா. மீண்டும் வந்து விட்டார் பௌனம்மா. கூறுங்கள்.
3: ஐயா சந்திரராஜ் ஐயா பாடின பாட்டு
0: என்ன பாடல்?
1: நேரம் அல்ல நேரம், கொஞ்சம் நேரம் பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ் பாரதி வந்திருக்கின்றார். பாரதி வாருங்கள். என்ன பாடலை கொண்டு
4: அம்மா பௌனம்மாக்கு வரை பாட்டுப்பான். நிலவு தூங்கும் நேரம், நினைவு தூங்கிடாது.
0: அற்புதம் அற்புதம். ஒவ்வொருத்தரும் கொண்டு வரும் பாடல் அற்புதம். அடுத்த பாடல் வந்து விட்டார். மயிலை பட்டாவி வந்திருக்கின்றார் நீண்ட நாட்களில். வணக்கம் வணக்கம் மயிலை பட்டாவி அவர்களே.
4: வணக்கம்
0: வணக்கம். வணக்கம் மயிலை பட்டாவி. நீங்கள் பேசுவது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. தொலைபேசியை கொஞ்சம் தூரம் அல்லது நீங்கள் ஸ்பீக்கர் போனை ஓபன் பண்ணி பேசுங்கள். கூறுங்கள் என்ன பாடல் பட்டாவி? என்ன பாடல்?
4: பாய்ஸ் படத்திலிருந்து. பாய்ஸ்
0: சாரிகம பதனிசே என்ற பாடலா? சரி, அடுத்த பாடலை கொண்டு அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? பாடல் வந்தவர்கள் தயவு செய்து உங்கள் இணைப்பை துண்டித்து விடுங்கள். மற்றவர்கள் வர முடியாமல் தடுத்து வைத்திருக்க வேண்டாம். தயவு செய்து துண்டித்து விடுங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர? மயிலைப்பட்டாவே நீங்கள் உங்களோட தொலைபேசியை துண்டிக்க வேண்டும். துண்டித்து திருப்பி அழைக்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
9: வணக்கம் ஐயா. நிலவே மலரே நிறையின் இதவே நிலவே மலரே அந்த பாடல் ஐயா.
0: நிலவே மலரே நல்ல பாடல் நல்ல பாடல். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இணைப்பை துண்டித்து விட்டு அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு 34 பாடல்கள் வந்திருக்கின்றது இதுவரையிலே. பாடல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது, ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் கேட்கும் வரிகள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வரியை சரியாக கூறி பழகுங்கள். பாடலின் வரியை சரியாக கூறுங்கள். பாடல் வரியிலே வரும் சொற்களை முறையாக கொண்டு வாருங்கள். தொலைபேசியை வாயோடு வைத்து பிளத்து பேசினால் இங்கே எங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது அலறிக் கொண்டிருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் புரிவதில்லை. அடுத்து தொலைபேசியிலே நீங்கள் பேசிவிட்டு உடனே துண்டித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இவ்வளவு நேரம் செல்கின்றது பாடல் வர. 5-6 சுற்று வந்து விட்டது பாடல்கள். இங்கே அடுத்த பாடல், அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்ற சந்தன்ராஜ் பவனம்மாள் ஜோஜ் எல்லோரும் வர வேண்டும். பவனம்மாள் கொண்டு வந்து விட்டார் அடுத்த பாடல். குறுங்கள் பவன் என்ன பாடல் கொண்டு வந்து?
3: சந்தன்ராஜ் ஐயா பாட்டுக்கு.
0: அற்புதம் நல்லது நல்லது. அடுத்த பாடலை கேட்போம். அடுத்தவரை கொண்டு ஓடி வாருங்கள். ஓடி பெற வேண்டும், ஓடி பெற வேண்டும். அடுத்தது யார் பெற போகின்றீர்கள்? இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை ஒளி. உங்களிடம் துண்டிக்கப்பட்டால் நீங்கள் உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களோட தொலைபேசியை. உங்கள் தொலைபேசியில சிவப்பு நூறா அந்த பொத்தானை நீங்கள் அழுத்தி விட்டால் ஒளி நின்று மீண்டும் அழைக்க வேண்டும். அந்த அழைப்பிலே வைத்துக் கொண்டு திருப்பி திருப்பி வர முயற்சிக்காதவங்க நிச்சயமாக விளக்கப்படுவீர்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பாரதி வந்திருக்கின்ற பாரதி என்ன பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள்? பாரதி உங்களோட பேச்சு எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் தொலைபேசியை தூரத்திலே வைத்து பேசுங்கள். என்ன கூறுகிறீர்கள்?
10: ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு.
0: நல்லது, ஆயிரம் ஆயிரம் ஜன்னல் வீடு. நல்லது நல்லது, அந்த பாடலை கொண்டு வந்தீர்கள் பாரதி. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? நல்லது, தேவா வந்திருக்கின்றார். அங்கே தேவா, தேவா என்ன பாடலை ஐயா கொண்டு வந்தீர்கள்? தேவா
11: ஐயா, ஐயா இது வாசமில்லாமலரிது.
0: நல்லது நல்லது, அந்த பாடலை கொண்டு வந்திருக்கிறது. வாசமில்லா மலர் என்று கொண்டு வந்திருக்கிறது. வாசமில்லாமலரது நல்ல பாடல் தேவா. அடுத்த பாடலை கொண்டு ஓடி பாருங்கள். நிறுத்தி விட்டு பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் கூறுங்கள், என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்? பவுனம்மாள் என்ன பாடல் அம்மா? பவுனம்மாள் பவுனம்மாள் இருக்கின்றீர்கள். பவுனம்மாள் என்ன பாடல், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பவுனம்மாள்? அடுத்த உடவுடன் செல்கின்றீர்கள். இங்கே ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் வணக்கம். ஜோஜ்
12: வணக்கம் ஐயா. நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு, அந்த பாடல் ஐயா.
0: நல்லது நல்லது, நிலவே முகம் காட்டு என்ற பாடலை ஜோஜ் கொண்டு வந்திருக்கிறார். வெட்டி வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோஜ். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
12: உங்களோட
0: தொலைபேசி.
12: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொலைபேசியை கவனித்துக் கொள்ளுங்கள். தேன்பூவை என்ற பாடலோடு வருகின்றார். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றார் பவுனம்மாள். மீண்டும் வந்து விட்டார் பவுனம்மாள். ஓடி வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் உங்களுடைய தொலைபேசி என்ன பிரச்சனை கூறுங்கள். என்ன பாடல்?
13: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: இது எந்த பாடலுக்கம்மா? யாருடைய பாடலுக்கு கொண்டு வந்தீர்கள்? ஒரே ஒரு ஊரிலே, ஒரே ஒரு ஊரிலே என்று சொல்லி எந்த பாடல்ல வந்தது? இல்லை இல்லை, மீண்டும்
13: பாருங்கள்.
0: ஆமா மீண்டும் பாருங்கள் அம்மா, காரியம் இல்லை, மீண்டும் பெறலாம். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கார் பாரதி. பாரதி கூறுங்கள்.
13: நிலா காயும் சரணம், நிலா காயும் நேரம் சரணம்.
0: நல்லது நல்லது, நிலா காயும் நேரம் அந்த பாடலை கொண்டு வந்து நேரம் தரவில்லை, நீங்கள் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று கேட்போம். இப்பொழுது 40 பாடல்கள் வந்துவிட்டது இதுவரையிலே. 7வது சுற்றிலே நிற்கின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஓடி வாருங்கள் பாடலை கொண்டு. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு காரிக்கிழமையிலே நடைபெறும் நிகழ்ச்சி. ஜோஜ் வந்து விட்டார் மீண்டும் கோயத்திலிருந்து. ஜோஜ்
12: வணக்கம் ஐயா. வணக்கம். சமயராஜாக்கும் தேனி தென்பாண்டி நீனி இசை தேனி, அந்த பாடல் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேனி தென்பாண்டி நல்ல பாடக்கூடிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து வாழ்த்துக்கள் விரைவாக ஓடி வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு பாடல்கள் காற்றலையில் கூடுதலாக கொண்டு வந்த சந்தர்ப்பம் கிடைத்து வெற்றியாளர்களாக வர முடியும். பாரதி வந்து விட்டார் மீண்டும். பாரதி
13: வெண்ணிலா
0: உன்னைத்தானே அப்படிதானே பாடல் உங்களுக்கு. நல்லது நல்லது பாரதி, மீண்டும் ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். சுற்றி நல்ல போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, வர வேண்டும். எல்லா ஜாம்பவான்களும் வந்து விட்டார்கள் இந்த போட்டிக்கு. எல்லோரும் எங்க லெனின் உங்களை காணவே இல்லை இதுவரை. இல்லை, ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தீர்கள், அதன் பின்பு காணவே இல்லை லெனின். என்ன நடந்தது? உங்களை தொலைபேசி தொலைபேசி ஆகிவிட்டதா? ஐயையோ. சந்தன்ராஜ் மீண்டும் சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார். வணக்கம் சந்தனராஜ்.
11: வணக்கம். நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதியா?
0: நேரம் இது நேரம் நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு. நல்லது, வணக்கம் வணக்கம். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை பாரதி கொண்டு வந்து விட்டார். வணக்கம் பாரதி.
13: ஜாஞ்சனாவுக்காக ஒளியிலே தெரிவது தேவதையா.
0: ஒளியிலே தெரிவது தேவதையா. ஓகே, ஒளியிலே தெரிவது தேவதையான பாடல் நல்ல பாடல் பாரதி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்க, மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. அடுத்த பாடலை செல்வகுமார் வந்து விட்டார். செல்வகுமார் எங்கே நின்றீர்கள் இதுவரை நேரமும்? என்ன நடந்தது வருவதற்கு செல்வகுமார், செல்வகுமாருக்கு என்ன நடந்தது தாமதமாக?
7: என்ன பாடல்? பாரதி அம்மாள் பாடல். பாரதி அம்மா பாடலுக்கு வந்து நிலவே முகம் காட்டு.
0: அதுக்கு அந்த பாடல் என்ன பாடல்? நிலவே முகம் காட்டு. அது யாரோ தந்த பாடலாக இருக்கின்றது தெரியல.
7: என்னப்பா நிலான்னு ஒரு பாடல் பாடினாங்க.
0: அதான் நிலவே முகம் காட்டு என்ற ஒரு பாடல் வந்தது ஞாபகம் எனக்கு இருக்கின்றது.
7: சொல்லிட்டாங்களாப்பா. அப்ப வந்து நிலவுக்கே போகலாம் அந்த பாடல் மாத்திட்டு.
0: அந்த பாடல், அந்த பாடல் மாத்தி விட. கட்டிக்காரன், கட்டிக்காரன். நீங்கள் நல்லா பிந்தி நிற்கிறீர்கள். காலதாமதமாக வருவதனால் நீங்கள் பிந்தி நிற்கின்றீர்கள். விரைவாக பாடலை கொண்டு வாருங்கள். நிலவுக்கே போகலாம் அந்த பாடல், நல்ல பாடல் செல்வகுமார். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் பாரதி. பாரதி வாருங்கள். பாரதி,
14: தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது காற்று.
0: இது எந்த பாட்டுக்கு தருகின்றீர்கள்?
14: ஜார்ஜ் என்ன பண்ணாங்க? ரெண்டாவது பாட்டு பாடினாங்க.
0: தென்பாண்டிய. நல்லது நல்லது நல்லது. தென்மேற்கு நல்லது நல்லது. தென்மேற்கு பருவக்காற்று நல்ல பாடல், நல்லது நல்லது. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? பவுனம்மா வந்திருக்கின்ற. வணக்கம் பவுனம்மா.
15: ஐயா, பாரதி அம்மா பாட்டு பதில் பாட்டு.
0: என்ன பாடல்?
15: உன்னைத்தானே உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே.
0: நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வந்து பாருங்கள். உன்னைத்தானே உன்னைத்தானே என்ற பாடல் நல்லது. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். இந்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்த பாடல். ஓகே, அடுத்து சந்தன்ராஜ் ஐயா அவர்கள் வந்து விட்டார். சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ்
16: பாரதி அம்மாவோட பாடல்கியா? வெண்ணிலாவில் வரும் வேலை நான் பார்த்திருந்தேன் அப்படிங்கிற பாடல்.
0: வெண்ணிலாவில் வரும் வேளையில் நான் பார்த்திருந்தேன். நல்ல பாடல் அது. வெண்ணிலா வானில் வரும் வேளையிலே. நல்லது நல்லது. அடுத்த பாடல், அடுத்ததை கொண்டு வருகின்றார் தொலைபேசி. ஓ, நன்றாக இருக்கின்றது. ஓகே, அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி. இதுவரை 46 பாடல்கள் வந்துவிட்டன. பாரதி வருகின்றார். மீண்டும் போட்டி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பாரதி அந்த பாடலுங்க. லெனின் உங்களை காணவில்லை, வர வேண்டும். லெனின்
14: தாமதம்
0: கொடுங்கள்.
14: ஹலோ,
0: கொடுங்கள்.
14: செல்வகுமார் அண்ணாக்காக பால் நெஞ்சிலே நெஞ்சிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே ஆடுதே. அந்த
0: நல்லது நல்லது. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே ஆடு. நல்லது நல்லது. மீண்டும் பாருங்கள். ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் வணக்கம். ஜோஜ்
17: தென்றலுக்கு தாய் வீடு புதிய அல்லவா? பாரதி அம்மா பாடின பாட்டுக்கு ஐயா. நன்றி ஐயா.
0: தென்றலுக்கு தூது தென்றலுக்கு சின்னவா. அங்கே அடுத்தது வருகின்றது. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ், வாருங்கள்.
17: வாருங்கள்.
0: புரியவில்லை.
17: என்ன
0: வரி புரியவில்லை சந்தன்ராஜ். திரும்பி நின்று பேசுங்கள். சென்று விட்டார். ஓகே, அடுத்த பாடலை யார் கொண்டு வர்றது? பவுனம்மா கொண்டு வருகின்றார். வாருங்கள் பவுனம்மா.
15: ஐயா, பாரதி அம்மா பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா. ஒளி பிறந்த போது, ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மா. இங்கே நீ பிறந்த போது தெய்வம் நீரில் வந்ததம்மா.
0: நல்லது. அடுத்த பாடலை கேட்போம். ஓடி வாருங்கள். நீங்கள் நிறுத்தி வர வேண்டும். ஜோஜ் வந்து விட்டார். மீண்டும் வணக்கம் ஜோஜ்.
17: வணக்கம் ஐயா. பாரதி அம்மா பாடின பாட்டுக்கு நெஞ்சிக்குள்ளே இன்னாருக்கு சொன்னால் புரியும்.
0: நெஞ்சிக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் தான் புரியும். சொல்லாவிட்டால் புரியாது தானே. சரி, அடுத்த பாடலை யார் கொண்டு வர்றார்? அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் செல்வகுமார். வந்து விட்டார் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார்.
18: பாரதி அம்மா பாருது. நெஞ்சம் மறப்பதில்லை
0: அந்த பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல். அடுத்த பாடலை கொண்டு வர ஆயத்தமாகுங்கள். உடனே வர வேண்டும். சந்தன்ராஜ் வந்து விட்டார். மீண்டும் சந்தன்ராஜ் கூறுங்கள். என்ன பாடல்?
16: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்கள் தொலைபேசியை உங்கள் தொலைபேசியை கவனித்து பேசுங்க. உங்கள் குரல் எனக்கு புரியவில்லை. சற்று தூரத்தில் பிடிங்கள் அல்லது திரும்பி நின்று பேசுங்கள். கூறுங்கள்.
16: கேக்குதா?
0: இது சரி, இது சரி. இப்படியே பாருங்கள்.
19: தென்மதுரை வைய நதி தினம் பாலம் தமிழ் பாட்டுன்னு நம்ம பாரதி மாவட்ட பாட்டு
0: சாரி
19: தென்மதுரை வைய நதி. நன்றி வணக்கம் ஐயா.
0: நல்லது நல்லது. தென்மதுரை வைய நதி அந்த பாடலை அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் பாரதி. பாரதி வாருங்கள்.
20: உன்னை கண்டெடுதே உள்ளம் நாடுதே அந்த பாட்டு
0: அந்த பாடலா உன்னை கண்டெடுதே என்ற பாடல் கொண்டு வந்தீர்களா? சரி நல்லது நல்லது. மீண்டும் நல்லது. அடுத்தது செல்வகுமார் வந்து விட்டார். செல்வகுமார் என்ன பாடல்?
21: சோனம்மாள் பாடல் வந்துப்பா இந்த பாட்டு. ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மான்னு பாடினாங்க. அதுக்கு வந்து பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் அந்த பாடல்.
0: நல்லது நல்லது நல்லது. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் போகும் ஓடி வாருங்கள். ரேவதி வந்திருக்கீங்க. வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே. நலமா? நான் நலமா இருக்கின்றேன். என்ன பதில் பாட்டு கொண்டு வந்தீர்கள்?
20: ஒளி பிறந்த போது பாடினாங்கல்லப்பா
0: அவங்களுக்கு.
20: ஒளி பிறந்த போது பவுனம்மாள் பாடினாங்க பாடலுக்கு பதில் பாடல்.
0: கூறுங்கள்.
20: எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள் பாடலை. சந்தன் ராஜ் வந்து விட்டார். மீண்டும் சந்தன் ராஜ் வாருங்கள்.
19: வணக்கம் ஐயா. தானே தனக்குள் ரசிக்கின்ற அந்த பாடல். நன்றி வணக்கம் ஐயா.
0: நல்லது நன்றி நன்றி. மீண்டும் வாருங்கள். அடுத்த உறவு வருகின்றார் செல்வகுமார். ஓடி வாருங்கள் செல்வகுமார். கொண்டு
21: வாருங்கள்.
0: உங்க தொலைபேசி எனக்கு புரியல. பட்டி பட்டி வருகின்றது. கொஞ்சம் திரும்ப நின்று பேசுங்கள். தூர பிடிச்சு பேசுங்கள். கூறுங்கள்
21: அப்பா.
0: கூறுங்கள் ஐயா. பாடல்
21: உன்னைத்தானே
0: சரி. உன்னைத்தானே உறவன்று அந்த பாடல் அறியே முடிக்க வேண்டும். செல்வகுமார் கவனமாக இருங்கள். உன்னைத்தானே உன்னைத்தானே இந்த உறவென்று சொல்வது அந்த பாடல். நல்லது. ஒரு வரி கொண்டு வந்தா அந்த வரியை சரியாக அதில் நாலு சொற்களாவது இருக்க வேண்டும். அதிலே தெளிவாக வந்திருக்கின்ற ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் வணக்கம். ஜோஜ்
22: வணக்கம். பாடு பாட்டு படிச்சேன் அந்த பாடல்.
0: நல்லது நல்லது. உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன். நல்ல பாடல் நல்ல பாடல். அநேகமா நீங்க பாடலை கேட்பதுண்டு. அருளானந்தம் பாரதி வந்து விட்டார். பாரதி ஓடிவாருங்கள். பாரதி
20: தேவானனுக்காகப்பா. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உழைத்தேன் நினைத்தேன் அழைத்தேன்.
0: நல்லது நல்லது நல்லது நல்லது. பார்த்தேன் சிரித்தேன் ஓகே பார்த்தேன் நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். அடுத்தது பவுனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மாள்.
20: ஐயா பாரதி அம்மா பாட்டு நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை.
0: கூறுங்கள்.
20: நினைவு முகம் நிலவில் தெரிவதும் அழக முகம் ஆசை முகம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பவுனம்மா. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். நினைந்து சிறப்பித்த வைக்க நன்றி. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். தொழில் தொடங்கள் தொலைபேசி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? எங்கு போட்டியாளர்கள் ஒரு சிலர் பின்னுக்கு நிற்கின்றார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. வந்தவர்கள் தொடர்ந்து வரவில்லை. தொலைபேசி அணைப்பில் இணைப்பா அல்லது வர விருப்பம் இல்லையா தெரியவில்லை. ஓடி வாருங்கள். இது போட்டி நிகழ்வு. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாரதி வந்து விட்டார். பாரதி வணக்கம்.
20: உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே.
0: நல்லது அந்த பாடல் நல்லது. உண்மைத்தானே தஞ்சம் என்ற அடுத்த பாடலை கொண்டு வர சந்தன் ராஜ் வந்து விட்டார். சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ்
19: வணக்கம்.
0: வணக்கம் சந்தன் ராஜ்.
19: உணர்வுகள் தொடர்வேதை உணர்வுகள் சிறுகளை.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார். யார் வந்திருக்கின்றார்? ஜோஜ் வந்திருக்கார். ஜோஜ் வணக்கம். ஜோஜ்
22: பாட்டு பாட்டு கண்கள் பூத்திருக்கு நீ வருவாய் என பாரதி அம்மா பாடின பாட்டுக்கு.
0: விட்டுட்டு போற பக்கம் பார்க்க வேண்டியது தானே. ஓகே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தீர்களா. நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்கள்? ஓடி வாருங்கள். ரேவதி வந்து விட்டார். ரேவதி பாடல் என்ன பாடல் அம்மா கொண்டு வந்தீர்கள்? ரேவதி கொஞ்சம் புரியவில்லையடா, கொஞ்சம் தூரம் வச்சு
20: பேசுனாரே.
0: வாழ்த்துக்கள்.
20: அதுக்கு அதுக்கு பாடுறப்பா உறவன் பாடுறப்பா உறவினி 50-50 அந்த பாடல்
0: 50-50 நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் வந்து
20: வருகிறேன்
0: பாருங்கள். மீண்டும் பாரதி வந்த வேலைகள். பாரதி குறுங்கள். பாரதி என்ன பாடல்?
2: ஜார்ஜ் எனக்காக பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் வந்ததம்மா.
0: ஓ அந்த பாடலாம், பாட்டு சொல்லி பாட்டு சொல்லி குங்குமம் வந்ததம்மா, பாட சொல்லி நல்லது.
2: இந்த
0: அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகிறீர்கள் பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சிரிப்பா இருக்கிறது, பயதான இடத்துல நான் பாடுவது.
5: சந்தன்
0: அற்புதம், அற்புதம், அற்புதம், அற்புதம். நினைவே ஒரு பறவை. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். பவுனிமால் ஓடி வர வேண்டும். நீங்கள் பின்னுக்கு நிற்கிறீர்கள், முன்னுக்கு ஓடி வர வேண்டும். ஜோஜ் முன்னுக்கு ஓடி வர வேண்டும். செல்வகுமார் முன்னுக்கு ஓடி வர வேண்டும். எங்கே தேவாவை காணவில்லை, லெனினை காணவில்லை, என்ன நடந்தது உங்களுக்கு? விஜயராகவன் எங்கே உங்களை காணவில்லை? ஒவ்வொரு பாடலோடு நிற்கின்றீர்கள், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பிரதி காரிக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே இப்பொழுது 67 பாடல்களை கண்டிருக்கின்றோம். மீண்டும் தொடங்குகின்றது எங்களுடைய போட்டி. வருகின்றார் மீண்டும் பாரதி. சந்தன்ராஜ் வந்து விட்டார். சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ்
8: வணக்கம் ஐயா. பாரதி என்ன
0: பாடு?
8: அந்த பாடலியா?
0: உங்களுடைய ஒலி வந்து துளக்கமாக இருக்கிறார், கொஞ்சம் தூரம் வைத்து பேசுங்க. என்ன பாடல் கூறுறீங்க? என்ன பாடல் கூறுனீர்கள்?
8: நல்ல திருநாள் இது அப்படிங்கிற பாடலியா? நன்றி, வணக்கம்
0: ஐயா. மெட்டிலே ஒன்றுமில்ல, நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் பிடித்து பேசினா துல்லியமாக எங்களுக்கு கேட்கும். சரியா? நல்லது, நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்கள்? ஜோஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் ஜோஜ்.
23: வணக்கம் ஐயா. பாரதி பாட பாட்டது பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு அந்த பாடலை.
0: நல்லது, வாழ்த்துக்கள் ஜோஜ். உங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த பாடலை தந்தனைக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். யார் கொண்டு வருகின்றார்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். ரேவதி வந்து விட்டார். ரேவதி, ரேவதி வந்து விட்டார், ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம், வணக்கம் மகளே ரேவதி.
20: அப்பா பாட்டு சொல்லி பாட சொல்லி குங்குமம் வந்ததம்மா,
0: அந்த பாடலுக்கு
20: பாடல். குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டில் தந்தனம் அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள் அடுத்த பாடல்கள். வந்திருக்கிறார் பாரதி வந்து விட்டார். பாரதி வாருங்கள்.
2: பவுனமலம்மா காணப்பா. நீனைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது அந்த பாட்டுங்கப்பா.
0: நினைக்க தெரிந்த மனமே, மனமே நல்ல பாடல்.
2: நினைக்கி
0: சரி, நினைக்க தெரிந்த மனமே. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வருது? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் அவர்கள். ஜோஜ் மன்னர் ரெண்டு ஜோஜ் கொண்டு வரணும். என்ன பாடல்?
23: 100 வயது சந்திரராஜ் ஐயப்பையா.
0: என்ன பாடல், என்ன பாடல், என்ன பாடல்
23: கூறுகிறேன்? 100 வயது.
0: அற்புதம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. நல்லது, நல்லது, நல்லது. நடந்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? சந்தன்ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ். போட்டி நல்ல போட்டியாக நிலவி கொண்டிருக்கின்றது. சந்தன்ராஜ் அடுத்த பாடல் என்ன பாடலை கொண்டு
5: வந்தீங்க?
0: மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கு குங்குமம் என்றதுக்கு. அந்த நேரத்தில் அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கின்றார்? ஒரு புதிய இலக்கமாக இருக்கின்றது. வணக்கம், வணக்கம். வாழ்த்துக்கள். யார் பாடலை கொண்டு வருவது? வணக்கம், காற்றலையில் இருக்கின்றீர்கள். வணக்கம். என்ன பாடல், என்ன பதில்?
8: வணக்கம்.
0: என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்? பதில் பாடல்.
8: என்னுடைய பாடல் பா.
0: இப்ப இது வந்து
8: பாண்டியன் திரைப்படத்தில்
0: மன்னிக்க வேணும் கலைவாணன், என்ன நிகழ்ச்சியில் வந்திருக்கின்றீர்கள்? என்ன நிகழ்ச்சி?
8: பாட்டுக்கு எதிர்பார்க்க.
0: அதை இப்ப யார் பாடிய பாடலுக்கு இந்த பாடலை கொண்டு வருகின்றீர்கள்?
1: சார்ஜ் பண்ணாருல்ல
0: என்ன பாடல கொண்டு வந்தார் அவர்?
1: பாட்டு ஒண்ணு நான் பாடுறது
0: என்ன பதில்? அதுக்கு என்ன பதில் பாட்டு?
1: அதற்கு பதில் பாட்டுப்பா
0: இன்னும் நினைக்கவில்லையா? நீங்கள் நேற்று விட்டு மீண்டும் அழையுங்கள். பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலில் வரியிலே ஒரு பாடல் கொண்டு வர வேண்டும். கலைவான நிகழ்ச்சியை நினைத்துக் கொண்டு வாருங்கள். நீங்கள் தர்க்க நீங்கள் அடுத்த பாரதி வாருங்கள். பாரதி ஓடி வாருங்கள். அடுத்தது ரேவதி வந்திருக்கின்றார். ரேவதி வணக்கம். ரேவதி
4: வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா பறவை.
0: ஆமாம்.
4: அதுக்கு நினைத்தது யாரோ நீதானே, தினம் முனைப்பாட நான் தானே.
0: அற்புதம், அற்புதம், அற்புதம். அன்பு உறவுகளை வருபவர்கள் நீங்கள் நிகழ்ச்சியை கிரகித்து என்ன பாடலுக்கு என்ன பதில் பாடல்னு ஒரு வரியை சொல்லிவிட்டு செல்லுங்கள். ஐயா வந்து இதிலே தடுமாறாதீர்கள். தயவு செய்து நிகழ்ச்சியை அவதானித்து கேட்டுவிட்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வரப்போது யார்? 76வது பாடலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 76வது பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? இது முடியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஒருவர் பாடிய பாடல், ஒருவர் தந்த பாடலின் வரிக்கு அந்த வரியில் உள்ள சொல்லை எடுத்து பதில் பாடல் தர வேண்டும். சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் நான் கேட்ட பாடல் அதை கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை இல்லையா ஐயா வந்தவுடன் யார் பாடிய பாடலுக்கு என்ன பாடலை தருகின்றீர்கள்? இது எத்தனையோ பேர் பாடலை கேட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பாடல்கள் வந்து விட்டது. 76 பாடல் வந்திருக்கிறது. 76 பாடல்களே ஒரு பாடல் வார முதல் வரியில் வார ஒரு சொல்லுக்கு பாடலை கொண்டு வர வேண்டும். சந்தன்ராஜ் வாருங்கள். என்ன பாடல்?
1: வணக்கம்.
0: அற்புதம், பொட்டு வைத்த முகமோ நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? பவனம்மாள் வந்து விட்டார். வணக்கம் பவனம்மா, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
4: ஐயா ரேவதி அம்மா பாட்டுக்கு குங்குமம், குங்குமம் பத்தி. குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம், குங்குமம் மதுரை மீனாட்சி குங்குமம்.
0: அற்புதம், அற்புதம். சென்று மீண்டும் பாருங்கள். குங்குமம், குங்குமம் என்ற பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருவது இப்பொழுது பாரதி வந்து விட்டார். பாரதி உங்கள் பாடல் என்ன பாடல் அம்மா? பாரதி கூறுங்கள். பாரதி
5: ரேவதி அம்மாக்காக நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
0: சரி, அந்த பாடலுக்கு நீங்கள் தருகின்றீர்களா? அந்த பாடலை ஜோஜ் தந்தாரே. அதுக்கு முதல் நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அதுக்கு தான் நினைத்தது யாரோ ஒன்று அவரை தந்து விட்டு சென்று விட்டார். நீங்கள் வேற பாடல்
5: அப்படிங்களா?
0: ஒரு மாதிரி கொண்டு வாருங்கள். பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே கலைவாணன் இப்பொழுது பாடலை கொண்டு வாங்க. கலைவாணன் கூறுங்கள். என்ன என்ன பாடல், யாருடைய பாடல்? ஓ
5: அப்பா வந்து அவங்க ஜார்ஜ் ஐயா பாடின பாட்டுக்கு பாட்டு பாடவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா அந்த பாடல்பா.
0: ஓகே ஓகே மெர்சி ராணி, நீங்கள் வந்து பாட்டு பாடவா ஜோஜின் பாடலுக்கு தந்திருக்கின்றீர்கள். நல்லது, மீண்டும் பெற வேண்டும், இணைந்து கொள்ளுங்கள். நல்லது, நல்லது. அடுத்து உடனே துண்டித்து விடுங்கள் உங்களை அழைப்பை. பாட்டு பாடவா என்ற பாடல். அடுத்து ஜோஜ். வணக்கம் ஜோஜ். வணக்கம் ஜோஜ்.
6: வணக்கம். நினைத்து நினைத்து பார்த்தேன் நெஞ்சில் உறக்கம் இல்லை, அதனால் தானே நான் வாழ்கிறேன்.
0: ஜோஜ் நினைத்து நினைத்து பார்த்தேன் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கேன். நினைத்து நினைத்து பார்த்தேன் நினைந்து நடந்தேன் அப்படி நினைத்து நினைத்து பார்த்தேன். நல்லது, நான்கு சொற்களை அடுக்கி கொண்டு வந்திருக்கின்றேன். அடுத்த பாடலை கொண்டு வந்திருப்பவர் யார் என்றால் எங்களுடைய பாரதி வந்திருக்கார். மீண்டும் அழைத்து விடுவோம். வணக்கம் பாரதி, என்ன பாடலமா கொண்டு வந்தீர்கள்? இப்பொழுதுதானே ஜோஜ் தந்தார் அந்த பாடல் அம்மா. வேறொரு பாடல் கொண்டு வாருங்கள். உடனே பாடலை தர, இப்ப இத்தனை வரிகளுக்கு ஒரு பாடலை தாருங்களே உடனே அந்த இடத்துல. அந்த அந்த சமயம் உங்களுக்கு வரவில்லை. வணக்கம் பவன், பவனம்மாள்.
4: ஆமா ஜார்ஜ் ஐயா பாட்டுக்கு பதில் பாட்டையா? பாட்டு ஒண்ணு பாடுமா? பாட்டு ஒரு பாட்டு.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். ரேவதி அம்மா வந்து விட்டீர்கள். ரேவதி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: அவரோட பாட்டுக்கு பாட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ.
20: கட்டோடு குழலாட
0: அற்புதம் அற்புதம். ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், நல்ல பாடல் நல்ல பாடல், கொண்டு வாருங்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த உறவு வந்து விட்டார். இது யார இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மெதுவாக பேசுங்கள். உங்களுடைய தொலைபேசியை சற்று தூரத்தில் பிடிச்சு பேசுங்கள் மெர்சராணி, இப்ப ஒலி கடுமையாக இருக்கின்றது. கொடுங்கள், என்ன பாடல்? என்ன பாடல்?
5: அவங்க ஜார்ஜியா நினைத்து நினைத்து பார்த்தேன்.
0: அதுக்கு என்ன பாடல்?
5: நினைத்தேன் வந்தாய் நூறு வயது.
0: அந்த பாடல் வந்து விட்டதம்மா, முதல்ல அந்த பாடல் வந்து விட்டது.
5: நீ ஒரு காதல் சங்கீதம், அது ஒரு பாட்டுப்பா.
0: நீ ஒரு காதல் சங்கீதமா? எந்த பாடலுக்கு அது பதில் பாடல்?
5: அது நாயகன் திரைப்படத்துல இருந்து.
0: நாயகன் படம் மறுச்சு இன்னும் உங்களுக்கு இவ்வளவு நாளும் நீங்கள் நிகழ்ச்சியில் விடங்கவில்லை. எனக்கு ஒரு படத்து பாடல், இவர்கள் பாடிய பாடலின் வரிகளிலிருந்து ஒரு பாடலை தர வேண்டும், ஒரு சொல்லிலிருந்து. சரியா? இந்த பாடல்கள் இவர்கள் பாடின பாடல்களுக்குள்ளே உள்ள சொற்களிலிருந்து ஒரு சொல்லிலிருந்து ஒரு பாடல் நீங்க எடுக்க வேண்டும். நினைத்ததெல்லாம் மறந்து என்ற ஒரு பாடல் இருக்கின்றதா? ஒருவர் பாடலை நீங்க கொண்டு வரும்போது சரியா கொண்டு வேண்டாம். நேரம் இதிலே நேரம் தான் கணக்கிடப்படுவது. ஒரு 2 செகண்ட் அடுத்த பாடலை நாங்கள் எடுத்துவிட வேண்டும். நினைத்தேன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அந்த பாடலா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் சரி. அப்படி ஒரு பாடல் கொண்டு வரும்பொழுது 2-3 சொற்கள் சரியான வரியாக வர வேண்டும். நல்லது நல்லது. மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள் மெர்சராணி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? ஒருவரோடு நீண்ட நேரம் நாங்கள் தாமதிக்க முடியாது. வரிசையில நிற்கின்றார்கள் பாடல் தருக்கு. ஒருவர் வந்து ஸ்டக் ஆகிவிட்ட எல்லாம் தொடங்கிவிடும். அங்கே பாரதி ஓடுவாருங்கள், பாரதி ஓடுவாருங்கள்.
20: பவனமல்லம்மாக்காகப்பா, மதுரைக்கு போகாதடி இங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும்.
0: மதுரைக்கு போகாதடி மல்லிப்பூ கண்ணு வைக்குமா? நல்லது நல்லது நல்லது. அந்த பாடலை தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மதுரைக்கு போகாதீர்கள், நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும்? விரைவாக வர வேண்டும். பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, விரைவாக வருகிறது. நான் இப்ப இன்னும் 16 நிமிடங்கள் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு. உங்களுக்கு நீட்டி கொடுத்திருக்கு, 16 நிமிடங்கள் இன்னும் இருக்கின்றது. ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒருவரும் பழைய கடந்த வாரத்தை போல் இன்னும் வரவில்லை யாரும். என்ன ஒன்று எனக்கு தெரியவில்லை. ரேவதி வாருங்கள். ரேவதி
20: பாட்டுப்பா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி.
0: ஒரே ஒரு ஊரிலே அந்த பாடல்
20: ஒரே ஒரு பாட்டு.
0: வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துக்கள் ரேவதி உங்களுக்கு. இன்று நன்றாக விரைவாக வந்து வந்து கூறுவீர்கள். அடுத்த உறவு யார் வரப்போகிறீர்கள்? ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும் பிள்ளைகளே, ஓடி வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டிருக்கீங்க. ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் என்ன பாடலோடு வந்தீங்க?
3: வணக்கம் ஐயா. மதுரை மாதிரி குழந்து வாசம் பாரதி.
0: மதுரை மாதிரி குழந்து வாசம், மதுரை மாதிரி குழந்து வாசம் என்ற பாடலை கொண்டு வந்திருந்தார் ஜோஜ். 86வது பாடல் இங்கே வர வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருவது யார் என்று பார்த்தால் அது வந்து மெர்சிராணி வருகின்றார். மெர்சிராணி கொண்டு வருங்களா ஐயா. என்ன பாடல் மகளே?
5: அப்ப பாரதி பாடின பாட்டுப்பா, அவங்களுக்கு எதிர்பாட்டு.
0: என்ன எதிர்பாட்டு? இல்லையம்மா, பதில் பாட்டு. இதுல எதிர் இல்லை, பதில்
5: பதில் பாட்டு. பதில் பாட்டு, பதில் பாட்டு, பதில் பாட்டு. மதுரைக்கு போகாதடி, மதுரைக்கு போகாதடி பாட்டு சொன்னாங்களப்பா.
0: ஆமா ஆமா.
5: அதுக்கு போல மதுரை குழுங்க குழுங்க இது நையாண்டி பாட்டு பாடு.
0: நல்லது நல்லது மகளே. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும், அப்படியே வைத்திருக்க கூடாது. தயாரித்து துண்டித்து விடுங்கள், இணைப்பை துண்டித்து விடுங்கள். ஐயோ ஒன்றும் புரிவதில்லை. இப்பொழுது யார் வந்திருக்கிறது காற்றலையில்? யார் காற்றலையில்?
20: பாரதி பா, ரேவதி அம்மா பாடுங்க பா. ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தாராம். அந்த பாட்டுப்பா.
0: ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தாராம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி. பவுனம்மாள் வந்திருக்கிறேன். வணக்கம் பவுனம்மாள். என்ன பாடல் உங்களோட பாடல்?
20: அவர்களுடைய பாட்டுக்கு.
0: என்ன பாடல்?
20: நினைத்து நினைத்து பார்த்தாங்க.
0: அந்த பாடல் கூறுங்கள், உடனே கூறுங்கள்.
20: பார்த்தால் போதுமா, பழக வேண்டாமா, பருவத்தின் ஆசை பார்வையில் தீருமா.
0: போதும், நல்லது நல்லது. பாருங்கள் வரிகளை எப்படி கூறுகின்றார்கள். கவனித்து வர வேண்டும் ஒவ்வொருத்தரும். அடுத்து ரேவதி வந்து விட்டார். ரேவதி கொண்டு வாருங்கள் அம்மா.
20: வாழ்த்துக்கள்.
0: நன்கு நன்கு நன்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்ற? ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். கடந்த வாரம் 200-க்கும் மேற்பட்ட பாடலை கட்டுவார்கள் என்று எங்கே சுணங்கிக் கொண்டிருக்கின்றார். என்னவென்று தெரியவில்லை. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாடல் ரெண்டு பாடல் நின்று விட்டார்கள். வலைத்தளம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லையோ என்னவோ தெரியவில்லை. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். பாரதியா, சந்தன் ராஜா, பவுனம்மாளா, ஜோஜா, மெருசுராணியா, யார்? ஓடி வாருங்கள். செல்வகுமார் எங்கே அமைந்து விட்டீர்கள்? செல்வகுமார் நின்று விட்டார். என்ன நடந்தது? பவுனம்மாள் வாருங்கள். இது பாரதி. பாரதி
20: என்ன
0: பாடல்?
20: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் நிலவை கேட்டு. அந்த பாட்டுங்கப்பா,
0: அந்த பாட்டு முதல் வந்து விட்டதம்மா. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் ஒருவர் தந்து விட்டார். இன்னொரு டக்கண்ட ஒரு பாடல் பாட்டுக்கு எழுங்கும். நினைவோ ஒரு பறவை ஒரே ஒரு ஊர்லயே
20: மறுக்கொடுக்கும். பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ.
0: கட்டிக்காரி கட்டிக்காரி, பாட்டுக்கு பாட்டு எடுத்து நல்ல பாடு. நன்றி. அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள். என்ன பாடல் ஜோஜ்?
23: பாரதியம்மாவுக்கு ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லையால். அந்த பாடலை
0: நீங்கள் தொலைபேசியை கிட்ட வச்சு பேச வேண்டாம். ராஜா என்பார், மந்திரி என்பார், நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கிறது. யாரும் கேட்கவில்லை. யாரா? ராஜா என்பார், மந்திரி என்பார், நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். விரைவாக வாருங்கள். உங்களுக்கு நீங்கள் விரைவாக பயணித்தால் வெற்றி வரலாம். அடுத்த பாடல் மெர்சி ராணி வாருங்கள். அடுத்த பாடல் ராஜாவின் பார்வை, ராணியின் பக்கம். ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது? யார்? ரேவதி வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ரேவதி. ஐயோ ரேவதி, வணக்கம்.
20: வணக்கம் அப்பா. அங்க மெத்திராணி பாடிய பாடலுக்கு மதுரை அப்படி காணாங்க இல்லையா? மதுரையில் பறந்த நீ கொடியை உன் கண்களில் கண்டேனே. அந்த பாடல்
0: அற்புதம், அற்புதம். மதுரையில் பறந்த நீ.
20: அப்ப அவர் வந்து செல்வகுமார் வந்து போட்டிருக்காருப்பா வாட்ஸ்அப்ல. ஒரே மழை, அதனால இணையம் வேலை செய்யல.
0: ஓ நல்லது, அவருக்கு மழை முடியவில்லை.
20: நம்மளோட அன்பு உறவுகள்ல போட்டிருக்கா
0: போட்டிருக்கா. அவருக்கு ஒத்துழைக்கவில்லை, அவருக்கு லக்கியில போட்டு நல்லா விளையாடி கொண்டு
20: வந்து.
0: நல்லது நல்லது. தகவல் தகவலுக்கு நன்றி அம்மா, தகவலுக்கு நன்றி. அடுத்த அடுத்த உறவு யாருன்னு பார்ப்போம். ஒருவர் அவருக்கு வலைத்தளம் சரியில்லாதபடியால் அவர் எங்களோடு இணைய முடியாமல் இருக்கின்றார் போலும். என்ன சூட்சமோ தெரியாது இது. எங்கே பாரதி வாருங்கள். வணக்கம் பாரதி. எங்கே பாரதி வந்து விட்டு சென்று விட்டீர்கள் பாரதி? அருணம் பாரதி, வணக்கம் பாரதி.
20: இப்போ ராஜனை கோபா, ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா.
0: ஆமா
20: அந்த பாட்டுப்பா.
0: ஆமா அந்த பாடுக்கு இந்த பாடுதாரர்கள். ராஜா என்பவர் மந்திரி, ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா, போடாதே கூஜா. நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல் கேட்டதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இல்லை சந்தன் ராஜை காணவில்லை என்னும் சந்தன் ராஜும். ரேவதி வாருங்கள். வணக்கம் ரேவதி.
20: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடினாங்க இல்லையா?
0: ஆமா
20: பாரதி. அதுக்கு கேட்டதெல்லாம் நான் தருவேன், என்னை நீ மறக்காதே.
0: கேட்டதெல்லாம் நான் தருவேன், நல்லது நல்லது நல்லது. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்தவர் யார் வரப்போகின்றீர்கள் வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களோட பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் 92 பாடலை கண்டுபிட்டோம், மீண்டும் கேட்க இருக்கின்றோம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். எங்கே தாமதிக்க கூடாது. எங்கே விஜயராகவன், எங்கே லெனின், எங்கே தேவா, எங்கே காணவில்லை உங்களை. ஒருவர் விலகிவிட்டார். மேசி ராணி வந்து விட்டார். வணக்கம் மேசி, என்ன பாடலம்மா? மெர்சி என்ன பாடல்? துடிக்கப்பட்டு விட்டதுமா, உங்களுடைய அழைப்பு துடிக்கப்பட்டிருக்கின்றது. மெர்சி, உங்களுடைய பாடல் வரவில்லை எங்களுக்கு. மெர்சி வர வேண்டும். மெர்சி, மெர்சி, அடுத்த ஒரு இங்கே மெர்சி. வணக்கம், வணக்கம் மெர்சி.
9: மதுரையில் பிறந்த பாட்டு பதில் பாட்டு மலரே.

0: வேகமாக வந்து ராகவீகராணி.
1: இது மெர்சியின் பாடல். ஒரு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்னது கொண்டு வாருங்கள் மகாராணி. நல்லது நல்லது நல்லது நல்லது பவனம்மா, நல்லது பாரதி, நல்லது பாரதி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வருவார் யார்? பவனம்மா வந்து விட்டார். வணக்கம் பவனம்மா.
2: ஐயா பாரதி அம்மா பாட்டுக்கு ராஜாஜி ராஜா நல்லது.
1: ஆமா ஆமா. என்ன பாடல்?
2: ராஜா
1: கொடுங்க.
2: ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும், அந்த ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும்.
1: ராஜா வீட்டு பெண்ணானாலும். நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்தது பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடி வர வேண்டும். எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். ரேவதி வர வேண்டும். நீங்கள் செல்வகுமார்கள் இணையதளம் சதி செய்து விட்டது. ஒரு பேச்சையும் காணவில்லை, ஏதும் எழுதியிருக்கிறாரும் தெரியவில்லை. இங்கே அன்பு உறவுகளுக்களே நான் பார்க்கவில்லை. எனக்கு அதை பார்த்துக் கொண்டிருக்க இப்பொழுது நேரம் பெற்றாது. எனக்கு எல்லோத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே அடுத்த உறவு இங்கே வர வேண்டும். இங்கே தாமதித்து விட்டீர்கள். இன்னும் சிறிய நேரம் தான் இருக்கின்றது, விரைவாக வர வேண்டும். செல்வகுமார் அப்படி எழுதிவிட்டார் என்று. பவுனம்மா மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் பவுனம்மா. என்ன
2: பாடல்மா பாட்டு?
1: என்ன பாடல்?
2: கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கண்டா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்டு கேட்டு பதிலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஓட்டுகளை எண்ணும் பொழுது யாருடைய ஓட்டு கூடுதலாயிருக்கோ அவருக்கு முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்ற நிலை பரிசுகள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஜோஜை அணைத்துக் கொள்ளுங்கள். ஜோஜ் ஓடி.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
3: எனக்கு யாரும் இல்ல அந்த பாடலையா?
1: ராஜாவுக்கு ராஜா நான் தான் என்று ஒரு பாடல் வந்து விட்டது மகனே. ராஜாவுக்கு இன்னொரு பாடல் எடுக்க வேண்டியது. எத்தனை பாடல் உங்களுக்கு தெரியும் ஜோஜ்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள்.
4: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நீங்கள் சனிக்கிழமை தோறும் காரைக்கிழமை தோறும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. பங்கு பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒருவர் கூடிய பாடலின் 4-5 வரிகளுக்குள்ளே ஒரு வரியிலே வரும் சொல்லிலே ஒரு சொல்லெடுத்து அவர்களும் 4-5 வரிகளை கொண்ட பாடலை கூறிவிட்டு செல்ல வேண்டும். சரியாக அடுத்து ஒரு பாடலே வந்து காற்றலை நின்று கொண்டு சிந்திக்கக்கூடாது. முதல் வருவதற்கு முன்னே சிந்தித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த பாடல் 2 பாடலோடு நீங்கள் வந்தால் ஒரு பாடலை யாரும் கேட்டு விட்டார்னா உடனே மறுபாடலை கூறிவிட்டு செல்லலாம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நினைவு ஓவியம், இது ஒரு நினைவு. உங்களுடைய நினைவு எப்படி அவதானம் கவனம் எல்லாம் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே.
4: அட்டாவதானத்தை கொண்டு வரும் பயிற்சியிலே இது ஒரு பயிற்சி. யார் என்ன பாடல் கேட்டார்கள் அவருக்கு என்ன பாடல் கூறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்க இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது போட்டி முடிவுக்கு. இப்பொழுது போட்டியாக இருக்கின்றீர்கள். இங்கே சந்தன்ராஜ் உங்களை காணவில்லை நீண்ட நேரம்.
1: ஓடி வாருங்கள், பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். பவுனம்மா மீண்டும் வந்து விட்டால் பவுனம்மா கூறுங்கள் உங்கள் பாடலை.
2: ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே.
1: என்ன பாடலம்மா மீண்டும் பாடுங்கள்.
2: ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே.
1: நல்ல பாடலாக
2: நெய்வேலி படத்தில்.
1: நெய்வேலி
2: படத்தில்
1: திரைப்படத்தையும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து ரேவதி வந்திருக்கின்றார். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம் மகளே.
5: அப்ப ராஜா என்பார் மந்திரி என்பார் பாட்டை நீ பாடினார் இல்லையா?
1: ஆமா ஆமா.
5: அதுல நானு ஒரு ராஜா ராணி நாளாக
1: வந்து
5: விட்டதா?
1: ஆமா ஆமா.
5: சரி வேற பாடல் பா. ராஜா யுவராஜா நாள்தோறும் புது ரோஜா.
1: வாழ்த்துக்கள். அப்படித்தான் வர வேண்டும். ஒரு பாடலோட நம்பி வரக்கூடாது. யாரும் கேட்டுவிட்டா உடனே அடுத்த பாடலை கொடுத்து விட்டாள் மகள் ரேவதி. வாழ்த்துக்கள் ரேவதி. அடுத்த பாடல் ஜோஜ் ஓடி வந்து விட்டார். ஜோஜ் ஓடி வாருங்கள். என்ன பாடல்?
3: ராஜா ராஜா ஜி ராஜன் என்ற ராஜா பூஜா தூக்காதே பூஜா. அந்த பாடல் ஐயா.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா. அந்த பாடல் முதலில் வந்து விட்டது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். ஓடி வர வேண்டும் ஓடி வர வேண்டும். கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கீர்கள். ஒவ்வொருத்தரும் கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கீர்கள். ஓடி வாருங்கள். அடுத்த

0: பாடல் பாரதி வந்து விட்டார். பாரதி வாழ்த்துக்கள்.
1: பவுனம்மாப்பா, பவுனம்மாளுக்காகப்பா பாடவா பாடவா அலைகளை பாடவா பாடவா பாடவா கருகளை பாடவா. அந்த பாட்டு
0: நல்லது நல்லது. பாடவா பாடவா கருகளை பாடவான்னு பாடலை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு பாருகிறார்கள்? பாடல் இணைப்பை துண்டித்து பாருங்கள் மறுபடியும் என்று கூறுகின்றேன். இன்னும் 2 நிமிடங்களுக்குள் பாட நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. இன்னும் 2 நிமிடங்கள் தந்திருக்கின்றேன். நீங்கள் விரைவாக வந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் கூட்டி தரலாம். ஆனால் நீங்கள் விரைவாக யாரும் வருவதை காணவில்லை. இன்று கடந்த வாரத்தை விட சரியான ஆறுதலாக வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? வாருங்கள். ரேவதி வந்து விட்டார். ரேவதி கட்டிக்காரி இன்னைக்கு நன்றாக விளையாடி கொண்டிருக்கார். ரேவதி வாழ்த்துக்கள். ரேவதி கூறுங்கள். கூறுங்கள்.
1: மயக்கம் என்ன பண்ணாங்கல்ல ராணி என்றதும் ராஜா மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே.
0: மயக்கம் என்ன மயனம் அந்த பாடல். சரி, அந்த பாடல் வந்துவிட்டது. அடுத்த பாடலுக்கு அடுத்த ஆலயம் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மேத்து ராணி நின்று விட்டீர்கள்? ஓடி வாருங்கள், பாடலை கேட்போம். ஓடி வந்து பாடலை தாருங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் செய்தி காட்டலையில். அடுத்து மீண்டும் பாரதி வந்து விட்டார். பாரதி வாருங்கள்.
1: தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவு இல்லாத மயங்குகிறாய் ஒரு மாது.
0: நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வருவதற்கு யார் புகுந்தார்களோ தெரியவில்லை. பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் 1 நிமிடத்தில் பாடல்கள் நாங்கள் போட்டியை நிறுத்தி விடுவேன் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கேயே வர வேண்டும். நாகப்பன் என்று வரவில்லை. செல்லகுமாருக்கு வலைத்தளம் தடை செய்து விட்டது. லெனினுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் நின்று விட்டார். அவருடைய ஒளித்தளங்கள் ஏதோ தடையாக இருக்கலாம், வேறு காரணமாக இருக்கலாம். அடுத்த தேவாவை காணவில்லை. ஓடிவார் விஜயராகவன் ஒரு தடவையோடு நின்று விட்டார். எங்கேயே வேறங்கள் வர வேண்டும். நான் நினைக்கிறேன் அங்கு மழை பெய்கின்றதோ அல்லது வலைத்தளங்கள் சரியில்லையோ தெரியவில்லை. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? இத்துடன் போட்டி நிறைத்தப்படுகின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். நிறைவேறப்பட்டது. வினாடி இருக்கின்றது. அரை வினாடி இருக்கின்றது. பாரதி என்ன பாடல்? பாரதி கூறுங்கள் என்ன பாடல்?
1: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா கண்ட பின்னே. அந்த
0: நல்லது. இத்துடன் போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது. அன்பு உறவுகளே, யாரும் அழைப்புக்கு வரவில்லை. 3 வினாடிகள் தாமதிக்கின்றேன். அதற்குள் வந்தால் எடுப்பேன், இல்லை என்றால் போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது என்று கூறிக்கொள்ளுகின்றேன். ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலோடு நான் உங்களுடைய வாக்குச்சீட்டுகளை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த பாடலோடு ரேவதி வந்து விட்டு ரேவதி கூறுங்கள். இறுதி பாடல் என்ன பாடல் ரேவதி?
1: ஒரு நாளே உறவானதே கனவாகினோ நினைவானதே.
0: நல்லது. ரேவதியுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு சரியாக நிகழ்ச்சி நேரத்துக்கு வந்துவிட்டது, நிறைவாகிவிட்டது. இப்பொழுது வாக்குகள் என்ன போகின்றேன். உங்களுக்கு ஒரு பாடலை தருகிறேன், கேட்டுக்கொண்டிருங்கள் எல்லோரும். கேட்டுக்கொண்டு நான் உங்களுடைய பிறப்பர்களை சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையாக வந்து எல்லோரும் அற்புதமாக விளையாடி இருக்கின்றீர்கள். கடந்த வாரங்களை போன்று சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துவிட்டது. நீங்கள் நிறைவுக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சி சரியாக 11 மணிக்கு நிறுத்திவிட்டேன். உங்களுடைய பெறுபவர்கள் உங்கள் பாடல்கள் தந்து முடிக்க 12 மணிக்கு என்னுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இப்பொழுது பாடல் ஒன்றை தருகின்றேன், கேட்டுக்கொண்டிருங்கள். அந்த பாடலோடு உங்களுக்கு உங்களுடைய பெறுபவர்கள் யார் வெற்றியாளர்கள் யார் என்று கூறக்கூடியதா இருக்கும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுடைய பரபரங்களை சிறிது நேரத்தில் கூறுவேன்.

வணக்கம் அன்பு உறவுகளே, பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு பாடல்களின் பதில் பாடல் பாடிய உங்களுக்கு பாடல் வருகின்றது. அதற்கிடையிலே கத்தி திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பாடல் வருவதற்கிடையிலே இப்ப காற்றலையில் நீங்கள் கேட்டு முடிந்த பாடல்கள் உங்களோடு இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள். மொத்தமாக 10 உறவுகள் வந்து விளையாடினீர்கள். 10 உறவுகளும் மொத்தமாக 104 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல்களிலே அநேகருடைய பாடல்கள் சிறப்பாக இருந்தது. ஒரு சிலர் வந்து போட்டியிலிருந்து நின்று விட்டார்கள். அதில் ஒருவர் மட்டும் காரணத்தை எழுதியிருக்கின்றார், மழை காரணமாக தன்னுடைய இணைப்பு சரிவரவில்லை, தொடரவில்லை என்று பொறுப்புணர்வோடு எழுதியிருக்கின்றார்கள். மற்றவர்களை பொறுப்புணர்வு இல்லை என்று நான் கூறவில்லை, அவர்களுக்கு அந்த வசதி கிடைக்கவில்லை. அதாவது வந்து காற்றலையிலே வந்து பங்கு பெறுவதற்கு அவருக்கு இயற்கை சதை செய்துவிட்ட துண்டாக இவருக்கு எழுதவாவது முடிந்தது, மற்றவர்கள் எழுதக்கூடிய வகையில் கூட கிடைக்கவில்லை போல இருக்கு. தொடர்பாலை நெட்வொர்க் அது ஒரு பிரச்சனை, எங்க எந்த நேரத்திலும் அது கிடைக்க அது வரும், நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையாக ஏற்பட்ட ஒரு தடை என்றுதான் எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில 104 பாடல்களையும் அதை கூடுதலான பாடலை விரைவாக வந்து ஞாபகத்தில் வைத்திருக்கின்ற பாடல்களை நினைவிலே வைத்திருந்து உடனடியாக யார் கேட்ட பாடலுக்கு யார் பாடல் தருவதென்று ஓடி வந்த இடத்தில் கூட 2-3 பாடல்கள் நிறுத்தப்பட்டுவிட்டது, அது கணக்கில் சேர்க்கப்படவில்லை. ஏனென்றால் ஒரு சிலர் வந்து பாடலை கொண்டு வருகின்றார்கள், அந்த பதில் பாடல் வந்தவுடன் பதில் பாடலை தருபவர்கள் பதிவிலே கிடைக்கின்றது. அந்த பாடல் முன்பு யாராவது கேட்டிருந்தால் ஒருவர் கேட்டு விட்டார் என்று கூறியவுடன் மற்ற பாடலை தர அவர்களால் முடியவில்லை ஒரு சிலருக்கு. ஆனால் ஒரு சிலர் உடனே ஒரு பாடலை கொடுத்தார்கள். அதனால் தான் எப்போதும் நான் கூறுவேன், வரும்போது ஒரு பாடலோடு ஒரு பதில் பாடலோடு வராமல் 2 பாடல் கூட வந்தால் ஒன்று ஒரு பங்கு பெற்ற முடியாவிட்டு அடுத்ததை ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் வரும்போது வரிகளை சரியாக முதல் வரியை சரியாக கொண்டு வர வேண்டும், நன்றாக நிதானித்துக் கொண்டு வர வேண்டும். இங்கே காத்தலையிலே வந்து நின்று கொண்டு சரிவுளை திருத்திக் கொண்டிருக்க நேரம் பெறாது. ஏனென்றால் அடுத்தவர்களுடைய நேரத்தை நாங்கள் தடுக்க முடியும், அடுத்தவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு வழியிலேதான் நீங்கள் வந்து கொண்டு இது ஒரு வழியிலேதான் வர வேண்டும், 2-3 வழிகளிலே வைத்து போட்டி பாடல் நடத்த முடியாது. அந்த வகையிலே முன்பு ஆரம்பத்தில் தான் ஒருவர் வந்து 4 பாடலை கொண்டு கூறிவிட்டு போவார், அது தொகையில வர முடியாது, திறமை தெரிவதில்லை. இதிலே வந்து ஒரு பாடலை கேட்டு அந்த வரிகளை கிரகித்து இந்த வரிகளில் என்ன பாடல்கள் வந்திருக்கின்றது என்று நீங்கள் தெரிந்து வருவதுதான் வெற்றியாளர்களுக்குரிய பண்பு. இதிலே விரைவாக ஒரு சிலர் வந்தார்கள், அவருடைய ஒலித்தளம் நன்றாக இருந்தது, அவர்கள் பாடல் மனநங்கள் நிறைவாக நினைவில் இருக்கின்றது, ஓடி ஓடி வந்து தருகின்றார்கள். ஒரு சிலர் விரைவாக வந்தும் அவர்கள் 2-3 தடவைகள் அவருடைய சந்தர்ப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றனர். அழைக்கின்றேன் அவர்கள் அழைப்பு இருக்கின்றது, இங்கே பெயர் இருக்கின்றது, இலக்கம் வந்திருக்கின்றது, அவருக்கு என்னுடைய வழி செல்லவில்லை. ஆதலால் நீங்கள் பாடல்களை வந்து கேட்கும் பொழுது சரியான வரிகளை தந்து செல்ல வேண்டும். அந்த வகையில் இன்று சிறப்பாக விளையாடினீர்கள். ஆனால் கடந்த வாரம் இத்தனை பாடல்கள் வந்தது, கூடுதலான தொகையான பாடலை தந்தார்கள். லெனின் வந்தபோது நான் நினைத்தேன் என்று நல்ல நிறைவான பாடல்களை தரப்போகின்றார் என்று லெனின் வந்து நின்று விட்டார். இடையிலே அவருடைய தொடர்பு அறந்துவிட்டது. விஜயராகவன் ஒரு பாடலுடன் நின்று விட்டார், அவருக்கு மீண்டும் தொடர்பு முடியவில்லை. ஒரு சிலர் வந்து என்றுதான் பழகி இருக்கின்றார்கள், என்ன பாடல் என்று தெரியாமல் இருந்து பாட்டுக்கு பதிப்பாடலும் தாங்கள் நினைத்த பாடலை கொண்டு வருவதாக வந்தார்கள். நான் ஒரு பாட்டை கொடுக்கிறேன், அப்படியல்ல. ஒருவர் ஒரு பாடலை தந்திருந்தால் அந்த பாடலின் முதல் வரிகளிலே எத்தனை சொற்கள் வந்திருக்கு அதில் ஏதாவது ஒரு சொல்லெடுத்து பாடலாம், பாடி காட்டலாம். நீங்கள் முதல் வரியை இங்கு ஒரு சிலர் பாடியும் காட்டியிருந்தார்கள், 2 வரி பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, முழுமையாக வர முடியவில்லை. அந்த வகையிலே விஜயராகவன் இன்று ஒரு பாடலை மட்டும்தான் கேட்டிருக்கின்றார், அப்படித்தான் இங்கே பதிவிலே தெரிகின்றது. அவர் தொடர்ந்து கடந்த வாரம் முதலாவதோ 2வதாக வந்திருந்தார், அவருக்கு வெற்றி கிடைத்தது, வெற்றியாளர்களுக்குள்ளே வந்திருந்தார்.

0: ஓ, அடுத்த பாடல், அடுத்து இரண்டு பாடலோடு இருந்திருந்தார்கள், மூன்று பாடலோடு நின்றிருந்தார்கள், அப்படி எல்லாம் இருக்கின்றது. ஒரு பாடம் அது மூன்று பாடலை இருவர் கேட்டிருக்கின்றார், இருவர் மூன்றாவது நிலையில் இருக்கு, மூன்று பாடல்கள் மட்டும்தான் தந்திருந்தார்கள், அதோடு நின்று விட்டார்கள். இன்னும் ஒருவர் ஐந்து பாடல், ஆறு பாடல் ஐந்து பாடல், அதுக்கு அடுத்தது ஒன்பது பாடல், அதுக்கு அடுத்தது 14 பாடல், 15 பாடல், இல்லை 17 பாடல், 24 பாடல் என்று வந்திருக்காங்க. 24 பாடலை கேட்டவர் தான் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார். இரண்டாவது நிலையிலே 14 பாடலை தந்தவர்கள் வந்திருக்கின்றார். மூன்றாவது நிலை 15 பாடலை தந்தவர்கள் கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்ளலாம், யார் என்ன பாடலை கேட்டிருக்க, எத்தனை பாடலை தந்தோம் என்று உங்களுக்கு ஒரு கணக்கிலே தெரியும். அந்த வகையிலே 15 பாடல்களை தந்து மூன்றாவது இடத்துக்கு வந்தவர், 17 பாடல்களை கேட்டு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறார், 24 பாடலை தந்தவர் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார். இதில் ஒரு பாடலை மட்டும் கேட்டவர் எங்கள் விஜயராகவன் அவர்கள். மூன்று பாடல்களை இருவர் தந்திருக்கின்றார்கள், லெனின், தேவா. லெனின் மூன்றில் 33-40 பாடல் தரக்கூடியவர். லெனின், தேவா இருவரும் மூன்று பாடலை கேட்டு தந்திருக்கின்றார்கள். மேசி ராணி மகளை நீங்கள் ஐந்து பாடலோடு வந்திருக்கின்றீர்கள், பதிவாகி இருக்கின்றது. ரேவதி, செல்வகுமார் இருவரும் 9 பாடல்களோடு வந்திருக்கின்றார்கள். இதிலே 17 பாடல்களை தந்து, இல்லை 15 பாடல்களை தந்து மூன்றாவது நிலைக்கு வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பவுனம்மாள். 15 பாடல்கள் உங்கள் பாடல் கிடைத்திருக்கின்றது. அடுத்து 17 பாடல்களை தந்து இரண்டாவது நிலைக்கு வந்திருக்கின்றார் சந்தன்ராஜ். 24 அதிகமான பாடல்களை தந்து முதலாவது நிலைக்கு வந்தவர் பாரதி. அதனால் முதலாவது வெற்றியாளராக பாரதி, இரண்டாவது வெற்றியாளராக சந்தன்ராஜ், மூன்றாவது வெற்றியாளராக பவுனம்மாள் கிடைத்திருக்கின்றார். இந்த பவுனம்மாளுக்கும் சந்தன்ராஜும் சில தடைகள் இருந்திருக்கின்றது. போட்டி இருந்தது, முதலில் போட்டி பவுனம்மாளும் பாரதியும், இரண்டாவது போட்டியாக வந்தார் சந்தன்ராஜ் போட்டிக்கு வந்தார் இவர்களோடு. உங்களுக்கு வலைத்தளங்கள், இணையதளங்கள் சில வேளை தடை செய்யப்பட்டதால் உங்களால் வர முடியவில்லை. அதனால் முதலாவது பாடலை பாரதி அவர்கள், 24 பாடலை தந்திருக்கிறார். ஜோஜ், நீங்கள் 14 பாடலை தந்திருக்கின்றீர்கள், இன்னும் ஒரு பாடல் தந்திருந்தால் மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கலாம், நீங்கள் இருவரும் வந்திருக்கலாம். அடுத்து 9 மற்றவர்களுடைய பாடலை கூறியிருந்தேன். அதனால் முதலாவது இடத்தில் பாரதி, இரண்டாவது இடத்தில் சந்தன்ராஜ், மூன்றாவது இடத்தில் பவுனம்மாள். 14 பாடல் ஜோஜ் கேட்டு, ஆனா ஜோஜ் இன்றைக்கு நன்றாக வந்து விளையாடி கொண்டிருந்தார். ஒரு தடவைகள் அவருக்கு தடை ஏற்பட்டு விட்டது. அவர் வரும்பொழுது இரண்டு பாடலை தயார் நிலையில கொண்டு வந்திருந்தால், ஒவ்வொருத்தரும் நீங்கள் வரும்பொழுது இரண்டு பாடலை தயார் நிலையில் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு பாடல்கள் வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவது பரிசை கேட்ட பாரதி, சந்தன்ராஜ், பவுனம்மாள், மூவரும் அழையுங்கள், அழைத்து உங்கள் பாடலை தாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைய தினம் குறைவாகத்தான் உங்களுக்கு, நீங்கள் ஒரு பாடலைத்தான் எங்களுக்கு தர முடியும் என்று எங்கள் வலைத்தளத்திலே சில தடை ஏற்பட்டு, அவர்கள் அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் எங்கள் கணினிக்குள்ளே வந்துவிட்டார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு எனக்கு ஒளிபரப்ப முடியாது, நாங்கள் ஒளிபரப்பு சற்று நிறுத்த வேண்டிய நிலை வருகின்றது. அதனால் உங்கள் பாடல் ஒரு பாடலை மட்டும் தரக்கூடியதாக நான் ஒரு பாடலை உங்கள் எல்லோருக்கும் தருகின்றேன். மீண்டும் வந்து அழைக்கும் பொழுது நீங்கள் என்னுடைய புலனத்திலே எழுதிவிடுங்கள், சந்தன்ராஜ் உங்களுக்கு விருப்பமான பாடல், பவுனம்மாள் நீங்கள் விரும்பும் பாடல், பாரதி நீங்கள் விரும்பும் பாடல், மூவரும் உங்கள் பாடலை எழுதிவிடுங்கள். என்னுடைய புலனத்திலே நான் இதை சரி செய்தவுடன் உங்கள் பாடல் தருகின்றேன், அல்லது பதவியிலே தருகின்றேன். நான் இப்ப எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்க ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்விடும் இந்த பாடலை தருகின்றேன். உன்னாலே முடியும் தம்பி என்ற பாடலை தந்துவிட்டு ஒலிபரப்பை நாங்கள் நிறுத்த வேண்டும் சில நிமிடங்களுக்கு. சந்தன்ராஜ் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் சந்தன்ராஜ்?
1: காற்றினிலே வரும் கீதம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து
0: என்ன பாடல்?
1: ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
0: ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
1: சரி,
0: அடுத்தது அடுத்து ஒரு மகிழ்ச்சி.
1: வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்.
0: வாழ்த்துக்கள். அதான் எனக்கு தெரிகின்றது. எனக்கு இப்ப நீண்ட நேரம் பேச முடியாது. வணக்கம் சந்தன்ராஜ். எனக்கு நீண்ட சந்தன்ராஜ், நான் இப்பொழுது பேச எனக்கு கணவீக்குள்ள ஒரு தொழில்நுட்பவியலாளர் இருக்கின்றபடியால் நான் பாடலை தந்துவிட்டு பின்பு உங்களை அழைக்கின்றேன். நன்றி நன்றி. பாரதி என்ன பாடல் வந்து விட்டீர்கள்? பாரதி என்ன பாடல் வேண்டும்? பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. எனக்கு கணவிக்குள்ளே தொழில்நுட்பவியலாளர் இருக்கிறார்கள், என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கின்றேன். உங்கள் பாடலை மட்டும் கூறுங்கள்.
2: ரோஜா மலரே ராஜ பாட்டு வேணுங்கப்பா.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். அம்மா பவுனம்மாள். பவுனம்மாள் என்ன பாடல்? உடனடி பாடலை குறிவிட்டு செல்லுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து வானொலியில் பயணிக்க முடியாத நிலை தொழில்நுட்ப காரணம். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? பவுனம்மாள் என்ன பாடல் என்று கூறுங்கள்.
2: ஏன் படத்திலிருந்து
0: கூறுங்கள்.
2: கண்ணன்
0: எனக்கு ஒரு பிள்ளை. நல்லது. உங்கள் பாடல்கள் காலக்கிரமத்தில் வரும். இப்பொழுது ஒரு பாடல் மட்டும் நான் விரும்பிய பாடல் ஒன்றை தருகின்றேன். இதோடு ஒளிபரப்பு மாற்றப்படுகின்றது. ஏனென்றால் தொழில்நுட்பவியாளர்கள் எங்கள் கணவிக்குள்ளே வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வணக்கம். மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. வணக்கம் கூறி இணைகின்றேன். மூன்றுகள் தமிழ் வானொலியின் காற்றலையின் கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கலையகத்திலிருந்து வணக்கம் கூறியதோடு அல்லாமல், அன்பு உறவுகளை, நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருண்மோகன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆடாமல் ஜெயிச்சோமடா என்ற திரைப்படத்து பாடல் தண்ணீரிலே மிதக்கும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் உறவுகள் தொடர்கதை அவள் அப்படித்தான் என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் டிராஞ்சி ஏழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து.

புன்னகை மன்னன் திரைப்படத்தில் ஒரு பாடல் என்ன சத்தம் இந்த நேரம் என்று கேட்டு பாடியது. அந்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம் என்று விஜயராணி ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கனடா. மொன்றியல் மாநகரத்து தனுஷன் மியாவ் மியாவ் என்று பாடும் ஏய் என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். கேட்போமே.

உறவுகளே, அடுத்து வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடலாக இருக்கின்றது. உறவுகளை நாங்கள் சதுரங்கம் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம். அந்த பாடல் விழியும் விழியும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது.

அந்த வகையிலேயே அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், மதுரையில் பறந்த மீன்கொடியை என்று ஆரம்பிக்கும் வரி பூவா தலையா திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்கப்பூர் சிங்கார பூமி என்று நான் அழைத்துக் கொள்வேன். அங்கிருந்து அன்பு மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம்.

பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். தினமும் வந்து எங்களோடு இணைந்து பாடலை கேட்டு மகளும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் இன்று முத்து முத்து சிலை என்று ஆரம்பிக்கும் வரியை சிவகாமி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகள விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்த பாடலாக இருக்கின்றது. ஓட்டுக்கோட்டு ரோட்டில் வந்த என்ற பாடல் ஸ்ரீமன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். எங்கே கேட்போம் அந்த பாடலை.

உங்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அன்பு கேதீஷ் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்பவர். நினைவாலே சிலை செய்து என்ற வரி கொண்ட பாடலை அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் உறவினர்களின் பாடல்களை கேட்போம். முதலில் ஜெனீவா நகர் நிரேஷன் அழகோ அழகு என்று பாடும் சமர் என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். எங்கே ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மன்னன்தான் எங்களுடைய என்னவள் ஒரு பாடலை தராமல் இருக்க மாட்டார். அவர் இன்று சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை தந்துவிட்டு இளமணி திருநாட்டில் ஓய்வில் இருக்கும் வேளை கேட்டு மகளை இருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் ஆலயம் ஆகும் என்று வரி எடுத்து

அந்த வரிகொண்ட பாடலை முழுமையாக கேட்ட எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல், அதுவும் சுமதி என் சுந்தரியில் தான் தெளிவெடுத்து தந்து என்னுடைய நிகழ்ச்சியையும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தருகின்றார். பொட்டு வைத்த முகமோ என்று பாட வைத்துக் கொண்டு அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் எங்கள் வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட அன்பு உறவு தந்த பாடலாக கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்கின்றன. அந்த வகையிலே அந்த பாடலை எழுதி அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் அன்புநேய நெஞ்சங்களை உங்களோடு நான் இணைந்து மகிழ்ந்து நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறிய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேனே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடும்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்தை அலங்கரித்து முதலில் ஒலுக்கி இருக்கும் பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமை போல இன்றும் தருகின்றார். ஞானசேகரன், நீங்கள் மட்டும் அல்லாமல் உங்களோடு தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசல் இருந்து துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து வந்து கேட்கின்றீர்கள் உன்னைத்தான் நான் அறிவேன் என்ற வாழ்க்கை படகு திரைப்படுத்த பாடலை. ஒலிக்க கேட்போமா?

ஆவாரம் பூவு ஆறேழு நாளாய் என்ற வரி முதல் வரியை கொண்ட அந்த பாடல் அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தன. ஒலித்த பாடல்களுள் இனிமையான இந்த பாடலை இன்று நான் கேட்க விரும்புகின்றேன் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசார மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நரமுகியாள் தமிழ் இனியாள் இவர்களை மணித்து கேட்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடு இன்னும் ஒரு பாடல். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹான பர்வீன், நசீக ரைபாகா, இம்ரான் ஷாகில் இவர்களையும் உலகத் தமிழர்களோடு இணைத்து கேட்கின்றார். இனிமையான ஒரு பாடல், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கும் அந்த பாடல் அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம் என்ற பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ரகசிய போலீஸ் 115 என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வளமை போல் இணைந்திருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள். அவர் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகிய உறவுகளையும் நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த பாடலை அனைவரும் செவிமடுக்கும் வண்ணம் நாங்களும் ஒலிக்க வைக்கின்றோம். சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரைப்பூ என்ற பாடலை

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்களை.

நேயர் நிலத்தில் எங்களை அசத்த வைக்கும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டு தித்திக்கும் தீனான பாடல்களாக இனிக்க செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வளமை போல என்னும் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் ஒரு பாடல். அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்றும் எழுதி வந்த வேளையிலே இசை அரசி பி சுசீலா அம்மா பாடிய பாடல் ஒன்று 1966 ஆண்டு ராமு என்ற திரைப்படத்தில் வந்திருந்தது. அந்த பாடலை இன்று கேட்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி ரெண்டு பாட்டு சொல்லி தூங்க வைப்பேன் என்ற பாடலை கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அந்த வேளையிலே அடுத்த பாடலாக ராமு என்ற திரைப்படத்தில் தான் பி சுசீலா அம்மா இசையரசியுடன் பிரபல பின்னணி பாடகர் இசைமாமணி மறைந்த பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயாவின் குரல் மணிந்து ஒலிக்கும் பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி இரண்டு என்ற பாடலைத்தான் எனது விருப்பமாக தாருங்கள். நான் உறவு தமிழர்களோடு கேட்க விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி ரெண்டு.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அன்புடன் உறவுகள் ஒரு உறவாக வந்து எங்களுடைய விஜய ராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி என்ற பாடலை தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திலும் பாட வைத்திருக்கின்றார்.

மேலும் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் நீட்டை வரையில் என்ற அந்தஸ்து திரைப்படுத்த பாடலாக இருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடலை வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து வளமையாக உங்களோட பாடல்களை கேட்டு மகளும் ஜோஜ் நீண்டகால உறவு கேட்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வேளையிலே அவருடைய பாட்டு சுவை மங்காமல் கேட்டு மகளை அனுப்பி பாடல்களை கேட்டு

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மோன்றியால் தமிழ் வானொலியில் இப்பொழுது நேரம் சரியாக 11:35, 2026 ஆண்டு 8வது மாதம் 6வது நாள் வியாழக்கிழமை. இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடு, தென்னகம் போன்ற நாடுகளிலே நேரம் இப்பொழுது இரவு நேரமாக 9:05 என்று காட்டுகின்றது. இப்பொழுது 6 நிமிடத்தை தொட்டுவிட்டது. உலகமெல்லாம் காணப்படும் தட்பவெட்ப நிலையின் படி நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இரவும் பகலுமாக இருக்கும் இனிமையான இந்த வேளையில் நான் இணைந்த வேளை நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல பதிலை பெறுவதற்கு அந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த எல்லாம் வல்ல அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலாக இவற்றையெல்லாம் எனக்களித்து வாழ வைத்த தெய்வம் இறைவன் என்று நாங்கள் கூறப்படுவது ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இவர்களின் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கொள்வதோடு என் அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். மோன்றியால் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 6வது நாள் வியாழக்கிழமை வரும் கதம்பத்திலே, இன்றைய கதம்பத்திலே நாங்கள் எதை காண இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும்.

0: உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக
1: உனக்காக நான் என்ற தலைப்பிலே நிகழும் இந்த நிகழ்வுக்கு இடையொலியாக இசை ஒலியாக இந்த ஒலியை நாங்கள் ஒலிப்பது உண்டு. உனக்காக நான் என்ற பாடலை கேட்கின்றோம். உனக்காக எல்லாம் உனக்காக என்று கூறும் வகையிலே நேற்றைய தினம் பொக்கிஷத்தில் வந்த வேளையில் அந்த உனக்காக நான் என்பதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தேன். அன்பு உறவுகளே, எங்கள் நீண்ட கால உறவு, எங்கள் அபிமானத்துக்குரியவர், எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தில் நாங்களெல்லாம் நேரே சென்று கரம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் தளத்தின் வெளியே எல்லோரும் நேரொலியில் வந்த நாகப்பன், மகாலிங்கம், விஜயராகவன், சரவணன், ரேவதி, கிருஷ்ணன் ஆகியோர் நேரொலியிலும் அவருக்கு கரம் கொடுத்து துன்பத்திலிருந்து மீள முடியாத விட்டாலும் ஒரு உதவியாக அவருக்கு மனத்துணிவு ஏற்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே தளத்திலே பார்த்தேன் ஷியாமலா, சாந்தி, எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய மூத்த உறவு கணபதி அவர்கள், அது மட்டுமில்லாமல் எங்களுடைய ஞானசேகரன், ராமன், தேவா மற்றும் சிலுவை சந்தன்ராஜ், ஜோஜ், ராஜ்குமார், மஞ்சுளா, சிவரஞ்சினி, பிரபு, கண்ணன், ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள் போன்றோர் தங்களுடைய அன்பு வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் எழுதி அவருக்கு ஆறுதலை அளித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் உனக்காக நான். இவ்வளவு தூரம் அதேவேளை நாங்களும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள், நண்பர்கள், கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் என்று எல்லோரையும் இணைத்து அவருக்கு நாங்கள் இருக்கின்றோம், கவலைப்படாதீர்கள் என்று கூறினோம், வருந்தாதீர்கள் என்று கூறினோம். அதிலே ஒரு இடத்திலே சாந்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இவ்வளவு நீங்கள் அடுத்தவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவர்கள் தைரியமாக இருங்கள், அப்படியெல்லாம் தைரியம் ஊட்டுகின்றார்கள். இந்த மனத்தைரியம் கடையில் வாங்க முடியாது, நாங்களாக உற்பத்தியாக்க முடியாது. உறவினர்கள், நண்பர்களின் கரம் கோர்த்து இந்த வார்த்தைகளை கூறும்பொழுதுதான் அவருக்கு ஆறுதலாக இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு அவர் எங்களுக்கு நன்றி பகிர்ந்து எழுதியிருந்தார். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் ஓரளவு அவருக்கு மனம் தேறுதல் அடைந்திருக்கின்றது. ஆனால் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதில்லை. அதேபோன்று ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் இந்த கவலை தீரப்போவதில்லை. இது எல்லோருக்கும் ஏற்பட்டது போன்று சாதாரணமானது அல்ல. அடிமேல் அடி விழுந்து நொந்திருக்கும் இந்த வேளையில் நாங்கள் எல்லோரும் கரம் கொடுத்தோம் அவருக்கு, ஆறுதல் கரம். அங்கே விஜயராகவன் எங்கள் எல்லோருக்கும் சார்பாக அருகில் இருப்பவர் உடனே ஓடி சென்று விட்டார். அவர்தான் அங்கு சென்று அங்கிருந்து பேசிவிட்டு என்னையும் அவரோடு பேச வைத்து எங்களையும் ஆறுதல் பட வைத்திருந்தார். அந்த வேளையில் எங்கள் உறவுகளில் உறவாக இருக்க முகமது ராஃபிக் அவர்களும் அங்கே இருந்திருக்கின்றார். இதுதான் தேவை. இந்த நாங்கள் நமக்கு நாலு பேர் வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறி வைத்திருக்கின்றார்கள். இது நாலு பேருக்கு மேலாக எத்தனை ஆயிரம் பேர், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்கள், அயலவர்கள், அந்த பள்ளிவாசலை சேர்ந்தவர்கள், மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று ஏகோபித்த மக்கள் அவருக்கு, இதுதான் வாழ்க்கையில் தேவையானது. நாங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று எண்ணுவதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதை மனதில் கொண்டுதான் வாழ்க்கையில் ஏற்படும் அவர் நெல்சன் மண்டலே அவர்கள் உலகத் தலைவர்களுள் ஒருவர் எத்தனை துன்பங்களை அனுபவித்தார் ஒரு இடத்திலே அவருடைய புத்தகத்திலே கூறியிருக்கின்றார். லைஃப் இஸ் சேலஞ்சஸ், ஃபேஸ் இட் என்று தான் கூறுகின்றார். வாழ்க்கை என்பது போராட்டமானது, அதை நீ முகம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார். உண்மைதான், பெரும் துன்பங்கள் அத்தனையையும் நாங்கள் தாங்கத்தான் வேண்டும். இந்த கர்ம வினை என்பது நாங்கள் சுமந்து வந்த சுமையை இறக்கி வைப்பது தான் துன்பம். அனுபவிக்கும் இன்பமல்ல அறம், அனுபவிக்கும் இன்பமல்ல கர்ம வினை. கர்மா என்பது துன்பத்தை அனுபவிக்கும் வேளையிலே நாங்கள் சுமந்து வந்த அந்த பழி சுமைகளையெல்லாம், பாவங்களையெல்லாம் இறக்கி வைத்து கொண்டிருக்கின்றோம். இறைவனங்களை குறைத்து வைப்பதற்காக இப்படியானதை தருகின்றார் என்று எண்ணிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் மீண்டும் முதல் கண் வணங்கி அவர்களிடம் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு ஆறுதல் கூற எண்ணும் இந்த வேளையிலே அவர் தன்னுடைய கடமையிலே தவறாமல் இந்த நேரத்திலும் உனக்காக நான் நிகழ்வு வரப்போகின்றது என்று நான் ஒலி கொடுத்த உடனேயே இங்கே படம் வரைந்து எழுதி அனுப்பியிருக்கின்றார். வெள்ளவரையும் பாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அந்த வேளையில் இன்று என்னை துயில் அனுப்பி வைத்த நண்பர் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர் கூட வானொலி சிந்தனையோடு இருக்கின்றார் என்பதை நான் உணரக்கூடியதாக இருந்து அவருடைய காலை அழைப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வருவதற்கு முன்பே நான் ஒரு சின்னம் ஒரு மலர் போட்டவுடன் மகள் ஷியாமலா ஆயத்தமாக இருப்பதை எண்ணிக்கொண்டு அவரும் அதற்கு உடனே பதில் தந்திருந்தார். இப்பொழுது அன்பு ஜெகபிரசாதிக் அவர்கள், எங்கள் எல்லோருக்குமாக தங்களின் ஆறுதலான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி ஐயா என்று எழுதியிருக்கின்றார். நன்றி வார்த்தைகளால் கூறுவதற்கு மட்டுமல்ல, நாங்கள் நன்றியை எதிர்பார்த்ததில்லை. இது ஆன்மீகம், மனித நேயம், அறம் என்று நான் கூறினேன் அல்லவா. உடுக்கை இணந்தவன் கைபோல் ஆங்கன் இடுக்கன் களைவதே நட்பு. இது நட்புக்கும் மேலான உறவு. நீங்கள்தான் நாங்கள், எங்களோடு தான் இருக்கின்றீர்கள். இங்கே ஒவ்வொருத்தரும் என்னோடு பேசும் பொழுதும் உங்களுக்காக என்னோடு எடுத்து பேசுகிறார்கள் ஒவ்வொருத்தரும். ஏனால் உங்களோடு நேரடி தொடர்புகளுக்கு இந்த வேளை சந்தர்ப்பம் சரியில்லை, எடுக்க முடியாது என்று தெரிந்தோம். அதனால் என் தந்தையார் எனக்கு எப்பொழுதும் கூறுவார், மலையே வருவது தலையே சுமது. எவ்வளவு சுமைகள் பாரங்கள் வந்தாலும் இந்த தலைதானே சுமக்க வேண்டும். அதுபோல்தான் இப்பொழுது மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, நீங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் இதை பேசி உங்களை துன்பப்படுத்த விரும்பவில்லை, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் நீங்கள் விரைவாக என்று எண்ணி, எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களுக்கு மன தைரியத்தையும் உண்மையையும், உண்மை நிறை வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் அறிய வைக்க வேண்டும், நீங்கள் தளம்பக்கூடாது என்று மேலும் தைரியம் கொடுக்கின்றோம். அன்பு சகோதரி, நான் உறவுகளே என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிமடுத்திருந்ததை எண்ணி கலங்குகின்றேன். இப்பொழுதுதான் உறவுகள் வர இருக்கின்றீர்கள். உனக்காக நான் நிகழ்வதே நாங்கள் நிகழ்ந்து கொண்டு நிகழ இருக்கின்றது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் விரும்பிய பாடல்களை கொண்டு வாருங்கள். அது எதற்காக என்பதையும் நினைத்து கொண்டு வந்து, அது யாருக்காகவும் இருக்கலாம், எதற்காகவும் இருக்கலாம். எங்கே நாங்கள் அதை ஒரு நேர் நேரமாகத்தான் கருதி கொண்டு அதை உனக்காக நான் என்று எண்ணி அதற்குரிய அமையக்கூடிய கருத்தமையக்கூடிய பாடல்களை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு முதலாவது நேயராக வருவரை அழைப்போம். இங்கே விஜயராகவன் அவர்களும் இருக்கின்றேன், காஸ்தூரி தான்களும் இருக்கின்றோம். வணக்கம் கூறி எழுதியிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். எங்கே அழையுங்கள். 6 4 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு வாருங்கள், இணைவோம். இந்த உடலும்

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அரசடிகம் சரவணன்.
0: நாம் இருக்க பயமேன் வணக்கம் சரவணன். நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றது முருகையர் தமிழ் வானொலி. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நல்ல வெயில் இருக்கின்றது. குறுங்கள்
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம். சிறு சிறு சிறு தூறல்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு பார்த்தீங்கன்னா கரகாட்டம் அம்பாள் வீதி உலா நடைபெறும் வேளையில மழை.
0: நான் கேட்டேன், நீங்கள் பேசும் பொழுது அங்கிருந்து தான் பேசினீர்கள், அதை கேட்டேன். அதிகாலை எங்களுடைய அதிகாலையிலே சிறப்பாக இருந்தது. அந்த நேரம் மழை தூறல் விழவில்லையா?
1: இல்லை இல்லை, இப்பதான்
0: முடிவடைந்து உலா முடிவடைந்து விட்டதா?
1: இல்லை இல்லை, இனிமேதான் விடிய விடிய சாமி அந்த அம்பாள் ஊர்வலம்
0: அதற்கு உங்களை எல்லாம் வெப்பத்தில் போகாமல் கொஞ்சம் மழை தூறல் தந்து கொஞ்சம் குளிர பண்ணி இருக்கின்றார்.
1: கொஞ்சம் மழை பெய்து கொஞ்சம் நிறுத்திட்டுதான் நல்லா இருக்கும்.
0: ஆமாம், நிறுத்தப்படுங்க. அது மாறி அல்லவா, மாறி அல்லவா, மாரியினுடைய திருவிழா அல்லவா? அந்த நேரத்தில் மாறி தன்னுடைய கருணையை பொழிய வேண்டும். அதுதான் அந்த மழை. எங்களுக்கும் இன்று காலை மழை தூற்றல். நான் அதிகாலை வந்து இந்த காலை அங்காடிக்கு செல்ல வேண்டும் என்று மகள் கூறியதால் விரைவாக சென்று வருவோம் என்று ஓடி சென்று நான் அங்காடிக்குள் உள்ளிடும் போது நல்ல வெப்பமாக இருந்தது. அங்காடிக்குள் வெளியே வரும்பொழுது மழை பொழிந்து விட்டு விட்டிருந்தது. அப்படி வருவதும் போவதும் இனி எங்களுடைய காலநிலை தாமதித்து கொண்டுதான் போகணும். இப்பொழுது நாங்கள் 25 பாகை செல்சியஸில் இருக்கிறோம். நீங்கள் 28 வரை செல்லலாம். அதன் பின்பு 19 வரும். உங்களுக்கு இப்பொழுது எத்தனை பாகையில் இருக்கின்ற? கிட்டத்தட்ட 31-32 இருக்கின்றீர்களா?
1: 30-க்கும் குறைவாக தான் இருக்கும்.
0: 30 மழை பெய்யப்படியால் இல்லை, சில சமயம் ஐயா 31 வெப்பம் இருக்கும், மழையும் வந்து குறைத்து கொண்டு போகும். சிறப்பு சிறப்பு என்று எங்களுக்கு 14 மணி நேரம் தோடு இணைந்து சில வினாடிகள் பகல் வேளையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இப்பொழுது தேய்பிறை காலம். வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் அந்த காளாஞ்சி என்பதை பற்றி நீங்கள் உங்கள் அருகில் இருந்த நண்பர்களோடு உரையாடினீர்களா?
1: அதை கேட்கும் அவருக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்படின்னு கேட்டால் அவங்க தென் மாவட்டங்கள், தென் மாவட்டம் சாயல்குடி ராமநாதபுரம் மாவட்டம் அவங்க அந்த ஊருக்காரங்க. அவங்க ஊர்ல அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அந்த ஊர்ல எங்க பகுதியில் தெரியாது.
0: தெரியாது
1: அவங்களுக்கு தெரியும். காலாஞ்சின்னு சொன்னா தெரியும்னு
0: சொன்னாங்க. அப்ப நான் சரியா தான் சொல்லியிருக்கோம். உங்களோட புது பொக்கிஷம் சரியாகத்தான் நடைபெறுகின்றது இல்லையா? சரி, இப்பொழுது எங்க ஆலயத்தில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா?
1: வீட்டுலதான் இருக்கா. மழை சிறு தூறல்
0: நாங்க
1: கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டு திருவிழா இது 32 ஆண்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்னால அங்க அந்த திருவிழாவுக்கு நானும் ஊர்ல இருந்தாலும் அந்த கோயில் ஆலயத்துக்கு செல்ல முடியாது
0: என்னால.
1: ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த திருவிழாவுக்கு அந்த துணி அந்த ஆடைகள் தைக்கிற வேலை ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கோம்.
0: சோடனைகளுக்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த ஆண்டு எனக்கு அதிகமா வேலை இல்லை. சரி, அதனால நான்
0: அதுவும் ஆலய தொண்டுதானே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மக்கள் கூட்டம் திரண்டு இருக்கின்றதவா?
1: திறந்து மக்கள் கூட்டம் இருந்தது.
0: வெளியிடங்களிலும் வெளியிடங்களிலும் இருந்தும் வருவார்களா பக்தர்கள்?
1: இல்லை, உள்ளூர் மக்கள். அப்புறம் உறவினர்கள் அங்க உறவினர் வருவாங்க. அப்புறம் இங்கிருந்து இங்க எங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு ஒரு பெண் வந்து திருமணம் முடித்து செல்றாங்கன்னா அவங்களாம் வருவாங்க.
0: அங்க என்னென்ன ஊர்வலங்கள், என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும்? காவடிகள் அப்படி கரகாட்டங்கள் போன்ற நடைபெறுமா அல்லது பொங்கல்?
1: இல்ல, இன்று இரவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாலை 3 மணி அளவில் நாங்க உங்களிடம் பேசும்போதெல்லாம் அந்த சாகை வார்த்தல் சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு கூழ் சாகை வார்த்தல் நடந்தது.
0: அப்பதான்
1: முடிஞ்சது. இப்ப இரவு வந்து கரகாட்டம். அப்புறம் நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னிசை கச்சேரி. நாளை மறுதினம் பாத்தீங்கன்னா அந்த தாலாட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மனுடைய
0: அம்மனை தாலாட்டுவது. தாலாட்டு வைபவம் முடிந்த பின்பு பெரும் மழை ஒன்று வரும் அநேகமாக. அன்னையை குளிர வைத்து அன்னையின் மனங்குளிந்து அவன் கருணை பெருகி அவனுடைய கடாட்சமாக மழை பொழியும் அங்கே. நல்லது சரவணா என்று அம்மனோடு இருந்து அருள் பெற்று அம்மனுடைய அருளை எங்களுக்கும் பாதிக்க செய்கிறேன், நினைக்க வைக்கின்றீர்கள், வாழ்த்து கொள்ளுங்களுக்கு. அப்போ இந்த பகலில் இன்று இந்த விழாக்களையும் என்னோடு பேசியதையும் பற்றி இந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணியிருந்தீர்கள்.
1: இந்த நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் சம்பந்தமாக நிறைய பேசின்றோம். அதனால் அந்த அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி படத்தில் அந்த ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்சு
0: வாடியம்மா ஆளாக்கு ஆளாக்கு ஆளாக்கு என்ற ஆளாக்கு என்ற படம் வரும் அதிலே. சுருளிராஜன் சேர்ந்து நடிப்பார். ஆத்தாளி மாரியம்மா சோறு ஆக்கி ஒரு ஆளாக்கு சோறு ஆடி உண்டு போக சொல்லி அழைப்பது போன்ற ஒரு தாலாட்டு பாடல் அது. அது தாலாட்டோடு சேர்ந்ததில் பாராட்டாக வேண்டுதல் என்னும் கூற முடியாது. நல்லது ஒரு பாடல் அந்த தெம்மாங்கிசியோடு கலந்த பாடல். ஆளாக்கு என்று அதில் கூறும்போது அது புரிகிறதா என்னவென்று ஆளாக்கு என்று என்னை ஆளாக்கு என்னை மனிதனாக்கி விடு என்று நாங்கள் நாளைக்கு ஆளாகி நீ எப்படி இட வரும் ஆளாக்கு என்பது ஒரு ஏவல் சொல்லாக தமிழுக்குள்ளே வரும் ஆளாக்கு. ஆனால் அது வந்து எல்லா வித்தியாசமாக இருக்கும் இந்த ஆளாக்குக்கும் அந்த ஆளாக்கு. சிறப்பு கண்டுபிடிக்கிறீர்கள் கட்டிக்காரன். அப்ப எங்களை எல்லோருக்குமாக மாரியம்மனை எண்ணி ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள் நீங்கள், அப்படித்தானே?
1: ஆமாம். வந்து இந்த செய்தி இந்த உலகளாவிய மக்களிடம் எங்கள் ஊரில் நடக்கும் இந்த திருவிழா உலகளாவிய மக்களிடம் கொண்டு சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த விடயம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு தெரியாது. அது இந்த எங்கள் ஊரில் திருவிழா உலகளாவிய தமிழர்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது.
0: ஆமாம், அதற்கு நீங்கள் உங்கள் ஊரில் எங்களுடைய வானொலியை கேளுங்கள் என்று கேட்க வைக்க வேண்டும். மற்றவர்களையும் இதில் இணைய வைத்து விட்டால் தெரியும் அவர்களுக்கு, எல்லோரும் உலக நாடுகள்லேருந்து கேட்டுக்கிட்டாங்க.
1: ஆமாம், எனக்கு இன்றைக்கு ஒரு எண்ணம் தோன்றியது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு எல்லாம் அந்த எங்கள் ஊர் இளைஞர்லாம் எல்லாம் நிறைய டிஜிட்டல் பதாகை நிறைய வச்சுருந்தாங்க. நம் இந்த அரசடி குப்பத்தை இந்த உலகளாவிய
0: வானொலியில் வந்து அரசடி
1: உங்களை போன்றவர்களின் புகைப்படத்தை வைத்து ஒரு பதாகை வைக்கணும்னு இன்னைக்கு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது.
0: அது வந்து எங்களை விளம்பரப்படுத்துவதென்ற அல்ல, முன்றியல் தமிழ் வானொலியை நீங்கள் விளம்பரப்படுத்துவதை விட உங்களோட அந்த தளம் நான் அனுப்பி வச்சிருக்கேன், அந்த தளத்தை நீங்கள் மற்றவர்கள் பங்கிட்டு கொண்டால் அவர்கள் கேட்கும்போது ஏனையோர் வந்து அரசடி குப்பத்தை கேட்கின்றார்கள், அரசடி குப்பம் என்ற ஒன்று இருக்கின்றது வானொலியில் ஒளிபரப்பப்படுகின்றது என்று அவர்கள் செவியால் கேட்டு வாழ்த்துவார்கள் மகிழ்வார்கள். அதுதான் ஒரு நாள் அந்த படத்தை வைத்து பதாகை வைத்து அதை விட அவர்கள் கிடைக்கிற நேரத்தில் ஒரு தடவை மூன்றியல் தமிழ் வானொலியை தட்டி பார்க்கும் பொழுது அரசடி குப்பத்தின் பெயர் பெறும் யாம் இருக்க பயமேன் சரவணன் என்று அங்குள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்களோட பேசிய மறுபடியோட அவர்கள் கேட்கும் பொழுது அடைய எங்களுடைய நாட்டை பற்றி கூறுகிறார்கள் என்று எண்ணுவீர்கள் எண்ணுவார்கள் இல்லையா? உங்களுக்கு விரும்பியவர்கள் இந்த இப்பொழுதான கைபேசி எல்லா இடம் தளம் இருக்கின்றது, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட இருக்கிற
1: வானொலி கேட்பது என்பது நாங்கள் அது சிலருக்கு வானொலி எல்லாம் கேட்க மாட்டாங்க
0: இல்லை, அது நீங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கேட்க வேண்டும் அல்லது வந்து பங்கு பெற்ற வேண்டும் என்றால் அவர்கள் கிடைக்கிற நேரத்தில் கேட்டால் அவர்களோட மனங்குளிரும். புரிகிறதா? நல்ல நல்ல எண்ணம் உங்களுடைய எண்ணம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அடுத்த விழா பரம்பரையும் அல்லாமல் பேசும்போது இப்படி மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டால் உங்களுக்கும் புரியும், உங்கள் என்னோட எல்லா இடம் நீங்கள் சொல்வதை அவர்கள் நம்புவதாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு நம்பிக்கை
1: இல்லை. ஒரு சில நாட்களில் அந்த பகல் வேளையிலே நீங்கள் அந்த சர்வதேச நேரு விருப்பம் அந்த பாடலை ஒளிபரப்பும் போது நாங்கள் எங்கள் வீதி அமைதியாக இருக்கும்போது நான் ஒரு அதிக சத்தத்துடன் தான் அந்த வானொலியை நம்ம எம்டிஆர் போயிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியாது,
0: அது எல்லோரும் கேட்பார்கள் இல்லையா? அப்போ சர்வதேசமாக கேட்கும் வேளையிலே உங்களுடைய பெயரை நான் உச்சரிக்கும் வேளையிலே அரசடி குப்பம் அங்கே துணிக்கும் இல்லையா? அப்ப அவர்கள் நினைப்பார்கள். சிறப்பு ஆத்தாடி மாரியம்மா வந்து எங்களுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி வைத்திருக்குன்னு அதில் கூழ் அறிந்து செல்லடி அம்மா என்று அன்போடு அழைக்கின்ற ஒரு குடும்பம். அதுபோல் இந்த அவா வந்து அதில் உட்கருத்து என்னவென்றால், ஏழை பணக்காரன் உயர்வு தாழ்வு என்று இல்லாமல் அன்னை மாரியம்மா எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பார் அவரை வேண்டினால் என்ற கருத்து. நல்லது சரவணன், வாழ்த்துக்கள் உங்களுடைய. உங்கள் எண்ணம் ஈடுபடட்டும், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ஐயா.

0: அரசடி குப்பம் நெய்வேலி எங்களுடைய யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள் வந்து அழகாக பேசியிருந்தார். தங்களுடைய அருகாமையில் இல்லத்துக்கு அருகாமையில் தங்கள் ஊரிலே நடைபெறுகின்ற ஒரு விழா மாரியம்மன் விழா உலகளாக தெரிய வைப்பதற்கு இந்த வானொலி மூலம் தெரிந்திருக்கின்றதே என்று அவர் மகிழ்ச்சி அடைவதோடு அதை தங்களுடைய ஊரை பற்றி உலகளாம் தெரிய வேண்டும், அது ஒரு சின்ன குக்கிராமமாக இருக்கணும், அது உலகளாக தெரிய வேண்டும் என்று ஊடகங்களிலே வந்து அவர் இணைந்து கொண்டு ஊடகத்தில் ஒன்றார் எங்கள் வானொலி ஊடகத்தில் வந்து அவர் பெருமை கூறி சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது தான். அது சிறைக்க வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் நீங்கள் நலம் என்று கூறுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய தொலைபேசி நலம் இல்லை. என்ன நடந்தது? இப்பொழுது கேட்குது, இப்பொழுது என்ற பதம் கேட்டது எனக்கு. இங்க மேலும் பேசுங்கள் பார்ப்போம். இப்பொழுது வீட்டில இருக்கிறீர்களா, வெளியே இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு
1: வீட்டுக்குள்ள இருக்கேன், வீட்டுக்குள்ள இருக்கு.
0: அதனால் சில சமயம் ஒலி குறைவாக. மழை பொழிகிறதா?
1: மழை வந்து சாயந்தரம் பனித்துளி போல
0: சில்லத்துளி,
1: ஒரு சிறு துளிகள் விழுந்து விட்டு உடனே சென்று விட்டதையா, நீடிக்க கூட இல்லை. ஐந்து நிமிடங்கள் தான் நீடிச்சது.
0: இங்கே அதிக இன்று காலையிலே நான் அங்காடிக்கு சென்ற பொழுது, அங்காடிக்கு உள்ளே செல்லும் போது ஒன்றும் தெரியவில்லை, வெளியே வந்தபோது வெப்பம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா நிலமெல்லாம் நனைந்திருக்கு. அந்த சிறிது நேரத்துக்குள்ளே தூரல்கள் விழுந்து அந்த வெப்பம் அங்கே எல்லாம் தாரும் சிமெண்ட்டும் போட்டு எல்லாம் தரையில மண் இருக்காது, எல்லாம் அந்த இடத்துல விழுந்தவுடன் வெப்பம் முடிய மேலே எழுந்து வருவது போன்று கண்ணுக்குள்ளே வருவது போன்று இருந்தது அந்த வெப்பம். அந்த மலைத்துளி வந்து வெப்பத்தை அதிகரித்து விட்டு திரும்ப இன்னும் ஒரு மழை பொழிந்தால்தான் அது அடங்கும், ஆனால் அதற்கிடையிலே வெயில் வந்து. அது அது சில சமயம் மண்ணிலே வரும் பொழுது அந்த மண் எங்களுக்கு மனத்தை ஒரு விதமான மனம் வரும் இல்லையா?
1: ஆமாயா.
0: ஆனா அந்த மண் மணக்கும் என்றால் எல்லாரும் கூறுவார்கள், முதியோர்கள் மீண்டும் பெருமழை பொழிய போகின்றது என்று கூறுவார்கள். இப்பொழுது மழை நின்று விட்டது. ஆனால் இந்த தூற்றல் என்ன செய்யும் என்றால் சில சமயம் எங்களுக்கு உள்ள கிருமிகளை மேலெழும்ப செய்து இன்னும் மேலும் சுவாசத்தோடு சம்பந்தம் பண்டமான ஜலதோஷம் போன்றவற்றை கொண்டு வந்துவிடும். உடல்கள் காய்ச்சல் போன்றதெல்லாம் வரும், கவனமாக இருக்க வேண்டும். சரி, கூறுங்கள். எங்கு சென்றீர்கள்? உனக்காக நான் நிகழ்வு என்ன பேச போகிறீர்கள்?
1: இன்று வந்து குருவாரம் ஐயா, வியாழனுக்கு தட்சிணாமூர்த்திக்கு இன்று சிறப்பு அபிஷேகம், அதுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். அதனாலதான் கொஞ்சம் கால் லேட் ஆயிடுச்சு.
0: தாமதம் தாமதம் நாங்கள் காற்றிலே தான் இருக்கு. இப்பொழுது எங்களுடைய நேரம் தானே, எந்த நேரமும் வரலாம் தானே, ஆரம்பத்திலும் வரலாம் இறுதியிலும் வரலாம்.
1: அது போன்று இன்று கார்த்திகை ஆடி கிருத்திகை வந்து 6:30 தொடக்கம் ஐயா. நாளைக்கு விமர்சனமா நிறைய இடத்துல வைத்தீசங்கோயில்னு சொல்லுவாங்க, வைத்தீசங்கோயில் அதாவது நோய் தீர்த்த சிவன் பெருமான் கோயில் இங்க இருக்கியா, செட்டிநாடு ஜனகம் வைத்தீஸ்வரன். ஆமா, வைத்தியஸ்வரன்
0: கூறுங்கள், வைத்தீஸ்வரர் கூறுங்கள்.
1: ஆமாயா, செட்டி நாட்டுல இருந்து இங்க வந்து வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம்லாம் ஆடி கிருத்திகளுக்கு வந்து
0: வைத்தீஸ்வரர். வைத்தீஸ்வரர் என்பது சிவன், அப்புறம் முருகனுக்கும் அங்க அருகில முருகன் ஆலயம் இருக்கோ?
1: ஆமா, அருகில இருக்கியா, முத்துக்குமரன்ட்டு மிக மிக அந்த சிவனை விட அங்க வந்து முருகனுக்கு வந்து அதுவும் கார்த்திகளுக்கு வந்து தனியா செய்வாங்க.
0: நாளை பக்தி அபிஷேகம், பக்தி வேளையிலே அதை பற்றி நீங்கள் வந்து நடந்ததை நேரே பார்த்து வந்து விமர்சனம் தரலாம், எதிர்பார்க்க.
1: அதை விடையா முருகனுக்குன்னு கதிர்காமத்துல எப்படி ஆலயம் இருக்கோ, அதே மாரி எங்க பகுதியில கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்துல முருகனுக்குன்னு தனி சன்னதியா, சிவனே பின்னவராதான் இருப்பாரு, முருகன் தான் முன்னவரா இருப்பாரு. திருவிடைக்கழிங்கிற ஊரியா,
0: திருவிடைக்கழி, சிறப்பு சிறப்பு. அது எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த மாவட்டத்தில் இருக்கின்றது?
1: அது வந்து எங்க மாவட்டம் தான், மயிலாடுதுறை மாவட்டம் தான்.
0: மயிலாடுதுறை மாவட்டமா?
1: ஆமாயா, மயிலாடுதுறை மாவட்டம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வில் வந்து இந்த விடயத்தை தந்து எங்களோடு கலந்து கொண்ட நீங்கள் என்ன பாடலை கேட்கப் போகிறீர்கள், எதற்காக கேட்கப் போகிறீர்கள்?
1: இருக்கியா நண்பர், எனக்கு நண்பர் தினம் தான் இந்த போன வாரம் வந்துட்டு போச்சியா, அன்னைக்கே நான் வந்து விரும்பி கேட்க வேண்டிய இது சமயத்துல வேற நிகழ்ச்சி எல்லாம் வந்ததுனால கேட்க முடியல. ரவி, ரவி இன்று கூட இப்போ கூட சற்று உரையாடிட்டு தான்யா போனாரு.
0: ஏன்னா இருக்கு
1: பூசு
0: ரவி எப்படி
1: நல்லா இருக்காருயா, நல்லா இருக்கு.
0: அவருடைய வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதா?
1: சிறப்பா இருக்கியா. அது அது சம்பந்தமா தான் வந்து 11ஆம் தேதி வடலூர் பூசம் வருதுயா, மாச பூசம் வருது. அதுக்கு வந்து நாங்க செவ்வாய்க்கிழமை வருது, திங்கக்கிழமையே நாங்க வந்து ஒரு பக்கத்துல ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல போய் புதிதாக சாப்பாடு, அதாவது அண்ணா அண்ணா விநியோகம் பண்றதுக்கும் அதுக்கு வந்து அகவல் படிச்சுட்டு அன்னதானம் செய்யணும், அன்னதானம் செய்யணும், நீங்க வந்துதான் இருந்து செய்யணும்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்கய்யா. சரி, என் கூட ரவிங்கிறவரும் இருக்காருயா, அவரு வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சேர்ந்து எத்தனை பேர் வந்தாலும் நீங்க வாங்கன்னு. அவரு வியாபார விஷயமா திங்கட்கிழமை வர முடியாதுனாரு. அப்புறம் எனக்காக வேண்டி நான் சொன்ன பிறகு நம்ம போய் அங்க ஒரு தோற்று வச்சா அந்த ஊரு வளரும், அந்த ஊரு வளர்றதுக்கு அந்த அங்க ஒரு நம்மளுடைய வள்ளல் வந்து கோயில் வந்து வளரும், அதுக்கு நம்ம போய் தான் முத முத தொடங்கி வைக்கணும்னு நம்மள அதுவும் நம்மள கூப்பிடுறாங்க. அதனால நம்ம போய் செய்யணும் சொல்லி இது பண்ணோடனே அவரும் வந்து வியாபாரத்துக்கே நாளைக்கே அவரு போய் பர்ச்சேஸ்க்கு போறாரு, அதாவது திருச்சி போய் கொள்முதல் பண்றதுக்கு பண்ணிட்டு நாளைக்கே வந்துடுறேன், சனிக்கிழமை வந்துடுறேன். நம்ம வந்து திங்கக்கிழமை போய் அங்க துவக்கி வச்சு நம்ம செய்யலாம், அன்னதானத்தை செய்வோம், அகவலும் படிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரியா. அதனால
0: சிறப்பாக அமைய வேண்டும் என்று கூறுவோம். என்ன பாடலை தருவீர்கள்?
1: உயர்ந்த மனிதன் படத்துல இருந்து
0: அந்த நாள் ஞாபகமா,
1: அந்த நாள் ஞாபகம் வந்ததே அப்படின்னு பாட்டு இருக்கு.
0: அந்த நாள்
1: நண்பனோட கேட்கலாம்.
0: சரி, வாழ்த்துக்கள். அந்த நாள் ஞாபகம் அந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்து பாடலை தருக நல்ல தகவல்களை பரிமாறி தந்தீர்கள். உங்களுடைய சைவ தொண்டு, ஆன்மீக தொண்டு வள்ளலார் வழியிலே சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றாக பேசுங்கள். நன்றி மகாலிங்கம்.
1: சரி,
0: வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 12:04 காட்டுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே உங்களுக்கும் 9:34 முன் இரவு என்று காட்டும் நல்ல வேளையிலே உனக்காக நான் நிகழ்வுக்காக ஓடி வருகின்றார் நாச்சியார் கோவிலிருந்து அன்பு தேவா. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நமச்சிவாய. தேவா வந்தால் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய கேட்டால் தேவா வரும் என்று தெரியும். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் குதூகலமாகவும் உங்கள் உரையாடலை கேட்டதுக்கே நிம்மதியா இருக்கேன்.
0: குதூகலமாகவும் இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கலாம்.
2: ஒரு 2 மணி நேரம் எந்த துன்பமும் இல்லாம ஓடும்.
0: குதூகலம் என்பது கிடைப்பது அரிது. இந்த வாழ்க்கையிலே குதூகலம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நாங்கள் அதை தொலைத்து விடுகின்றோம் எங்களுடைய கருமங்களினாலே, எண்ணங்களினாலே, செயல்களினாலே. அதற்கு காரணம் ஆசை என்றுதான் கூற வேண்டும். இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அவரை போல நாங்களும் இருக்க வேண்டும். ஏன், நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை கூட இருக்கின்றது தானே எங்களுக்கு. அது முடியுமா?
2: முடியாது.
0: எல்லாம் அவன் செயல். அதனால் நீங்கள் ஓம் நம சிவாய என்று கூறி வந்தீர்கள்.
2: ரொம்ப நாள் இருக்கவன் ஐயா. இருக்கிற காலத்தை நல்ல விதமா பயன்படுத்தினாலே மனித பிறவிக்கு நல்லது.
0: அதனால தான் காலையில கூறணும். எத்தனை காலம்
2: வயசாகி போய் கால் நடக்கும் போய் கால நடக்க முடியாம லிட்டின் போக முடியாம இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. நல்ல விதமா போய்
0: எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம்,
2: எப்படி வாழ்ந்தோம்
0: இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
2: இப்போது இப்ப இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா மழை வர மாதிரி இருக்கியா? இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, மழை வராது.
0: அப்ப மழை இல்ல, இடி இடிக்கின்றது. மழை பொழிவதற்கு சான்று வானத்தில் தோன்றுகின்றதா? கருமேகங்கள்
2: தோன்றுது.
0: அப்படி என்றால்
2: காணும்.
0: அப்படி என்றால் சில சமயம் அப்படி வரும். சிறப்பு, சிறப்பு. கூறுங்கள். ஆலயங்கள் தொண்டுகள் அப்படி செல்லுகின்றன.
2: ஆடி மாசம்னாலே
0: ஒரே
2: திருவிழா தான் எங்க நடக்கும்.
0: உங்கள் வீதியில்
2: ஆடி மாசம்னா அம்மன் அம்மனுக்கு திருவிழா நடக்கும்.
0: அங்க உங்களுடைய ஆலய உங்களுடைய ஊரிலே கூழ் ஊத்தும் நிகழ்ச்சி நடைபெறுவதா? பந்தல்கள் எல்லாம் வீதியோரம் போட்டு கூழ் கொடுப்பார்களா? ஆடி கூழ் ஆடி மாதம் திரு
2: ஒரு நாலு கோயில் இருக்கியா, நாலு பக்கம் நாலு வீதியிலையும் மட வீதினு பேரு. இந்த நாலு வீதியிலையும் நாலு காளியம்மன்,
0: ஆமா ஆமா,
2: நாலு காளியம்மன்லயும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் கூழு
0: இனிப்பாக இருக்கும்.
2: நடக்கும்
0: கூழ் நல்ல இனிப்பாக,
2: பத்து நாளைக்கு மட அப்படியும் நடக்கும்.
0: இனிப்பாக இருக்குமா அந்த கூழ்?
2: ஆஹா, இனிப்புலாம் இருக்காது, உப்பு போட்டுதான்
0: கொடுப்பாங்க. அப்படியா, இனிப்பு இருக்காது. ஏன்னா இனிப்பு இருந்தாலும் நோய் வந்துவிடும். வாழ்த்துக்கள், சிறப்புகள் தேவா. இன்றைய தினம் உனக்காக நான் நிகழ்வில் நீங்கள் என்ன பாடலை தெரிவு செய்து வைத்திருக்கீர்கள், யாருக்காக வைத்திருக்கின்றீர்கள், எதற்காக?
2: எனக்கு வந்து எதுக்குமே பிரயோஜனப்படாததுதான் நம்ம மனித வாழ்க்கை. எல்லா வாழ்க்கையிலும் போய் எல்லாம் இழந்த முற்படி ஒவ்வொருத்தன் உணர்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு உள்ள நிலைமையில
0: ஓ
2: இந்த இது கிளுகிழப்பான பாட்டு ஒரு ஒண்ணு போடு போடுங்க, ஆடி மாசம் காத்தடிக்க வாடிப்புள்ள சேர்த்தனே அந்த பாட்டு.
0: ஆமா, அந்த பாட்டு உங்களுக்கு வேணுமா? எல்லாரும் புதுகலமா இருக்க வேணும். ஆடி மாசம் காத்து மிகவும் மிகதி காத்து, ஆடி மாசம்
2: நமக்காவது அம்மன் கோயில்ல திருவிழா நடக்கும். அம்மன் கோயில் எல்லாம் கிராமத்துல எல்லாம் அம்மன் கோயில் எல்லாம் எல்லா இதுலயும் நடக்கும். நம்ம வந்து பெருமா கோவில் தான் சென்று
0: சிறப்பு சிறப்பு.
2: ஆனா நாலு மாட வீதியும் சாமி எல்லாம் வரும்
0: நாலு பக்கத்து, அது கூறியிருக்கிறீர்கள் முன்பு. உங்களுடைய மகளினுடைய திருமங்கல்யம் போட்டும் விழாவுக்கு எல்லா ஆயத்தங்களும் விறுவிறுப்பாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா?
2: எல்லாம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கியா?
0: அண்மைய நெருங்கி கொண்டிருக்கிறது நாள் இல்லையா?
2: நெருக்கின்ற, ஆமா, ஆவணி மூணு இங்கிலீஷு ஆவணி மூணாம் நாள் திருமணம்
0: சிறப்புடன்
2: மெட்ராஸ்ல திருமணம்.
0: ஓ, அங்க
2: மெட்ராஸ்ல திருமணம், நாட்டியார் கோயில் வரவேற்பு.
0: எல்லா வரவேற்போ சிறப்பாக அமையட்டும். இந்த ஆடி மாதம் முடிந்து அவனை வந்தவுடன் அந்த புனித மாதம் மங்கள காரியங்கள் நிறைவேறும் வேளையிலே சிறப்பாக நடைபெற வேண்டும் அன்பு பேத்திக்கு என்று கூறி மீண்டும் சந்திப்போமா?
2: நிச்சயமா, எல்லாரும் வந்து பேசணும், எல்லாரும் நல்ல. நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்றியல் தமிழ் வானொலி காலை அதிகாலை இப்பொழுது எங்களோட விஜயராகவன் அவர்கள் செய்தியை தந்திருக்க நீங்கள் படித்திருப்பீர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் அங்காரகன், மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள திருவிடைக்களி முருகன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, திருமணங்கள் நிறைய நடக்கும். ஆமாங்க, உண்மைங்க, அவ்வளவுதாங்க என்று செய்தி தந்திருக்கின்றார். படிக்கும் போதே மகிழ்வாக இருக்கின்றது. விஜயராகவன், நன்றி ஐயா, நான் அதை படித்து விட்டேன். திருவிடைக்களி முருகன் கோவில் என்று பெயரும் சூட்டியதை பற்றித்தான் எங்கள் மகாலிங்கம் வந்து பேசி வணங்கியிருந்தார். வணக்கம் சியாமடா, உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொள்கிறேன். எங்கள் 12:09 எங்களுக்கு காட்டுகின்றது, உங்களுக்கு 9:39 என்று காட்டும் இந்த வேளையில் அடுத்தவர் நீர் யாராக இருக்கலாம் என்று தெரிவோமா?

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலவூர் இயேசு பூஜாராகும்.
0: வருக வருக புதுச்சேரி மாவளம் புதுச்சேரி மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நான் மீரா அம்மா எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை மழை பொழிந்ததா என்பதை கேட்டு அறிய விரும்புகிறேன். அது கொட்டோ கொட்டுன்னு கொட்டியது அல்லவா ஒரு தடவை?
1: ஆமாயா, மழை வருவது போல் இருக்கிறது. மழை வரையாது
0: பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானவன்ற பாடல்கள் தந்தீர்கள், கேட்டு மகிழ்ந்தோம். சரி, இன்று கூறுங்கள் உங்கள் தகவல்களை தாருங்கள். எப்படி நிலை அப்படின்னு என்னுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றது? உங்களுடைய காலநிலைகள் சமூக பணிகள்
1: காலை முதல் மாலை வரை வெயில் இல்லை, வெயிலே இல்லை இன்று முழுவதும்.
0: ஓ, வெயில் மந்தமாக இருந்தது, நல்லது. அப்போ உங்களுடைய சமூக தொண்டு எப்படி செய்யணும்? உங்களுடைய அரசியல் அரசாங்க தொண்டு நிறுவ வைத்தியசாலை தொண்டு நீங்கள் ஓய்வெடுத்து பெற்றுவிட்டீர்கள். ஓய்வு பெற்ற பின்பு உங்களுடைய காலம் எப்படி செல்கின்றது? சமூக தொண்டோடு செல்கின்றதா?
1: செல்கிறது. பழைய வேலையை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன், கட்டிட வேலையை. அதனால் அதுக்கு செய்து வருகிறேன்.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. வீட்டு பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது, நலமாக இருக்கின்றீர்கள். அப்போ இந்த நீங்கள் தந்த ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றீர்களா? திருவிடைக்களி
1: முருகன் இதில் வைத்தீஸ்வரன் கோயில் திருவிடைக்களியில் அடிக்கடி சென்றிருக்கிறேன்.
0: அடிக்கடி சென்று வருகிறேன். அவருடைய கடாட்சத்திலே நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். அந்த புண்ணியம் எங்களுக்கு தர வேண்டும்.
1: ஒரு நான்கு கோயில்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில், செவ்வாய் அங்காரம், புதன் இருக்கு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்பதென்றால் எதற்காக கேட்பீர்கள் அந்த பாடல்?
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு நிதர்சனமான உண்மை அது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் பிறந்தவர்கள்
0: ஆசை இல்லாத உயிரினமே இல்லை.
1: இவ்வுலகில் பிறந்த அனைவருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். நெடுநாள் ஆசை, நெடுநாள் கனவு, நெடுநாள் என்று சொல்வார்கள். அது போல வீடு கட்டுவதற்கு ஒரு இதை இருக்கும், வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். அதற்கு முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா மனமுகூர்த்தம் அவசியம்.
0: ஓ,
1: வீடு கட்டுவதற்கு முன்பு கட்டிடத்துக்கு மனமுகூர்த்தம் அவசியம்.
0: ஓ,
1: அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதி ஒரு ஒரு கோயிலுக்கு செல்வார்கள். சென்று பிறகுதான் மனமுகூர்த்தம் துவங்குவார்கள் கிராம பகுதிகளில்.
0: மனை முகூர்த்தம்.
1: ஆமா, 12 ராசிகளுக்கு 12 கோயில்கள் இருக்கிறது. 12 ராசிகள் தான் அந்த கோயிலுக்கு அவருக்கு சென்று வந்து அந்த அவரு குலதெய்வங்களுக்கு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்.
0: ஆமா ஆமா.
1: அங்க செங்கலை வைத்து பூஜை செய்து வீட்டில வந்து பூஜை செய்து அந்த கட்டளத்தில் வச்சு கட்டுவார்கள்.
0: அதைத்தான்
1: இது சமையல் அறைக்கிட்டு ஒவ்வொரு சுவற்றிலும் வந்து கட்ட வேண்டும்.
0: அத்திவாரம் ஆரம்பித்தல், அத்திவாரம் என்று கூறுவது அந்த பொருள். நல்லது நல்லது விஜயராகவன்.
1: கடைக்கால் தோண்டப்பட்டு அதுக்கப்புறம் அஸ்திவாரம் கட்டப்படும்.
0: ஆமா ஆமா.
1: அப்புறம் காலம் போஸ்டெல்லாம் நிறுத்தணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈசானி மூலை, அக்னி மூலை சொல்லக்கூடிய இதெல்லாம் அந்த செங்கற்களை பூஜை செய்த செங்கற்களை வைத்து கட்ட வேண்டும்.
0: ஆமா.
1: அப்ப வீடு வளர்ச்சி அடைஞ்சு உயரத்துக்கு வரும்.
0: அவன் அன்றி அணுவும் அசையாது என்பதற்கிணங்க அந்த இறைவன் அருளின்றி எதுவும் கைகூடாது, எங்கள் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு ஆன்மீக வழி சிறந்த வழி என்று கூறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. நாளைய தினம் பக்தி வேளை, பக்தி வேளையிலே நீங்கள் எல்லோரும் வந்து இப்படியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு செல்வது எல்லோருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் விஜயராகவன் அவர்கள். அப்படி என்றால் இன்று இந்த ஆசைகள் இருக்கின்றது என்று கூறுகிறீர்கள், அதற்காக ஒரு பாடலை கேட்கப் போகிறீர்கள். என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்?
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தெய்வ பிறவிலிருந்து மன கட்டிடத்துக்கு மனபுகர்த்தம் அவசியம் ஒரு பாடல் இருக்கும்.
0: ஓ, அந்த பாடல் கட்டிடத்துக்கு மனைப்பொருத்தம் அவசியம் அப்படித்தானே?
1: ஆமா, அது சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் நடித்த அற்புதமான படம். பாடலாம் அருமையா இருக்கும். அந்த பாட்டு காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு தெய்வமாக அருமையா இருக்கும். அந்த மேஸ்திரி, கொத்தனார் மேஸ்திரி வந்து அந்த பாடலை பாடுவார்.
0: மனைப்பொருத்தம், அது வந்து ஒரு தெய்வ பலம். தெய்வ பலம் என்ற திரைப்படம், தெய்வ பலம். வாழ்த்துக்கள் சிறப்பு.
1: தெய்வ பிறவி,
0: தெய்வ பிறவியா தெய்வ பலமா தெரியவில்லையா?
1: தெய்வ பிறவி.
0: தெய்வ பிறவி, கட்டிடத்துக்கு மனைப்பொருத்தம். சிறப்பு, சிறப்பான கருத்தை தந்திருக்கின்றீர்கள். இங்கே உங்கள் இடத்திலே கஞ்சி கூழ் ஊற்றுவது இருக்கின்றதா?
1: இருக்குதுயா, அம்மன் அம்மனுக்கு படைப்பார், அம்மனுக்கு செய்வார்கள். அம்மன் மாரியம்மன் கோவில்
0: நீங்கள் கூழ் அருந்தி இருக்கின்றீர்களா?
1: நிறைய சாப்பிடுறியா? நிறைய.
0: அது என்ன சுவையை கொண்டது? அது என்ன சுவையை கொண்டது?
1: அனைத்து சுவையும் இருக்கு. அது வந்து முருங்கைக்கீரை, தேங்காய், பச்சை பயிறு, கேரட்டு போன்ற வகைகள் போட்டு கஞ்சியாக காட்சி கொடுப்பார்கள். அது வந்து திருவிழாவில் ஆரம்பிக்கும் போது அந்த அன்று நடைபெறும். அந்த மாரியம்மன் 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள செய்வார்கள். 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள அது
0: கஞ்சி. இங்கே மகாலிங்கம் அவர்கள் தர கேவூர் கூழு நாளை புளிப்பும் சுவையும் மிக அதிகமாக இருக்குமாம். புளிப்பும் இருக்கு, புளிப்பு சுவை இருக்கும் என்றும் அதை மஞ்சளுடைய சியாமலாவும் அதை பகிர்ந்திருக்கின்றார். கூழ் ஊற்றுவது கஞ்சி ஊற்றும் நிகழ்வு என்றும் கூறப்படுது. இதில் எது சரி, கூழ் ஊற்றுவதா கஞ்சி ஊற்றுவதா?
1: இரண்டுமே ஒரே வார்த்தைகள் தான், தமிழில் வெவ்வேறு வார்த்தைகளாக வந்துடும். அவ்வளோதான், வேற ஒன்று. கஞ்சி என்பது கூழ் என்று கொண்டுறாள்,
0: கூழைத்தான் கஞ்சி என்று கூறுகிறார்கள். வாழ்த்துக்கள்.
1: ஆமாம், அது வந்து வார்த்தைகள் தமிழ்லேயே இரண்டு மூன்று வார்த்தைகள் வரும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும், ஒரு ஊர் மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியும், மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த வார்த்தைகள் வரும்.
0: அந்த கேவூர் கூழ் என்று எழுதுகிறார், கேவூர் கூழும் கம்பை கூழும் ஊற்றுவதுதான் அங்கு சிறப்பு. அரசடிக்குப்பம் சரவணன் கூறியதற்கு அந்த பதிவு விட்டேன். சரி சரி, அவர்கள் பதிவு
1: வந்திருக்கின்றார்கள்.
0: அவர்கள் அப்படி கூறுகிறார்கள். அது கிராமத்துக்கு கிராமம், ஊருக்கு ஊர் உச்சரிப்புகள் வித்தியாசமாக இருக்கும். கூழ் கஞ்சி சிறப்பு
1: தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாறி மாறி வரும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே
0: பிராந்திய மொழிகளிலே அது உச்சரிக்கப்படும் விதங்களிலே பார்ப்போம். நல்லது.
1: மாவட்டத்தில்
0: விஜயராகவன் அவர்களே, உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் நாளை பக்தி வேளையில் சந்திப்போம். பக்தியோடு வந்து பக்தி விடயங்கள், ஆலய சம்பந்தமான எங்களுடைய வணக்க முறைகள், நாங்கள் பின்பற்றும் விதங்கள், அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி எடுத்து இயம்ப வேண்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பாடலோடு வரலாம். இந்த விடயங்களை நாங்கள் உலகளாக கொண்டு செல்ல வேண்டும். அது எங்களுடைய கடமை, ஆன்மீகத்தை கொண்டு செல்வது. நன்றி விஜயராகவன். வாழ்த்துக்கள்.
1: நன்றி அனைவருக்கும்.
0: நன்றி நன்றி.

0: இந்த மனிதத்தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் எங்கள் நிகழ்ச்சிகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வானொலியில் மட்டும்தான் நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்வை கேட்கும் பாக்கியம் உண்டு. ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்துவிட்டு சென்றுவிட்டால் அத்தோடு மறந்து விடாமல் அல்லது தொலைத்து விடாமல் அதை எண்ணி பார்க்க வேண்டுமே, மீண்டும் ஒரு தடவை கேட்கணுமென்றால் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது மகள் சியாமலா வருகின்றார், இணைப்போம். வணக்கம் மகளே. வணக்கம் சியாமலா, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம்.
0: வர முடியவில்லை என்று ஆதங்கம், அடடா என்று. நன்றி நன்றி, முதல் கண் நன்றி. உங்களுக்கு நேற்றைய தினம் ஒரு பாடலை நான் அந்த முதல் வரியை அவர் ஆரம்ப வரியை அப்படியே அடித்துவிட்டு அந்த முதல் இரண்டு சொற்களையும் விட்டுவிட்டு தேடுகிறேன் தேடுகிறேன், பாடல் கிடைக்கவில்லை, நேரம் முடிய போகின்றது, தடுமாறுவதை உணர்ந்து விட்டு அனுப்பி விட்டீர்கள் நான் கீழாமலே அந்த பாடலை. வாழ்த்துக்கள் மகளை, மீண்டும் நன்றியை தருகிறேன். இதுதான் ஒன்றியல் தமிழ் வானொலி. ஒருவருக்கொருவர் கை கொடுத்தல், உதவி செய்தல், ஒருவருடைய நினைவை மற்றவர் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு காரணம் ஒன்றியல் தமிழ் வானொலியில் நீங்கள் உள்வாங்குகிறீர்கள். நன்றாக, வாழ்த்துக்கள் மகளே. அப்படி இன்று நீங்கள் மகிழ்வாக இருக்கக்கூடிய வகையில் இஞ்சிக்குடியில மழை பொழிந்ததா?
1: இல்லப்பா, நேத்திலேருந்து கடகடகடன்னு வந்துச்சுப்பா, மழைன்னு பார்த்தா வெளியில வரதுக்குள்ளேயே ஓடி போச்சுப்பா.
0: நீங்க
1: அதே மாதிரிதான்.
0: அப்படியா, சென்ற இடத்தில் மழை பெய்ததா?
1: இன்னைக்கு கிளம்புறதுலேருந்து மழைதான்ப்பா.
0: என்ன செய்ய வேண்டும்? மழை உள்ள இடம் பார்த்து வீடு
1: மாற்றுவோமா?
0: நீங்க போனதன் பின்பு நீங்க இருக்கும் போது சரி வந்து வந்து வானொலியில் என்ன பேச போற, என்ன கூற போற, கூறுங்கள் வந்த விடயத்தை.
1: நான் தூங்கிட்டேன்ப்பா, ஃபோன் பண்ணி யாரோ ஃபோன் பண்ணும் போது எழுந்து ஐயோ ரேடியோ கேட்கணுமே வைக்க வைக்கணும்னு ஓடியாந்துட்டோம்ப்பா.
0: ஆனா நீங்க எங்கள் வரவேற்றுக்கீங்களா? ஆரம்பத்தில் எங்களை நம்ம இணைந்தீர்கள்.
1: நேத்துப்பா, இன்னைக்கு தூங்கிட்டோம்ப்பா, இப்பதான்ப்பா எழுந்து வந்தேன்.
0: இல்லையே, நான் இன்று காலை.
1: இல்லப்பா.
0: அப்படியா?
1: ஆமா, இப்ப நான் ஒரு 9:30 மணிக்கு தான் எழுந்தே வந்தனே. 9:30 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு.
0: அப்படியா?
1: நான் 6:30 மணியே படுத்துக்கிட்டேன்.
0: 11:24
1: நிமிடத்துக்கு
0: நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு தான் நான் இருப்பேன்.
1: விஷயம் கூழுக்கும் கஞ்சி எல்லாம், கூழ் வேற கஞ்சி வேற.
0: அப்படியா, கூறுங்கள் மகளே, அதை கேட்போம்.
1: கஞ்சி வந்து இப்ப எங்க ஊர் பழக்கம் எல்லாம் வந்து கஞ்சி ஊத்துறதா சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு, அதுக்கப்புறம் தான் கூழ் ஊத்துற பழக்கம். அது
0: கஞ்சிக்குள்ள
1: வந்து கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சு புளிக்க வச்சு பண்றது கூழ்.
0: கூழ் அதற்குள்ள என்ன சேர்ப்பார்கள்? வேறு தனியா கேழ்வரகு மட்டும் இல்ல,
1: கேழ்வரகு மாவும் அரிசியும் சேர்ப்பாங்க. அரிசி சேர்த்து காய்ச்சி முதல் நாள் நினைச்சு வெயில்ல புளிக்க வச்சிருப்பாங்க மாவை.
0: ஆமா,
1: வச்சு அதுக்கப்புறம் அது நைட்ல இரவு காய்ச்சி வச்சு காலையில அது கூழா ஊத்துவாங்க. கெட்டியா இருக்கும் அது.
0: அதை அதுல வந்து நல்ல விட்டமின் சி, உயிர் சத்து சி நிறைய இருக்கும்.
1: உடம்புக்கு குளிர்ச்சி தரும்பா.
0: குளிர்ச்சி மட்டும் இல்லாதான் விட்டமின் சி நிறைவாக இருக்கும் அதுல. அப்படி புளிக்க வைத்து செய்வதென்றால் அது கூழ். கூழுக்கு கேழ்வரகும் அரிசியும் இணைத்து முதல் காய வைத்து
1: காய்ச்சி வச்சுட்டு மறுநாள் தயிர் ஊத்தி அதுல பசஞ்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி பிடிச்சிருப்பாங்க
0: மண்பானையில வைத்து. இல்லையா, மண்பானையில வைத்தா. சரி, அப்ப கஞ்சி என்பது
1: அது கூழ்ப்பா.
0: அது
1: கஞ்சி என்பது பச்சை அரிசியும் பச்சரிசி பாசி பருப்பும் போட்டு பண்ணுவாங்கப்பா.
0: ஓ, அதுதான் அதுதான் அதுதான்.
1: அதுலதான் தேங்காய், இவரு சேப்பு விஜயராகவன் சொன்னது தேங்காய் பச்சரிசி எல்லாம் போட்டு மாரியம்மனுக்கு தான் அதிகபட்சம் அம்மன் கோவில்ல ஊத்துவாங்கப்பா.
0: அப்ப இந்த ஆடி பிறப்புல அன்று ஒரு கூழ் வைப்பார்கள், அது நீங்கள் வைப்பது இல்லையா?
1: அது இங்க வைக்க மாட்டாங்கப்பா, சென்னை. அதான் சிதம்பரத்துக்கு
0: எங்கள் நாட்டு

0: எல்லாம் போடுவார்கள். அது ஆடிக்கூழ் என்று அதுக்கு பெயர் வைத்து எல்லோரும் கூடி கழிந்து அதோட கொழுக்கட்டை மோதகம் போன்ற பலகாரங்கள் அந்த அதையும் செய்து விநாயகருக்கு படைத்தெல்லாம் செய்வார்கள். அதுக்கு பாடல்களே இருக்கின்றது. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம். பனங்கட்டி என்றது பனை வெல்லம். அந்த கூழும் குடிக்கலாம். ஓடி திரிந்து வண்ண பலாவிலை பச்சை இலை மஞ்சள் இலையானது பலாமரத்திலே இருந்து விழுகின்ற இலை அதை எடுத்து சுருட்டி அதை கோரி அதாலே அள்ளி அதுக்கு ஒரு பாடல் எங்கள் நாட்டு நவாலியூர் சோமசுந்தர புலவர் தந்தாத ஒரு தேசிய பாடலாக இருக்கின்ற அந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கலாம். அது அதையும் கூழன்று கூறுவார்கள். இந்த கஞ்சி என்பது அரிசி அதற்குள்ளே பச்சை மிளகாய் வெங்காயம் முக்கியமாக பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து அதை செய்வது. அந்த கஞ்சி எப்பொழுது தருவார்கள் என்றால் எங்கள் நாட்டிலே சித்திரை மாத பௌர்ணமியில் அன்று சித்திரை பருவத்தில் அன்று அன்று அந்த கஞ்சி
1: வந்து ஒவ்வொரு அம்மன் கோவிலையும் கொடுப்பாங்கப்பா. அது மாதிரி ஊற்றும் போது எல்லா மாதத்திலையும் கொடுப்பாங்க.
0: ஆமாம்,
1: அம்மன் கோவிலில் ஊற்றுற அப்படின்னா கஞ்சி ஊற்றுறது தான் சொல்லுவாங்க. அது எல்லா மாதம் எந்த மாதத்தில் வேணாலும் ஒவ்வொரு
0: சத்துள்ளது குளிர்மையானது. அம்பாளுக்கு குளிர்மையான பணங்கள் தானே கொடுப்பார். குளிர்மையானது தானே கூட மோர் என்றெல்லாம் கொடுப்பார்கள். மோர் தயிர் எல்லாம் சிறப்பான விளக்கம் தந்தீர்கள். அடுத்து இப்பொழுது உங்களுக்கு இந்த வேளையில என்ன பாடலை கேட்டு பார்க்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: மோகங்கள் படம் பாருங்கள். அதுல சங்கீத ஞானமும் சொல்லுவாரு. சங்கீத ஞானமும் பக்தி விநாசமார்க்கமும் அப்படி யாரும் பாட்டு
0: சிறப்பான பாடல். சிறப்பான பாடல் அந்த பாடல் சங்கீத ஞானம் தியாகராஜ கீதம். வாழ்த்துக்கள் சிறப்பு. அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன் கேட்டு மகிழ்வோம். இனி இனி வெளியே செல்வது உத்தேசம் எப்பொழுது? எந்த நாட்டுக்கு எந்த ஊர் உல்லாச பயண அமைச்சர் கொடுக்கலாமா? போக்குவரத்து அமைச்சர்
1: வீட்டுல இப்பதான்ப்பா வீட்டுல இருக்கா. முன்னாடி எல்லாம் எப்போதுமே யாரு போன் பண்ணாலும் நீ முதல்ல எந்த ஊர்ல இருக்க சொல்லு அப்படிதான்ப்பா கேட்பாங்க.
0: உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் மகளே, சிறப்பாக இருங்கள். சங்கீத ஞானம் கேட்போம் அந்த பாடலை. நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலி. அடுத்த உறவாக யார் பிறப்புகிறீர்கள் என்று பார்க்கின்றேன், எங்கே காணவில்லை. கஸ்தூரிக்கு நான் நினைக்கின்ற நினைப்பு கடினம் போல் தெரிகின்றது. வரவேற்பு வாழ்த்துக்கள் கூறி எழுதியிருந்தார், ஆனால் வரவில்லை, அழைக்கவில்லை. அவருக்கு அழைப்பு அழைக்கும் பாக்கியம் இல்லை போல் தெரிகின்றது, அல்லது அவர் பனிஷ்மையில் இருக்காரோ தெரியவில்லை. நல்லது நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த உறவாக வரும் உறவு யார் என்று எதிர்பார்ப்போம், எங்கே பார்ப்போம். ஆயுசு நூறு மகளே கஸ்தூரி.
2: நன்றி ஐயா, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஜி. மாலை வணக்கம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு இரவு வணக்கம், உங்களுக்கு மாலை வணக்கம். இப்பொழுதுதான் பேசினேன். நீங்கள் அங்கே எழுதி இருக்கின்றீர்கள், வருக வருக என்று வணக்கம் கூறி அதன் பின்னும் காணவில்லை. சில சமயம் வலைத்தளம் சதி செய்து விட்டதோ அல்லது வேறு பணி ஏதும் இருக்கின்றதோ என்று இப்பொழுதுதான் நான் ஷியாமலாவுடன் பேசி முடிந்து உங்களை பற்றி நினைத்தேன். ஓடி வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் ஆயுசு நூறு.
2: நேற்று
0: முக்கியமாக எங்களுடைய நீண்ட கால உறவு எங்கள் மொழிகள் தமிழ் வானொலி அவர் அறிவிப்பாளராக இருந்தவர் திரு ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நிகழ்ச்சிகளை. அவர் நாகப்பட்டினம் அஞ்சலி செய்தார்கள். நான் உங்களுடைய பெயரையும் உச்சரித்திருந்தேன். எல்லோரும்
2: எனக்கு வர முடியல.
0: இல்ல இல்ல, வந்து செய்தார்கள். அந்த இந்த ஆறுதலை முடிந்தால் நீங்கள் இப்பொழுது நேரலையில் அதை கூறலாம்.
2: கண்டிப்பா, உண்மையிலேயுமே அது ஆண்டவன் ஆண்டவனைத்தான் இத்தருணத்துல நான் பிரார்த்தித்து கொள்ள வேணும். அந்த உயிர் வந்து ஆண்டவன் சரணாகதி அடைஞ்சு நல்லபடியா இருக்க வேணுமா? ஏனென்றா உயிர்கள் போனா ஆண்டவன்கிட்ட தான் சரணாகதி அடையும். அதனால அவர்களுக்கு

0: இதய அஞ்சலி, மனசார இதய அஞ்சலி செலுத்திக் கொள்றேன் ஐயா.
1: சிறப்பு. நாங்கள் நேற்று
0: உங்க
1: எதுனா
0: குடும்பங்களுக்கும் குடும்பங்களும் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த காய்ச்சோட நோய் நொடி இல்லாம அந்த குடும்பங்களும் இருக்க வேணும், மன ஆறுதல் கொடுக்கணும் அந்த ஆண்டவன்.
1: சிறப்பு. உங்களுடைய செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் இப்பொழுது என்று எண்ணுகிறேன். அவர் வானலை தன் அவருக்கு இது ஒரு ஆதரவு. இந்த வானலை அவருக்கு ஒரு அவருடைய கண் போன்றது. இந்த வானலை ஒரு சிறு குறை இருந்தாலும் உடனே எந்த நடு சாமம் உங்களுக்கு சாமம் இருந்தாலும் உடனே அழைப்பு தரும். வானலில் விழிப்பாக இருப்பார். அப்படியானவர் அவருக்கு துன்பத்தின் மேல் துன்பங்கள் வந்துவிட்டது. இந்த வேளையில் தான் நாங்கள் முன்னேற்ற வானலை
0: கண்ணுறுபட்ட மாதிரி ஆயிருக்குது. சீக்கிரம் சரியாயிடும் எல்லாமே.
1: நன்றி நன்றி மகளே. சரி, அங்கே
0: ஆண்டவன் ஆசீர்வாதம் இருக்க.
1: சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய செய்தியும் அவருக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டு இன்று இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் உனக்காக நான் நிகழ்விலே வந்து வந்து ஒவ்வொரு தரும் நாட்டு நடப்புகளையும் காரியங்களையும் குறிப்பு. நீங்கள் என்ன குறப்போம்?
0: ஸ்கூல் கதை போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான நாளையே, முருகனுக்கு விசேஷமான நாள் ஆடி கிருத்திகை.
1: ஆமா ஆமாம் கூறினார்கள். முதல் வந்து கூறினவர்கள் கூறியிருக்கேன். இங்க விஜயராகவன் தன்னுடைய மகாலிங்கம் எல்லாம் கூறியிருக்கிறார் ஆடி கிருத்திகை என்று சொல்லி. குறுங்கள், நீங்கள் அதை பற்றி குறுங்கள்.
0: உண்மையிலேயுமே ஆடி கிருத்திகை வந்து சிவனிட்ட இருந்து தோன்றின அந்த முருகன் வந்து ஆறு திருப்பெண்களோட அந்த இருந்த அந்த நாள் தான் ஆடி கிருத்திகை என்று கொண்டாடுவாங்க. அந்த நட்சத்திரம் கார்த்திகை பெண்களுடனான அந்த நட்சத்திரம் தான் ஆடி கிருத்திகை என்பது கார்த்திகை. அத எங்கட இதுல சமஸ்கிருதத்துல சொல்லிக்கலாம் அப்படி சொல்லுவினம். தமிழ்ல கார்த்திகை ஆடி கார்த்திகை தான் சரியான இது. அதை அந்த இது முருகனுடைய இரண்டா ஆடி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து ஆறு நட்சத்திரங்களும் வானத்துல ஜொலிக்குமாம். அப்ப அந்த அவங்கள நினைச்சு நம்ம இன்றைக்கு நாள் இனிப்பு கொடுத்து கும்பிட்டா நாங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்குமா?
1: இந்த வேளையில ஒரு கேள்வி. கஸ்தூரி நாங்கள் கூறுவோம் ஆறாமியன் வெள்ளி என்று கூறுவோம். அந்த ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்கு, அதைத்தானே கூறுகிறீர்கள்? ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்கும் பார்த்திருக்கின்றீர்களா? நான் பார்த்திருக்கின்றேன். அதை நாங்கள் அங்கே கூறுவோம் ஆறாமியன் வெள்ளி என்று கூறுவோம். பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு. அதுதான் கார்த்திகை நட்சத்திரம் என்பதை இப்பொழுது வானொலியிலே தெரிந்து கொள்ளுகின்றோம். முருகனுக்குரிய நல்லது கூறுங்கள். ஆனால் அதை நான் இங்கு பார்க்கவில்லை. இங்கு பாரு, எங்கள் நாட்டில் அதை பார்க்கலாம்.
0: இங்க எங்க ஐயா, நாங்கள் வானத்துல அந்த பின்னாடி மூன்றாம் முறை பாக்குறதுக்கே தவமா தவம் இருக்க வேண்டும்.
1: அது மூன்றாம் முறை பார்த்து விட்டு வாகனத்தில் செல்லும் பொழுது மகள் உடனே அப்பா அப்பா கையில மோதிரத்தை காட்டுங்கள். மூன்றாம் முறை அது நான்கு ஐந்தாவது இருக்க பார்ப்பது கடினம்.
0: நான்
1: மகளுக்கு நாலாம் பிரியா போயிட்டு என்றோட நாலு நல்லது தானே மகளே என்று சொல்லி விட்டுருவேன். கோணம்
0: பார்க்கவே கூடாது. நாலு நாய் அலைச்சல் என்று சொல்லி சொல்லுவாங்க.
1: பேச்சு வழக்கு.
0: நாலாம் பிரியா பார்த்தா நாய் அலைச்சலா அலைய வேணுமா?
1: அது பேச்சு வழக்கிலே எங்கள் கிராமியங்களே கூறுறேன். எல்லா பிரேமங்களுக்கு உகந்ததுதான் எல்லா நட்சத்திரங்களும் உகந்தது தான் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொருதருடைய அனுபவங்களும் இருக்குத்தானே மகளே. ஒவ்வொரு அனுபவத்தை வைத்துத்தானே அறிகுறிகளை பற்றி கூறுகிறார். சிறப்பு. இன்று அங்கே உங்களுக்கு மழை நாளா அல்லது நல்ல நாளா என்று உங்களுக்கு எப்படி இருக்குன்னு?
0: மப்பு மந்தாரம் எங்களுக்கு காலையில நல்ல சிறப்பா இருந்தது. இப்ப மாலையில மப்பு மந்தாரத்தோட இருக்கு, மெல்லிய குளிர்காத்து.
1: எங்களுக்கு 28 பாகை அண்மைக்கு இருக்கின்றோம். இப்பொழுது 25 பாகை
0: எங்களுக்கு இதுவாது.
1: ஓ, 20 20 20. காலை அங்காடிக்கு சென்று வந்தோம். அங்காடிக்கு உள்ளே போகும்போது நல்ல வெப்பமாக இருந்தது. வெளியே வெளியே வரும்போது மழை பொழிந்து அதே அது வேறு வித்தியாசமான வெப்பமாக இருந்தது. நிலத்தில் வெப்பம் எல்லாம் மேலே வருவது போன்றது. ஒரு தடவை பொழிந்து விட்டு நின்று விட்டது. மீண்டும் எதிர்பார்க்கின்றோம். சில சமயம்
0: மதியம் தான் கொஞ்சம் கடை தெருவாதுக்கு போய் வந்திருந்தேன். ஆனா மதியம் போய் வரைக்கும் நல்லா இருந்தது. இப்ப சாயந்தரம் 5 மணிக்கு மேல கொஞ்சம் காலநிலம் மப்பு மந்தாரத்தோட மூடினபடி ஒரு மெல்லிய குளிர் காத்து வீசுற மாதிரி உடம்புல சொல்லுவாங்க. அதான் இந்த காத்து உடம்புக்கு ஒரு சுகமா இருக்கு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி
1: சுகந்தம் சுகமான காற்று மெதுவாக தேண்டிக் கொண்டு செல்கிறது. மெல்லிய காற்று மெல்ல வரும் மெல்ல வரும் காற்று என்று அந்த
0: சரி மெல்ல வரும் காற்று இல்லையா அந்த இந்த மாதிரி இருக்கு.
1: ஆமா ஆமா
0: வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி மொத்தம் இடும்
1: நல்லது
0: போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்வடு
1: தென்றல் வந்து அந்த தென்றல் தான் உங்களுக்கு வீசிக்கொண்டிருக்குது, அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கணும். தென்றல் வந்து வீசாதோ திமாங்கு பாடாதோ என்று. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வில் சில எப்படி எங்களை பகிர்ந்து எங்களுக்கு எல்லாம் தெரிய வைத்தீர்கள். என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள் கேட்போம் என்று? என்ன பாடலாமா?
0: அந்த பாடலை
1: தென்றல் வந்து, அதுதானே வந்து தொட்டு விட்டதே உங்களை வேந்த என்ன மீண்டும் தொட வேண்டும். சரி, அந்த பாடலை உங்களுக்கு
0: தெரியும்.
1: சொல்லும் இல்லாத எண்ணங்களை தூண்டும். என்னவென்றால், எங்களிடத்தில் நீங்கள் இப்பொழுது நேர் நேரம் எங்களுடைய அன்பு உறவுகள் இருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு தளம் இருக்கிறது, நேர் நேரம் என்ற தளம். அதிலே உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்கு அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அதை நீங்கள் கேட்டு மகளலாம். அந்த பாடல் வந்து நீங்கள் பகல்லையும் கேட்கலாம், மீண்டும் அது மறு ஒலிபரப்புலையும் கேட்கலாம். இங்கே வந்து அநேக அதில் நீங்கள் எழுதி விடலாம். என்ன பாடல், எந்த படம், யார் வேறு யார் அந்த பாடலை கேட்க விரும்புகிறார்கள் குறித்து விட்டால் அங்கே அவர்களின் பெயரும் படிக்கப்பட்டு உங்களுக்காக அந்த பாடல் அந்த நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் என்ற பகுதியிலே உங்களுக்கு அது ஒரு நிகழ்ச்சியாகவே பாடலாக ஒலிக்கும். நீங்கள் அதை உங்கள் இணைந்திருக்க நேயர் அதில்
0: பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு காட்டுக்குப்பம் என்ற ஒரு இடத்துல நான் இருந்தேன். நாங்கள் கொஞ்ச நாள் அங்க அம்பாளுக்கு ஒரு பெரிய அண்டாவில வேப்பமில்லை எல்லாம் சைட்டெல்லாம் வேப்பமில்லை கட்டி அரிசி அந்த சியாமலாக்கா சொன்ன மாதிரி முதல் நாளே எல்லாம் அரிசி கொஞ்சம் வேக வச்சு கேப்பாக அந்த மாவெல்லாம் போட்டு ஊற வச்சு அடுத்த நாளுக்கு மோர் பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அடுத்து வச்சு கொடுத்தாங்க. சூப்பரா
1: தான் இருந்தது. இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் என்று அந்தந்த பிராந்தியங்களில் எப்படி எப்படி செய்கின்றார்களோ அவையெல்லாம் இங்கே எங்களுக்கு எழுதி அவர்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழுவினிலே எங்களுடைய ஊரில் நீங்கள் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவருடைய பாடலை படித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். பாடசாலைகளை நான் படிப்பித்திருக்கின்றேன். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, அது ஒரு தேசிய பாடலாக தேசிய கவியாக இருந்தவர் அவர் நவாலியூர் நாவண்ணா சோமசுந்தர புலவர் அவர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு
0: ஆடிக்குள் வந்தையா நான் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா கூட செய்யற நாங்கள் இப்ப இங்க வந்தும் நான் செய்த நான் ஆடிக்கூழ் காய்ச்சறதுக்கு வந்து பாசி பருப்பு அரிசிமா உளுத்தம் மாவம்
1: போட்டு
0: தேங்காய் பால் தேங்காய் பால்ல கரைச்சு போட்டு மிளகா சீரா தூள் சொட்டு மஞ்சள் ஒரு சிட்டிய உப்பு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு எல்லாம் வச்சு கரைச்சு அது அடுப்புல வச்சு காய்ச்சணும். அதுக்குள்ள ஒரு ஒரு கொஞ்சம் அரிசிமா உருண்டை உருட்டி போடணும், தேங்காய் சொட்டு வெட்டி போடணும், பால் கடைசியை திரும்பவும் தேங்காய் பால் விடணும். அதே மாதிரி இந்த ஆடி கூழ் எப்படி சிறப்போ அதே மாதிரி இந்த திருவாதிரை களியும் ஒரு தனி
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு எல்லாம் உண்டு இருக்கின்றது. பக்தியோடு ஆன்மீகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது அத்தனையும் சுவையோடு மட்டுமல்ல சுகமும் தரக்கூடியது. இப்ப அந்த வெள்ளம் உளுந்து எல்லாம் போடும்போது அதுக்குள்ளே நீங்கள் அந்த மிளகு போடுவார்கள், சீரகம் போடுவார்கள், ஒரு சிலர் ஏலக்காயும் சேர்ப்பார்கள் சமைபாட்டுக்காக. இதெல்லாம் சுவையூட்டிகள்.
0: அவை
1: சுவையூட்டி மட்டுமல்ல நரம் மனமும் உண்டு. அது எங்களுக்கு நாவிலே நாவிலே சுவையூட்டை தரக்கூடியது, அடுத்த சுவை பெறப்படக்கூடியது, சீரணத்துக்கு அதாவது சமைபாட்டுக்கு உதவியாக இருப்பது, அதில் மருத்துவ குணமும் இருக்கின்றது. ஆன்மீகத்திலே தரப்படுகின்ற பிரசாதங்கள் எல்லாம் மருத்துவத்தோடு சேர்ந்ததுதான். நன்றி மகளே,
0: வாழ்த்துக்கள்.
1: அவர்கள் பசியை தீர்த்து விடுங்கள். சிறப்பு சிறப்பு மீண்டும்
0: பசிய கொடுக்க வேண்டாம். நன்றி ஐயா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்களம்மா. பசி தீர்க்க வேண்டும், அது பெரிய புண்ணியம். புண்ணியங்களுக்கு பசி தீர்த்தர் பெரும் புண்ணியம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மகளே. இணைந்தே சிரபித்து கொண்டு சென்றார் கஸ்தூரி அவர்கள். அவர்களை நான் நினைத்த வேளை வந்து விட்டார் அவரும். இது முன்னிட்டு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து. இப்பொழுது நேரம் 12:37 மதிய நேரமாக காட்டும் வேளையில் உங்களுக்கும் 10 மணி 7 நிமிடம் இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இங்கே ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள் தங்கள் கருத்துக்களை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: வணக்கம் சாந்தி, இணைந்தீர்கள். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்கின்றேன். இப்பொழுது ஞானசேகரன் அவர்கள் இணைகின்றார் பொழுது இல்லை சாந்தி. வணக்கம் சாந்தி மகளே. சாந்தி வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. அப்படி இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: சிறப்பு. நேற்றைய தினம்
1: நலமாக இருக்கேன். நேற்றைய தினம் படத்துக்கு போயிட்டு
0: நல்லது. நீங்கள் ஆனால் உங்களோட பதிவு மிகவும் ஆரோக்கியமான பதிவாக நான் அதை இங்கே வெளிப்படுத்தினேன். ஜெகபிரசாதிக் அவர்களுக்கு மனத்தைரியத்தோடு இருங்கள் என்று தைரியம் ஊட்டினது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆறுதல் கூறுவதோடு அவரை மனத்தைரியத்தோடு இருங்கள், மற்றவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவர். அதுதான் என்ன செய்வது, ஒவ்வொருத்தருக்கும் வரும்பொழுது அது நன்றாக அந்த செய்தி.
1: என்ன ஆயிட்டுருங்க ஐயா அவருக்கு? நோய்வாய்ப்பட்டு
0: திடீரென்று அவர் அந்த ஏதோ அதுல அவர் காலம் என்று 42 வயது மகனுக்கு. அவருக்கு அண்மையிலே தானே அக்கா, அடுத்து இளைய சகோதரி எல்லாம் மறைந்தது, ஒரே நேரத்தில் அடுத்து அடுத்து வந்தது. அது அடுத்து அடுத்து துன்பங்கள் வரும்போது மகளே, நாங்கள் எங்களுடைய செய்த கர்ம வினைகளை குறைத்து கொள்ளுகின்றோம், எங்கள் சுமைகளை இறக்கி கொள்ளுகின்றோம் என்றதுதான். துன்பத்திலே நாங்கள் உழலும் பொழுதுதான் இறைவன் எங்களுடைய கர்ம வினைகளை துடைத்துக் கொள்ளுகின்றார். அப்படித்தான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். சரி, அங்கே தர்மபுரியில் மழை பொழிந்ததா மகளே?
1: இல்லைங்க, என் வாசல போயிடுச்சு.
0: மழை பொழியவே இல்லை. இப்ப சியாமலா வந்த கவலையாக இருக்கு. அங்கேயும் அவ இல்லாத நேரம் மழை பெய்கின்றது. அவ இருக்கு இத்தனையோண்டு பெய்து ஓடிதப்பா அனு கூறுவார். சரி, என்ன திரைப்படம் பார்த்தீர்கள்?
1: ஜனநாயகம்.
0: எப்படி இந்த ஜனநாயகம் படம்?
1: பரவாயில்ல.
0: ஆனா பாடல்கள் எல்லாம் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் என்னுடைய பொங்கும் புது வெள்ளத்திலே புதிய பாடல்கள் வரப்போ நான் அந்த பாடல்களை ஒளிபரப்பி விட்டேன். பொங்கும் புது வெள்ளத்திலே கேட்பார் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்ப 41வது வாரம்
1: காட்சிகள் எல்லாம் அதிகமா இருந்ததுனால
0: இப்பொழுது அதுதான் நாலு சண்டை அஞ்சு சண்டை
1: விருப்பமா பார்க்க முடியல.
0: அப்படியா, உங்களுக்கு விருப்பம் இல்லை சண்டை? சமாதானம். சாந்தம். சாந்தி அல்லவா? சாந்தி என்றால் சண்டைக்கு விருப்பம் இல்லை தானே சாந்தி. சரி, அப்ப அயலே உங்களுக்கு அம்பாள் ஆலயங்கள் உண்டா? உங்களை அருகே எல்லோரும் கூழ் ஊத்துதல் ஆடி
1: இருக்குங்க,
0: அதை பற்றி பேசுகிறாங்க.
1: எங்க வீட்டு எங்க எல்லையில இருக்க தெய்வம் கோட்டை மாரியம்மன் அவங்களுக்கு வந்து இது ஏப்ரல் மே மாசத்துல இங்க நடக்கும் பண்டிகை.
0: சரி, இப்பொழுது என்ன முருகன் ஆலயம் இருக்கிறது அல்லவா? முருகனுடைய
1: முருகன் ஆலயம் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்குங்க ஐயா. அதுக்குதான் போச்சு என்று வந்தேன் இன்றைக்கு.
0: ஓ,
1: அபிஷேகம் அலங்காரம்
0: சிறப்பு நல்லது. இப்பொழுது இந்த வேளையிலே என்ன பாடலை கேட்கலாம் என்று, உனக்காக நான் நிகழ்வுக்கு என்ன பாடலை எப்படி எதற்காக கேட்கலாம் என்று?
1: ஆமாங்க ஐயா, முந்தான நாள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் இவரு நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவர் தனிமையா இருக்கிறதுனால நிறைய நேரம் பேசிட்டு இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும். யாரு இவரு? கிருஷ்ண சாரும் நீங்களும்.
0: அவர் தனிமை அல்லவா? தனிமையிலே இனிமே வாழ முடியுமா?
1: எனக்கு
0: அவருக்கு அவருக்கு அவர் அவர் தானாக ஏற்பட்ட தனிமை. அங்கேயும் விட்டுட்டு வர வேண்டும். அவவே அவர் இப்ப ஒரு கை இப்ப ஒரு கை யோசையிலே இருக்கிறார். எல்லா வேலையும் அவர் தான் புரிகின்றார் அங்கு. சரி, உங்களுடைய அழைப்பு பார்த்து நேரம்
1: அழகிக்கு வந்து பிறந்தநாள். சரி, அழகிக்காக ஒரு பாட்டு கேட்கலாம்.
0: என்ன அழகி? சந்தோஷமே. அழகிக்கு பிறந்த நாளா என்று?
1: ஆமாங்க, அன்று
0: அன்று அன்று அதற்கு வந்தீர்கள். ஒரு குறிப்பு எழுதி இருந்தேன்னா நான் அழகிக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடி இருக்கலாம் நாங்கள் எல்லோருமாக இருந்து. சரி, என்று அந்த பாடலை தாருங்க. என்ன பாடல் சிறப்பு கூறுகிறீர்கள்?
1: அதுக்கு நாய்கள் ஜாக்கிரல ஏதோ ஒரு பாடல் இருக்கும்.
0: என்ன பாடல்?
1: எழுதி அனுப்பிறேன். ரெண்டு பாடல்
0: இருக்கு. சிபி நடித்த படமா? இல்லை. நாய்கள் ஜாக்கிரல அது என்ன படம் தெரியவில்லை. அழைய விடுங்கள், நான் அந்த பாடல் தருகின்றேனம்மா.
1: படம் நாய்கள் ஜாக்கிரதை.
0: ஆமா ஆமா.
1: அது பாடல் வந்து என் தோழனாக வந்தாயா
0: நோரும். அதற்கு அந்த முதல் வரியை அனுப்பி விடுங்கள், இதில் எழுதி விடுங்கள், நான் தருகின்றேன் அந்த பாடல். நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள்.
1: ஆமாங்க,
0: நன்றி மகளே. வாழ்த்து. சிறப்பு சிறப்பு.
1: கூழ் கஞ்சி போயிட்டு இருக்கு
0: ஆமா
1: உரையாடல்.
0: ஆமா அது மட்டும் இல்ல, அங்க உரையாடல் கூழ் கஞ்சியாக தான் இருக்கிறது. எங்க பார்த்தா கூழும் கஞ்சியும் பெரியது.
1: எங்க ஊர் பக்கம் எல்லாம் எல்லாம் கூழ் தான்,
0: கூழ் தான்
1: இங்க எல்லாம். ஆரிய மாவு அம்மாக்கே ஒரு மாவு சொல்லுவாங்க, அதை போட்டுதான் பண்ணுவாங்க. சில பேர் கம்மங்கூழும் காய்ச்சுவாங்க, சோளம் போடுவாங்க, சோளம் அது மாதிரி அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டது எல்லாம் போட்டு
0: காய்ச்சி
1: எடுத்துட்டு வருவாங்க.
0: கூழ் கஞ்சி என்றால்
1: அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரம்ல ஊத்தி எல்லாரும் கொண்டு வந்தத ஒரு பெரிய இது ட்ரம் மாதிரி இருக்கும், அதுல ஊத்தி கலந்து எல்லாருக்கும்
0: எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்கும் என்றார். கூழ் என்பது அதுதான். கூழும் கஞ்சியும் வந்து அம்பாளுக்கு படைக்கப்படுகின்றது, இறைவனுக்கு முருகனுக்கு படைக்கப்படுகிறது, இறைவனுக்கு படைக்கப்படுகின்றாலும் ஆடி மாதத்தில் செய்கிறோம், சித்திர மாதத்தில் செய்கிறோம். அந்த கூழும் கஞ்சியும் எங்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான உணவு. ஏனே இந்த உணவுகள் எல்லாம் பின்புதான் வந்தது. கஞ்சியும் கூழும் தான் நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் அருந்தி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். புரிகிறதா? அது பின்பு சாம்பாராக வந்தது, சாலட்டாக என்றெல்லாம் கலந்து மாறி அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் விதம் விதமாக வருகின்றது. ஆரம்ப காலத்தில் கூழும் கஞ்சியும் தான், கூழும் எல்லாம். ஆ இது யார்? இதார் அழகிய ராசனா? என்ன அவருக்கு என்ன கோபம் வந்து விட்டது?
1: வாழ்க்கை
0: முறையிலே நம் மூதிய மூதாதிர பெற்றோர் அதாவது பாட்டன் பூட்டன் காலத்தில் இந்த வித்தியாசமான விதம் விதமான உணவு வகைகள் இல்லை. கூழும் கஞ்சியும் தான் ஆரோக்கியமான உணவு. அவர்களும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக 16-17 குழந்தைகளோட கூட பெற்ற தாய் அந்த காலத்தில் இருக்கின்றார்கள். 101, 105, 120 வரை திடகாத்திரமாக வாழ்ந்தார்கள். பின்பு எங்களுக்கு வாழ்க்கை முறை மாறி அந்நிய நாகரிகத்தை மோகத்தை நாடி இந்த பஞ்சபுலன்களிலே இருக்கின்ற சுவைகள் அதன் அந்த சுவை அது அந்த ஈர்ப்பிலே நாங்கள் சென்று சுவைகளுக்காக எங்கள் நாவின் சுவையை மாற்றிவிட்டோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எடுத்துக்கிடுகிறோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அவர்கள் கொடுத்தது எஞ்சி இருக்கின்ற பொருளை எறிந்து விடாமல் வேறே ஒரு உருவத்திலே மாற்றி கொடுக்க வேண்டும் என்று தான் பெயர் சூட்டினார்கள். நாங்கள் அது நாகரிகம் என்று சென்று விட்டோம். அம்மா உண்மையிலே கஞ்சியும் கோளும் தான் சரியான உணவும்
1: ஆரோக்கியம். இந்த வகால எங்க பிள்ளைங்கள்லாம் அதை தொடர்றது கூட இல்லை, தூரம் கொண்டு போனோம்.
0: ஆமா அது அது நாங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்து விட்டோம். இங்கே இப்பொழுது நாங்கள் பழைய முறையை கடைபிடிக்கின்றோம். ஒரு சிலர் எல்லோரும் கடை தான் அப்படி எங்களுடைய அடுத்த சந்ததி அதை மறந்து விடும். மகளே இப்பொழுது நாங்கள் பார்ப்பதுக்கு அதை செய்ய மாட்டார்கள். எனக்கு இந்த இந்த உணவுகள் எல்லாவற்றையும் விட என் தாய் எனக்கு கொடுத்த உணவின் நாவில் இருக்கிற சுவையைத்தான் நான் நாடுவது உண்டு. என் மனைவிக்கும் கூறியிருக்கின்றேன், பிள்ளைகளுக்கும் கூறியிருக்கின்றேன். எனக்கு அந்த சுவையை மாற்றவில்லை. அதனால் இந்த கடைகள் எல்லாம் ஹோட்டல் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். வீட்டு உணவு கஞ்சி என்றாலும் வீட்டிலே செய்து கொள்வேன். கஞ்சி கஞ்சி இப்பொழுது நான் அதை அறிந்தேன், பழைய கஞ்சி. அதிலே உள்ள சத்து வேறு ஒன்றிலேயும் இல்லை அம்மா. சிறப்பு மகளே,
1: இந்த இப்போது உள்ள இதுலதான் எல்லாம் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்றதுனால இந்த பிள்ளைங்கள்லாம் அது மாதிரியே மாறிட்டு வராங்க.
0: ஒரு குறிப்பை தர மறந்துவிட்டேன். அன்று கஞ்சியும் கூழும் உண்டு, நீரையும் உண்டு, நீண்ட காலமும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து நல்ல மகிழ்வோடு வாழ்ந்தார்கள். மனித இன்பங்களை அழகாக சுவைத்தார்கள். எப்பொழுது எங்கள் உணவு மாற்றம் அடைந்ததோ அன்றுதான் விதம் விதமான நோய்கள் ஏற்படுகின்றன. முன்பு இந்த நோய்கள் இல்லை, இப்பொழுது புதிய புதிய நோய்கள். அந்த புதிய புதிய நோய்களுக்கு புதிய புதிய வைத்தியர்கள் புதிய புதிய மருந்துகளை கொண்டு அதெல்லாம் பணத்தை மையமாக வைத்து செய்கின்றார்கள். முன்பு அப்படி இல்லை, சும்மா கை நாடி பிடித்துவிட்டு அந்த வைத்தியர்கள் அப்பொழுது நோயை கண்டுபிடித்து அதற்குரிய மருந்தை ஐதீக முறையிலே செய்தார்கள். ஆன்மீக முறை அவர்களுக்கு ஆன்மீகம் அங்கே இருந்தது. வகுப்பிலே சில நோய்களுக்கெல்லாம் மாரியம்மனாலேயும் ஒரு பைரவர் ஆலயத்தில் இருந்து விபூதியை விட்டு வகுப்பிலே அது தடைவிட்டால் அது போய்விடும் அந்த நோய். ஏன்னா அங்கே அது கிருமி தானே அம்மா, கிருமி நாசினி தானே வகுப்பமில்லை. இதையெல்லாம் கருதுவது இன்றும் அம்பாள் வருத்தம் என்று இந்த ஒரு நோய் இருக்கின்றதல்லவா சின்னம், அந்த வருத்தத்துக்கு மைத்தியம் இல்லை அம்மா. இதுதான் வைத்தியம். இன்றும் நாங்கள் கடைபிடிக்கணும். வாசலிலே வேப்பிலை, படுக்கையிலே சுத்தி வேப்பிலை, அங்கே எல்லாம் குளிர்மையான சாப்பாடு, மச்சம் அசைவங்கள் ஒன்றும் இருக்காது. எவ்வளவு புனிதமாக இருப்பார்கள். அங்கே இந்த பேக்கர்கள் பீச்சாவுகள் இந்த பிரியாணிகள் எல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. அந்த நோய்க்கு மருந்தும் இல்லை. இந்த பத்திய பாகங்கள் தான் இருக்கும். இது பழைய முறையிலே தான் இன்றும் இருக்கின்றது. இங்கு கூட நாங்கள் அப்படி கடைபிடிக்கின்றோம். நன்றி மகளே. உங்கள் பாடல் நினைவுக்கு வந்துவிட்டதா? நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மொன்றியல். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள் வருகிறார். வந்துவிட்டார். வணக்கம். வணக்கம் மகனே. ஞானசேகரன் வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக வளமாகவும் மகிழ்வாகவும் உங்கள் ஆசீர்வாதத்தின் அம்மாவின் ஆசீர்வாதத்தின்
0: ஆசீர்வாதத்தினுடைய நன்றி. அதே போன்று நாங்களும் உங்கள் எல்லோருடைய அன்போடும் நாங்களும் மகள்வாக இருக்கின்றோம். அங்கே ஆலய பணி முடிந்து விட்டதா?
2: இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு பெரிய குருக்கள் என்ன அழைச்சிட்டு போனாங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வரது கொஞ்சம் தாமதமாயிட்டு.
0: நல்லதா? நீங்கள் செய்வது உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து நீங்கள் எனக்கு படங்களை அனுப்பி அபிஷேகங்கள் ஆராதனைகள் அத்தனையும் அனுப்பி நானும் இருகரத்தை வணங்குவேன். இங்கே எங்களுக்கு அப்படி ஆனா எங்களுக்கு அயல்லே சிவன் ஆலயம் மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டு 5வது திருநாளா இருக்கு, திருவிழாவா இருக்க வேண்டும். நான் செல்வதில்லை. ஏனென்றால் என் தமையனாருடைய இழப்பு இருக்கின்ற மூத்தவர் அந்த கொஞ்சம் தோஷம் இருக்கும் தானே. அதனுடைய ஆண்டு
2: அது ஓராண்டு காலத்துக்கு தோஷம்
0: இருக்கும். அதைவிட குலதெய்வம் சிறிய ஊர்கோவிலுக்கு போகலாம். ஆனால் இது வந்து மகோற்சவம் நடக்கின்ற ஆலயம், சிவன் ஆலயம். அது மட்டும் இல்லாமல் தேர் அதாவது ரதோற்சவம் நடப்பது, ரதம் வெளியே நிற்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் அங்கு செல்வது அழகற்றது. நான் படிக்கும் போதும் படிப்பிக்கும் போதும் என்னுடைய ஆசிரியர் கலாசாலை படங்கள் வரும்பொழுதும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இது கூறப்பட்டு இருக்கின்றது. அதை கேட்டிருக்கின்றேன், அதை நான் கற்பித்திருக்கின்றேன். அதை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? அதை கடைபிடிக்கவும் மட்டும்தானே நாங்கள் முன்மாதிரியா இருந்தால் தானே மற்றவர்கள் வயதுக்கு முதிர்ந்தவர் இங்கே உள்ளவர்களுக்கு முதல் அடித்து இங்கே அழைப்புகள் வெறும் காணவில்லை. வாருங்கள், நாங்கள் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகிறோம்னா இதுதான் நடப்பா கடந்த வருடம் நான் நின்றேன். அங்கே நாள் முடிந்தவரை திருவிழாவுக்கு முன்பும் பின்பும் செய்து வந்தேன். இந்த முறை போக முடியாது. போக அது எனக்கு அது மனம்
2: சூழ்நிலை இல்லை.
0: சூழ்நிலை இல்லை. அது என்ன அது என்னவென்றால் அது குருதியோடு சம்பந்தப்பட்டது இந்த தோஷம் என்பது. அதில் மூத்த சகோதரர் என்றால் இன்னும் பிணைப்பு கூட இறைவனுடைய அருள் அந்த அதிர்வுகள் வரும் பொழுது அங்கே முரண்பாடுகள் ஏற்படும். இதைத்தான் அந்த ஆன்மீகம் குருதியோடு சம்பந்தப்பட்டது. வெவ்வேறு உறவுகள் என்றால் ஓரளவு நாங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம், உள்ளே போகாது விட்டால். அதை நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தில் தந்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் கடைபிடிப்பது எங்களுக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது. சிறப்பு. எப்படி சென்றது உங்களுடைய ஆலய இன்றைய இன்றைக்கு கொஞ்சம் பெரிய விழாவாக இருக்கும் இல்லையா மக்கள் கூட்டம்?
2: அது திங்கட்கிழமை தான்ப்பா அதிகமான கூட்டம் இருக்கும். ஏன்னா வார வாரம் திங்கட்கிழமை தான் விஷயம் அதிகமாக நடக்கும் நமக்கு. பாக்கி நாளும் சாதாரணமாக இருக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த யாகம் நடக்கும், அதனால நாளைக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட்டம் இருக்கும். சனி ஞாயிறு வந்து வார விடுமுறைங்கனால வெளியூர்லேருந்து இந்த டிராவலர்ஸ்ன்னு சொல்கிற டூரிஸ்ட் அவங்களாம் நிறையா வருவாங்க. சனி ஞாயிறு கூட்டம் நமக்கு விசேஷம் வந்து திங்கட்கிழமை தான் அதிகம். அதாவது இந்த கோயிலோட பிரார்த்தனை வந்து 10 திங்கட்கிழமை அர்ச்சனை பண்ணி 11வது திங்கத்துல அபிஷேகத்துல கலந்துக்கிறது. அது அந்த சைக்கிள் அது சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொரு வாரம் 11 வாரம் முடியறவங்க வந்து கலந்துக்குவாங்க அப்படியே. அதனால விடிய காலம்பரம் அன்னைக்கு மட்டும் திங்கட்கிழமை மட்டும் நாங்க 3 மணிக்கு எல்லாம் கோயில் திறந்துருவோம். காலையில 5 மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, மத்தியானம் 12 மணிக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. மொத்தம் ஒரு அபிஷேகம் முடியறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். இங்க கூட்டு பிரார்த்தனை இருந்தாப்பா நம்ம எப்படி நம்ம அன்புறவுகளுக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை எப்படி நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்றோ அதே மாதிரி இந்த கோயிலையும் கூட்டு பிரார்த்தனை தான் ரொம்ப
0: சிறப்பு.
2: நடக்கும்பா அந்த அபிஷேகம் வந்து 2 மணி நேரம் நடக்கும். அபிஷேகம் 1 மணி நேரம், அலங்காரம் கூட்டு பிரார்த்தனை 2 மணி நேரம். உலகத்துல எந்த கோயிலையும் 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு ஒரு அனுமதிச்சு சாமி சிவனை பாக்குறதுங்கிறது வேற எந்த கோயிலும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. இந்த ஒரு கோயில் தான் திருச்சிறை ஒரு கோயில் தான். அதுக்கான வாய்ப்பு இறைவன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நானும் அங்கே பங்கு பெறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. என் மூலம் என்னுடைய நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை நான் வந்து அந்த காணொலி மூலமாக நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கேன்ப்பா.
0: சிறப்பு. சிறப்பான கருத்து. ஒரு நல்லதோர் கருத்தை தந்துட்டு நான் கூற இருந்ததை நீங்கள் கூறிவிட இது வந்து எல்லோருக்கும் கிடைக்காத ஐயா. உங்களுக்கு அந்த சிவத்தொண்டு அந்த ஆலய தொண்டு செய்வதற்கு முன்னிப்ப அந்த மனப்பான்மை முதல் வரணும். அந்த மன எண்ணத்தை கொடுப்பது இறை அருள்தான். இறை அருள் பாலிக்காமல் நீங்கள் அதை செய்ய முடியும். அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்கி அந்த அவர் தாழ் வணங்குவதற்கும் அவன் அருள் வேண்டும். இல்லாதவர் அதை சொல்லுவார்கள், எங்களுக்கு அழைப்பு இல்லையப்பா, கொடுப்பனவு இல்லையப்பா என்றெல்லாம் கூறுவார்கள். உங்களுக்கு அது நிறைய கிடைத்திருங்க, அதன்பால் எங்களோடு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா. அங்கே எங்கள் ஆன்மீகத்திலே இந்த அந்த அந்த யாகங்கள் கும்ப அபிஷேகங்கள் நடைபெறும் பொழுது சில வேளைகளே பாருங்கள், இந்த அந்த கொடியேற்றம் மகோற்சவம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கும்பங்களிலும் ஒரு நூல் ஒன்று சென்று அங்கே ஆண்டவனுடைய சன்னிதானத்துக்கு போகும். அந்த நூல் அது வந்து எப்படி அங்கு அந்த கும்பம் பெறாவி அங்கே ஆலயத்துக்கு போகிறோம், அதே போல் அவரிடமிருந்து எங்களுக்கு பகிரப்படும், பிறந்து வரும் அந்த அருள் பாலித்தல்ன்றது சிறப்பு சிறப்பு. அதை நாங்கள் ஆன்மீக வேளையிலே பக்தி வேளையிலே அதை பற்றி பேசுவது சிறப்பாகவும் இருக்கும். ஞானசேகரன், நேற்றைய தினம் முயன்று உங்களுக்கு முடியவில்லை என்றெல்லாம் எழுதியிருந்தது உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள். ஞானசேகரன் அவர்களே அங்கே ஜெகபிரசாதிக்கு அவர்களை ஆறுதல் படுத்தியிருக்கும் என்றால் இன்று அவர் எங்களுக்கு ஆரம்பத்திலே பதில் என்றும் பதில் போட்டிருந்ததை இட்டு நான் புரிந்து கொண்டேன். அவர் கொஞ்சம் தெரியும், அவர் விவரம் தெரிந்தவர், எங்களுக்கெல்லாம் ஆறுதல் கூடக்கூடியவர். அவருக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சியை நீங்கள் நீங்களும் பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றியை கூறிக்கொள்ளும் உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி முகமாக. சரி, இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள்?
2: இன்னைக்கு வந்து தீர்க்கசுமங்கலி படத்துல மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல் பா.
0: உங்களுக்கு மல்லிகை பூ விருப்பமா?
2: எனக்கு பிடிக்கும், எனக்கு என்னை விட எங்க அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் பா அந்த பாட்டு. அதனால அவங்களுக்காக அந்த பாட்டு நான் கேட்பேன்.
0: அங்கே நேர் நேரத்திலே மேலும் இருவரை சேர்த்திருக்கின்றீர்கள், நாலு பேரை சேர்த்திருக்கின்றீர்கள், உங்கள் உறவினர்களா?
2: ஆம், தங்கையும் தங்கையின் கணவரும்
0: சேரலாதன்,
2: அவங்க தான் சேரலாதன், சேரலாதன் தன்முக பிரியா எனது மூணாவது தங்கை. தம்பி கடைசி தம்பி வந்து துரைபாண்டியன் காந்திமதி, அவங்க வந்து இது எடப்பாடி
0: பழனிசாமி.
2: அவர் வந்து இது கேட்பாரு, நம்ம வானொலி கேட்பாரு, நம்ம வானொலி நிகழ்ச்சியும் கலந்துருக்கிறாரு, உங்கள்ட்டையும் பேசியிருக்காரு அவர் துரைபாண்டியன்.
0: அவருக்கு துரைபாண்டியன் உங்களுடைய சகோதரி
2: நான் திருவிடைமுதல்ல இருக்கும் போது அங்கேருந்து உங்கள்கிட்ட
0: பேசியிருக்கேன். சகோதரியின் கணவர்
2: வந்து அவங்க வந்து கடுக்கன் சிவகுமார்,
0: நலமா இருக்கின்றார்களா?
2: கொஞ்சம் சூழ்நிலை இப்ப வந்து பணி அதிகமா இருக்காங்க, பங்கு போறது கொஞ்சம் சிரமமா
0: இருக்கு. நல்லது ஞானசேகர், வேற ஏதாவது கூற வேண்டுமா?
2: வேற ஒன்றும் இல்லைப்பா, இதுவே தகவல் எனக்கு வந்து போதுமான திருப்தியை கொடுத்து நேற்று பங்கு பெறாததுக்கு சேர்த்து
0: பயனுள்ள செய்திகளை தந்தீர்கள். பக்தி வேளை நாளை செல்லும், பக்தி வேளையிலையும் அந்த வெள்ளிக்கிழமை தோறும் பக்தி வேளை பாடல்களை கேட்க வரும் பொழுது இப்படியான செய்திகளையும், அதாவது ஆன்மீக செய்திகளையும் பரப்பிக் கொள்வது எங்களால் முடிந்தவரை சிவத்தொண்டும் செய்யத்தானே வேண்டும், ஆலயத்தொண்டு செய்வது போன்று மற்றவர்களுக்கு. நன்றி மகளே, தெரிந்த வகையில் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். இன்று வாங்க எங்களுடைய இங்கே தளத்திலே கூழ் கஞ்சி போய் கொண்டிருக்கிறது நிறைய.
2: படிச்சுட்டு நல்ல பசியில வந்து சாப்பிட கூட இல்ல எனக்கு, நடக்குது
0: ஒவ்வொரு கிராமத்துக்கும்
2: கலந்துக்கோ அப்படின்ட்டு தான் கலந்துகிட்டேன்.
0: இந்தியாவில மட்டுமில்ல, இப்ப லண்டன்ல இருந்து வந்து விட்டது கஞ்சி கூழ பேட்டி எல்லாம் கஸ்தூரி.
2: அவங்களும் நம்ம ஊர் பக்கம் தான்
0: ஒளிபரப்பாகும். நான் நிகழ்விலே ஒவ்வொருவரும் வந்து தங்கள் சொந்த அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உனக்காக நான் என்ற நிகழ்விலே உங்களுக்காக மொன்றியல் தமிழ் வானொலி, மொன்றியல் தமிழ் வானொலிக்காக நீங்கள் என்பது போன்று ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுவதற்கு முன்பு மகள் ரேவதியும் வந்துவிட்டார், ஒருவர் குறைகிறார் என்று பார்த்தேன், அவரும் வந்துவிடும். வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம். ஓ ஓ ரேவதி வணக்கம் மகளே.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம். நலமா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். வானொலி நிறுத்தி விட்டீர்களா? சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக அப்படியே அதுக்கு தெரியும், அப்பாவும் மகளும் பேச போகின்றார்கள் மொழியல் தமிழ் வானொலி. சரி, எப்படி இருக்கு, நலமா இருக்கின்றீர்களா? சிறப்பு சிறப்பு. இன்று அங்கே காலநிலை எப்படி, மழை ஏதும் பொழிந்ததா?
3: இல்ல மழை இல்ல, ஆனா கொஞ்சம் காற்று நல்லா குளுமையா, எங்க மழையோ காற்று குளுமையா இருக்கு.
0: சிறப்பு நல்ல. அதுதான் எங்களுடைய கஸ்தூரி சொன்னார், தென்றல் வந்து என்னை தொடங்கணும் பாடியும் காட்டி விட்டார் அங்குள்ள காலநிலையை பற்றி. இப்பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் இருந்து வருகின்றபடியே நான் ஒவ்வொருத்தரிடம் வந்து காலநிலையை கேட்டுக்கணும். எங்களை உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழுகின்றோம், அதுவும் பூமி என்ற பகுதியில் வாழும்பொழுது பூமியிலே எத்தனை பகுதிகள் இருந்து இந்த பூமியில் கூட எத்தனை விதமான காலநிலைகளை ஆங்காங்கு மாறி மாறி இருக்கின்றது இல்லையா? அதனால தான் அதை பற்றி எங்களுக்கு இப்படி உங்களுக்கு எப்படி என்று கேட்டுக்கொண்டு. ஒரே ஊர்லேருந்து வந்தேன்னா எல்லாரும் ஒரு விதமான தான் சொல்லுவார்கள். நல்லது. இந்த காலநிலை உங்களுக்கு பிடித்ததா அம்மா?
3: இன்றைய காலநிலை பரவாயில்லப்பா, இன்றைக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் பரவாயில்ல கடுமை. மாலையில எங்க மழை பெய்யுதோ இங்க கொஞ்சம் இனிமையான
0: குளுமையான காற்றாக இருக்கின்றது. இந்த இந்த சுவாத்தியம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஒவ்வானதா அல்லது?
3: உடல்நிலைக்கு ஒவ்வாது, ஆனாலும் அதை வரும்போது வாங்கிக்க வேண்டியதுதான்.
0: சிறப்பு சிறப்பு. சரி, இன்று உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை கேட்கலாம், எதற்காக கேட்க போகின்றீர்கள்?
3: எதற்காக யாருக்காகவும் உண்டா?
0: உங்களுக்காக கேட்கலாம், பேரனு கேட்கலாமா, மாடு ஆடு கோழி பிரபஞ்சத்துல எது எல்லாம் இருக்கு, எதுக்காக கேட்கலாம்?
3: சரியாப்பா, என் அண்ணனுக்காக ஒரு பாடல்.
0: அப்படியா, முன்பும் ஒரு தடவை கேட்டீர்கள், என்ன பாடல்? மகள் பாடல் கூறவில்லை, அண்ணனுக்காக முன்பு ஒரு பாடல் கேட்டீர்களே தவிர இந்த பாடல் எனக்கு தெரியாது. எந்த பாடல் தரப்போகிறீர்கள்?
3: அவருக்கு பிடித்தது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாடல் தான். அதனால
0: என்ன பாடல்?
3: நீலவான ஓடையில்.
0: அது முன்பு இந்த பாடல் கேட்டுவிட்டீர்கள். இப்பொழுது கேட்பது, இப்பொழுது கேட்பதிலும் பிள்ளையில் அண்ணன் நினைவு எப்பொழுதும் வரலாம் தானே மகளே?
3: நிச்சயமாக நிச்சயமாக. அவர் வந்து எனக்கு தெரியாது, அவரு அதாவது அவர் என்னெல்லாம் கொண்டாடுவாரு, நான் வந்து அவரு அவருக்கு பிடித்தது அப்படி எல்லாம் கேட்டதே இல்லை. அவருடைய மகள் கல்யாணத்தின் போது அவர் வந்து இந்த பாடல பாடினாரு, நலங்கும் போது பாடினாரு. அப்பொழுது அவர் சொன்னாரு, எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அதுல இருந்து இந்த பாடல் பாடினாக்கா என்னோட அண்ணனுக்கான பாடல் அப்படின்னு நான்
0: நினைக்கிறேன். அண்ணனை கூடுதலாக சாதாரண நினைப்பீர்கள், இன்று கொஞ்சம் தனித்துவமாக மேலதிகமாக நினைப்பீர்கள், அப்படித்தானே?
3: நிச்சயமா.
0: அந்த பாடலே தருகின்றேன். அந்த பாடலை தரவா? நீலவான ஓடையில் வாழ்வே
3: மாயம்.
0: சிறப்பு. வாழ்வே மாயம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை தருகின்றேன். நன்றி மகளே, இணைந்து சிறப்பித்தமைக்கு. நாளைய தினம் பக்தி வேளை மறக்க வேண்டாம், அதிலே உங்களுடைய திருப்புகள் பொழிப்புரை மிக முக்கியம். பக்தி வேளையிலே நன்றி மகளே. இன்று முடிந்தால் நிகழ்ச்சி பாடல்கள் ஒளிபரப்ப இருக்கின்றது, ஒளிபரப்பு முடிவில் நீங்கள் தூங்காமல் இருந்தால் வந்து முடிவுரை தரலாம், ஒரு முடிவுரை தரலாம். இல்லை ஆரம்பத்திலிருந்து இப்போ நீங்கள் 9வது நேரா இருக்கின்றீர்கள். இப்போ பாடல் வரப்போகின்றது, பாடல் தரப்போகின்றேன். பாடல் முடிவிலே நீங்கள் வந்து நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருந்தால் வந்து தரலாம் தானே, நிகழ்ச்சியை பற்றி தானே கூட போகணும். ஆமா, முழுமையாக வந்து நீங்கள் ஆட்கள் இன்னார் இப்படி செய்தார் அப்படி செய்தார் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி, உனக்காக நான் நிகழ்ச்சியை எப்படி சென்றது, அதை நீங்கள் கொண்டு கூட்டு, அதை இலக்கணத்திலே கொண்டு கூட்டு என்று கூறுவது, கொண்டு கூட்டு செய்து தர வேண்டும். சரியா? தொகுப்புரியா தர நன்றி. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி. நன்றி வணக்கம். முன்றியல் தமிழ் வானொலியின் உனக்காக நான் நிகழ்வே வந்து இணைந்தவர்கள். முதலில் வந்து அன்பு சரவணன் ஆலய தொண்டோடு வந்து ஆலய நிகழ்ச்சியோடு வந்து இணைந்து என்னையும் இன்று அதிகாலை எழுந்து ஆலயத்தினுடைய அந்த ஒலியெல்லாம் கேட்க வைத்து பேசி மகிழ்ந்துவிட்டு இப்பொழுது ஆத்தாடியை மாரியம்மா என்ற பாடலை தந்திருக்கார். என்ற கூழ் காலம் வந்து கூழுக்கு சென்று கஞ்சிக்கு சென்று பிராந்தியம் எல்லாம் எங்கெங்கு எப்படி எப்படி கூழ் என்னென்ன சுவையிலே கூழ் என்று எல்லாம் இங்கே அளவலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் தளத்திலேயும். இப்பொழுது அவருக்காக இந்த பாடலை தரலாம் என்று எண்ணுகிறேன். அந்த பாடல் வர இருக்கின்றது, ஆத்தாடி மாரியம்மா என்று ஆதி பராசக்தி திரைப்படத்திலே கேட்போமா?

அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிச்சும்.

0: ஆழ்ந்த ஞானம் இல்லாதவர்கள், ஞானம் கொண்டவர்களெல்லாம் நிவேத்தியம் படைத்து மந்திரங்களை உச்சாடித்து உச்சாரணம் செய்து அந்த அம்மனை அழைத்து அபிஷேகங்களை படைத்து அமுது செய்ய வைப்பதற்காக வேண்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆழ்ந்த அறிவே இல்லாதவர்கள், ஆனால் அம்மாளில் நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுக்கு ஒரு ஆளாக்கு அரிசி கிடைப்பதே கடினம், அதை ஆக்கிவிட்டு அதை பாழாக்கக்கூடாது, அது எப்படியும் அனுபவிக்க வேண்டும், அந்த ஆளாக்கு அரிசி எங்களுக்கு இல்லாதவற்றால் அன்னை மகா மாரிக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி மனமுவந்து அழைக்கின்றார்கள். அந்த பாடல் அதை இடையிலே மந்திரங்களெல்லாம் கூறப்படுகின்றது. ஆனால் அன்னையாகப்பட்டவர் அழும் குழந்தைகள், தன்னை வேண்டும் குழந்தைகள், விரும்பும் குழந்தைகளுக்கு வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் விரும்பியோ விரும்பாமல் இருந்தாலும் அவர் அருள் செய்வார். அதிலும் விரும்பி அழைத்தால் எப்படி இருப்பார், அந்த பெரிய இடத்தை விட இந்த சிறிய இடத்துக்கும் அவர் வருவார் என்பதை அழகாக ஆன்மீகத்தில் கூறப்பட்ட ஆதிபராசக்தியில் கேட்ட பாடலை எங்களுடைய அன்பு சரவணா உங்களுக்காக ஒலிக்க கேட்டோம். இப்பொழுது நண்பனுக்காக ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றார். உனக்காக நானிலே மகாலிங்கம். எப்பொழுதும் ஒரு நல்ல நண்பனாக இருப்பவர், நண்பர் அன்று தொட்டு இன்று வரை இருப்பவர், அவரோடு இன்று அவர் அளவலாவிய வேளையில் தன்னுடைய பழைய ஞாபகங்கள் வந்தது என்பதை கூறும் வண்ணம் ஒரு பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் ஒலிக்க இருக்கின்றது. மகாலிங்கம், அந்த நாள் ஞாபகம்.
1: ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இனிமையான இந்த பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் உங்களுக்காக ஒலித்த வேளையில் உங்கள் நண்பின் பலத்தை அன்றிலிருந்து இன்று வரை எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து ஒரு பாடல் நாச்சியார் கோயிலிருந்து அன்பு தேவா நீங்கள் வந்து கேட்டீர்கள் ஆடி மாதம் காத்தடிக்கின்றது என்று அந்த காற்றை பற்றி அதற்காக ஒரு பாடலை தர இருக்கின்றேன் ஆடி மாதம் காத்தடிக்கும் என்று பாயும் புலி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

பாடி மசக்காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

ஆடி மாதம் வந்துவிட்டால் எங்களை தேடி வந்து குதூகலிக்க வைக்கும் ஆடி மாத காத்தை பற்றி ஒரு பாடலை அந்த வழியில் என்னென்ன எல்லாம் செய்யலாம் என்ற உள்ள கலக்குகளை எடுத்துக்காட்டிய பாடலாக தேவா உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். இந்த வேளையிலே தளத்திலே எங்கள் அன்பு உறவுகள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டிருக்கும் பகிர்வுகள் என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னோடு தொடர்ந்து இணைந்து பயணம் செய்கிறீர்கள் என்ற எண்ணத்தை எனக்கு உருவாக்கும் இந்த வேளையிலே மனை உதவுவது போல் மக்கள் உதவ மாட்டார்கள், மனைவி மக்கள் உதவ மாட்டார்கள் என்று கூட கூறப்படுகின்ற சில இடத்திலே மனைவிக்கு ஒருவருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனைவிக்கு எத்தனை பொருத்தங்கள் பார்ப்பது போன்றும் மனை அமைப்பதற்கும் பொருத்தம் வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையான கருத்துக்களை அன்பு விஜயராகவன் எங்களோடு கலந்துரையாடிவிட்டு பொருத்தமான பாடலை தெய்வப்பிரவி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். கட்டடத்துக்கு மனை பொருத்தம் அவசியம் என்ற கருத்தை தரும் பாடல் எங்கே ஒலிக்கின்றது? விஜயராகவன் உங்களோடு நாங்களும்.

பழகி சதுரு பண்ணும் தங்கத்தை பாரு, நடை பழகி சதுரு பண்ணும் தங்கத்தை பாரு, அதுக்கு நட்டு வாங்க போடுறாரு கண்ணால பாரு. நட்டு வாங்க போடு.

இனிமையான அந்த பாடல். கட்டடத்துக்கும் காதலுக்கும் பொருத்தம் ஏற்பட வேண்டும், மனப்பொருத்தம் மனை பொருத்தம் என்று கருத்துக்கள் வரக்கூடிய பாடலை தந்த விஜயராகவன் வாழ்த்துக்கள். இந்த வழியில்தான் அடுத்து வரும் பாடல் அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் தந்த மோக முள் என்ற திரைப்படத்து பாடல் சிறப்பான ஒரு பாடல். இதோ அந்த பாடலையும் உங்களோடு நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

சிறப்பான அந்த பாடலை தன்யாசி ராகத்தில் தந்ததுக்கு நன்றி என்றும் சியாமலா எழுதியிருந்த வேளையிலே நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வேளையில் தான் அடுத்த பாடலை தருவதற்காக லண்டனிலிருந்து இங்கிலாந்திலிருந்து வந்த கஸ்தூரி, நீங்கள் அங்குள்ள காலநிலையை உணர்ந்து அனுபவித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தருகின்றீர்கள் ஒரு பாடல். அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்க வேண்டும் என்று தென்றல் வந்து என்னை தொடும் என்ற அந்த இனிமையான பாடலை இப்பொழுது கேட்போமா?

அற்புதமான ஊடல் பாடல் ஒன்று, தென்றல் வரும் தென்றல் வந்து என்னை தொடும் என்று கேட்ட வேளையில், தொட்ட வேளையில் அனுபவத்தை வைத்து கேட்ட கஸ்தூரி மகளை நாங்கள் முனைந்தோம். அடுத்து வரும் பாடல் யாருக்காக என்று எண்ணி பார்க்கும் பொழுது அது எங்கள் அன்பு சாந்தி தர்மபுரியிலிருந்து வந்து கேட்டிருந்தார். பேசி மகிழ்ந்துவிட்டு பாடலை அனுப்புகிறேன் என்று அவருக்கு சரியாக படவில்லை. இருப்பினும் அவர் நாய்கள் ஜாக்கிரதை என்ற திரைப்படத்தில் என்று கேட்ட வகையிலே அவருக்காக அந்த பாடல் ஒன்றை நான் தரலாம் என்று எண்ணுகிறேன். சாந்தி கேளுங்கள் இந்த பாடலை.

0: எல்லோரும் சல்லாபிக்கின்றார்கள். இது எந்த பாடல்? நாய் பாடல் என்றுதான் அவர் நாய்கள் ஜாக்கிரதையில் என்று சொல்லி சென்றார். ஆனால் அவர் வேறு பாடலை தந்திருந்தார் என்றும் இந்த பாடல் பழைய என்றும் நீங்கள் பேசுகிறீர்கள், எனக்கு நன்றாக தெரிகின்றது. அவருக்கு இரண்டு செல்வங்கள் உண்டு. அதிலே செல்வியினுடைய அழகியினுடைய பிறந்த நாளுக்குத்தான் அவர் பாடல் கேட்டார். என்னெஞ்சில் என்ற பதத்தையும் கூறியபடியில் அந்த பாடலையும் தந்து, இதோ அவர் கேட்ட ஷார்லி என்ற திரைப்படத்து பாடல் அன்பு தோழா என்ற பாடலையும் கேட்டு பார்ப்போம். எப்படி அந்த இனங்களுக்காக செல்ல பிராணிகளுக்காக பாடல்கள் வருகின்றது என்பதை. சாந்தி, அந்த நீங்கள் கேட்ட பாடல்.
1: தின்றது தூங்குறது ஊர் சுத்துறது இந்த மூணு தவிர வேற ஏதாவது தெரியுமா உனக்கு? உன்னால ஏமாணம் போச்சு, உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல? இனி எப்பவும் என் மூதில முழிக்காதே.

0: control tree and to the dog. Yes, fix.
1: You think she can make it?
2: Impossible.
3: இனிமையான இந்த பாடல் நீங்கள் எழுதிய பாடல். அதற்கு முன்பு நான் தந்த பாடலில் நாய் பற்றியதும் நாய் எத்தனை நாய் அதில் வந்தது அந்த பாடல் என்று கவனித்தீர்களா என்பது உறவுகளே. அடுத்து வரும் பாடல் அன்புடன் தருகின்றார் என்னுடைய அன்பு ஞானசேகரன் அவர்கள். ஆன்மீகத்தை பற்றி நன்றாக பேசிவிட்டு மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா? தீர்க்க சுமங்கலிருந்து இதோ அந்த பாடல்.

காவியமான அந்த பாடல் காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அண்ணாவின் பாடல், இந்த பாடல் அண்ணாவின் நினைவை கொண்டு வரும். எப்பொழுது இந்த பாடலை கேட்டாலும் எனக்கு அண்ணாவின் நினைவு வரும் என்று கூறி சென்ற ரேவதி மகளே, இதோ உங்கள் அண்ணாவுக்கு பிடித்தமான பாடல்.

சிறப்பான அந்த பாடலை உயர்த்தி வைத்து அந்த ஸ்டாப் இட் அந்த வார்த்தை தான் திரைப்படத்தோடு வரும்பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பாடலை கேட்கும் பொழுது அண்ணாவின் நினைவு வந்துவிடும் என்று கூறிய ரேவதி அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை நெருங்கிவிட்டது. சற்று நேரம் நீடித்தாலும் உங்கள் பாடல் அத்தனையும் தந்துவிட்டேன் என்று திருப்தியோடு நாங்கள் விடைபெறும் எண்ணம் உண்டு. அந்த வேளையில் ரேவதி, நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுரையை தொகுத்து வழங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்கே ஓடி பாருங்கள் உங்களுடைய முகவுரையோடு.

0: உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த
1: உணர்ந்து விட்டார் மகள் ரேவதி. வணக்கம் மகளே, தூங்கவில்லையா?
2: வியாழக்கிழமை உனக்காக நான் சிறப்பாக இந்த ஆடி கிருத்தியும் சிறப்பாக சேர்ந்த ஒரு நல்ல ஒரு நாளிலே அனைவரும் வந்து 9 பேர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். அனைவரும் வந்து சிறப்பாக அவரவர்களுக்கு விருப்பமான யார் ஞாபகம் வருகிறது என்று ஒவ்வொருவரும் நண்பரை ஞாபகப்படுத்தினார். மற்றும் அவரவர் வளர்ப்பு பிராணி சாந்தி இந்த மாதிரி அனைவரும் அவரவர்களை பாடல். அப்பதே போல சீதோஷண நிலை, அந்த இருக்கும் சீதோஷண நிலையை ஞாபகப்படுத்தி சென்றல் வந்து என்னை தொடும் என்று லண்டனிலிருந்து வந்து கஸ்தூரி அவர்கள் பாடல் கேட்டிருந்தார்கள். இந்த மாதிரி அவரவர்கள் மனதுக்கு எப்படி ஒரு உகந்ததோ அந்த மனதுக்கு தகுந்த பாடல்களை இன்று சொல்லி அவர்கள் பாடல் கேட்டது மிகவும் விருப்பம். அதுவும் ஆடி மாதம்னால அவரவர்களும் அந்த கூடை பற்றியும் வந்து குழக்கட்டையை பற்றியும் பேசுவதுல வயிறே ரொம்பிடுது. இதுல பாவம் ஞானசேகரன் பாடல் கேட்டுக்கொண்டே தோசை ஊற்றியும் சாப்பிட்டு வந்துட்டார். செவிக்கு உண்ணம் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்ன்ற மாதிரி பாடலை கேட்டுக்கொண்டே தோசையும் சாப்பிட்டு வந்துட்டார். அதனால இன்றைய அப்பா அவர்கள் அழகாக இதை தொகுத்து சிறப்பாக ஆரம்பித்து எங்களுக்கு எல்லாம் அவரோட மனதுக்கு தகுந்தார் போல, அவரோடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அந்த சொற்கள் பிரயோகப்படுத்தி பிரவாகமாக கொண்டு வந்து நிகழ்ச்சியை அற்புதமாக ஆரம்பித்து அழகாக அவரவர்கள் கேட்ட பாடல்களையும் கொடுத்து அருமையாக முடித்து வைத்தார். ரொம்பவும் மிகவும் அற்புதமான ஒரு சூழ்நிலை, மன மகிழ்ச்சியில நாங்க இருப்போம். இந்த வாய்ப்பை தந்த நம்ம மீரா அம்மாவுக்கும் அப்பா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும், நேயர் உறவுகளுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: சிறப்பாக தொகுத்து தந்திருக்கின்றீர்கள். என்னுடைய பணியை கொஞ்சம் குறைத்திருக்கேன். அதைத்தான் பிள்ளைகள் இருக்க வேண்டும் மகள் அல்லவா. அப்பாவுக்கு சற்று சந்தோஷத்தையும் கொடுத்து சுமையையும் குறைத்து பேச்சையும் குறைக்க வைத்து விட்டீர்கள். சிறப்பாக இருந்ததம்மா. இப்படித்தான் ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் நிகழ்த்தி முடிவிலே வந்து முடிவுரை தொகுப்புரை என்று சொல்லி கொண்டு வர வேண்டும். பேச பேசத்தான் உங்களுடைய அந்த சபை கோளைகள் கூச்சங்கள் தெளிந்து சொல் ஆக்கங்கள் ஆளுமைகள் குறைந்து நல்ல ஆளுமையாக வருவீர்கள். இது ஒரு ஆசிரியர்கள் மனதிலே பதித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகை. ஆசிரியர் என்றால் சமூக பொருத்தப்பாடு உடையவர்களாக மக்களை ஆக்கிவிட வேண்டும். இங்கே தொகுப்பாளராக இருந்தால் போல நான் தான் எல்லாம் செய்ய வேணும் என்றல்ல, நீங்களும் செய்ய வேண்டும். சிறப்பு மகளே, நீங்கள் ஒரு அறிவிப்பாளராக இருந்தீர்கள். சிறப்பாக இருந்தது. அப்பாவின் சொல்லை கேட்டு ஓடி வந்து அழகாக சென்ன அன்பு மகளுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. சிறப்பு.
2: நன்றி அப்பா. நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட உட்காந்து இப்ப சாமலாவும் பதில் எல்லாம் உரையாடி எங்கோ ஒரு இடத்துல இருந்தாலும் நாங்க உரையாடி மகிழ்கிறோம். பக்கத்துல இருக்க மாதிரி அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள் மகளே. நான் முன்பே கூறியிருந்த என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா உறவினர்களும். நான் தனியே நான் மட்டும் இருந்து இந்த ஒளிபரப்பை ஆக்கவில்லை. நீங்கள் தான் என்னை ஆக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னோடு இணைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். என் வாழ்த்துக்கள், நன்றிகள், இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் எண்ணுகின்றேன். ஆளில்லாமல் அகதிகளாக ஓடி வந்த எங்களுக்கு நீங்கள் எல்லாம் தொப்புள்கொடி உறவாக இருந்து எங்களையோட இவ்வளவு துணை நிற்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக நிகழ்வு.
2: நன்றி.
1: நன்றி மகளே. சிறப்பாக நிகழ்வு கொண்டு சென்று முடியும் வரை இணைந்திருந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி, இறைவா நாங்கள் அறம் காத்து மனித நேயத்துடன் ஜீவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனே, அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் தந்த உங்களுக்கு இவர்களை வணங்கும் வேளையிலே உனக்கும் பெருவணக்கம் தந்து இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் தாழ் பணிந்து கொள்கின்றோம் என்று என் அன்பு உறவுகளோடு கூறி வல்லமை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்த உன் கருணைக்கு நன்றி கூறி உங்கள் கடாட்சத்தை என்றும் வேண்டுகின்றோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்றதையும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 6வது நாள் கதம்பத்திலே உனக்காக நான் உங்கள் எல்லாருக்காக நானும் எனக்காக நீங்களும் இணைந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்வோம் அன்புடன் தமிழோடு என்று கூறி விடைபெறுகின்றேன். நிறைவு பெற்றது உனக்காக நான்.

பாடல் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் தந்த பாடல். அகம் புறம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்கள் மோதி என்ற முதல் வரியை கொண்டு பாடி எங்களை மகள வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: தன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து வந்து கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது மொழிகள் தமிழ் வானொலி என்று கூறப்பட்டது. இன்று 21ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 21ஆம் நாள் அற்புதமான இந்த நாளை கண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு நோயில்லாத வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று வேண்டும். இந்த வேளையிலே காற்றலையில் கலந்து பல் சுவை நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வாரங்கள் வந்து பேசலாம். அத்தோடு போட்டி நிகழ்வும் இருக்கின்றது. இங்கே சூரியனுடைய உச்சம் மிகவும் கடுமையாக இருக்கின்றது. 27 பாகையிலே இருக்கின்றோம். இந்த காலை வேளையிலே இப்பொழுது நேரம் 11:46. மதியம் செல்ல செல்ல இன்னும் கூடிக்கொண்டு போகும். இப்பொழுது 27 பாகை என்று கூறப்படுகிறது. ஆனால் வெளியே சென்றால் 31 பாகை என்றால் எப்படி வெப்பம் இருக்குமோ அதே வெப்பத்தோடு கூட்டப்பட்டு மக்கள் எல்லாம் அல்லல் படுகின்றார்கள். என்ன, திடீரென்று குளிர்காலம் முடிந்து கோடைகாலம் பிறப்பதற்கு முன்பு அந்த இடைக்காலத்தில் இப்படியான வெயில் வருவதுண்டு. சரியான உச்சமாக இருக்கின்றது. வீடுகளுக்குள்ளே குளிரூட்டிகள் கூட சரியாக தொழில் செய்வது இல்லாமல் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. வீட்டுக்குள்ளே வெப்பமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இங்கு உள்ள வீடுகள், நான் நேற்றும் கூறியிருந்தேன், அதாவது குளிர் காலத்தை மையப்படுத்தி கட்டப்படுகின்ற வீடுகள். இங்கே உபயோகிக்கப்படுகின்ற உபகரணங்கள் முழுவதும் வீடு காட்டும் பொழுது எல்லாம் உஷ்ணத்தை வெப்பத்தை உள்ளே பிடித்து வைத்திருக்கக்கூடிய வகையிலான பொருட்களாகத்தான் அந்த வீட்டை கட்டுவார்கள். ஜன்னல் சாளரம் என்றால் கூட இரட்டை கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கும். உள்ளுக்கு இருக்கிற கண்ணாடி வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்ளும். உள்வாங்குற கண்ணாடி தான் இருக்கும். ஏன்னா சூரியன் ஒளி கொஞ்சம் வந்தாலும் உடனே அந்த ஜன்னல் கண்ணாடியிலே, வெளிப்புற கண்ணாடியிலே சூரியன் ஒளிபட்டோன்னா சாதாரண கண்ணாடி உள்ளுக்கு கடத்தும் அந்த வெப்பத்தை. அந்த வெப்பத்தை இழுத்து உறிஞ்சி உள்வாங்கி வைத்திருப்பது அடுத்த கண்ணாடியின் வேலை. ரெண்டு கண்ணாடியும் டெம்போ கிளாஸ் என்று கூறுவார்கள். அதே போன்றுதான் வாகனங்களுக்கும் அப்படியான கண்ணாடிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். வாகனம் ஓட்டும் பொழுது குளிர்காலத்தில் நாங்கள் குளிர் போக்கி, அதாவது ஹீட்டரை உபயோகிப்போம். அதை வெளியே போக விடாமல் தக்க வைத்துக் கொண்டிருப்பது அந்த கண்ணாடியின் நன்மை. அதே போன்றுதான் வீட்டுக்கு உள்ளே இருக்கின்ற வெப்பத்தை வெளியே கடத்த மாட்டாது, உள்ளே பிடித்து வைத்திருக்கும். அப்பொழுது நாங்கள் உள்ளுக்கு குளிரூட்டியை அமைத்துக் கொள்ளும். அந்த குளிரூட்டியை விட வெப்பம் அதிகமாக கூடிக்கொண்டு போகின்றது. வீட்டு கூரை, வீட்டு சுவர் சகலதும் வெப்பத்தை நோக்கி, வெப்பத்தை அதாவது வந்து தாங்கி பிடித்து வைத்திருக்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் அமைத்திருப்பார்கள். இப்ப எண்ணல்களை நாங்கள், கண்ணாடி எண்ணல்கள், அந்த எண்ணல்களை நாங்கள் திறந்து விட்டால் வெளியிலிருந்து வெப்ப காற்று தான் உள்ளே வரும். இப்பொழுது வெப்ப காற்று தான் வீசிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் கொரோனா காலம், மக்கள் வீடுகளில் இருக்கின்றார்கள், வெளியே செல்வது மிக அரிதிலும் அரிது. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் ஒருவர் சென்று வருவார். ஒரு குடும்பத்தில் ஒருவன ஒருவர் சென்று வருவார், இருவராக செல்ல மாட்டார்கள். வாகனத்துக்குள்ள இருவர் இருந்து போவதும் கடினம். அப்படியான கட்டுப்பாட்டோடு இருக்கின்றனர். ஒரு பக்கம் கட்டுப்பாடு பாதுகாப்புக்காக தரப்பட்டிருக்கின்றது, அதை மக்கள் கடைபிடிக்கின்றார்கள். நாங்கள் பின்பற்றிக் கொண்டோம். பின்பற்றாது விட்டால் உடனடியாக அதிலே வைத்து தண்டம் அறவிடப்படும். அதற்காக அவர்கள் யாரும், ஆனால் எங்களையே ஆசிய நாட்டு மக்கள் அதை உணர்வதில்லை. இப்பொழுதும் கேளிக்கை, குழந்தை பிறந்த தினம், பிறந்த நாள் கொண்டாட்டம், அப்படி என்று சொல்லி கூட்டம் கூடித்தான் செய்ய பார்க்கின்றார்கள். ஆனால் மண்டபங்களிலே இடமில்லை. 10 பேர் 25 பேர் என்று அளவாகத்தான் கொடுக்கின்றார்கள். அதுவும் காவலர்களுடைய கண்காணிப்பிலே. மிகவும் கண்டிப்பாக இருக்கின்றபடியால் தொகை சற்று குறைந்து கொண்டு போகிறது என்று தான் கூறுகிறார்கள். ஆனால் அது முழுமையாக நம்ப முடியாதது. எல்லா நாடுகளிலும் அரசாங்கங்கள் தரும் எண்ணிக்கைகள் தங்களுக்கு சாதகமாகத்தான் கூறுவார்கள். கண்டுபிடிக்கப்பட்டது கூட என்று கூறுவார்கள். சோமடைந்ததையும் கூடுதலான தொகையை காட்டுவார்கள், இறந்த தொகையை குறைத்து காட்டுவார்கள். உண்மை நிலை அறிவது கடினமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அயல்கள், பக்கங்கள், சுற்றார்கள், சுற்றத்தவர்களை பார்க்கும் பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப அக்கம் பக்கத்தோட உள்ளவர்களோடு நாங்கள் வந்து பேசவே முடியாத நிலையில் இருக்கின்றோம். இந்த தொலைபேசி ஒன்றுதான் உதவியாக இருக்கின்றது. வலைத்தளங்கள் உதவி செய்கின்றன. வலைத்தளங்கள் மூலமாக நாங்கள் நேரில் பார்த்து, ஆனால் வலைத்தளத்தை திறந்தவுடன் அங்கே விளம்பரங்களும் தப்பான செய்திகளும் தான் பரவிக்கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இது ஒரு வாழ்வியல் போராட்டம், உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதாவது முக்கியமான கஷ்டம் உணவு தட்டுப்பாடு. உணவு சென்று பெற்றுக் கொள்வதும் கடினம், உணவு உற்பத்தியாக்குவதும் கடினம், ஏற்றுமதி இறக்குமதி செய்வதும் கடினம். அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொண்டு வர வேண்டும் என்று ஓடிச் சென்று வாங்கிக் கொண்டு வரவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இருப்பதை வாங்கி சமாளிப்போம் என்று எண்ணாமல் வாய்க்கு இதமாக செய்ய வேண்டும் ஓடிச் சென்று தேடுகிறார்கள். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை உணரக்கூடியதாக இருக்கும் இந்த வேளையிலே. நாட்டுக்கு நாடு இப்பொழுது தட்டுப்பாடுகள், எப்படியான கட்டுப்பாடுகள், பொருளாதார தடைகளை விதித்து, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு பொருளாதார தடைகளை விதிக்கின்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடித்து ஆளும் ஆவலோடு இருக்கின்றது. அதனால் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பணத்தை காட்டி விஞ்ஞான ரீதியாக இருந்து கொண்டே இருந்த இடத்திலிருந்து அடுத்த நாட்டை அழிக்கும் ஆயுதங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது உலக நாடுகளின் சர்ச்சைகள் பல. ஒரு பக்கம் இந்த நுண்ணியிலிருந்து நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவது என்று அவர்கள் போராடுகிறார்கள். மக்கள் உணவு தட்டுப்பாடு, தொழில் வேலைவாய்ப்பு எல்லாம் குறைந்து போட்டு வருவாய் குறைவு, எப்படி வாழ்க்கை ஜீவனத்தை கொண்டு போவது என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வல்லரசு நாடுகள் தங்களுக்கு தாங்கள் போட்டியை போட்டு எந்த நாட்டை பிடிக்கணும், எந்த நாட்டுக்கு எனக்கு உரிமை என்றெல்லாம் போர் தொடங்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இந்த சூழலில் மக்கள் எதை தாங்குவது? போர் சூழ்ந்தாலும் கடினம், வாழ்க்கைக்கு கஷ்டம்தான். இப்ப பெரிய வல்லரசு நாடுகள் ஒன்றுக்கொன்று அடிபடும் பொழுது இடையில உள்ள சின்ன நாடுகளுக்கு தாக்கங்கள் ஏற்படுவது வழக்கம். ஆனா உயிர்கள் எல்லா இடமும் பறந்து வாழ்கின்றார்கள். பகிர்ந்து பறந்து வாழும் உயிரினங்கள், ஆன்மா என்ற ரீதியில, உயிரினங்கள் என்ற ரீதியில மக்கள் மிருகங்கள் அத்தனையும் அழிக்கப்படும் போர் துவங்கினால். அதாவது வந்து உலக போர் துவங்கினால் இவர்களெல்லாம் அழிக்கப்படுவார்கள். இதற்கிடையிலே பணத்தை ஆசை பிடித்தவர்கள் பணத்தை பெருக்குவதற்க இப்பொழுதும் காணி பூமி வீடு என்னுடையது என்னுடையது என்னுடையது என்னுடைய பணம் என்று சொல்லி பணத்தை தான் மேலும் மேலும் பெருக்க பார்க்கின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் அந்தரித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாங்களும் உலா வருகின்றோம். வானொலியிலே எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்து, ஒருவர் செல்வதை இன்னொருவர் கேட்டு, எங்கோ இருக்கின்ற செய்திகளை பகிர்ந்து கொண்டு மூளைக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மூளை சலவைகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்கால சிறார்களை பற்றி என்ன தீர்மானிக்கின்றோம் என்றால் எதையும் தீர்மானிக்க முடியாமல் இருக்கின்றது. எதையும் திட்டமிட்டு ஒரு ஒன்றை செய்யலாம் என்று எண்ண முடியாமல் இருக்கின்றது. இறைவான் நீதான் கண்டு தஞ்சமடைகின்றோம். இந்த மனித இனம் துன்பம் வரும்பொழுதுதான் இறைவனை கூடுதலாக நெருங்குவது. ஆலயங்கள் இல்லை, அங்கு சென்று முறையிட முடியாது, வீடுகளில் தான் இருக்க வேண்டும். வீடுகளிலும் கூட எல்லோரும் ஒன்று கூடி இருக்க முடியாத நிலை வந்தது. வீடுகளுக்குள்ளேயும் முகக்கவசம் அணிய வேண்டிய நிலை வருகின்றது. இந்த சூழ்நிலை நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கும் வேளையிலே அன்பு உறவுகளை நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இன்றைய கதம்பத்தை இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் துன்பங்கள் பல இருக்கின்றது நன்றாக தெரியும். துன்பம் வருங்கால் நகுக என்று வள்ளுவர் கூறியிருந்தார். சரி, அவர் கூறிவிட்டு சென்று விட்டார். நாங்களும் பதிலுக்கு அவருடைய கருத்துக்களை உணர்ந்து பேசிக் கொள்ளுகின்றோம். துன்பம் வருங்கால் நகு, எப்படி நாங்கள் துன்பம் வரும்போது மகிழ்வாக இருப்பது என்று ஒரு கேள்வி வரத்தான் இருக்கின்றது. ஆனாலும் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு பழமொழி, ஆறுதல் தரும் பழமொழி இருக்கின்றது. நாங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய முடிவு. அப்படித்தான் தீர்மானித்து இருக்கின்றோம். இந்த வழியிலே ஒரு பாடலை தருகின்றது. அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வாருங்கள். என்னுடைய முன்னுரை தந்திருந்தேன், சிறு கலந்து ஆலோசிக்கும் இடமாக தந்திருந்தேன். இந்த பாடலை கேட்போம். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். முதலில் வெறும் உறவுக்கு பாடல் கிடைக்கும். இன்றைய காலை நேரம் மாலை நேரத்தில், உங்கள் மாலை நேரத்திலே மலர்ந்த நேர நேரத்தில் குறிப்பிட்ட உறவுகளைத்தான் என்னால் எடுக்க முடியும். ஏனென்றால் ஏழு மணிக்கு 6 மணியிலிருந்து 7 மணி வரை தான் நேர் நேரம் இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும். அதை புதியவர்கள் ஒரு சிலர் வந்து அழைத்தீர்கள், உங்களுக்கு புரியாது, என்ன அழைக்க அழைக்க எடுக்கப்படுவதில்லை என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். தொடர்ந்து பாடலை தந்தேன். முதல்ல விரைவில் வந்தவர்களை 10 நபர்கள் வந்தார்கள், 10 பேருடைய பாடலை எடுத்துக்கொண்டேன். இறுதி நேரம் சரியாக மட்டுமட்டாக வந்தது. நேரம் 1 மணி நேரம் நேர் நேரத்தை நிகழ்த்தி உடனே சிறுவர் பூங்காவுக்கு சென்றேன். வாரத்தில் 1 தடவை 24 மணி நேர நாளில் மணித்தியாலத்தில் 1 மணி நேரம் தான் அந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அவர்கள் தங்களை மறந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து அது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் தான் உங்கள் ஒரு சிலரை நான் எடுக்க அழைக்க உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதனால் அவர்களும் இப்பொழுது வரலாம், கதம்பத்திலே வந்து பாடலை கேட்கலாம். முதலில் வருவதற்கு ஒரு பாடல் கிடைக்கும். ஒரு பாடல் ஒன்று இப்பொழுது ஒழிக்க விடுகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வந்து அழைத்து இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆரம்பத்திலே ஒரு உறவு வந்து அழைத்துக் கொண்டிருந்தார். நான் காற்றலைக்கு வந்து ஆரம்பிக்கும் வேளை அவர் அழைத்துக் கொண்டிருந்தார், மீண்டும் அவர் சென்று விட்டார், அழைக்கவில்லை. அவர் நினைத்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சி இல்லையோ தெரியாது அப்படி என்னும் அவர் நினைத்திருக்கலாம். அப்படி அழைத்து விட்டு சென்றவர் தயவு செய்து மீண்டும் அழைக்கொண்டார். அவருடைய இலக்கங்கள் என்னுடைய பதிவில் இல்லை, ஆனால் அழைத்திருந்தார், அது நன்றாக தெரிகின்றது. அவர் மீண்டும் அழைக்கலாம், கலந்து கொள்ளலாம் என்று கூறுவேன். இப்பொழுது ஒரு அன்பு நெஞ்சம் அழைக்க இருக்கின்றார். வாருங்கள், நீங்கள் வரலாம், நாகப்பன் நீங்கள் அழைத்து காட்டுக்கு வாருங்கள், வர வேண்டும். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வருக வருக, நலமாக இருக்கின்றீர்களா?
2: வணக்கம் வணக்கம் ஐயா, நான் நாகப்பன் பேசுகிறேன்.
1: நல்லது, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா, நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் நாகப்பன். நாளாந்தம் செய்திகள் வந்து கொண்டிருக்கோ ஒவ்வொருவராக இந்த இதிலே பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். உலகம் முழுக்க அப்படித்தான் இருக்கின்றது. அதிலே ஈடுபட்ட உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். நல்லது, சரி. இன்று அங்கே உங்களுடைய கோயம்புத்தூர் பகுதியிலே கொரோனாவினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது? கூடி இருக்கின்றதா, குறைந்திருக்கின்றதா, கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கின்றார்களா, எப்படி இருக்கின்றது?
2: அதாவது இந்திய அளவுல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சுக்கிட்டே வந்தாலும் கூட அதுல தமிழ்நாடு வந்து இருக்கிறதுல அதிகமாயிட்டே இருக்கு,
1: கூடிக்கொண்டு. அப்படித்தான்
2: இன்னைக்கு 36,200 சில்லற.
1: ஓ, நேற்று தினம் 35,000 இல்லையா?
2: 35,000. ஒவ்வொரு நாளும் 500 அதிகமாகிட்டு
1: அதிகமாக கொண்டே இருக்கு. ஐயோ,
2: அதுல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது வந்து கோயம்புத்தூர் தான். சென்னை கூட குறைஞ்சுகிட்டே இருக்குது, கோயம்புத்தூர் இருக்க ஏறிக்கிட்டே இருக்கு.
1: அப்படியா? முன்பு கோயம்புத்தூர் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்த இடம்,
2: இருந்த இடம் இப்ப அந்த மாதிரி இருக்குது.
1: அதுல வெளியா வெளியில இருந்து மக்கள்
2: அதிகமா,
1: வெளியில இருந்து மக்கள் வந்து போவதனால் கொண்டு வந்து, அது ஒருவருக்கு வந்தால் போதுமே. நேற்று தினம் நான் கூறின ஒரு பெரிய நதியிலே ஒரு சொட்டு விஷம் போட்டால் நதி நீர் எல்லாம் பாலடைந்துவிடும். அதே போன்று ஒருவருக்கு வந்தால் போதும், ஒருவருக்கு வந்து அவருடைய இருமல் தும்மல் இருந்து அதுல இந்த இப்பொழுது வந்த அலை 15 பேருக்கு பரவும் ஆற்றல் படைத்ததாம். ஒருவரில் இருந்து ஆரம்பத்திலே வந்தது 3 பேர் என்றார்கள், அதன் பின்பு 9 பேர் என்றார்கள். இப்பொழுது வந்த அலையிலே வந்து தொற்றும் தன்மை வேகம் வந்து 15 பேர், ஒரு ஆள் இருந்து 15 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் என்று கூறுகிறார்கள்.
2: எங்க பகுதியில எல்லாம் பார்த்தா ஏத்த வீடு அடுத்த வீடு எல்லாம் இருக்கு.
1: ஐயோ,
2: வீடு ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேருக்கு இருக்கு.
1: கடினம்,
2: ஆனா பாதிப்பு கம்மியா இருக்குது, அது வரைக்கும் பரவாயில்ல. உயிரிழப்பு இல்ல,
1: வீட்டிலே பாதிப்பு வராத அளவுக்கு பக்குவமா அவர்கள் அந்த கை மருந்துகளை செய்து கடைபிடிக்கின்றார்கள் போல் தெரிகின்றது.
2: ஆமா ஆமா, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தொற்று வந்துட்டு தான் போகுமா இருக்கு.
1: வந்துட்டு தான் விழிப்புணர்வு, கொஞ்சம் கூடுதலான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில வந்திருக்கின்றது, கடைபிடிக்கின்றார்கள் தான். ஆனால் அதாவது இந்த உள்ளுக்கு வந்துவிட்டால் அதை வெளியேற்றுவதற்காக அதை சுத்தி சுத்தி மற்றவர்களை தாவி கொண்டுதான் இருக்கும்.
2: இன்னொன்னு என்னன்னா 15 நாளுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து பாதிப்பு கம்மியா இருந்தது. இந்த 15 நாள் லாக்டவுன் போட்டதுல பாத்தீங்கன்னா எல்லா நாளும் 3,000, 3,500, 3,500 இருந்துட்டே இருக்கு.
1: நான் நினைக்கிறேன் லாக்டவுன் வருவதற்கு முன்பு சிலருக்கு தொட்டி இருக்கின்றது, 4 நாட்களின் பின் தான் அது வெளியேறும். அந்த அப்ப
2: அவர்களுக்கு லாக்டவுன் போட்டு 15 நாள் ஆச்சு.
1: அந்த அப்ப அவர்களுக்கு லாக்டவுன் போடுற நாளில் இருந்து முதல் 1 நாள் 2 நாளைக்கு முந்தி யாராவதுக்கும் தொட்டி இருந்தால் அவர் வீட்டிலே இருந்தவன் சுவாசிக்கும் மற்றவர்களும் தொற்று தானே.
2: எல்லோரும்
1: எல்லா வழியையும்
2: குறைஞ்ச பாடு இல்ல. அது என்ன வேணும் லாக்டவுன இன்க்ரீஸ் பண்றதுதான் வேலை என்ன ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது முதல் அலைய கூட தாங்கிட்டாங்க ஐயா, இரண்டாவது அலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
1: இதுபோல மூன்றாவது அலை வந்து விட்டது என்று கூறுகிறார்கள்.
2: அது சின்ன குழந்தைகளை தாக்குறாங்க.
1: ஓ, சின்ன குழந்தைகளையும் தாக்கி கொண்டிருக்கிறது. அங்க நாச்சியார் கோவில் பக்கத்தில் இருந்து வந்த செய்தியை பார்த்தா அங்க சிறு குழந்தைகளுக்கும் வந்து அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்று மீண்டும் வந்து விட்டார்கள். ஐயோ, இது பாரதூரமாக உலகளாகத்தானே அது இயங்கிக் கொண்டு. யாரும் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் கொரோனாவை விட்டுட்டு நாடு பிடிக்கிற வேட்டையில இருக்கின்றார்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இங்கே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்படி தொல்லையாக இருக்கின்றது. கேட்கும் போது நல்ல செய்திகளை கேட்க முடியாமல் இருக்கின்றது.
2: உங்களுடைய
1: பாதிப்பு அதிகமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் 35,000 மணி இந்த 36,000 மணி கூடிக்கொண்டு தான் போகின்றது.
2: 36,200 அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இருக்கிறது அதிகமாயிட்டே தான் இருக்கு. இந்திய அளவுல குறையுதுன்னு சொல்றாங்க. அது மற்ற மாநிலங்கள்ல குறையுது.
1: அது என்ன என்றால் இந்த சராசரிக்கு
2: அதுக்கு அவங்க இன்னொரு காரணமும் சொல்றாங்க. என்னன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த வேக்சினேஷன் வந்து அதிக அளவுல போட்டாங்க.
1: ஓ,
2: தமிழ்நாடு இருக்கிறதுல 11-12 இடத்துல இருக்கு
1: தடுப்பூசி
2: போடுறது.
1: என்ன காரணம், தட்டுப்பாடா இல்ல மக்கள் விரும்பவில்லையா?
2: அவேர்னஸ் இல்ல.
1: ஓ, அத பத்தி இது இல்லாம
2: அது யாரும் எடுத்து சொல்லல, யாரும் போடாம விட்டுட்டாங்களாட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு வந்து பின்னாடி
1: போயிடுச்சு. 11வது இடத்துல
2: இவங்களை விட ஜனத்தொகையில ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கேரளால 95 லட்சம் போட்டுருக்காங்களா. தமிழ்நாட்டுல 50 லட்சம் தான்
1: போட்டு தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு
2: அளவுக்கு சொல்றாங்க.
1: கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல பல பல.
2: இது நீங்க லாக்டவுன ரிலீஸ் பண்ணாலும் நீங்க வந்து திரும்ப வரும்போது மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாதிப்பு கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். தமிழ்நாட்டுல அதிகப்படியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு
1: இருக்கு.
2: ஏன்னா தடுப்பூசி இல்ல, தடுப்பூசி போடல. இப்ப டெல்லி எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. 3,000 தானே ஒரு நாளைக்கு தொற்று எண்ணிக்கை.
1: அப்படியா,
2: அதிகமா இருந்தது. அவங்க 4 April இருந்து போட்டிருக்காங்க ஊரடங்கு.
1: 4 April
2: வரைக்கும் இருக்கு.
1: டெல்லி வந்து சென்னையை விட பெரிய பெரிய மாநில பெரிய நகரம் தானே ஐயா?
2: இல்ல, அது ரொம்ப சின்னது.
1: சென்னையை விட சின்னதா?
2: ரொம்ப ரொம்ப சின்னது, யூனியன் பிரதேசம் மாதிரி. அங்கெல்லாம் 30,000 இருந்ததெல்லாம் 3,000 கொண்டு வந்துட்டாங்க.
1: ஓடையாப்பா, 10% குறைச்சிருக்காங்க.
2: 50 நாள் தொடர்ந்து லாக்டவுன்ல இருந்திருக்காங்க. 50 நாள்
1: அவ்வளவு பொறுமையோடு அவர்கள் கடைபிடித்து இருந்திருக்கின்றார்கள் தானே. சட்டத்தை தெரியாமல் படுது. நாங்கள் இன்னும் இன்றும் திறந்த வழி இறங்கமே போறவர்கள் இருக்கின்றார்கள் தானே. அதை கவனிக்கலாம்.
2: லாக்டவுன் பேருதாங்க, எல்லா வண்டி எல்லாம் போயிட்டா இருக்கு.
1: எல்லாம் போயிலாவது
2: எடுத்துட்டு போயிட்டா இருக்காங்க.
1: இ பாஸ் கிடைக்காத காசை கொடுத்தா பெற்றுக் கொள்ளலாம், அந்த வசதியும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த சட்ட முரண்பாடு.
2: இதுல தொழிற்சாலை எல்லாம் இயங்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லி.
1: அப்படி வச்சுட்டு போய் இது மனிதன் தானே உணர்ந்து விலகி நடந்தாலே ஒழிய மற்ற முடிவுகளும் செய்யலாம். பார்ப்போம். ஏதோ வந்து விட்டோம், பூமியிலே பிறந்து விட்டோம், மகிழ்வாக வாழலாம் என்று வந்த இடத்துல இப்படி வந்து விட்டது.
2: இவங்க சொன்ன 15 நாள் ஊரடங்கு வந்து 2 நாள்ல முடியும் இருக்கிற போது மீண்டும் ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க.
1: ஐயோ, ஆனா அப்படி
2: 7ஆம் தேதி வரைக்கும்
1: ஊரடங்கு போட்டாலும் சென்னை தமிழ்நாட்டிலே குறையவில்லை என்றால் ஒன்றும் செய்யலாது.

0: வந்தா அங்க கோயம்புத்தூர்ல உள்ள வைத்தியசாலைகள் போதிய அளவு இடம் இருக்குமா?
1: ஒன்னும் இடமே கிடையாது, இடமே கிடையாது. தனியாரு அரசாங்க மருத்துவமனை எங்கேயுமே இடம் இல்ல.
0: தட்டுப்பாடு அதுக்கும் வந்து விட்டது இல்லையா?
1: ஆக்சிஜன் படுக்கை, சாதாரண படுக்கை எல்லாமே முடிச்சதுங்கிறாங்க.
0: இப்ப தட்டுப்பாடு ஆக்சிஜனுக்கு வந்து விட்டது. ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குதானே அந்த பிராணவாயு? செயற்கை சுவாசத்துக்கும் தட்டுப்பாடு. நாங்கள் எங்கட கையில இல்லை நாகப்பனையா அவர்களே, நாங்களாக ஒன்று எங்கட பாதுகாப்பின்படி செல்ல வேண்டியது, வருவது வரட்டும், இறைவனுடைய கணக்கு என்று இருக்க வேண்டியதுதான் இல்லையா?
1: இப்ப அங்கெல்லாம் எப்படி இருக்குதுங்க?
0: இங்கே வந்து கட்டுப்பாடு, ஊரடங்கு சட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் போகவே முடியாது. ஆனால் நீங்க கூறுவது போன்று இந்த பெரிய தெருவிலே பார்த்தா பெரிய வாகனம் பேருந்து, அதாவது வந்து இந்த வர்த்தக பேர் வந்து இருக்குல்ல, கண்டெய்னர் ஆஃப் த பிசினஸ் கண்டெய்னர், பெரிய அதுகள் ஓடுகணும். ஏன்னா அவை பெரிய கடைகளுக்கு அவைகளுக்கு உணவுப் பொருளை விநியோகம் செய்ய வேண்டிய அவர்கள் போகின்றார்கள். அவர்கள் தனி ஒரு டிரைவர் தான் அதுக்கு இருப்பார். அவர் வந்து போய் இப்ப கீழே இறங்கி ஒன்றும் செய்வதில்லை, அப்படியே இருந்து கொண்டே கலட்டி விடுவார். பூட்டி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பிலே அமைந்த வாகனங்கள் தான் இருக்கின்றது. அந்த அறிக்கைகளை மட்டும் உள்ளுக்கு என்னென்று அந்த ஒரு கம்பெனியில ஒரு பொருளை பெற்றுக் கொண்டார், அவர் கம்ப்யூட்டர் மூலம் இதிலே அனுப்பி விடுவார். அந்த ட்ரக்குகளே கம்ப்யூட்டர் இருக்கு, அவர் அதிலே டைப் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு போகிறார். மக்களோட தொடர்பு இல்லை, எந்த இடத்துல கொண்டு போகணும் அங்கே கொண்டு இறக்கி விட்டு வருவார். அவர்கள் அதை எடுத்து பிரித்து எப்படி செய்கிறார்? மற்ற கடைகளிலேயும் வந்து பெரிய அங்காடிகளுக்கு எல்லா பொருட்களும் வியாபாரம் இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக்காக அடித்து மூடி இருக்கார்கள். தனியாக உணவுப் பொருள் மட்டும்தான், உலர் உணர்வு, புது உணர்வு, தண்ணி பாட்டில், ஜூஸ், அதுகள்லாம் வைத்திருக்கின்ற அதுகள்லாம் வாங்கலாம். வேறு எந்த உடைகளோ அல்லது பாதரட்சைகளோ ஒன்றுமே வாங்க முடியாது, எல்லாம் பூட்டி வைத்திருக்கின்றார். அடுத்தது மக்கள்
1: பாதிப்பு வெகுவா
0: குறைந்து கொண்டு போகின்றது. மக்கள் நடமாட்டம் பலம் குறைவாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஒக்கைக்கு வெளியே தான் ஜனம் போக விரும்புவார்கள், வீட்டுக்கு இருக்க முடியாது இருக்கின்றது எங்களுக்கு. எப்படித்தான் குளிர், அதுல எங்கட குளிர் ஊட்டி என்னவோ தெரியவில்லை, அதுக்குள்ள குளிர் வருவதில்லை, தனியாக காற்று தான் வருகின்றது. அந்த டெக்னீஷியனை அழைக்க வேண்டும் என்றால் அவரும் இப்பொழுது யாரும் தொழில் செய்கிறார்கள் இல்லை, எல்லாம் இடர்பாடாக இருக்கின்றது. இங்க வந்து 27 பாகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது, ஆனால் 31 பாகையிலே உணர்வு இருக்கின்றது என்று எழுதுகிறார்கள். 27 பாகை வெப்பத்தையே தாங்க முடியாது, அப்ப வெளியே சென்றால் 31 பாகை என்று அது தாங்க முடியாத வெப்பம், இங்கே வெப்பம் தாங்க முடியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்ட்ரி என்று கூறுவார்கள். எல்லா விதத்திலும் விபரீதமானது, அதி தீவிரமான சீதோஷ்ண நிலையை உள்ள
1: நாள் அடித்தாலும் அதிகமா இருக்கும், குளிர் அடித்தாலும்
0: அதிகமா இருக்கும், பனி விழுந்தாலும் அதிகம், மழை பெய்தாலும் அதிகம், காற்று அடித்தாலும் அது எல்லாம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். நாங்கள் வாழ வழியின்றி ஓடி வந்த ஆட்களை தவிர இங்கு வாழ வேணும்னு ஆசையோடு வந்தவர்கள் அல்ல. எத்தனையோ நாடுகள் இருக்கும் பொழுது எல்லா நாடுகளும் வசதியை கொடுத்து வரவேற்று எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார்கள் தான், நாங்கள் இதுதான் சிறந்த என்று வரவில்லை. எதுக்கு போக முடியுமோ அதுக்கு போவோம் என்று வந்தாக்கள் தானே. அந்த வகையில் எங்களுக்கு இந்த இடம் அமைந்தது. ஆனால் சுதந்திரம், சுகாதாரம் அற்புதமாக நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இது பொதுவான நியதி, நாங்களும் பண்ண முடியாது. மற்றது நோய் தொற்று நாளுக்கு நாள் மக்களிடையே கூடிக்கொண்டு தான் வந்தது. இப்பொழுது கொஞ்சம் மந்தநிலை என்று அறிகின்றேன். அதனால் இவர்கள் நீடித்து வைத்திருக்கின்றார்கள். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு வித்தியாசமான சட்டங்களை அமல்படுத்தி, இப்ப எங்களுடைய ஒன்றாரியோ மாநிலம் கட்டுப்பாடு தான் கவனமாக இருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்க கியூபெக் மாநிலம் அது ஒவ்வொரு தடவை ஒரு மாதிரி சென்று கொண்டு நோயை கூட்டிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அங்கேதான் ஆக பாருங்களேன், இப்ப இறந்த உடலை எரிக்க போகும் தகனம் செய்கிற மண்டபத்துக்கு முன்பு போய் நாங்கள் கூட்டமாக இருந்து பேச்சுக்கள் பேசி இடங்கள் உரையெல்லாம் செய்து அதை வடிவாக அந்த இறுதிக்கிழமையை செய்வோம். இப்பொழுது டிரைவ் த்ரூ, அதாவது அந்த மண்டபத்துக்கு முன்னே பெரிய கண்ணாடி வாசல் இருக்கிறது, அந்த வாசலுக்கு நேரே அந்த இறந்த உடலை அப்படியே வைத்திருப்பார்கள். சரித்து ஒரு பக்கம் சரித்து வெளியில் நின்று பார்க்கக்கூடியதாக. அப்ப நாங்கள் காரிலே சென்று அந்த கார் போற பாதை அதை சுத்தி இருக்கின்றது. கார் போகும் போது காருக்குள்ளே இருந்து பார்த்து கும்பிட்டு கொண்டு போக வேண்டியதான், இதில் இறங்க முடியாது. அவ்வளவு தூரம் கட்டுப்பாடு வைத்திருக்காங்க. இப்ப தொற்றின் கடுமை எப்படி இருக்கின்றது, எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடு வைத்து விட்டார்கள்.
1: இப்போ புதுசா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. முதல்ல எல்லாம் இறந்தாங்கன்னா அந்த பாடிய வந்து

0: கொடுக்க மாட்டாங்க. இப்ப அவங்க அவங்க உறவினர்கிட்ட கொடுத்துடுறாங்க.
1: ஏன்னா அங்க அவங்களுக்கு இடம் இல்லை, வைத்தியசாலை பொறுப்பேற்று கொண்டு போய் செய்வதற்கு இடம் இல்லாமல் அங்கே அவர்கள் கொண்டு போய் சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் உண்டாத்தானே புதைக்கின்றார்கள், எரிக்கின்றார்கள். அன்று ஒரு வீடியோ ஒரு பதவியை பார்த்து அவர்கள் வீட்டிலே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போவாமல் வெளியிலே வைத்துக் கொண்டு பெரிய கேஸ் சிலிண்டரை பிடி அதிலேயே எரிக்கின்றார்கள் வீட்டுக்கு முன்னாலே. அப்படி இருந்த வந்தோட இது அவர் கிரியேட் பண்ணி போட்டார்கள்.
0: முதல்ல முதல்ல கொடுத்தா, முதல்ல பாடியை கொடுத்தா, இறந்தவங்களோட உடலை கொடுத்தா தொற்று வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் அவங்களே புதைச்சாங்க, எரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க.
1: இப்ப கொடுக்குறாங்க,
0: இப்ப அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க உறவினர்.
1: அப்ப அதுல இருந்தே சட்டத்தை நாங்கள் எப்படி மதிப்பது, எப்படி உணர்வது, எல்லாம் அவர்கள் தங்களுக்கு இசைந்தபடி செய்கிறார்கள் இல்லையா?
0: அவங்க பொட்டலமா கட்டி கொடுத்து அனுப்புனாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் பிரிச்சு அக்கா அக்கா பிரிச்சு நடக்குது.
1: கலியுகம் பிறந்து விட்டது ஐயா, இது கலியுகத்தில் இதெல்லாம் நடைபெறும் என்று முன்னே கூறப்பட்டிருக்கின்றது.
0: அது மூலமாவும் தொட்டு நிறைய பரவும் இல்லையா?
1: கலியுகம் மூலமாவா?
0: இல்ல, இப்ப இந்த இறந்த பாடி.
1: ஆமா, நிச்சயமா அங்க கொண்டு போனாரோ அப்படியே மூடியபடியே அகடமி செய்யப்படுற, ஐயோ அம்மா அடிச்சு விழுந்தெழுமே ஒரு திறந்து பார்த்து அப்படி எல்லாம் செய்வார்கள் தானே.
0: அதுல ஒரு ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துல ஒரு 27 பேருக்கு ஒரே நேரத்துல தொற்று வந்திருக்கு.
1: அந்த பாடிய கொடுத்து பார்த்து
0: இறுதி ஊர்வலத்துல கலந்து.
1: இங்கேயும் ஒரு தடவை இந்த விழிப்புணர்வு பாத யாத்திரை சென்றார்கள், அதுல 30 பேருக்கு வந்திருந்த நடைபயணம் செய்தவர்கள், அதை விட முட்டாள் தினம் இந்த கொரோனா நேரத்திலே.
0: அந்த மாதிரி இருக்கு, இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டா இருக்குதே தவிர குறைஞ்ச வார்டு இல்ல.
1: நல்ல செய்தி
0: இன்னொரு 15 நாள் ஆகும்.
1: துன்பமான செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது நாளாந்தம். உழவு கட்டுப்பாடை வச்சு மக்கள் வீட்டுக்கு இருந்து துன்பப்படும் வேலையிலும் சரி, நாங்கள் துன்பப்படுறோம், வெளியிலே எங்களுக்கு ஏதாவது நன்மையா நடக்குதுண்டா? இல்லை, எல்லாம் துன்பமாகத்தான் இருக்கின்றது. நல்லபடியா பேசிக்கொண்டிருக்கோம், விழிப்புணர்வா மக்களுக்கு இது பரந்திருக்கும் என்ற எண்ணுகின்ற இந்த கருத்துக்கள். இங்க முதல் வந்த உறவு நீங்கள் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் இப்போ ஒலிபரப்ப வேண்டும்?
0: மாநகர காவல் படத்துல அந்த ஜேசுதாஸ் பாடின பாட்டு, ஒரு பாட்டு இருக்கு மாநகர காவல்.
1: மாநகர காவல்
0: பாட்டு ஞாபகத்துக்கு.
1: மாநகர காவலா? முதல் பாடலாம் உங்களுக்கு பார்ப்போம். என்ன பாடல்? மாநகர காவல்ல இருக்குன்னு
0: சொல்லி ராகம் பாடல்.
1: ஓ, அந்த பாடலா? நல்ல பாடல் அந்த பாடல், ஜெயசாஸ்திர பாடல். அது பெண்குரல் இருக்கின்றதா?
0: இரண்டு பேர் சேர்ந்து பாடுவாங்க.
1: ஓ, மாநகர காவலனும் காவல், மாநகர காவல்,
0: மாநகர காவல் காவல்.
1: அங்க உங்களிடத்துல பாடசாலைகள் எல்லாம் இயங்குகின்றதா?
0: இல்ல ஐயா, இல்ல, பாடசாலை எல்லாம் மூடிட்டாங்க. இப்ப மே மாதம் உள்ளபடியே லீவ் ஆச்சு.
1: லீவு காலம் தானே. ஆன்லைன்ல
0: படிச்சிருந்து அது ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு.
1: ஆன்லைன்ல தான் செய்யறார்கள் எல்லாரும்.
0: பிரைவேட் ஸ்கூல்கள்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஆன்லைன் கிளாஸ்
1: வச்சுக்கிறாங்க.
0: போர்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக அவங்க வச்சுக்கிறாங்க.
1: பொது பொது நிகழ்ச்சிகள் ஒன்றும் நடைபெறாது, விளையாட்டு போட்டிகள் அது இதெல்லாம் ஒன்றுமே இல்ல தானே? என்ன
0: அது நடக்காது, அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எதுவும் கிடையாது.
1: உங்களுக்கு இப்பொழுது வேண்டியது தோடி ராகம் பாடவா என்ற பாடல் இல்லையா? அப்ப அடுத்து நாளைய தினம் என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
0: நாளைய தினம் பாடல் வந்து ஒரு அடிமை இல்லை திரைப்படத்துல ஒரு ஜீவன் தான் உன் பாடல்
1: தான். ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் நாளைய தினம் உங்களுக்கு வேணும். அது வந்து நான் அடிமை இல்லை திரைப்படம், ரஜினிகாந்த் இல்லையா? நான் அடிமை இல்லை,
0: ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி.
1: இப்பொழுது அங்கே அரசியல் நிலைகள் எப்படி இருக்கின்றது? அவர்கள் சட்டத்தை போட்டு சரியா நடத்துகிறார்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை செய்கின்றார்களா?
0: அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது.
1: நடந்து கொண்டிருக்கு. நல்லது.
0: அது புது அரசாங்கம் பதவியேற்று இப்போ ஒரு 15 நாள் தானாகுது.
1: புதிய தும்புக்கட்டு நன்றாக கூட்டம் தானே. புதிய தும்புக்கட்டு கூட்டு மரம் நல்லா தலைக்கும். போக போகத்தானே தெரியும் இல்லையா?
0: இல்ல, அது வந்து இப்ப வந்து ஒண்ணும் சொல்ல முடியாது.
1: ஓ,
0: இது வந்து ஒரு நெருக்கடியான
1: இந்த நேரத்துல வர கவனம்தான். இந்த நேரத்துல
0: புதுசா ஒரு 2-3 நாள் இன்னொரு இது வந்திருக்கு, கருப்பு பூஞ்சை. அது ஒரு பங்கஜ் கொரோனாவோட செகண்ட் பார்ட்.
1: அது எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன அறிகுறியோட இருக்கின்றது?
0: அது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 10-20 பேருக்கு மேல
1: வந்துருச்சுங்க.
0: பீகார், உத்தரப்பிரதேசம் எல்லாம் அதிகமா இருக்குது. வட மாநிலத்துல தமிழ்நாட்டுல ஒரு 10-20 பேருக்கு வந்திருக்கு. இப்ப அது என்னன்னா, இந்த கொரோனா வந்து இவங்க வந்து இந்த ஆக்சிஜன் குடுக்கறாங்க இல்லைங்களா, அது ஒரு டாக்டர் பேசும்போது அது சொன்னதை வச்சுதான் தெரியுது. குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்சிஜன் குடுக்கும் போது வந்து இந்த திரவ நிலையில குடுக்கறாங்க. அதுக்கு தண்ணியும் சேர்த்து வாட்டரும் சேர்த்து வச்சு அதுல வர பபுள்ஸ் தான் ஆக்சிஜனா எடுத்து அவங்க மூக்குல குடுக்கறாங்களாட்டு. அந்த தண்ணி வந்து சரியான தண்ணி, கரெக்டான பியூரிஃபை பண்ண தண்ணி இல்லைன்னா அதுல உள்ள பாக்டீரியா வந்து பங்கஜா மாறி மூக்குல போயிருமாமா. அது போய் சைனஸ்ல போய் கட்டிட்டு அதுல இருந்து கண்ணுக்கு போய் கருப்பு பூஞ்சையா மாறி கண்ணு பாதிக்குமாமா, ஆளே இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓ மை காட். அது இப்பொழுது இங்க தமிழ்நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா அல்லது
0: இல்ல? வட மாநிலத்துல 15-20 நாளுக்கு முன்னாடி இருந்து
1: இருக்குது.
0: ஒரு 3-4 மாநிலங்கள்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நேத்து இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 10 பேருக்கு வந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறாங்க. அதனால
1: அதுவும் தொற்று தான்.
0: அதுவும் தொற்றுதான், தொற்றாதான் அறிவிக்க சொல்றாங்க. இது கொரோனாவுக்காக கூடுதலா வருது. அது அந்த ஆக்சிஜன் குடுக்கறவங்களுக்கு அது வருமாமா. அது அது வந்து லட்சத்துல ஒருத்தருக்கு வருங்கிறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒண்ணு.
1: எல்லாம் புதிய புதிய வருத்தங்களா தானே வருகின்றது.
0: வந்தாலும் நோய் வந்தாலும் புதுசாத்தான் வருது.
1: ஆமா, எல்லாம் எல்லாம் புதுசாத்தான் வருகின்றது. அறியாத புரியாத தெரியாத நோயர் தான் வந்து கொண்டு பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவற்றை
0: நாங்களும் முடியாம வந்தபோது 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுனால அந்த டைம் எல்லாம் அந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து கொஞ்சம் மருத்துவமனைகள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது.
1: ஆரம்பத்திலே கோயம்புத்தூர் நல்ல ஃப்ரீயா தான் இருந்தது. இப்பொழுது அங்கும்
0: வெறும் 300-350 பேர் தான் கேஸ் பதிவாயிட்டு
1: இருந்தது.
0: எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃப்ரீயா தான் இருந்தது. இப்ப வர வர பாத்தீங்கன்னா எங்கேயுமே இடம் இல்ல.
1: அவர் வேற பாரதாள மண்டபங்கள் பகிரங்க மண்டபங்கள்ல வைத்தும் இல்ல சிகிச்சை செய்கின்றார்கள்.
0: அதுவும் வேற தனியா வச்சிருக்காங்க. அந்த கொடிசி அரங்கம் அங்கங்கன்னு இருக்குது, அங்கேயும் வச்சு அவங்க வந்து தனியா கேம்ப் போட்டு நடத்துறாங்க அந்த கொரோனா கேர் சென்டர்னு.
1: நேற்றைய தினம் ஒரு பதிவு பார்த்தேன். ஒருவருக்கு ஊசி தடுப்பூசி போடுறதுக்கு அது என்ன ஊசி என்ன நேம் என்ன பெயர்னு கூறுங்கன்னு அந்த போட்டவர்கள் கூறுகிறார்கள். இல்லை
0: சண்டை
1: கூறவில்லை. என்ன காரணம் என்று கண்டபாடுல போட்டு விட்டார்கள் அப்படின்னு நடக்கிறது உண்டு தானே?
0: ஆமா. இப்ப அதாவது கோவாக்சின் கோவிஷீல்டுன்னு 2 விதமான மருந்து இருக்குது. ஒருத்தருக்கு முதல் டோஸ் வந்து கோவிஷீல்டு போட்டா 2வது டோஸும் அதுதான் போடணுங்கிறாங்க.
1: ஆமா,
0: 2வது மாத்தி போட்டா அதோட பலன் இருக்காதுன்னு சொல்றாங்க.
1: ஆமா,
0: ஆனா இங்க நம்ம கவர்மெண்ட் சென்டர்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாம் நிறைய போடுறாங்க. அவங்க முதல் டோஸ் என்ன போட்டாங்கன்னு தெரியாது, 2வது டோஸ் என்ன போடுறாங்கன்னு தெரியாது.
1: அவங்க இல்லாது விட்டாலும் இருப்பதை போடுவதற்காக போட்டு முடிக்க வேண்டும் என்று கொடுப்பார்கள். மக்களை பாய் திறக்க விழுகிறார்கள் இல்லையா? அவ்வளவோ கெஞ்சி மண்டாடி கேட்டு அதையும் கேட்டு பார்த்தா இல்ல, அவ பேரே சொல்ல மாட்டா, காட்டுங்கன்னா காட்டவே மாட்டேன்றான். அப்ப எப்படிப்பட்ட
0: வீடியோ பதிவு வந்திருந்தது
1: அப்படியே பார்த்தேன். சரி, இப்ப ஒரு பதம் கொண்டிருக்கிறது என்னிடத்திலே நாகப்பன், நாங்கள் சற்று விலகிச் செல்வோம், ஒரே பேச்சு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஐந்து எழுத்துக்களை கொண்டது, சரியா? இதை வெள்ளை நிறமாக இருக்கும். இதை நாங்கள் எங்களை மங்களமாக வைத்திருப்பதற்காக உபயோகிக்கப்படும் ஒன்றோடு சேர்த்து பாவிப்போம். அடுத்தது இந்த வீடு, அலுவலகங்கள், பெரிய காரியாலயம், கட்டிடங்கள் சுத்தமாக இருப்பதற்கும் இதை பாவித்துக் கொள்வார்கள். இந்த நிறத்தை வெள்ளை நிறமாக இருக்கும்.
0: சுண்ணாம்பு
1: கெட்டி காரணையா, இதுக்குத்தான் நாகப்பன் வர வேண்டும் என்று சொல்றது. காத்தடைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடி கம்மாறு, கம்மாறு தெரியுமா? கையோட கம்மாறுன்னு இந்த கூட்டம் விளையாடுகிறார்களா, கடதாசி கூட்டம், இந்த ஆட்டம், சூதாட்டம் போல கூட்டம் என்று கூறுவோம். அதை எப்படி நீங்கள் கூறுவது? நாங்கள் சொல்றது அதை இந்த கூட்டம் விளையாடுறது, சீட்டு விளையாடுவது,
0: சீட்டு விளையாடு,
1: ஆசு கிங் கோ அப்படி என்று எல்லாம் இருக்கும் படங்கள்
0: போட்டாங்க.
1: அந்த விளையாட்டுல 301 பேரிசேர் போன்ற விளையாட்டுகள் இருக்கின்றது. ஒரு இலக்கத்தில் ஒரு விளையாட்டு முறை, அதுல அந்த உடனே அந்த அதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கிடைத்த சீட்டுகளோட வெற்றி கிடைத்தால் அதை கூறுவது கம்மாரிசு என்று சொல்லி அவங்களோட வெற்றி தமிழ்ல ஜாக் போட்டா கம்மாரிசு. அதை நீங்க கையோடு கிடைத்து விட்டது, உங்களுக்கு நீங்கள் தந்த உடனே கூறி விட்டீர்கள். அதுதான் சொல்றது கம்மாஸ், கையோட கம்மாஸ். அவர் அப்படியே அந்த சீட்டுகளை அப்படி போடுவார், இந்தா கம்மாஸ் வென்று விட்டேன், ஜாக் போட் கூறுவார். அதே போல நீங்கள்
0: பெற்று போடும் போதே
1: ஜெயிச்சிருங்க. கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சுண்ணாம்பு இது வெத்தலை தாம்பூலத்தோட அணிவார்கள், வீட்டுக்கு சுவருக்கு வெள்ளை அடிப்பதற்கு பாய்ப்பார்கள் இல்லையா?
0: ஆமா.
1: ஆனா அது கூட இருந்தாலும் அவித்து போடும், கைகளை எல்லாம் ஊழ வைத்து போடும். சோடியம் நிறையாவில் இருக்கின்றது இல்லையா? நல்லது. இன்னொரு பதம் தருகின்றேன், மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு பிராணி, ஆபத்துள்ளது, மனிதருக்கு ஆபத்துள்ளது, சரியா? இது தன்னுடைய உணவுகளை எல்லோரும் பாயால் தானே உண்ணுவது, இதுவும் பாயால் தான் உண்ணும். நல்லது, கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு கண்டுபிடிங்க. தோடி ராகம்
0: பாடவா.
1: நன்றி நாகப்பன். நினைந்து சிறந்த நீண்ட நேரம் பேசுவதும் இன்னும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். உங்களுடைய அந்த பேச்சில் தெரிகின்றது, இழைப்பு இருக்கின்றது. அந்த உங்களுடைய இறுதி பெரிய அந்த பரிசீலனை நடந்து விட்டதா?
0: இன்னும்
1: நாள் இருக்கின்றீங்கள், அதை கவனித்துக் கொள்ளுங்கள் ஐயா. நன்றி நன்றி நாகப்பன். வந்து இணைந்து பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களோடு பேசியது. நல்லது. உங்கள் பாடலை ஒளிபரப்புகிறேன்.

0: இனிமையான ஒரு பாடல், தோடி ராகம் அற்புதமான ராகம், அதை கூட மெல்லமாகத்தான் போட சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10 மணியை எட்டி பிடிப்பதற்கு 2 நிமிடங்கள் இருக்கின்றது. பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் கனடாவிலே 12 மணியை தாண்டி 30 நிமிடத்தை எட்டி பிடிக்கின்றது. 12:30 மணி நண்பகல். வளைகுடா நாட்டிலே 7:30 போகின்றது. அன்பு உறவுகளே, இங்கே ஒரு அன்பு உறவு பதிவிட்டிருக்கின்றார், பதிவிலே தந்திருக்கின்றார். புதுவை பகுதியிலே கருப்பு பூஞ்சை நோய் தாக்கம் ஏற்பட்டு 5 பேர் பார்வை இழந்திருக்கின்றார்களாம். கடைகள் நேரம் குறைப்பு குறித்து முடிவு எடுக்கவில்லை என்று சினிமா படப்பிடிப்பு நிறுத்தம், 1000 கோடி முடங்கியது என்றெல்லாம் ஒரு பத்திரிகை செய்தியை இங்கே பதிவிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் மே 31 வரை முழு ஊரடங்கு நீடிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ற செய்தியை தந்திருக்கின்றார். அன்பு மகன் செல்வகுமார் கதம்பத்தை வரவேற்றிருக்கின்றார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே மற்றவர்களுக்கு யார் வருகின்றார் என்று பார்ப்போம். வருகின்றார் அன்பு ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ராஜ்குமார். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா. என்னோட பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, சிறுவர்கள் ரொம்ப சந்தோஷம்.
0: அது வாய்ப்பு இல்ல, அது அவர்களுடைய உரிமை என்றுதான் தாத்தா கூறுவேன் எப்பொழுதும். செல்வங்களுக்கு தான் முதல் உரிமை. சிறப்பாக வந்து சிறப்பாக செயல்பட்டிருந்தால் அதுக்கு பெற்றோருடைய ஊக்கம் தான் பிள்ளைகள் இப்படி வருவதற்கு காரணம் என்று நான் கூறுகிறேன். பெற்றோர்களுக்கு நான் ட்ரீம் இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு என்னுடைய பிள்ளை இப்படி வர வேண்டும் என கனவு இருக்க வேண்டும். சிறப்பாக வந்து உரையாடி இருந்தார், நான் எதிர்பார்க்கவில்லை. இருப்பையும் சிறப்பாக செய்திருந்தார். 2வது தடவையாக என்னோட இணைந்திருந்தார். நல்லது ஐயா, நீங்க நன்றாக அவர்களை வழி நடத்துகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தானாகவே சில விடயங்களை கொண்டு வந்து தந்தார், நன்றாக இருந்தது அவனுடைய ஊக்கம். அப்படித்தான் இருக்க வேண்டும் பிள்ளைகள். சரி,
1: நான் விட்டுறதுங்க ஐயா, அவங்க விருப்பத்திலே விட்டுறது. நான் வந்து
0: அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி
1: ஓகேங்க,
0: சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கணும். அவருக்கு பல திறமைகள் இருக்கின்றது செல்வம். குழந்தைகள் நாங்கள் செய்யாமல் அவர் வந்து ஒரு வானலையிலே நீங்கள் கூட முதல் தடவை பேசும்பொழுது தடமாற்றம் இருந்திருக்கும். ஆனா அவர்களுக்கு அதையும் இல்லை இப்பொழுது. அவருடைய
1: ஆளுமை
0: அநேகமானவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருடையும் படிக்க முடியாது. நெல்ல பார்த்து நீங்க பிள்ளைத்திலே இருந்து இருப்பீர்கள், தெரியலாம் உங்களுக்கு. அதையும் படிப்பீர்கள். அதை விட என்னுடைய மற்ற மின்னஞ்சல்ல வருகின்றது, என்னுடைய செய்தி பகுதியில் எங்களுக்கு வேறு தளங்கள், நிறைய தளங்கள் ஒரு நாட்டுக்கும் இருக்கின்றது. அந்த நாட்டவர் எழுதி கொண்டிருப்பார்கள். இல்ல, உலக நாடு முழுவதும் உன்னிப்பாக கவனிக்க ஒரு நிகழ்ச்சி, எங்களுடைய பல நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த சிறுவர் பூங்காவை சிறப்பாக செய்கின்றார்கள். சிறுவர்கள் கருத்தில் தான் அது இருக்கின்றது. அது அவருடைய நிகழ்ச்சி சிறப்பாக வருவதற்கு பெற்றோர் தான் அதுக்கு காரணம்.
1: கண்டிப்பாங்க, அவங்களோட சொந்தமா இது பண்ணிக்கிட்டாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, வெறும் கருத்து தான் சொன்னேன். பேசுமா பேசுங்க, அவங்களா ஒரு
0: கருத்து கொண்டு வந்து அவங்களாக அடுத்த வாரம் இதை விட சிறப்பாக கொண்டு வருவார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி ராஜ்குமார், சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி. வந்தவர்களை எல்லோரும் நாங்கள் அழைப்பது உண்டுதானே, அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோருக்கு தான் முதல் நன்றியை நான்
1: கூறிக்கொள்ளுகிறேன்.
0: அந்தந்த வயதுக்கேற்ப அவர்கள் தங்கள் திறமைகளை கொண்டு வந்து தருகின்றார்கள் இல்லையா?
1: போட்டி போட்டு பேசுறாங்க, பேசினாக்கே தடுமாற்றம் வரும். சரளமா பேசுறாங்க குழந்தைங்க.
0: வளர்த்து விட வேண்டியது எங்கட கடமை ஐயா. சரி, இப்ப நாங்கள் நாகப்பன் ஐயா அவர்களோடு வந்து சில விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். உங்களோட இந்த பூஞ்சை என்ற ஒரு கருப்பு பூஞ்சை என்ற ஒரு நோய் இப்பொழுது வந்திருக்கு என்று அறிகின்றோம். வடபகுதியிலேதான் வந்தது, இப்பொழுது தமிழ்நாட்டுக்கும் வந்து விட்டது என்று கேள்வி. இப்பொழுது புதுவை, புதுவை என்ற எந்த இடம், புதுவை என்றது எந்த இடத்துக்கு வருவார்கள்?
1: புதுச்சேரி. புதுச்சேரி, பாண்டிச்சேரி.
0: பாண்டிச்சேரி, புதுவை. அங்கே வந்து 5 பேர் பார்வை இழந்து விட்டார்களாம் இந்த நோய் வந்து
1: அப்படின்ட்டு
0: செய்தி
1: கேள்விப்பட்டிருக்க
0: செய்தி இங்கே அனுப்பி இருக்கின்றார். அன்பு உறவு அந்த செய்தி துணுக்க இங்கே அனுப்பி இருக்கின்றார். இதை நாங்கள் பேசுவதனால் மற்றவர்களும் கொஞ்சம் அவதானமாக. அது இப்ப கொரோனாவுக்கு நாங்கள் மூக்குக்கு கவசத்தை போட்டு கையை குறை போட்டு சவர்க்காரத்தை போட்டோம். அப்ப இந்த பூஞ்சைக்கு என்ன முதலீடு செய்ய வேண்டும் கூறுகிறார், என்னத்தை கடைபிடிக்க வேண்டுமா?
1: இல்லைங்கய்யா, இது வந்து கொரோனாவோட பாதிப்பு அடைஞ்ச பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்னாடி அதோட பாதிப்பு தொடங்குதுக்கலாமா.
0: அப்ப இந்த கொரோனா
1: மூல காரணம் பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்ட மருந்து.
0: அது நேற்று ஒரு வலைத்தளத்தில் செய்து வந்திருந்தது. அந்த தடை மருந்து போடுகிறார், என்ன மருந்து என்ன பிராண்ட் கேட்க கூறுகிறார்கள் இல்லையே.
1: அது
0: அந்த நோயாளி அந்த
1: சில பேருக்கு ஒத்துக்கிறது
0: இல்ல, அவருக்கு ஏற்றியாச்சு. ஏற்றின உடனே என்ன மருந்து எனக்கு ஏற்றினீர்கள் கூறுங்களோ, அதன் பெயர் என்ன என்ன பிராண்ட் என்ன பெயர் என்று தலைவர் கேட்கின்ற அந்த நர்ஸ் அதை கூற மாட்டேன். ஊசி மருந்து
1: அனுப்பிச்சிருந்தீங்க பார்த்தோம்.
0: அது எவ்வளவு ஒரு மக்களை ஒரு இதாக. இங்கே அப்படி இல்லை ஐயா, என்ன வருத்தம் உனக்கு இப்படி இருக்கு, இதுக்கு இன்ன மருந்து போட்டால் இப்படி செய்யும், உனக்கு இன்ன மருந்து தருகின்றோம் என்று மருந்தின் பெயரெல்லாம் கூறி எவ்வளவு டோஸ் எல்லாம் கூறி தான் தருவார்கள். நான் ரிஜெக்ட் பண்றேன்னா ரிஜெக்ட் பண்ணலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். அந்த மருந்தின் பெயரை எழுதி தருச்சுன்னா, எழுதி தருச்சுன்னா உடனே அவர்கள் குறித்து கொடுப்பார்கள் எங்களுக்கு. அப்ப அவர்கள் கொடுத்த
1: மருந்துக்கும் வித்தியாசம்.
0: அந்த மருந்தைக்கு நாங்கள் கொண்டு சென்று நாங்கள் வளமையாக மருந்து பெற்றுக்கொள்ளும் மருந்தகத்திலே கேட்டால் அந்த மருந்தாளர் சொல்லுவார், ஏய் உனக்கு இந்த மருந்து ஒத்து வராது, உனக்கு அல்லது ஒத்து வரும், இல்ல இந்த மருந்து இப்படி பாதிப்பு செய்யும், அவர்களிடம் வந்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். டாக்டர் சொன்னது புரியாது விட்டாலும் எங்கட மருத்துவரிடம் போவோம், எங்கட மருந்தாளரிடம் போவோம். பார்மசிக்குள்ளே மருந்து எங்களுக்கு கலந்து கொடுப்பவரிடம் போனால் அவர் கூறுவார், இந்த மருந்து இது இதுக்கு பாவிக்கிறது, உனக்கு இப்ப அவர் எங்களுடைய ஹிஸ்டரி அங்கே இருக்கும், அவர் பார்த்துக்கிட்டு உன்னுடைய வருத்தங்கள் உன்னுடைய உடல்நிலைக்கு இந்த மருந்து உனக்கு ஒவ்வாது என்று கூறுவார். சிலவற்றை தரமாட்டார்கள் எங்களுக்கு அவர்கள், அவர்கள் தடுத்து நாங்கள் தெரிய டாக்டர்.
1: மக்கள் தொகை, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் கனடா நாட்டில் மக்கள் தொகை?
0: நியாயமான மக்கள் இருக்கிறார்கள் ஐயா, இங்க 27 மேலே இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட 27-30. அவ்வளவு தூரம்
1: பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட கட்டுப்படுத்தும்.
0: அத்தனை பேருக்கும் ஒரே சட்டம் தான், சட்டம் இங்கே எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான், சலுகைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான். அதனால் அந்த மருந்தாளர்கள் எங்களை கவனித்துக் கொள்வார்கள், மருந்தாளர்கள் தான் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். என்ன செய்யறது தெரியவில்லை, மிகவும் கடினமான நிலையில் இப்ப இந்த வருத்தம் வந்தா இதுக்கு என்ன செய்யறோம் தெரியாமல். அது ஒரு தொற்று என்று சொன்னால் அந்த தொற்றிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு என்ன செய்யணும்? இப்ப ஒருவருக்கு வந்துவிட்டால் இன்னொருவருக்கு வரலாம் தானே?
1: அது ஒன்னும் சொல்லலைங்கய்யா. ஏற்கனவே பாதிப்புல இருந்து மீண்டவங்களுக்கு தான் இது வந்திருக்கு, புதிதா வந்து நல்லா இருக்கிறவங்க வந்த மாதிரி தெரியலங்க. ஏற்கனவே பாதிப்பா இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு தான் இது வந்திருக்கதா அறிக்கை சொல்லுது.
0: அப்ப இது தொற்று அல்ல.
1: அது குறிப்பா பாத்தீங்கன்னா டயபெடிக் சொல்றாங்க இல்லைங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்குங்களா. அது ஒரு காரணம், டயபெடிக் பேஷண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுக்கப்பட்ட மரணம் ஒரு காரணம், கொரோனா பாதிப்புல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு
0: விழிப்பு அடைந்தாலும் தப்பி செல்வதற்கு வழி ஏது என்று தெரியாமல் அந்தரிக்கின்றார்கள் இல்லையா?
1: ஆமாங்க, என்ன பண்றதுன்னு எது சாப்பிட்டா பித்தா தனியே இருக்கிறாங்க மக்கள், அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆந்திராவில லேகியம் குடுக்கறாங்களாமா, அது வாங்கறதுக்கு மக்கள் கியூ கட்டி நிக்கிறாங்க. அது கொரோனாவை நிவர்த்தி பண்றதுக்கு எது குடுக்கறாங்களா, சூரணம் லேகின்றது
0: கொரோனாவை
1: ஏகப்பட்ட கூட்டம். ஆமா,
0: அங்க போலிகளும் கூட தானே ஐயா.
1: இப்போ அது வந்து சைடு எஃபெக்ட் இல்லன்னு அவர் மாநில முதலமைச்சரே சொல்றாருங்க, சைடு எஃபெக்ட் வரல லேகியம் சாப்பிட்டதுனால அவரே அறிக்கை கொடுக்கிறாரு. இதுதான் தமிழ்நாடு தெலுங்கானா நிலைமை, தெலுங்கு இப்படி போயிட்டு இருக்கு இந்தியாவோட நிலைமை.
0: தமிழ்நாட்டிலே அந்த லேகியங்கள் தமிழ்நாட்டிலே கிடைக்குமா?
1: தமிழ்நாட்டில பத்தி ஒன்னும் தெரியலங்கயா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே இந்த சாப்பிட சொல்றாங்க, அது எல்லாமே நம்ம சித்த மருத்துவர்கள் அறிக்கை கொடுக்கறாங்க எங்கிட்ட, நாங்க நல்லா பண்றோம். ஆனா அதுவும் உண்மைதாங்க ஐயா, அவங்களால மேக்சிமம் எல்லாம் பண்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதுதான் குடுக்கறாங்க ஐயா, சத்துள்ள ஆகாரம் தான் தராங்களே தவிர கூட ஏதாச்சும் மெடிசன் குடுக்கறாங்க, ஆன்டிபயோட்டிக் குடுக்கறாங்க. மத்தபடி நம்ம சாதாரண டயட் தான். பழைய காலத்து முறைக்கு போகணுங்க, அப்பதான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும்.
0: ஓ, மீண்டு வருவதற்கு என்ன என்ன வழி என்று தெரியாமல் இருக்கின்றது இல்லையா?
1: அதுதாங்க குழப்பம். உடம்புல எதிர்சக்தி இல்லாதவங்களதான் தாக்குது, முதல்ல தாக்குறது வந்து எதிர்சக்தி இல்லாதவங்களதான் தாக்குது. அதனால நாமளே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான், முட்டை அப்புறம் என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கு, நமக்கு எல்லாமே. அப்பதான் ஒரு தற்காப்புக்கு நாம எந்த
0: வேண்டித்தான்
1: சொத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு அமைதியா இருக்க
0: வேண்டித்தான். நாங்களாவது எடுத்துக்கலாம், வியாபார துறைகள் எல்லாம் மந்தமான ஏற்படுகின்றது, சரியான பொருள் கிடைக்கவில்லை தானே.
1: எங்கயா அங்க கடை இல்லைங்களா? அங்க நம்ம நாட்டிலீங்களா?
0: இல்ல உங்கள் நாட்டிலையும் தான்
1: திறக்குறாங்க. ஆனா இது இடைத்தரகர்கள் வந்து கொள்ளையெல்லாம் வச்சு விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு
0: பொருட்கள். அவர்கள் மனிதநேயம் இல்லாமல் செய்கின்றார்கள், கேட்டால் பல காரணங்களை சொல்வார்கள். அவர்களுக்கு இப்படி நோய் வந்தால்தான் இவ்வளவு பணத்தை இரட்டிப்பு விலைகளில் வித்து பணத்தை சம்பாதித்து என்ன செய்ய போகின்றார்களோ தெரியவில்லை.
1: சென்ற அலையிலே சம்பாதிச்சிட்டேங்க ஐயா, நானே பார்த்தேன். ஒரு 10 ரூபாய் அதிகம் ஒரு பருப்புக்கு. சென்ற அலைக்கு முன்னாடி அந்த அதாவது முழு ஊரடங்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரேட்டுக்கு வாங்கினேன். அதுக்கு பின்னாடி தளர்வு கொடுத்தாங்க, ஊரடங்கு போட்டு தளர்வு. அப்ப வாங்கினா ஒரு பொருளோட இருந்து 10 ல இருந்து 5 ரூபாய் அதிகம் ஒரு பொருளுக்கு.
0: என்ன செய்ய போகிறாங்களோ,
1: சம்பாதிச்சிட்டாங்க. போன அலையிலேயே இந்த அலையில சொல்லுங்களா, மனிதாபனம் இல்லாமதான் இருக்கிறாங்க. மனிதாபனம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மனிதாபனம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க.
0: மனித நேயம் சேர்த்துப்பட்டது ஐயா, மனித நேயம் இல்லை. அப்படி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை இல்லையா?
1: உண்மைதான், உண்மைதாங்க. அவங்க நினைச்சு பாக்கணும், நமக்கு நாளைக்கு நமக்கு சந்ததி இருக்குது, அதெல்லாம் அவங்க நினைச்சு பாக்கறது. சம்பாதிக்கிறாங்களா அவ்வளவுதான், சந்தோஷமா இருக்கிறாங்களா அவ்வளவுதான், அவ்வளவு
0: நல்லது. இப்ப என்ன பாடலை நாளைய தினம் கேட்க போகின்றீர்கள் ராஜ்குமார்?
1: படம் சின்னத்தாயி.
0: ஆம்,
1: ஏரிக்கார மேலிருந்து 8 திக்கும் பாக்கையில பாட்டு,
0: நல்ல ஒரு பாடல்.
1: ஆமாங்க,
0: நான் ஏரிக்கார மேலிருந்து
1: அங்கு
0: பாடங்கள் கேட்போம்.
1: ஏரிக்கார மேலிருந்து 8 திக்கும் பாக்கையில் ஏழிலேயே உன்னை காணலையே,
0: நல்ல பாடல் அந்த பாடல். எனக்கு விருப்பமான பாடல் தான் அந்த பாடல், நல்ல பாடல், நல்லபடியங்களை பகிர்ந்து கொண்டோம். ஒரு பதம் ஒன்று கொடுத்திருக்கேன், 3 எழுத்துக்களாலான பதம். அந்த பதத்தால்
1: நீங்க நான் கேட்டேன்,
0: அது என்ன
1: கேட்டேன், அது வந்து விலங்குன்னு சொன்னீங்க,
0: பிராணி, அது
1: விலங்கு,
0: விலங்கு அல்ல பிராணி, பிராணியா? விலங்குன்னால் எதுவா இருக்கும்,
1: விலங்குங்களா?
0: நீங்கள் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
1: இல்ல இல்ல, நான் விலங்கு நடிச்சிட்டேன், விலங்கு
0: நடிச்சிட்டேன். விலங்கன்னு கூற முடியாது, பிராணி என்று தான் அதை கூறுவார்கள். அதனால் மக்களுக்கு ஆபத்துண்டு, மக்கள் மத்தியிலும் காடுகளிலும் எங்கும் வாழும். அது ஆசிய நாட்டை
1: பொறுத்த,
0: இங்கே அது இல்லை, ஆசிய நாடுகளில் இருக்கின்றது, ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலிய நாடுகளில் அந்த அந்த இது இருக்கின்றது.
1: மூன்று எழுத்து. பாம்புங்களா?
0: வாழ்த்துக்கள் கட்டிக்காரன், பாம்பு. சரியான,
1: நன்றி, நன்றி.
0: அப்ப நீங்க மிருகம் என்ன, விலங்கண்டா என்ன நினைச்சீர்கள்?
1: 3 எழுத்து நிறைய வருது, 3 எழுத்துல பாத்தீங்களா நிறைய விலங்குகள் வருது. சரி, நாம ஏதாவது தப்பா சொல்லிட போறோமோன்னு யோசனை திருப்பி உங்களை
0: கேட்டேன். கூறினால் விலங்கு, என்ன விலங்கு?
1: விலங்குங்களா ஐயா? ஆபத்தான மிருகங்க.
0: ஆபத்து,
1: ஆபத்து பாத்தீங்கன்னா, ஆபத்துனால கரடி இருக்குது, 3 எழுத்து கரடி.
0: கரடி அது இங்க அதிகம், எங்களுடைய மாநிலத்திலே குறைவு. அங்க வான்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்திலே அது அதிகமாக இருக்கும்,
1: கரடி.
0: கரடி பெரிய
1: இருக்குதுங்க, எங்க பகுதியிலும் இருக்கு, கரடி இருக்கு,
0: கரடி இருக்கு.
1: ஆமா, இதெல்லாம் இல்ல, ஒகேனக்கல் காட்டல இருக்கும்.
0: வாழ்த்துக்கள், ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதம் தரப்போகின்றேன். அடுத்த பதம் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம்.
1: சரிங்க,
0: இல்ல அது மூன்று எழுத்து தான், அது மூன்று எழுத்து தான். இது ஒரு பறவை.
1: சரிங்க,
0: சரியா, இதுவும் ஆபத்தை விளைவிக்க கூடிய அறிகிறோம். ஆனால் இவர் இரவில் தான் நடமாடுவார். சரியா, இரவில் நடமாடுபவர் யாரா இருக்கலாம் என்று கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு போதிய நேரம் இருக்கின்றது.
1: உடனே
0: ஜாக்பாட்டுக்கு நீங்க வரவில்லை, வாருங்கள். மீண்டும் மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேரத்தை முடிச்சவை செல்வகுமார் அழைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் வாழ்த்து கூறியதுக்கு, வரவேற்றதுக்கு நன்றி மகனே. இந்த நோயை பற்றி சற்று விழிப்புணர்வா இருக்கக்கூடிய விடயமாக நாங்கள் அலசிக் கொண்டிருக்கின்றோம். வருபவர்களும் இந்த கருத்துக்களை தெரிவிக்கலாம். மூன்று எழுத்துக்களை கொண்ட இன்னும் பறவை, இது பயங்கரமானது என்று கூறப்படுகின்றது. இது இரவனில் மட்டும் நடமாடக்கூடிய ஒன்று. மூன்று எழுத்துக்கள், அங்கே கொண்டு ஓடி பாருங்கள். அடுத்த பதம் ஒன்று தருகின்றேன். இது ஒரு விளையாட்டு, எங்கள் பூர்வீக, அதாவது வந்து இந்த விளையாட்டு மூதாதையர் காலம் தொட்டு பண்டை தொட்டு வருகின்றது. அந்த அது என்ன விளையாட்டு? இருவர், மூவர், நால்வர் என்று சேர்ந்து எல்லாம் விளையாடக்கூடிய ஒரு வீர விளையாட்டு. வீர விளையாட்டு என்று சொல்லலாம். நான்கு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், இரண்டு பதம் தந்திருக்கின்றேன், கொண்டு ஓடி வாருங்கள். எதுவாக இருக்கும்?

இந்த பாடல் காற்றலில் ஒலிக்கின்ற பாடல், கலையகத்தினால் வழங்கப்படும் பாடல். இந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் இடைநிறுத்தி வரலாம். செல்வகுமார், நீங்கள் அழைத்திருந்தீர்கள் ஒரு தடவை, ஏன் வரவில்லை, வாருங்கள் மீண்டும். வரவேண்டிய உறவுகள் வர வேண்டும், காலை இதுக்கு வருவது குறைவாக இருக்கின்றீர்களோ என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இன்று மாலையிலே பாடல் கேட்பதற்கு அழைத்த உறவுகள், மீன் சுருட்டி ராஜா நீங்கள் அழைத்திருந்தீர்கள், அக்ஷயா நீங்கள் அழைத்திருந்தீர்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுதும் எங்களுடைய தமிழ் வாணன் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், வரலாம், கட்டளைக்கு வாருங்கள். வந்து ஜெகபர் ஷாதிகையா நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள், கட்டளைக்கு வாருங்கள், வந்து பேசிக்கொள்வோம். இப்பொழுது இரண்டு பதங்கள் தந்திருந்தேன், ஒரு பறவை, இன்னும் ஒன்று ஒரு வீர விளையாட்டு, மூன்று எழுத்து நான்கு எழுத்து உள்ளது, எங்கே கொண்டு வாருங்கள் கேட்போம். யார் கொண்டு வருகின்றீர்கள்? இப்போ இருவர் வந்தார்கள், இருவர்கள் வந்து இருவரும் புள்ளி பெற்று சென்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: அன்பு நெஞ்சம் எங்களுடைய ஃபாரூக் பெறுகின்றார். வணக்கம் வணக்கம் ஃபாரூக்.
1: அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலம் அறியாவல்.
0: நலம் அறிந்தோம், உங்கள் மூலம் நாங்கள் நலமாக இருக்கின்றோம். போதுமா? ரத்தின சுருக்கமாக கிடையாது. நலம் நலம் அறியாவல். வணக்கம் வணக்கம், உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நண்பகல் வணக்கம் உங்களுக்கு. இப்பொழுது நேரம் அங்கு 7:50 காட்டுகிறது. சரியா? நீங்கள் அங்கே எப்படி இருக்கின்றது? உங்களுடைய சவுதி அரேபியாவிலே கொரோனாவின் அதாவது நுண்கிருமியின் தாக்கம் எப்படி இருக்கின்றது? உங்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்ற அறிவித்தல் வந்ததா?
1: ஆமாப்பா, வந்து முடிஞ்சவரை ஒரு 50-60% போட்டு
0: விட்டார்கள். பாதுகாப்போடு இருக்கின்றார்கள் என்று கூறுகிறீர்கள். பாதுகாப்பு நடவடிக்கை கடைபிடிக்கின்றார்கள் நிலமாக இருக்கின்றன. எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றதா உங்களுக்கு தெரிந்த வகையில், குறைந்து கொண்டு வருகின்றதா? அப்படித்தான். அங்கே அங்கேயும் தடுப்பூசி போடுகிறார்கள், பாதுகாப்பு நடவடிக்கை கடைபிடிக்கிறார்கள், இருந்தும் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே நிலையில் போய்கொண்டிருக்கின்ற குறிப்பா அங்கே இருக்கின்றது தான், முற்றாக அழியவில்லை. அது முற்றாக இந்த கொரோனாவை இந்த உலகத்திலிருந்து எடுத்தறிந்துவிட முடியுமா?
1: முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது பரவி கொண்டே
0: இருக்கிறது. அதற்கு மருந்து கண்டுபிடித்து சரியான நடவடிக்கை பாதுகாப்பு கொண்டு வந்து அதை எல்லா மக்களுக்கும் அதை விநியோகிக்கின்ற அளவில் மக்கள் அழிந்து விடுவார்கள். லட்சக்கணக்காக போய்கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் எண்ணி பார்க்க லட்சக்கணக்காக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, இந்த பதங்களை கண்டுபிடித்தீர்களா? நான் 2 பதம் கொடுத்திருந்தேன்,
1: கண்டுபிடித்துட்டேன்.
0: நீங்கள் அப்படி வருகின்றீர்களோ, கட்டிக்காரர். எப்படி கண்டுபிடித்தீர்கள் இந்த பதங்களை எல்லாம்?
1: மாத்தி யோசிச்சேன்.
0: ஓ, மாத்தி யோசிச்சீர்கள். அந்த மருந்து வேறு செய்யும் பொழுது அல்ல. நீங்கள் கூறியதில் ஒன்று சரியாக வந்திருக்கிறது, சிலம்பு.
1: அது
0: செல்லாது செல்லாது. நாளைய தினம் என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: நாளைக்கு இந்த பாசம் பாடத்திலிருந்து பால்வன் நம் பருவம் கண்ட அந்த பாடம்.
0: அது எப்படி நீங்கள் கேட்டீங்க அந்த பாடல்? எப்படி உங்களுக்கு பெயர் அந்த பாடல் பிடிச்சிருக்கின்றது?
1: அது பிடிச்சிருக்குப்பா, பார்த்தேன்.
0: கேட்டீர்களா பார்த்தீர்களா? படம் பார்த்தீர்களா?
1: கேட்டத பாடல் கேட்டத பாட்டு படம் பார்த்தது.
0: அது எங்க குடைவள்ளி எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவுக்கு ஏன் ராஜா கொடுத்த குரல் இல்லையா? அவர் எல்லாரும் அவரே குரல் கொடுத்திருக்காரு. நல்ல பாடல் அந்த பாடல். பாசம் திரைப்படத்திலிருந்து கேட்டுக்க அந்த பாடல் நாளைய தினம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்கள் சிலம்பு என்று கூறி ஒரு பதம் கூறிவிட்டீர்கள், வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். பறவையை கொண்டு வர வேண்டும், பறவையை கொண்டு வாருங்கள். மாத்திய தூக்கத்துல இந்த பணி இருக்கு, பணியில இருக்கின்றீர்களா?
1: இல்லப்பா, இன்றைக்கு பணி இல்லப்பா. நாளைக்கு பகலுக்கு பகல் வேலைக்கு மாறி போறேன். ஆட்டம் பகலில் தூக்கம் முடிந்து போய்.
0: அப்படியா?
1: ஆட்டம் இறைவெளி தூக்கம்.
0: எப்படி கண்டுபிடிச்சது? குரல் கண்டுபிடிச்சது. நீங்கள் தூக்கத்தால் எழுந்தது போன்று ஒரு குரல்.
1: அப்புறம்
0: வேலைக்கு செல்லவில்லை. அப்ப பகல் வேலையை ஆரம்பித்தால் எவ்வளவு காலத்துக்கு அது நீடிக்கும்? தொடர்ந்து பகல் வேலையா?
1: 2-3 மாதங்கள் செல்லலாம்.
0: காலை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையுமா? அப்படி உங்களோட வேலை நேரம்
1: 6 மணியிலிருந்து 6 மணி வரை.
0: 6 மணியிலிருந்து 6 மணி வரை. அப்ப நீங்க நேர் நேரத்துக்கு வரலாம்.
1: நேர் நேரத்துக்கு முயற்சி பண்றேன்ப்பா. பணியில் இருப்பேன், நான் முடிந்தவரை முயற்சி பண்றேன்.
0: இல்லையா, நீங்கள் மாலை 6 மணிக்கு வேலை முடிந்தால் இது 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்குத்தானே நேர் நேரம் மாலை?
1: கதம்பத்துக்கு
0: நீங்கள் வரலாம், இரவு நேரம் தானே.
1: கதம்பம் கிடைக்கும். அது அந்த 6 மணி டைம் வந்து எனக்கு வேலை டைம். அந்த நேர் நேரம் டைம் வந்து எனக்கு வேலை டைம்.
0: எத்தனை மணிக்கு முடியும் அது பகல் வேலை?
1: 6 மணி. இங்க சவுதி நேரம் 6 மணி.
0: ஆறு மணிக்கு முடியுது என்றால் இங்கு.
1: ஆமாப்பா.
0: அப்ப பழைய
1: பல்லடத்திலே புலனத்தில எழுதி விடுறேன்ப்பா.
0: உங்களுக்கு அது இப்ப வளமை போல நான் ஒளிபரப்பதும் உங்களால் கேட்க முடியுமா?
1: கேப்பேன்ப்பா, கேப்பேன். நான் கடைசி நேரம் தானே பணி முடிகிற சமயத்தில் கேட்டுக்கொள்ள.
0: நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி
1: வாழ்த்துக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: அடுத்த உறவை எதிர்பார்ப்போம். அங்கே ஓடி வாருங்கள். மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். பிறகு என்ன காரணம் எனக்கு தெரியவில்லை. செல்வகுமார் அழைத்தீர்கள் மகனே, வாருங்கள் காற்றலைக்கு, ஓடி வாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலைக்கு வரவில்லை, ஏன் பெறவில்லை நீங்கள் என்று தெரியவில்லை. என்ன காரணமோ தெரியவில்லை. இதே மகிழ்ச்சி என்பது இல்லை. எங்கள் மக்கள் எங்களுடைய எண்ணங்களை பரிமாறி நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பெறுவதனாலே சற்று இழைப்பாறை கொள்வது போல பகிர்ந்து கொள்ளலாம் உணர்வுகளை எல்லாம். யாரும் வருவதாக ஒரு உத்தேசம் இல்லை போல் இருக்கு எல்லோரும். சரி, எங்கே வருபவர் வரட்டும், பார்ப்போம். நாங்கள் பாடலை கேட்போம்.

0: இனிமையான ஒரு பாடல் முழுமையாக முடிந்தது. எங்கள் உறவுகள் வருவது சரியான குறைவாக இருக்கின்றது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒத்து வரவில்லையா, பிடிக்கவில்லையா என்னவோ எனக்கு தெரியவில்லை. வந்து பேசி மகிழ்ந்துவிட்டு பலதையும் கேட்டுவிட்டு செல்லலாம். இப்பொழுது மூன்று எழுத்து பதம் இன்னும் வரவில்லை, தெரிந்தவர் கொண்டு வாருங்கள். சிலம்பம் என்ற பதிலை சரியாக தந்து அவர் புள்ளியை பெற்றுக் கொண்டு போற. அடுத்தது ஒரு ஒரு பழத்தை கொண்டு வருகின்றோம். நான்கு எழுத்தை கொண்ட பழம், மிகவும் சுவையான பழமங்கள் ஆசிய நாடுகளில் எப்பொழுதும் வரவில்லை. அந்தந்த பருவ காலத்திலே மிதம் மிஞ்சி வரும், ஆனால் கடைகளில் எப்பொழுதும் வாங்கிக் கொள்ளலாம். அதை சில பேருடைய வீடுகளிலேயும் இந்த மரம் இருக்கலாம். நான்கு எழுத்தை கொண்ட கனி என்னவாக இருக்கும்? வணக்கம், வணக்கம் அருள்.
1: அருள் அன்பான வணக்கத்தோடு தாயகத்திலிருந்து அருள்.
0: அருள் கிடைத்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அருள் கிடைத்திருக்கு இந்த காற்றாலையிலே எங்களுக்கு. வாழ்த்துக்கள் அருள், நன்றி. ஓம் என்ற பிரணவத்தோடு வந்திருக்கின்றீர்கள்.
1: ஓம்
0: ஓம் ஓம் ஓம் என்ற பிரணவ சொல்லு எங்களுக்கு மகிழ்ச்சி.
1: போட்டி சரியா எனக்கு விளங்கலையா, திரும்ப சொல்லுவீங்களா ஐயா?
0: இது போட்டி அல்ல, எழுத்துக்களை தந்து பதத்தை கண்டுபிடித்தால். இப்பொழுது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை, அது இரவில் தான் நடமாடும், அதனால் மக்களுக்கு ஆபத்து உண்டு வேண்டும் அறையின்றோம். அது இந்த பறவை. அடுத்த பதம் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு கனி பழம், அது எங்கள் நாடுகளிலே நிறைவாக கிடைக்கும், ஆனால் அந்த அந்த காலத்திலே வெகு கூடுதலாக கிடைக்கும். இது தோட்டமாக பெரும் பயிற்சியாகவும் செய்கிறார்கள், வீடுகளிலேயும் இருக்கும். இது ஒரு பழம். நான்கு எழுத்தை கொண்ட
1: ஆந்தை
0: செல்லாது, செல்லாது. அதை ஒருவர் கூறினார் பாருங்க, அது செல்லவில்லை, சரியில்லை, மாத்தி யோசியுங்கள்.
1: அழகு,
0: அது இரவிலே தான் நடமாடுமா? இல்லை
1: இல்லை,
0: அதுவும் தப்பு. ரெண்டு பதில் தான் கூறலாம், மீண்டும் யோசித்து கூறவரும். நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் அருள்? அருள்
1: நன்றி ஐயா, நான் மீண்டும்
0: நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்
1: மீண்டும் பாருங்க ஐயா.
0: மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க. நல்லது நல்லது. அருள் வந்தார், ஆந்து என்றார், மீண்டும் வருகின்றது என்று போன்ற அவர் பதத்தை கண்டுபிடிக்கவில்லை. அடுத்த பதம் வந்து நான்கு எழுத்தை கொண்ட இனி ஒரு ஒரு அருமையான பதம். அங்கே கொண்டு ஓடி வாருங்கள். மூன்று எழுத்து பறவையும் இன்னும் வரவில்லை, கொண்டு ஓடி வர வேண்டும். அதேவேளை இன்னும் ஒரு பதம் தர இருக்கின்றேன். எங்கள் உடல் உறுப்புகளில் ஒன்று. அங்கே பாருக்கு வந்து விட்டார் மீண்டும். அங்கே வாருங்கள் பாரு, கொண்டு வாருங்கள்.
2: மாங்கனி பா, மாங்கனி.
0: சிறப்பு, சிறப்பான பதில், மாங்கனி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முக்கனிகள் என்று கூறுகின்ற மாங்கனி என்பது அற்புதமான பதில். எப்படி இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களா?
2: கெட்டிக்காரன்.
0: அந்த பறவையை கண்டுபிடிக்கல.
2: ரெண்டு
0: வாருங்கள், ரெண்டு வாருங்கள். நல்லது, கெட்டிக்காரன் ரெண்டு புள்ளி பெற்று விட்டார். மற்றவர்களும் வரலாம் தானே, வந்தவர்களும் திரும்பி வரலாம், வர வேண்டும். வந்தவர்களும் திரும்பி வர வேண்டும், பதிலை கொண்டு வந்து தர வேண்டும். அடுத்து வருகின்ற ஒரு பதம், அந்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட எங்கள் உடல் உறுப்புகளிலே மிகவும் பிரதானமான ஒரு உறுப்பு. அது தாக்கம் ஏற்பட்டால் மரணம் நிகழலாம். எங்கே அருள் கொண்டு வாருங்கள். என்ன பறவை
1: ஐயா? பறவை வந்து வௌவா.
0: கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். சரியான புள்ளியை பெற்றிருக்கீர்கள். வௌவால், வௌவால். அதனால் தானே இந்த உலகம் முழுக்க பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட்டிக்காரன் மாத்தி சரியா யோசித்து நிறுத்திவிட்டு போய் சரியா யோசித்திருக்கின்ற கட்டிக்காரன். மற்ற அந்த பழம் வந்து மாங்கனி. இல்ல இல்ல, மாங்கனி என்பது சரியான பதில். ஃபாரூக் வந்து கூறியிருந்தார். சரியா? அடுத்த பதம், அடுத்த பதம் எங்கள் உடல் உங்கள் உங்கள் உடலிலே ஒரு முக்கியமான உறுப்பு. இது உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் உண்டு. சரியா? அந்த அதிலே தாக்கம் ஏற்பட்டால் மரணமும் ஏற்படலாம். அது உள் உறுப்புகளிலே உண்டு. அது எந்த உறுப்பு என்று வந்து கூற வேண்டும்.
1: அந்த நத்தை சரியா வருமா ஐயா?
0: எதையா?
1: நத்தை, நத்தை
0: இல்ல, இது எங்கள் உடல் உறுப்புகளிலே ஒன்று. கைகால் மூக்கு போல எங்களுக்கும் இருக்கு, மிருகங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கின்றது அந்த உறுப்பு. அது மிகவும் முக்கியமானது, உயிர் வாழ்வதற்கு முக்கியமானது. அதில் பழுதடைந்து விட்டால் உயிர் வாழ முடியாது. மிகவும்
1: சுலபமானது,
0: மாத்தி யோசிக்க வேணும். அது செல்லாது, செல்லாது. என்னிடம் இருக்கிற பதம் அதுவல்ல, செல்லாது.
1: கிட்னி,
0: அது தமிழ் சொல்ல. அது மூன்று எழுத்துல கூறுவீர்கள், இது நாலு எழுத்து கொண்டது ஐயா. இரண்டு பதில் தான் கூறலாம். மீண்டும் யோசித்து என்ன பாடலை கொண்டு வந்து பாடலை வளர்த்து உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஜய கௌரி அவர்களுடைய பாடல் கிடைத்ததாமா பேசினீர்களா? சரி, மீண்டும் பாருங்கள். நாகப்பன் வந்துவிட்டு செல்கின்றார். ஓடி பாருங்கள் நாகப்பன். மீண்டும் பதத்தை கொண்டு வர வேண்டும். சூடு பிடிக்கின்றது போட்டிக்கு. எங்கே கொண்டு வர வேண்டும் அந்த பதம் எதுவென்று? வௌவால் என்று கூறிவிட்டார்கள். ராஜ்குமார், வணக்கம். ராஜ்குமார்
3: வணக்கம் ஐயா. ராஜ்குமார் தர்மபுரி. இதயம்,
0: இதயம் பொருத்தப்படவில்லை, பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. மாத்தி
3: யோசிப்பு
0: நான்கு இன்னும் ஒன்று இருக்கின்றது. எங்கே கொண்டு பாருங்கள். அடுத்த உறவு ஷியாமலா வந்திருக்க. மகளே ஷியாமலா பாருங்கள். வணக்கம்
4: அப்பா. வணக்கம் அப்பா.
0: எப்படி இருக்கிறீங்களா அம்மா?
4: நல்லா
0: இருக்கிறேன்ப்பா. இதயம் சரியா பொருத்தப்படவில்லை அம்மா, பொருந்தவில்லை. நாலெழுத்துல பல உறுப்பு இருக்குதானே அம்மா?
4: வவ்வால் யோசிச்சேன்ப்பா.
0: வவ்வால் வந்து விட்டது, பறந்து விட்டது. பாத்தீங்களா, உங்களை விட்டு
4: சொல்லிட்டாங்க. உங்க பதில் தெரியாம வரவே இருந்தா யோசிச்சு.
0: நாளைக்கு என்ன பாடல் நீதி இருக்கு?
4: நாளைக்கு சுவாமி ஐயப்பா படம்ப்பா. தங்க பதுமை ஒன்று சதிராடுது அந்த பாட்டு.
0: சாமியே ஐயப்பா, ஐயப்பனா ஐயப்பாவா? ஐயப்பா.
4: சுவாமியே ஐயப்பன், ஐயப்பன் நினைக்கிறப்பா. ஐயப்பன்
0: சுவாமியே ஐயப்பா சரியா இருக்கலாம். பார்ப்போம் என்னம்மா பாடம். என்ன பாடம்?
4: தங்க பதுமை ஒன்று சதிராடுது. அப்படி ஆரம்பிக்கப்பா அந்த பாட்டு.
0: ஓ, தங்க பதுமை ஒன்று சதிராடுது. நல்லது, நல்ல பாடல்.
4: சதிராடுது
0: நல்லது அந்த பாடல். உங்களுக்கு
4: வேற கேள்விப்பா?
0: அடுத்த கேள்வி தரப்போ உண்மையம்மா. இது ஒரு இடம், மூன்று எழுத்துக்களால் ஆனது. இது ஒரு இடம், ஒரு வகையான மிருகத்தை பராமரிக்கும் இடம். அந்த இடம் சரியா? ஒரு வகையான மிருகத்தை அங்கே பராமரிப்பார்கள். அவருக்கு உறங்குதல் எல்லாம் அங்கேதான் கிடைக்கும். அந்த இடம், இந்த இடம் மூன்று எழுத்துக்களால் ஆனது. ஒரு ஒரு ஒரு விதமான மிருகத்துக்குரிய இடம். இப்ப நாங்கள் கோழி என்றால் என்ன? கோழி பண்ண, கோழி கூடு என்று எல்லாம் கூறுவோம் தானே? அதே போன்று இந்த மிருகத்தை வைத்து பராமரிக்கும் ஒரு இடம் இருக்கின்றது. மூன்று எழுத்துக்களாலான பதம். எங்கே கொண்டு பாருங்கள். சரி, கொண்டு பாருங்கள். எங்கே ஓடி வர வேண்டும்? பாடலை கேட்போம். அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து இணைந்து கொள்ள வேண்டும்.

0: அகழ்வா.
1: வணக்கம் முகமது ராஃபிக். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நலமா இருக்கேன். இருதயமயா?
1: இருதயம்.
2: இருதயம்.
1: இருதயம் அது ஐந்து எழுத்தாகிவிட்டது. அது அல்ல, மாத்தி யோசிங்க.
2: நாளைக்கு வந்து படம் வந்து நீயா, நீயா. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பது இல்லை அந்த படம் இல்லையா?
1: அது நீயா படம். நீயா திரைப்படத்திலயா? அந்த பாம்பு படமா? எங்கே அருள் வந்திருக்கின்றார், சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன். பதத்தை கொண்டு வாருங்கள். இது மன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பதம் கண்டுபிடிக்கின்றீர்கள்.
3: வானில் வந்த பௌர்ணமி,
1: வணக்கம் பாரூக். வணக்கம்.
4: வணக்கம். கணையம்.
1: செல்லாதே செல்லாதே செல்லாதே, அங்கேதான் இருக்கின்றீர்கள். அதுக்கு பக்கத்துலதான் இது இருக்கிறது.
4: பட்டிப்பா, பட்டி.
1: பட்டி வந்து ஆட்டுப்பட்டி என்று கூறுவார்கள். அது ஆடுகளுக்குள்ள விடம். மாடு, மிருகம், மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் வேறு வேறு பதம் பெறுகின்றது. இது ஒரு மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஒரு ஒரு வகை மிருகத்தை வைத்து பராமரிக்கும் இடம். நல்லது.
4: நன்றி.
1: கொண்டு பாருங்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, எங்கே கொண்டு வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ரெட்டிக்காரு சியாமலா கொண்டு வந்து விட்டார் போல் தெரிகிறது. குருங்க சியாமலா,
5: ஆடு வளர்க்குற இடத்த பட்டி சொல்லுவாங்க.
1: பட்டி செல்லாது செல்லாது செல்லாது, இது வேறு. இது இன்னும் என்னிடம் இருப்பது அது அல்ல, வேறு ஒரு மிருகத்தின். கொண்டு வாருங்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி. எங்கே அருள், கொண்டு வாருங்கள். இந்த பதம் கொண்டு வந்திருக்கிற அருள்
6: ஐயா. அந்த நான் அந்த பட்டியும் கல்லீரம் சொல்றேன் ஐயா. அந்த என்னன்னு
1: சொன்னீங்க, கல்லீரல்
6: பட்டி, மற்றது பட்டி ஐயா. அந்த
1: பட்டி வந்து ஆட்டுப்பட்டி, இது அப்படியுமே. இது போற வேறு ஒரு மிருகம். செல்லாது செல்லாது, மாத்தி யோசிச்சு ஓடி வாருங்க. பாடல் தரவில்லை, நல்லது. அடுத்த உறவு வர வேண்டும், ஓடி வாருங்கள்.

0: போனது.
1: ராபிக் கொண்டவர்கள், வணக்கம் ராபிக்.
2: ஆஸ்மாவா? ஆமா, மூச்சு திணறல் சொல்லுவாங்களா? மூச்சு திணறல்
1: ஆஸ்மா. ஆஸ்மா தான், அதுதான். அது எந்த எங்கே? அதான் கேள்வி.
2: உடலுக்குள்ளே
1: அந்த உறுப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். மாத்தி யோசித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். கிட்ட வந்து விட்டீர்கள், கிட்ட வந்து விட்டீர்கள். எங்கே கூறுங்கள். சரி, நன்றி. அடுத்து ராஜ்குமார் வந்து விடுவார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
3: ஐயா, இறப்பை இறப்பை
1: இறை பை
3: இறை இறப்பை
1: இறைப்பையும் அல்ல, அதையும் இல்லை. இன்னும் யோசியுங்கள். இல்லை, நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறீர்கள். அங்கேதான் இருக்கின்றீர்கள், அருகிலே தான் இருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.

0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு வர வேண்டும், பாடலை கொண்டு வர, பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள், உங்கள் பதிலை கொண்டு வந்து தாருங்கள்.
2: யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ யார் சொல்வதோ

பத்து மணி 42 நிமிடத்தை எட்டிப்பிடித்து விட்டீர்கள். இரவு நேரம் பாதுகாப்பான இரவு நேரமாக அமைய வேண்டும். வானொலிக்கு வருவதற்கு ஆபத்துக்கள் ஒன்றும் இல்லை. வரலாம். உங்கள் யோசனை, சிந்தனைகள், கவலைகளை மறப்பதற்கு எங்களோடு கலந்துரையாடி கொண்டிருந்தால் சற்று இயல்பாக்கமாக இருக்கும்.

0: அடுத்தது ஒரு பதம் இருக்கின்றது, அதுவும் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் இது மூதாதையர்கள் அணிந்த ஒரு பதம். வணக்கம் மஞ்சுளா.
1: அப்பா வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கணும் மகளே. நீங்கள் நலமா இருக்கின்றீங்களா மஞ்சுளா? கொஞ்சம் நாங்கள் இங்கே எதிர்பாரா விதமாக பாகை 27-28 பாகையில இருக்கின்றோம். 31-32 பாகை செல்சியஸ் எப்படி இருந்தால் உணர்வோமோ அந்த வெப்பத்தோடு இருக்கின்றோம். வீட்டுக்குள்ளேயும் வெளியே
1: மூணு நாளைக்கு முன்னால ஒன்னும் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் தான்.
0: அப்படியா?
1: நேற்று சாயந்தரம்
0: மறுபடியும் இயங்க மாட்டேன். விசிறியை போட்டு கொண்டு இருக்கின்றோம். நல்ல வெக்கையா இருக்கின்ற தாங்க முடியாது எங்களுக்கு. என்ன குளிருக்குள்ளே வாழ்ந்து பழகி விட்டோம் தானே. கொஞ்சம் வெப்பம் வந்தாலும் எங்களால் தாங்க முடியாது. நல்லது.
1: அது கைட்டி சுத்தம் பண்ண சரியாயிடுதுப்பா. எங்களுக்கு கூட அப்படிதான் இருந்தது.
0: இது அம்மா இது வந்து எங்களுடைய வீட்டுக்கு வெளியே வைத்திருப்பார்கள் பெரிய அளவிலே. அதெல்லாம் பட்டன் ஆளியால் தான் நாங்கள் அதை நெறிப்படுத்தும். அது நாங்கள் கல்லட்டி எல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. பூட்டியவர்கள் தான் தர வேண்டும். அந்த இன்ஜினியர்களை அழைப்பதற்கு இப்பொழுது கொரோனா காலம் அவர்களை அழைக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனா இங்கே வந்து தொடர்ந்து இந்த வெப்பம் இருக்காது. இப்பொழுது இருக்கிறது மாலையில குளிர், நாளைக்கு அப்படி மாறி மாறி வந்து கொண்டு சமாளித்துக் கொள்ளலாம். ஆனா எங்களை கீழறைகள் எல்லாம் குளிர். நாங்கள் கீழே இப்பொழுது மேலறைகள்ல இருக்கணும். கீழ் வீட்டுக்கு போயிரு, இது இரட்டை மாடி. இப்ப கீழே போயிட்டு நல்ல குளிராக இருக்கும். கோடை அது இன்னும் குளிராக இருக்கும். கீழே சென்றால் மிக மிக குளிராக இருக்கும்.
1: மேல ரூம் இல்லன்னா அந்த இடத்துல வெயில அந்த அனல் அதிகமா இருக்குப்பா. மேல ரூம் இல்ல அப்படிதான் இருக்கு. மேல இருந்துட்டு கீழே இருக்கிற ரூம் வந்து நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. இங்க வந்து அதை விட கண்ணாடி அன்னல்கள் தான் பொருத்தி இருப்பார்கள். அந்த சாளரத்திலே இரட்டை கண்ணாடி பொருத்தி இருப்பார்கள். வெளியே ஒரு விதமானது, உள்ளே ஒரு உள்ளே இருக்கின்ற கண்ணாடி வெப்பத்தை தேக்கி வைத்திருக்கின்ற கண்ணாடியாகத்தான் இருக்கும். அது என்ற குளிர் காலத்தை மையமாக வைத்து கட்டப்படுகிற வீடுகள் இங்கே. அந்த கண்ணாடி வெப்பத்தை உள்ளுக்கு ஏற்படுத்திக்கணும், வெளியே விடாது. அதுக்கு உள்ளே வைத்திருக்கோம். அப்ப நாங்கள் வெப்பத்துக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்த இந்த சுவர்களும் வந்து இந்த வெப்பத்தை தாங்கி வைக்கக்கூடிய பொருட்களால் ஆக்கப்பட்ட சுவர். இரண்டு சுவர் இருக்கும். இரண்டு சுவருக்கு நடுவில் ஒரு விதமான பொருள் வைப்பார்கள். அதுவும் வந்து இந்த குளிரை குளிர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இந்த நிறம் வெப்பத்தை வைத்திருக்கின்ற பொருள் அந்த பொருள். அதனாலே கணிதமாக இருக்கும். இலைகளையெல்லாம் வெப்பத்துக்குரிய அணைகளைத்தான் வைத்திருப்பார்கள். என்ன கோடை வெயில் காலம் குறைவுதான். வருடத்தையே 2-3 நாட்கள் தான் இப்படி வெயிலாக இருக்கும். இவ்வளவு வெப்பமாக அதெல்லாம் சரி. என்ன பதம் கண்டுபிடித்தீர்கள் மகளே? கூண்டு வந்து அது ஒரு நல்ல பெயர் தான். ஆனால் இது மிருக நடா, மிருகத்தை வைத்து பராமரிக்கும் இடம். பறவை கூண்டு புரியுங்கள். இது வைத்து வைத்து பராமரிக்கின்றது. அங்கேதான் பராமரிப்பு நடக்கும். அவர்களை கட்டி வைத்து எல்லாம் செய்வார்கள் அந்த இடம். அடுத்த பதம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த இது எங்களை உடலுக்குள்ளே இருக்கின்ற நான்கு எழுத்தை கொண்ட ஒரு பதம், ஒரு உறுப்பு கண்டுபிடிச்சிருக்கலாம்.
1: நானும் இதயம் தாம்பா நினைச்சேன். அது இல்லன்னு சொல்லிட்டீங்க.
0: அப்படியா?
1: கணையம் அது மாதிரிதான் நினைச்சேன்.
0: சரி, நான்
1: அப்புறம் வரேன்பா.
0: சரி, அந்த பதத்தை உங்களுக்கு இன்னும் இலகுவாக்கி விடுங்க. அந்த பதத்தை ஐந்து எழுத்துக்களில் அழைப்போம். சரி, ஐந்து எழுத்துக்களை அழைத்து பார்ப்போம். நுரை ஈரலா? அப்படியா? அதை மாத்தி யோசித்து பாருங்கள். நெருங்கி விட்டீர்கள். அதனுடைய மாற்றை யோசித்து பாரு, மாற்றி யோசித்து பாருங்கள். ஐந்து எழுத்துக்களை ஆக்கிவிட்டிருக்கீங்க. நீங்கள் அதை யோசித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்தது அந்த மூன்று எழுத்து நீங்கள் கொண்டு வரவில்லை, கொண்டு வாருங்கள். என்ன பாடலம்மா நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்?
1: வசந்தத்தில் ஒரு நாள்பா. வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு, அந்த பாட்டு,
0: அந்த பாட்டு
1: இலங்கையில், இந்த பாட்டு இலங்கையில எடுத்துருந்தது.
0: அப்படியா? வேண்டும்
1: பாக்கறதுக்கு
0: அப்படியா தெரியுது? வேண்டும் வேண்டும் இந்த உறவா? வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படமா?
1: ஆமாப்பா.
0: அது இந்திய திரைப்படம் தானே? அது எங்க பாரத தமிழ், இந்திய திரைப்படம் தானே? இந்திய திரைப்படம் தானே?
1: கொஞ்ச நேரம்
0: வேண்டும் வேண்டும் ஒரு காட்சி இலங்கையில படமாக்கப்பட்டிருக்கா
1: நினைக்கிறேன்ங்கள்.
0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் மகனே வணக்கம்.
2: இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கம். உங்களுக்கு இனிய முன்னிரவு வணக்கம். உங்களுக்கும் என் நள்ளிரவு வரப்போகின்றதானே இரவு வணக்கம். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: இதயம்.
0: இதயம் இல்லை, அதை இப்போ மாற்றி நான்கு எழுத்தை விட்டு ஐந்து எழுத்திலே ஆக்கிவிட்டிருக்கிறேன். ஐந்து எழுத்திலே இலகுவாக இருக்கும் கண்டு நீங்கள் ஒருவரும் அதை கண்டுபிடிக்கிறீர்கள் இல்லை. அதுதான் முக்கியமான இருதயம் அல்ல, பக்கத்திலே தான் இருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் பார்ப்போம். என்ன பாடல் நாளைக்கு நினைத்து வந்தீர்கள்? மூன்று எழுத்திலே உள்ள பதம் மிருகங்களை வைத்து பராமரிக்கும் இடம். கம்மாறு கையோட ஜாக் பாட் பேர் அடித்து விட்டார் வந்தவுடன். லாயம் குதிரை லாயம் என்று கூறுவது. மிருகங்களை வைத்து பராமரிக்கும் இடங்களில் ஒன்று குதிரை லாயம். லாயம் என்ற சொல்லுத்தான் அது சரியான சொல்லு. அங்கேதான் குதிரைகளை வச்சு பராமரிப்பார்கள். வாழ்த்துக்கள் ஞானதேவன். அடுத்த பாதத்தை கொண்டு வாருங்கள்.
2: நன்றி
0: நன்றி வாருங்கள். வாழ்த்துக்கள். யார் அடுத்த உறவு வருகின்றார்? ஓடி வாருங்கள். யாராயிருக்கும்? ராஜ்குமார் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
2: சிறுநீரகம். சிறுநீரகம்
0: மாற்றி யோசிங்கள். மஞ்சுளா தொட்டார். மஞ்சுளா அதற்கு தொட்டு பார்த்தார். எங்கே அதனை மாற்றி யோசித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். மஞ்சுளா அவர் பதிலை கொண்டு வந்து தந்தார். அவர் தொட்டு பார்த்திருக்கிறார். அவருக்கு அது சரியாக தருவது. ஐந்து எழுத்திலேயே ஆக்கப்பட்டு விட்டிருக்கிறார். அந்த உறுப்பை ஐந்து எழுத்துக்களால் ஆக்கிவிட்டிருக்கேன். கொண்டு ஓடி வாருங்கள் ராபிக். கொண்டு வாருங்கள் ராபிக்.
3: சிறுகொடல்.
0: என்னையா?
3: சிறுகொடல்.
0: சிறுகொடல் அல்ல அல்ல, இது ஐந்து. அந்த பதம் இப்ப ஐந்து எழுத்துக்களால் ஆக்கப்பட்டு விட்டது. இவையெல்லாம் பழுதடைந்தாலும் திருத்தலாம். இந்த உறுப்பு பழுதடைந்தால் திருத்தவே முடியாது. இருதயத்தை கூட திருத்தலாம், சிறுநீரகம் திருத்தலாம், சிறுகுடல் திருத்தலாம். இந்த உறுப்பை திருத்த முடியாது. இதுதான் உடலின் இயக்கத்துக்கு இது மிக முக்கியமானது.
3: கல்லீரல்
0: அதுவும் அல்ல. அல்ல அல்ல செல்லாது. கொண்டு வாருங்கள். கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடுமையாக யோசிக்கின்றார்கள். கொண்டு ஓடி வாருங்கள். இந்த பதத்தை உங்களுக்கு இலகு வாக்கியிருந்தேன். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு ஓடி வர வேண்டும்? லாயம் குறிப்பிட்டார் அன்பு மகன். சரி, வியாபாரிகள் எல்லோரும் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். வியாபாரிகளாக இருப்பவர்கள் இதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். சிலர் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது கூட இதை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் சிலர் இதை எதிர்பார்க்காமல் எல்லா உதவிகளையும் செய்வார்கள். நான்கு எழுத்துக்களால் ஆன பதம். எங்கே கொண்டு வாருங்கள்? ஓடி வாருங்கள். அப்ப இப்பொழுது உங்களுடைய ஐந்து எழுத்து பதமும் நான்கு எழுத்து பதமும் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். ஒரு எங்க அருள் பாடல் தரவில்லை, மீண்டும் பெறவில்லை. வணக்கம் நாகப்பன். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: லாபம்.
0: வாழ்த்துக்கள் லாபம் இலாபம் என்று கூறுவது நல்லது. நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் லாபம் என்ற பதத்தை கொண்டு வந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பதம் வைத்திருக்கின்றீர்களா? உங்களால் சொல்ல முடியும். அவர்கள்
4: சொன்னீங்க
0: கொண்டு வந்த அந்த உறுப்புகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படலாம். இது திருத்தி அமைக்கவோ மாற்றி அமைக்கவோ முடியாத ஒரு உறுப்பு, மிகவும் முக்கியமான உறுப்பு. எங்களுக்கு யோசித்துக் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன். அடுத்த பதத்தை யார் கொண்டு வருகின்றார்? இலாபம் என்ற நான்கு எழுத்து பதம் உடனே வந்துவிட்டது. ஐந்து எழுத்து பதம் இந்த கொண்டு வருகின்றார். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
5: நுரையீரல் லாபம்.
0: லாபம் என்ற பதம் சரியான பதம். அதை நாகப்பன் தந்துவிட்டார். நுரையீரல் என்ற பதம், அதை மாத்தி யோசிக்க வேண்டும் நீங்கள். நீங்களும் மஞ்சுளாவும் தொட்டு விட்டீர்கள். மாத்தி யோசியுங்கள். ஓடி வர வேண்டும். இங்கே அடுத்த பதத்தை கொண்டு வாருங்கள். அடுத்த பதத்தை கொண்டு வர இருக்கின்ற இது வந்து, இது ஒரு ஒரு பழமொழியிலே முதல் வருகின்ற வார்த்தை. ஐந்து எழுத்துக்களால் ஆனது. இது கொஞ்சம் கடினமா இருக்கும் உங்களுக்கு. இல்லை, ஒரு பிராணி, ஊர்வன பிராணி இருக்கும் இடம். இந்த பிராணி ஊர்வன இனத்தை சேர்ந்தது. அந்த பிராணியில் ஒரு பிராணி வசிக்கும் இடம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எல்லா இடங்களிலும் அது இருக்கலாம், அவர் சும்மா ஒரு இடத்துல இருக்க மாட்டார். நல்லது, கொண்டு ஓடுவாருங்கள் பதத்தை. ஐந்து எழுத்துக்களால் ஆனது. இரண்டு பதம் உங்களுக்கு கையில் இருக்கின்றது. இன்னும் ஒரு பதம் தருகின்றேன். ஆறு எழுத்துக்களால் ஆன பதம், ஒரு பழம். உலக நாடுகள் எல்லா இடமும் கிடைக்கும், ஆனால் எல்லா இடமும் இது வளராது. ஆனால் எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பழம், என்ன பழம்? கொண்டு வாருங்கள். இதிலே பல இனங்களை கண்டுபிடித்திருக்கார். பின்னர் இதனுடைய ஆரம்ப பெயர் இதுதான். எல்லாவற்றையும் சேர்த்து இப்படி கூறலாம். இதுக்குள்ளே பல அமைப்புகள் இருக்கலாம், ஒவ்வொரு இனங்கள் இருக்கலாம். ஆனால் இதுதான் ஆரம்பமாக உள்ளது. எல்லா நாடுகளிலும் இது கிடைக்கும், ஆனால் எல்லா நாடுகளிலும் இது உற்பத்தியாக்க முடியாது. கொண்டு வாருங்கள். அது ஆறு எழுத்துக்களை கொண்டது. இப்ப மூன்று பதம் காற்றலையிலே நிற்கின்றது. கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றேன். யாரோ ஒருவர்

வணக்கம் அப்பா. சுவாசப்பை சரியான உடையப்பா? சரி அப்பா. மாத்தி யோசிங்கன்னு சொன்னீங்களா, அதுலதான் எனக்கு கொஞ்சம் குழு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சொன்னீர்கள் மஞ்சுளா தொட்டு விட்டார் என்று சொன்னீர்கள். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கான உறுப்புல வேற எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இதுவா இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா. நன்றி அப்பா. ஆமாப்பா ஆமாப்பா. ஆ ஆ

அதோட உபயோகம் நேரடியாக நமக்கு பாதிப்பு கிடையாது. ஆமா ஆமா பாப்பா, முக்கியம் மூலம். ஆமா நன்றி அப்பா.

0: என்னுடைய குரல் கேட்கவில்லை என்னும் கூறிய ஒரு பதிவு வந்திருக்கின்றது. உண்மைதான், நான் ஒரு தடவை அங்கே சரிந்து போக வேண்டி இருந்ததால் சத்தம் அங்கே வந்துடுவோம்னு சத்தத்தை குறைத்தேன், மீண்டும் நான் உயர்த்தவில்லை. இங்கே அடுத்தவரும் அதைக்கு அறிவித்து தந்து விட்டார். மஞ்சள் கடதாசி வார்த்தை எனக்கும் கிடைத்து விட்டது. நன்றி நன்றி, உங்களுடைய விழிப்புணர்வுக்கு நன்றி. சரி, அங்கே கொண்டு வாருங்கள் பதத்தை. இப்பொழுது இருக்கின்ற பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்டு ஒரு பிராணி வாழும் இடம். அது கடினம், இருப்பினும் நீங்கள் மாத்தி யோசித்து சிந்தித்தால் பெற்றுக்கொள்ளலாம். எங்கும் இருக்கும் அது, நிலத்தில் தான் இதை அமைக்கும் இந்த இடம். அவர் நிலத்திலே தான் அமைத்திருப்பார். அடுத்த பதம் பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டு ஒரு பழம், பல வகைகளுள் ஒன்று. உலக நாடுகள் எல்லாம் அது கிடைக்கும், ஆனால் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் அதை உற்பத்தி செய்ய முடியாது. இதிலே நான்கு ஐந்து இனங்கள் இருக்கின்றது. இதனுடைய தாய் இனம் இதுதான், இதுதான் அந்த பழத்தினுடைய பெயர். கொண்டு வாருங்கள் எப்படிப்பட்ட பழமாக இருக்கும். சகல வைபவங்களிலும் அதை உபயோகிக்கின்றோம், சகல வைபவங்களிலும் அதையும் உபயோகிக்கின்றோம். ஒரு ஆரோக்கியமான உணவு அந்த பழம். சரி, இன்னும் ஒரு பதம் தருகின்றேன். இது ஒரு சுவையான உணவு தயாரிக்கலாம். மூன்று எழுத்தை கொண்ட பொருள் எங்கள் வீடுகளில் இருக்கின்றது. சுவையாக இதோடு வேறு பொருட்களை சேர்த்து சுவையாக சாப்பிடலாம். இது வந்து நிவேத்திய பொருளாகவும் நைவேத்திய பொருளாகவும் உபயோகிக்கப்படுகின்றது. இது இனி விலகுவாக இருக்கும். மூன்று எழுத்துக்களை கொடுங்க. ஆனால் தனித்து இதை உண்ண முடியாது, இதோடு சேர்த்து சில பொருட்களை சேர்த்தால்தான் உண்ணலாம். மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது தானாக விளைந்து வந்தாலும் இதை தயாரித்துத்தான் இந்த நிலைக்கு இதை கொண்டு வர வேண்டும். இதனுடைய மூலப்பொருள் விளைபொருள் தான், விவசாயத்துக்குரியது, விவசாயத்தில் கிடைக்கின்றது. அதை நாங்கள் செய்ய வேண்டும், கையா செய்தால்தான் இந்த உருவம் பெற்று இது எங்களுக்கு உணவுப் பொருளாக கிடைக்கும். மூன்றாவது பதம். அப்ப இப்பொழுது உங்களோட மூன்று இருக்கின்றது, ஒரு பிராணி வாழும் இடம், ஒரு பழம், ஒரு உணவு. மூன்று பொருள் உங்களுடன் தந்திருக்கின்றேன். கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதென்று கேட்போம். நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. அவள்,
0: வாழ்த்துக்கள். ஸ்போர்ட் வின்னர் ஐயா நீங்கள். அவள், அவள் என்பது சரியானது. அது விளைபொருள் அரிசி, அதை அவித்து அதை இடித்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தால் தான் அது அவலாக வரும். அந்த அவல் தனிமையாக உண்ண முடியாது. தேங்காய், சர்க்கரை, இப்போ பால் ஊற்றி அதை நாங்கள் சாப்பிடுவோம். நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவள் வந்து விட்டது எங்களுக்கு. அவள் வந்து அவள் வந்து அவள்
1: ஆறு எழுத்து பதம் வந்து ஆறு எழுத்து சொல் வாழைப்பழம்.
0: வாழைப்பழம் என்பது பொருத்தப்படவில்லை, சொல்லாது. அது வேறு பதம் உண்டு, வேறு ஒரு பழம் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது நான் சொன்ன குறிப்புகளில் அடங்குகிறது, ஆனால் இங்கே இருப்பது வேறு ஒரு பழம். நான் நினைக்கிறேன் வாழைப்பழம், வாழைப்பழம் தோன்றுவதற்கு முன் தோன்றிய பழமோ தெரியாது, அல்லது பின் தோன்றியதோ என்னால் கூற முடியவில்லை. ஆய்வுக்கு சென்றால் தான் பார்க்கலாம். காலங்காலமாக பயன்பட்டு வருவது.
1: வாழைப்பழத்துலதான் வேறு வேறு வகை இருக்கிறது.
0: வாழைப்பழத்துல எப்போ ஒரு வகை அதே ஒண்ணு, இந்த பழத்திலேயும் சில சில பெயர்களோட இதே வடிவத்திலே இருக்கின்றது. இப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். நான் முகமது ராபி.
2: வணக்கம்.
0: இது பழம் ஐயா, பழம்.
2: பழம் ஐயா,
0: இது பழம். நல்ல ஒரு ஆரோக்கியமான பழம். நோயாளிகளுக்கு மூன்று எழுத்து வந்து அது சொல்லிவிட்டார். அவல், அவல் சாப்பிட்டுருக்கீங்களா?
2: அவலா?
0: அவல், அவல்
2: சாப்பிட்டுருக்கீங்க.
0: அதைத்தான் நாகப்பன் வந்து கூறியிருந்தேன். சரியான பதில். பழம் கொண்டு வாருங்கள் ஆறு எழுத்து. மற்றது ஒரு ஒரு பிராணி வாழும் இடம். அது நிலத்திலே தான் இருக்கும் அந்த பிராணி, எல்லா இடத்திலும் இருக்கும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா.
3: அப்பா ஆறு எழுத்து பழம் நெல்லிக்கனியாப்பா?
0: இல்லையாடா, நெல்லிக்கனி தப்பு.
3: சரிப்பா,
0: நீங்கள் இதை கூறுவதில்லை, வேற பெயர்ல கூறுவீர்கள். தமிழ்நாட்டிலே சிலர் இப்படி கூறு இந்த பழத்தின் பெயரை கூறுவார்கள். இதுதான் அந்த பழத்தினுடைய பெயர். எங்கே கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். நெல்லிக்கனியும் ஒரு நல்ல பழம் தான். வாழ்த்துக்கள். ஓடிவாருங்கள், கொண்டு ஓடிவாருங்கள், கண்டுபிடித்து கொண்டு ஓடிவாருங்கள்.

என்னும் ஒரு பதம் தருகின்றேன். இது ஏற்படாமல் இருக்க வேண்டும். மக்களிடையே இது ஏற்பட்டால் பெரிய விளைவுகள், பாரதூரமான நஷ்டங்களை, அழிவுகளை, உயிர் சேதங்களை கூட கொடுக்கும். ஒரு விடயம், இது ஏற்படக்கூடாது. மக்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடாது, நாட்டுக்கு நாடு ஏற்படக்கூடாது, மாநிலத்துக்கு மாநிலம் ஏற்படக்கூடாது. இதை இப்படி கூறுவார்கள், கோவில் திருவிழா பெரும் நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல இது ஏற்படக்கூடாது, கூட்டங்கள் நடக்கிற இடத்துல இது ஏற்படக்கூடாது என்று கூறிக்கொள்வார்கள். ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் எல்லாம் இருக்கும். அதிகமாக பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் உபயோகிக்கப்படும் பதம் 7 எழுத்துக்களால் ஆனது. இப்படி இது ஏற்படாமல் பாதுகாத்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அனுப்பு பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்கு பண்ணும் பொழுது லஞ்சம் இப்படி எல்லாம் இது நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். இப்பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கும், ஓடி வாருங்கள் கூறுங்கள்.

0: வணக்கம் ஃபாரூக் அவர்களே.
1: அப்பா வணக்கம்ப்பா. ஏழு எழுத்து சொல்லு, ஜாதி கலவரமாப்பா?
0: தப்பு தப்பு, அப்படி எங்கேயும் பார்க்க கூடாது.
1: பலாப்பழம்,
0: பலாப்பழமா?
1: பழம்,
0: பலாப்பழம் செல்லவில்லை. இல்லை இல்லை, அந்த பழம் என்னிடம் இல்லை. இந்த பழம் சிறப்பான பலாப்பழம். சாப்பிட்டு வருத்தம் வரலாம், இந்த பழம் சாப்பிட்டா வருத்தம் வராது. நல்லது. வணக்கம் வணக்கம் ராமன்.
2: ராமனா
0: இருக்கீங்க? வந்து விட்டார் எங்கள் அன்பு மனைவி ராமன் அவர்கள். நலமா நீங்கள் இருக்கின்றீர்களா? நலமா இருக்கின்றார்கள். அவர் கொஞ்சம் கண்ணிங்கும் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தேவைப்படுகின்றது போல, கொஞ்சம் கண் கொஞ்சம் அவருக்கு கனடா நாட்டில் அப்படி வந்தால் எங்களால் தாங்க முடியாது ஐயா. நாங்கள் 32 குளிரிலே இருந்த எங்களுக்கு திடீரென 32 வருவது கடினம், நோய் ஏற்படும், தாங்க முடியாமல். சரி, என்ன என்ன பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்கள்?
2: இந்த ஏழு எழுத்து பதம் சொல்லிட்டாங்களா ஐயா?
0: ஏழு எழுத்து இன்னும் குறவில்லை, இப்பொழுதுதான் வந்தேன். குறுங்கள் பார்ப்போம்.
2: கூட்ட நெரிசல் ஐயா.
0: கூட்ட நெரிசல் என்பது செல்லுபடியாகவில்லை, மாத்தி யோசிக்க வேண்டும். பாடல் ஞாபகத்தில் இருக்கின்றதா நாளைக்கு கேட்க? இது ஏழெழுத்து சொல்ல கண்டுபிடிக்கும். மற்ற ஆறு எழுத்திலே ஒரு பழம் இருக்கின்றது, ஐந்து எழுத்திலே ஒரு பிராணியினுடைய பதிவிடம் இருக்கின்றது, இருக்கும் இடம்.
2: ஆறு எழுத்து சொல்கிறேன், நேந்திர பழம் ஐயா.
0: செல்லாது செல்லாது செல்லாது. இந்த பழம் நீங்கள் உபயோகிக்காத பழம், ஆனால் நீங்கள் உபயோகிக்கும் பழம் வேறு பெயரில் உபயோகிப்பீர்கள். டக்குன்னு சொல்லுவா கடிகார் தூங்கிட்டாவா? ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களா? அப்புறம் பெரிய அவர் இன்றைக்கு பெரிய அட்டகாசம் பேரன். நல்லா இருந்த பாட்டுலாம் மாறு தன்னிச்சியா பாடினார். கைவீசம்மா கைவீசு நிலா பாட்டு குக்கு குக்கு பாட்டு எத்தனை பாருங்க அவர் கட்டிக்காரன்
2: கட்டிக்காரன்.
0: இப்ப நல்லா அவர் நல்லா தேறி விட்டார், கொஞ்சம் தேறி வந்து விட்டார்.
2: ஆமா, பாப்பாவுக்கு எல்லாம் தமிழே பரவாயில்லையா? தமிழே வராது ஐயா, எல்லாமே இங்கிலீஷ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு
0: அழகாக தேவாரம் வந்து அழகாக பாடியிருந்தார் என் பேத்தி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. ஓடி வாருங்கள், மாத்திக்கொண்டு ஓடி வாருங்கள், யோசித்துக் கொண்டு பாடலை இணைத்துக் கொண்டு வாருங்கள். தமிழ் சேவை அன்பு உறவுகள் வந்து கண்டுபிடி கண்டுபிடி யார் சொல்வது ஒன்ற நிகழ்ச்சியிலே உற்சாகமாக முழுமூச்சாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அருள், நீங்கள் பாடல் தரவில்லை, மீண்டும் பெறவில்லை, ஏனென்று தெரியவில்லை. அதனால் தான் நீங்கள் போட்டியில் பங்கு பெற்று வரும் பொழுதே பாடலை நினைவிலே கொண்டு வாருங்கள். மீண்டும் மீண்டும் அழைக்க உங்களுக்கு சில சமயம் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போகலாம். எங்கே இப்பொழுது மூன்று பதங்கள் வெளியே நிற்கின்றன. ஒன்று வந்து ஏழு பதங்களால் ஆனது, ஏழு சொற்களால் ஆனது, ஆறு சொற்களால் ஆனது, ஐந்து சொற்களால் ஆனது. ஐந்து சொற்களால் ஆன பதம் ஒரு பிராணி வசிக்கும் இடம், அது அந்த பிராணியின் பெயரோடு சேர்ந்துதான் அது வரும் அந்த அந்த சொல்லு அந்த பதம். இரண்டாவதாக இருக்கின்றது ஏழு எழுத்துக்களான, இது வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இது எப்படியாவது நடந்து கொள்ளாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நாங்கள். அடுத்தது ஒரு பழம் ஆறு எழுத்துக்களாலான பதம் கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வாருங்கள்?

0: வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, அந்த ஐந்தெழுத்து வாழும் பிராணி உள்ள இடம் நண்டு வலை. ஐயா, நண்டு வலை.
0: நாட்டு யோசிங்க, நாட்டு யோசிங்க. ஆனா அது கடற்கரையிலே தானே அது இருக்கும். ஆனா இந்த பிராணி எல்லா இடம் இருக்கும் ஐயா. உங்களோட வீட்டுக்கு பின்பக்கத்திலேயும் இருக்கும் இது. சரியா? இந்த பிராணி நண்டு வந்து தண்ணீர்லேயும் தரையிலேயும் வாழும். அப்படியான பகுதிகள் கரையோரங்களில் நண்டு இருக்கலாம். நண்டு வலை. ஆனா இது அப்படி அல்ல, இது லையிலே தான் முடிகின்றது. அந்த ஒரு கருத்தை லையிலே தான் இந்த பதமும் முடியும். அப்ப மாத்தி யோசிச்சு
1: கொண்டு
0: பாருங்க. அடுத்தது யார்? ஓ, ராஜ்குமார் அழைச்சிருக்கின்றீர்கள். வர வேண்டும் ராஜ்குமார், வாருங்கள். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள், பதத்தை கொண்டு ஓடி வாருங்கள்.

0: வணக்கம். நான் பன் கொண்டு வந்து விட்டீர்கள்.
1: எலிவளை,
0: எலிவளை என்று கூறலாம், எலிப்பளை என்றும் கூறலாம். சரியா? சரியான பதில். எலிப்பளை தான்
1: என்னோட
0: எலிவளை என்ன நான் புரிந்து கொண்டேன். எலிப்பளை பழை என்று கூறுவார்கள். வளை என்பதும் பழை என்றும் சரி. சரியான பதம் கடிகாரம் கண்டுபிடித்ததற்கு வாழ்த்துக்கள். மற்ற பதங்களையும் கண்டுபிடித்துக் கொண்டு ஓடிவாருங்கள்.
1: முலாம்பழம்,
0: அதுவும் சரியாக வரவில்லை. அதுவும் நீங்கள் கண்டுபிடிப்பது கடுமையாக இருக்க வேண்டிய இந்த பதம் நீங்கள் அங்கே பாதி பாவிப்பது இல்லை என்று நான் சில இடங்களில் பாவிப்பார்கள், சில இடங்களில் பாதிக்க பாவிப்பது இல்லை. வழக்கத்தில் அந்த பழங்கள் இருக்கின்றது, இரண்டு மூன்று இனத்திலே இருக்கின்றது. சரி, அது உரித்து சாப்பிடும் பழம். சரி, இப்பொழுது உங்களுக்கு இலகுவாக உரித்து சாப்பிடும் பழம் கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். இப்ப ராபிக்கு வருகின்றார். வணக்கம் ராபிக். ராபிக் வணக்கம். ஐயோ, அவர் சொல்லி விட்டார். இந்த பழம் ஆறு எழுத்துக்களை கொண்ட பழம், உங்கள் ஊரில் நிறைவாக இருக்கின்றது. உரித்து சாப்பிடும் பழம் அங்கே கொண்டு வாருங்கள். ராபிக் கொண்டு வாருங்கள். ஐயா,
2: பழம் சொன்னீங்களா? அத்திப்பழம்.
0: அத்திப்பழம் அல்ல, அல்ல, அல்ல, அத்திப்பழம் அல்ல. அத்திப்பழம் தவறாக இருக்கின்றது.
2: அத்திப்பழம் இல்லையா?
0: இல்ல, அத்திப்பழம் உரித்து சாப்பிடுவதா?
2: அத்திப்பழம்
0: அத்திப்பழத்தில் வேறு இனம் இருக்கு, வேறு வகை வகை இருக்கின்றதா இல்ல தானே? கொண்டு வந்து இப்பொழுது கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: வணக்கம். பலாப்பழம்.
0: பலாப்பழம் அல்ல, அது உரித்து சாப்பிடுவதா? பலாச்சுளையத்தான் உரிப்பீர்கள். குந்தலில் பழத்தை நீங்கள் உரிப்பீர்களா? தூக்கத்தில் இந்த ரோஜா திடீர் என்று ஓடிவார். ரோஜா வணக்கம். வணக்கம் ரோஜா, வாருங்கள். வணக்கம். நலமா இருக்கிறீங்களாம்மா?
3: நலமா இருக்கிறேன்.
0: தூக்கத்தால் எழுந்து விட்டீர்களா? தூங்காத கண்ணன் கொன்று அது நீங்கள்தான். சரி, என்ன
3: இந்த பழம் அப்பா? அவங்க சொல்றது சாத்துக்குடி, நீங்க சொல்றது இப்ப வச்சிருக்கிறது வந்து தோடம்பழம்.
0: சரியான பதில் தோடம்பழம். ஆனால் அங்கே சிலர் அதை உபயோகிக்கிறார்கள் தோடம்பழத்தை.
3: அதை கேட்டு பாருங்கப்பா.
0: சாத்துக்குடி சாத்துக்குடி என்று கூறியிருந்தால் நான் மாற்று கருத்து அங்கே அப்படி வழக்கம் இல்லைன்னு எடுத்திருப்பேன். இது அது சா குடி ஆறுதான் சாத்துக்குடி. இதிலும் ஆறு அல்லது தோடம்பழம் என்று கூறுவது சரியான பதில். தோடம்பழம் தான் இதனுடைய தாய். அதிலிருந்தான் சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு அப்படி என்றெல்லாம் வரும். தோடம்பழம் பெரிதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அது பச்சையாகவே உரித்து நோயாளிகளுக்கு வைத்தியசாலைகளில் அதைத்தான் வைத்தியர்கள் பரிந்துரைப்பார்கள். அவர்கள் ஆங்கிலத்தில் அந்த ஆரஞ்சு என்று கூறுவார்கள். ஆரஞ்சு, ஆரஞ்சு பழம் என்றது. இந்த தோடம்பழம் தான் அதனுடைய சரியான பதில். வாழ்த்துக்கள் ரோஜா. மாதிரி வேறு என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? எலிப்பளை வந்து விட்டது, தோடம்பழம் வந்து விட்டது. அடுத்தது ஏழு எழுத்துக்கள் ஒரு விடயம் இருக்கின்றது. அது வந்து இப்படி நடக்கக்கூடாது. பெரிய கூட்டங்கள், திருவிழாக்கள், பெரிய விழாக்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இப்படி ஏற்படக்கூடாது. இது ஏற்படக்கூடாது. இது ஏற்பட்டால் இல்லை இல்லை இல்லை இல்லை. மீண்டும் மீண்டும் என்ன பாடல் யோசிச்சு வந்தேன். பாடல் எதுவும் யோசித்து இருக்கு? மீண்டும் வர வேண்டாம். வந்து பாடல் தர வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது வழக்கு தொடரப்படும். சாந்தியம்மா தூக்கத்தால் ஓடி வந்து கொஞ்சம் நகரடா. உற்சாகமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். இதுல இந்த தோடம்பழம் என்று உங்கள் நாட்டில் கூறுவது உண்டா? நான் முதல் கூறினேன், நீங்கள் அப்படி கூறுவது இல்லை. ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது தோடம்பழம் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். தோடை மரம், எலுமிச்சை மரம், தோடை மரத்தில் இருந்தான் மற்ற கிளை மற்ற கொளிஞ்சி பழம், கமல ஆரஞ்சு என்பார்கள், சாத்துக்குடி என்று கூறுவார்கள், வேறு ஒரேஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் என்று கூறுவார்கள். அது உண்மையான பெயர் தோடம்பழம். உரித்து அதனுள்ள சுளை இருக்கும், எடுத்து சாப்பிடுவோம். அந்த தோடம்பழம் முதல் பச்சையாக இருக்கும், பிறகு நல்ல மஞ்சளாக வந்து வந்துவிடும். அதை பேர்ந்து ஆரஞ்சா வர்றபடியாது ஒரு ஆரஞ்சு பழம் என்று சொல்லிவிடுவார். ஆரஞ்சு என்பது அந்த நிறத்தை தான் குறிக்கின்றது. அது சரியான தமிழ் சொல் தோடம்பழம், தோடம் பழம். அடுத்தது எந்த விதமான இது நடக்கக்கூடாது என்னவென்றால், இப்படி நடக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றோம், எங்கும் இது நடக்கக்கூடாது. புகையிரத நிலையத்திலும் சரி, சந்தையிலும் சரி, கடைகளிலும் சரி, பெரிய அங்காடிகளிலும் சரி, கூட்டமான ஜனங்கள் இருக்கிற இடங்கள் போன்ற இடங்களில், மற்றது மக்களுக்கிடையே மக்களுக்கிடையே இது வரக்கூடாது. ஊருக்குள்ளே வரும், இது ஏற்பட்டு என்றால் அது பெரிய இதாக முடிந்துவிடும். அது ஏழு எழுத்துக்களை கொண்ட சொல்லால் அழைக்கப்படும். அது எதுவாக இருக்கும், பத்திரிகைகள் ஊடகங்களில் இந்த பதம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. எங்கே கொண்டு வாருங்கள், செல்வகுமார் வந்துவிட்டார், கொண்டு வருகின்றார். வணக்கம் செல்வகுமார், வணக்கம்.
4: ஆரஞ்சு பழம்,
0: ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழத்தை, ஆரஞ்சு என்பது என்ன, அந்த பழத்தினுடைய பெயரா?
4: ஆரஞ்சு பழம், உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறது.
0: ஆமா, அதுக்கு பேர் ஆரஞ்சு பழம். நீங்கள் தான் வைத்து உலக நாடுகள்ல நீங்கள்
4: சாத்துக்குடி,
0: சாத்துக்குடி
4: என்பாங்க,
0: சாத்துக்குடி என்பது நீங்கள் அங்கே சொல்ற சாத்துக்குடி பழம் தான் அது. அதனால் அதனுடைய உண்மையான பெயர் தோடம்பழம்.
4: தோடம்பழம்,
0: ஆமா, தெரியாத விட தெரிந்து கொள்ளும், தோடம்பழம் தான் அதனுடைய சரியான பெயர். ஆரஞ்சு வந்து ஆங்கில சொல்லை சேர்த்து நீங்கள் அந்த நிறத்துக்காக ஆரஞ்சு, இங்கே ஆரஞ்சு என்று சொல்லு, ஒரேஞ்சு, ஒரேஞ்சு என்பது ஆங்கில சொல்லு. இதுக்கு சரியான தமிழ் சொல் தோடம்பழம். அந்த தோடம்பழம் தான் தாய் மரம், அதிலிருந்துதான் உங்களோட சாத்துக்குடி ஆரஞ்சு, இந்த கமல ஆரஞ்சு எல்லாம் வருகிறது அதிலிருந்தான். இங்கேயும் பலவிதமான பழங்கள் வரும், இயற்பெயர் அதனுடைய இயற்பெயர் தோடம்பழம், சரியான பெயர். ரோஜா வந்து கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். என்ன பாடலோடு வந்தீர்கள்?
4: நாளைய பாடல் வந்து தூங்காத கண் என்று ஒன்று.
0: அது யாருக்கு இருக்கு அந்த கண்?
4: என்னப்பா
0: அந்த கண்ணிப்பொழுது யாருக்கு?
4: உங்களுக்கு, உங்களுக்கு தான் இருக்கு, நாங்க தூங்குற நேரம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்க.
0: இப்பொழுது உலக நாடுகள் முழுக்க தான் இருக்கின்ற தூங்காத கண்ணோடு தான் இருக்கின்றார், தூங்க முடியாமல் இருக்கின்றார்கள்.
4: தூங்க முடியலப்பா,
0: தூங்காத கண்ணோட. ஆமா, மூளைக்கும்
4: தூக்கமே வரமாட்டேங்குது,
0: வரமாட்டேன், தூங்காத கண்ணாக இருக்கின்றோம் நாங்கள் எல்லோரும்.
4: ஆமாப்பா, ஆமாப்பா,
0: நல்லது. மேடம் மீண்டும் பாருங்கள், அடுத்த பாதத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா.
3: அப்பா வணக்கம். அப்பா,
0: அந்த ஏழு எழுத்து சொல்ல கொண்டு அதான் இருக்கின்றது, கொண்டு வருவீர்களா?
3: அசம்பாவிதம்,
0: வேட்டிக்காரே, அசம்பாவிதம் நடக்க கூடாது என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கணும். எங்கேயும் ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது. அசம்பாவிதம் என்ற பதத்தை உபயோகிப்பார்கள், ஏழு எழுத்துக்களால் ஆன பதம். கட்டிக்காரே, எப்படி யோசிச்சீர்கள்? அசம்பாவிதம் ஏற்பட்டதால் இத்தனை பேர் பலியானார்கள், இது சமாதானத்தில் வந்த அசம்பாவிதம், பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டது என்றெல்லாம் கூறுவார்கள். அசம்பாவிதம் என்ற பதம் கட்டிக்காரு. நன்றி மாலே, நன்றி மாலே. நீங்கள் சொன்னது பாடல் தரவில்லை, சொன்னப்பட்ட அசம்பாவிதம். சரி, இப்பொழுது அடுத்த பதம் வருகின்றது. இந்த பதத்துக்குரியவர், இந்த பதத்துக்குரிய அந்த மனித இனத்தை சேர்ந்தவர் தான் பாரதத்திலே வருகின்றார். பாரதத்திலே வருகின்றவருக்கு ஒரு பெயர் இருக்கின்றார், பாரதபுரத்திலே இருக்கின்றது. இவர் வந்து அக்கினியிலே இருந்து பிறந்து வந்தவராக கருதப்படுகிறது. இவருடைய தந்தை யாகம் வளர்த்து அக்கினியிலிருந்து பிறந்து வந்தவராக கருதப்படுகிறது. சிறந்த ஒரு வீரன் என்றுதான் அவர் கணிக்கப்படுகின்றார். இவருடைய பிறப்பு மிகவும் ஒரு அற்புதமான பிறப்பு. இவருக்கு பெயர் என்ன? நான்கு எழுத்துக்களால் ஆனது. ஒரு குறிப்பை சொன்னால் நீங்கள் உடனே பிடித்து விடலாம். இவர் ஆணுமல்ல, பெண்ணுமல்ல. இவர் எடுத்த அவதாரம் கௌரவர்கள் ஒரு பெரியவரை கொலை செய்ய வேண்டும், அவரை அழைப்பதற்கு இவரால் தான் முடியும். அது யார்? பிதாமகரை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது. இவரைத்தான் தோன்ற வைத்து அவரை எதிர்த்து போர் செய்ய விடாமல் அழித்தார்கள். இவரின் பெயர் என்ன? இவர் வந்து பாரதத்திலே வருகின்ற ஒருவர். நான்கு எழுத்துக்களை கொண்டவர். ஆணுமல்ல பெண்ணுமல்ல. இப்பொழுது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள். அடுத்தது வந்து கர்ணனின் வளர்ப்பு தந்தையை இப்படி அழைப்பார்கள். கர்ணனின் வளர்ப்பு தந்தையை இந்த பெயரில் அழைப்பார்கள். அவரின் தொழிலை வைத்து அது என்னவாக இருக்கலாம்? நான்கு எழுத்துக்களை கொண்டது. தந்தையின் பெயரை இப்படி கூறி கர்ணனை அழைப்பார்கள். இன்னாருடைய மகன் என்று சொல்லி. இலகுவான பதில்கள் இது. இலகுவான ஆணுமல்ல பெண்ணுமல்ல பிதாமகரை கொல்ல வந்து அக்னியிலிருந்து உருவாகி வந்த ஒருவர். நான்கலத்தை கொண்டவர். அடுத்தவரின் பெயர், அடுத்தவரும் பாரதத்திலே வருகின்றார். கர்ணனை எடுத்து வளர்த்து, ஆனால் அவருடைய பெயர் வேறு. அவரை இப்படித்தான் கூறுவார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ராமன் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் ராமன், வாழ்த்துக்கள். நீங்கள் பாரதத்தை படித்து தேரோட்டி. அவர் சல்லியன் என்பவர். நாலெழுத்து சல்லியன். ஆனால் அவரை யாரும் சல்லியன் என்று கூறுவதில்லை, தேரோட்டி என்று தான் கூறுவார்கள். கர்ணனையும் சல்லியன் மகன் என்று எங்கேயும் எழுதவில்லை. தேரோட்டி

சல்லியன் என்பவர் நாலு சல்லியன், ஆனால் அவரை யாரும் சல்லியன் என்று கூறுவதில்லை, தேரோட்டியன் தான் கூறுவார்கள். கர்ணனையும் சல்லியன் மகன் என்று எங்கேயும் எழுதவில்லை, தேரோட்டி மகன் என்றுதான்.

0: சரி, அது இன்பமங்கும் மண்ணிலாவா அமையட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்பம் பொங்கும் மண்ணிலாவே நல்ல பாடம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப வந்துவிட்டார் அடுத்த பாரத வண்ணன் எங்கள் மகன் ஞானதேவரன். கொண்டு பாருங்கள் ஐயா. யாரது?
1: சிகண்டி.
0: வாழ்த்துக்கள். சிகண்டி என்பது சரியான பதம், சரியான பதிலை தந்திருக்கீர்கள். பாரதத்தை இருவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கீர்கள். ஞானசேகரனுக்கு ஒரு புள்ளி, ராமனும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள். சிகண்டி என்பது சரியான பதில். பாரதத்திலே பிதாமகரை கொள்ள முடியாது. அது ஒரு ஆணுமெல்ல பெண், அவர் வர ஆணுமெல்ல பெண்ணுமெல்ல என்ற உருவத்தோடு பிறந்த சிகண்டி. சிகண்டி பெண்ணுகளோடு வந்து எதிரே நின்ற பொழுது பிதாமகர் பெண்ணோடு போர் செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர் தன்னுடைய ஆயுதங்களை கீழே வைத்த போதுதான் அவரை வீழ்த்தினார்கள். சரிதான். அடுத்தது சல்லியன் என்பவன் எடுத்து வளர்த்தபடியால் அவர் ஒரு தேரோட்டி. அவரை சல்லியன் என்று மரியாதையாக தேரோட்டி மகன். தேரோட்டி
1: சரியான
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: எல்லா இடத்திலையும் தொட்டு பார்க்க. அந்த தோடம்பலம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா அன்புமானே?
1: இல்லையாப்பா, அது கேள்விப்பட்டது இல்லையப்பா.
0: அதுதான் அதுதான் ஐயா அதனுடைய சரியான பொட்டானிக்கல் நேம் தோடம்பலம்.
1: நடைமுறை பெயர்
0: சாத்துக்குடி. உங்களோட பெரிதாக இருக்கிறது இல்லையா? கமலா உறைஞ்சி சிவனா இருக்கும். சாத்துக்குடி தாருதானா பாத்துக்குடி என்று பாடல் இருக்கின்றது. ஆனால் தோடம்பழம் என்று, தோடங்காய் தோடம்பழம் என்று கூறுவார்கள். அப்படி இருக்கின்றதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக கூட சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நல்லது ஐயா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி ஐயா. சரி, அடுத்தது ஒரு வாகனம். நீண்ட தூர பயணம் செய்வதற்கு உபயோகிக்கப்படுவது, ஆனால் மூன்று எழுத்துக்களை கொண்டது. ஒரு வாகனம் நீண்ட தூர பயணத்துக்கு உதவக்கூடியது, அநேகமான பயணிகள் அதற்குள்ளே பயணம் செய்யக்கூடியது. அது எப்படியானது? இங்கே என்ன பதமாக இருக்கலாம் என்று கூறுங்கள். என்ன வாகனமாக இருக்கலாம்? அடுத்தது, எந்த வாகனமாக இருந்தாலும் மின்சாரம் தவிர்த்த வாகனங்களுக்கு இது இல்லாதவிட்டால் அது இயங்க முடியாது. ஐந்து எழுத்தை கொண்ட பதம். மின்சாரத்தில் இயங்காத ஏனைய வாகனங்கள் அனைத்தும் இது இல்லாமல் இயக்க முடியாது. இது வேண்டும். ஆனால் இது அதனுக்குள்ளே நீண்ட நேரம் அது வேண்டாம். உங்களுக்கு இது இல்லாமல் நாங்கள் இயங்க முடியாது. அந்த வாகனங்கள் எது? மற்றது நீண்ட தூரம் அநேக பயணிகளை கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம், மூன்று எழுத்தால் ஆனது. கொண்டு வாருங்கள். அடுத்தது மூன்றாவது பதம். எங்கள் மரபு கலை விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளிலே செய்கின்ற ஒரு ஆட்டம். ஆட்டம் என்றுதான் அது முடியும். ஞானதேவரன் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் ஞானதேவரன். வணக்கம் ஞானதேவரன்.
1: வணக்கம் அப்பா. தொடரி.
0: தொடரி சரியான பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடரி என்பது சரியான பதம். அதை முந்தி புகை வண்டி என்று கூறுவோம், புகையிரதம் என்று கூறுவோம். இது தொடரி என்பது சரியான பதத்தை தந்து வாழ்த்துக்களை பெற்று புள்ளியையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஒரு பதம் வந்துவிட்டது.
1: எரிபொருள்.
0: எரிபொருள் கெட்டிக்காரன். இந்த எரிபொருளைதான் முதல் ஒரு முறை தமிழில் பேசுவவங்களே தடக்கப்பட்டு வேண்டும் நின்றீர்கள். எனக்கு
1: தெரியும்.
0: எரிபொருள் என்பதும் சரியான பதம். ஞானதேவரன் தந்துவிட்டார். வாழ்த்து பெறுகின்றார். புள்ளியோடு ஸ்போர்ட்ல அடித்து விட்டார் ரெண்டு. அடுத்தது வந்து தரவில்லை. ஒரு விளையாட்டு மகிழ்வாக மகிழ்ச்சியாக ஆடுகின்ற எங்கள் மரபு முறை விளையாட்டுகளில் ஒன்று. அது வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆனது. இறைவனுக்கு, இறைவனை நாங்கள் வளர்ந்து கொள்வது, இது அந்த பிறந்தாமனுக்கு இது விருப்பமானது. கிருஷ்ணனுக்கு விருப்பமான விளையாட்டு. இப்பொழுது கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு என்று எண்ணுகிறேன்.
1: சரியப்பா.
0: ஐந்து எழுத்துக்கள். ஐந்து எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு வாருங்க.
1: சரிப்பா, வருகிறேன்.
0: கண்டு வாருங்க. இப்பொழுது அருள் நீங்கள் பாடல் தரவில்லை, ரோஜா நீங்கள் பாடல் தரவில்லை. ரோஜாவுக்கு இது தெரிய வேணுமே இந்த விளையாட்டு. ஆடல் பாடல்களுக்குள்ளே உள்ள ஒன்று. தங்கை ஞானதேரம் கொண்டு யாருங்கள்?
1: அப்பா கோலாட்டம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. கோலாட்டம் என்பது சரியான பதம், கிருஷ்ணருக்கு விருப்பமானது என்ற உடனே கண்டுபிடித்து விட்டார்கள். எங்கே? வாழ்த்துக்கள், கட்டிக்காரன் கட்டிக்காரன். சரி, கோலாட்டம் என்ற பதமும் வந்துவிட. இன்னும் ஒன்று இருக்கிறது, மூன்று எழுத்துக்களாலான ஒரு பதம். இதுவும் எங்களுடைய ஆடல் பாடல் நிகழ்வுகளுக்குள்ளே உள்ள ஒரு ஆட்டம். இதை கும்மி, கெட்டிக்காரன். எப்படி ஐயா இப்படி உடனே எங்க பத்திரிகை அங்கே இருக்கு? கெட்டிக்காரன், கும்மி, கும்மி அடித்தல்.
1: நன்றியப்பா, நன்றியப்பா.
0: கெட்டிக்காரன். அடுத்தது வார்த்தியம், இசைக்கருவி. அநேகமான கச்சேரிகளில் இந்த இசைக்கருவி உபயோகிக்கப்படுகின்றது. ஏழு எழுத்துக்களை கொண்ட கருவி, ஏழு எழுத்துக்களை கொண்டு. எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இதிலே பிரத்திய பாண்டித்யம் பெற்றவரே இங்கு அமர்த்தி இருப்பார். அதிலே இளையராஜாவுக்கும் விருப்பமான கருவி. அவருடைய பாடல்களில் அநேகமாக இந்த இசை வரும். ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம். சரியா? அடுத்த பதம் ஒரு மிருகம், மூன்று எழுத்துக்கள். பிறந்த நாளிலிருந்து நின்று கொண்டே தூங்கும், நின்று கொண்டே உணவு அருந்தக்கூடிய ஒரு மிருகம். அது படுத்தவில்லை. பிறந்த நாளிலிருந்து முடியாத காலம், இயலாமல் நடக்க முடியாத பருவம் வரைக்கும் தான் அது படுக்கும், விழுந்து படுக்கக்கூடிய மிருகம். மூன்று எழுத்து கொண்டது.
1: மூன்று எழுத்தாப்பா?
0: ஆமா.
1: சரியப்பா.
0: எங்கே செல்வகுமார் கொண்டு வாருங்கள். புல்லாங்குழல் கொடுத்த மேகங்களே, வாழ்த்துக்கள் செல்வகுமார், வாழ்த்துக்கள். புல்லாங்குழல், இந்த புல்லாங்குழல் விஷயம் வந்து மிகவும் முக்கியமானது.
1: சரி,
0: இல்ல உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் புள்ளி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே ஃபாரூக் ஒரு வாருங்கள். என்ன பதம்?
2: குதிரை.
0: குதிரை சரியான பதம். குதிரை பிறந்த நாளிலிருந்து விழுந்து தூங்குவதில்லை, நின்றுள்ளே தான் எல்லாம் செய்யும். பாரு பெயரே இருக்கின்றது. பாரு, இதுக்கு முன்னே புள்ளி பெற்றிருக்கீங்களா?
2: ஆமாப்பா, ரெண்டு மூணு இருக்குப்பா.
0: ரெண்டு மூணு என்று இப்பதான் மூணு, ரெண்டு மூணு என்று ரெண்டு மூணு இப்பதான் மூணாவது. கெட்டிக்காரன்,
2: கெட்டிக்காரன்.
0: குதிரை வந்து பிறந்தவுடன் எழுந்து நின்றால் அதன் பின்பு அதை படுத்து தூங்காது. அப்படி அது விழுந்து படுத்தால் இங்கே வெள்ளைக்காரர்கள் அதை உடனே சுட்டு கொண்டு விடுவார்கள். அப்படியான அடுத்தது ராமன் வந்திருக்காரு, கொண்டு வாருங்கள் ராமன்.
3: ஐயா, ஏன் எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கருகியா?

0: திருவிழாங்குளம் சரியான பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள், ராமனுக்கு வாழ்த்துக்கள். செல்வகுமார் புள்ளி போகிறது, அவர்தான் முதலில் கூறினார்.
1: நன்றி அப்பா.
0: மூன்று எழுத்துக்களான மிருகம், குதிரை, ஃபாரூக் வந்து சொல்லிவிட்டார்.
1: சரியப்பா.
0: குதிரை பிறந்த நாளையிலிருந்து நின்றபடிதான் என்னுடைய வாழ்க்கை போகும். தூங்கும் போது நின்றுதான் தூங்கும், படுக்காது. வாழ்த்துக்கள், புதிய வாழ்த்துக்கள். அடுத்தது பதம், எங்கள் எல்லோர்களும் சிறு வயதிலே இருப்பது, பெரிய வயது வரும்போது சில வேளை இதை நாங்கள் விட்டுவிடுகிறோம். எத்தனை பதம், எத்தனை எழுத்துக்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7 பதங்கள், 7 எழுத்துக்களை கொண்டது. அது மிகவும் முக்கியமான ஒரு பொருள். குழந்தையிலிருந்து ஓரளவு வயது வரை ஆண்கள் பெண்கள் உபயோகிப்பது, பின்னிட்டு அதை எல்லாம் விட்டு விடுவார்கள். பெண்ணுக்கு அதை விட்டு விடுவார்கள். சிலர் இப்பொழுதும் அணிவார்கள், வயது வந்து அணிவார்கள். அது எதுவாக இருக்கும் கொண்டு வருவார்கள். சிறு வயதிலே எல்லோரும் அணிவார்கள், வளர வளர அதை விட்டு விடுவார்கள். ஒரு சிலர் வயதான காலத்திலும் அதை அணிந்திருக்கின்றார்கள். அது எதுவாக இருக்கும்? 7 எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பதத்தையும் தருகின்றேன். இந்த பதம் எங்கள் மூதாதையர்கள் வழி வழி வழி வந்ததை கூறுவது, வழி வழி வந்த சொத்துக்களை கூறுவது, வழி வழி வந்த பழக்க வழக்கங்களை கூறுவது. அது உங்களுடைய என்று கூறுவார்கள். 4 எழுத்தை கொண்டது, 4 எழுத்துக்களை கொண்டது. அடுத்து இன்னொரு பதம் தருகின்றேன். இது வந்து சமையல் அறையிலே முக்கியமாக இருக்கும். 4 எழுத்துக்களாக கொண்டது. கொண்டு வாருங்கள் கேட்போம். யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? யார் கொண்டு வரப்போகிறீர்கள்? இந்த பதத்தை கொண்டு வர வேண்டும் உடனடியாக.

0: ஞானதேகரன் கொண்டு வந்து விட்டார். கூறுங்கள் ஞானதேகரன்.
1: பரம்பரை
0: பரம்பரை செல்லாது செல்லாது செல்லாது பரம்பரை. இது சொத்துக்களை குறிப்பது.
1: ஓ,
0: பரம்பரை வந்து உறவு முறைகளையும் குறிக்கும் தானே. இது உரிமம், உரிமம் இருக்கின்றது. இது எங்களுடைய அப்படி கூறுவார்கள். அங்கே
1: கொண்டு வருகிறேன்.
0: ஃபாரத் கொண்டு வாருங்கள். என்னப்பதாம்
2: அருணா கயரு ஏழு எழுத்து சொல்.
0: வாழ்த்துக்கள். அதை எப்படி ஐயா சரியா சொல்லுவது? அதை சொல்லுங்கள். அந்த சொல்ல
2: அரைஞான் கயரு.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான தமிழை சிறப்பாக அழகாக கூறுகள். அரைஞான் கயரு. அருணா, நாங்கள் அண்ணா கயரன் கூறுவோம். அண்ணா கயரன் சரியான பதம் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் பாருங்க. உங்களுக்கு அடுத்த இரண்டு பதமும் கொண்டு வர வேண்டும். பரம்பரை பரம்பரை உங்களிடம் கிடைப்பது, அதை இப்படி சொல்லும். அடுத்தது எங்களுடைய சமையல் அறைக்குள்ளே முக்கியமாக கிடைக்கும் ஒரு பொருள். இது பெரிய பெரிய சமையல் அறைகளில் அது இருக்கின்றது. வித்தியாசமான லோகத்தினால் இருக்கும். உலோகத்தினால் இருக்கும். உலோகத்திலேயும் இருக்கும், நிறத்திலேயும் இருக்கின்றது. சாதாரணமான எங்களுடைய வீடுகளில் உலோகத்திலும் இருக்கும், இயற்கை பொருளாலும் இருக்கும். அதை இப்படி அழைப்பார்கள்.
2: அதே
0: நாலு எழுத்துக்களை கொண்டு வர.

0: வணக்கம் ராஜ்குமார்.
1: பூர்வீகம், பூர்வீகம்,
0: பூர்வீகம் வந்து உறவுகளைத்தானே ஐயா குறிக்கின்றது. பூர்வீக குடிகள், பூர்வீக, என்னுடைய பூர்வீகம் என்று நாங்கள் பெருமை பேசிக்கொள்வோம். இது வேறு
1: சொத்து, சொல்லு
0: சொத்துக்கள், சொத்துக்களுக்கு இப்படி குறிப்பது, எங்களுக்கு இருக்கின்ற சொத்துக்களை இப்படி குறிப்போம்.
1: சரி, அஞ்சரை, அஞ்சரை பெட்டி, அஞ்சரை
0: இல்ல, அது வந்து நாலு எழுத்துக்களால் ஆனது. அந்த
1: நான்கு எழுத்தா? சரி சரி சரிங்க,
0: பாருங்க, மீண்டும் பாருங்கள்.

அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட சொத்து என்பதற்கு உங்களுக்கு இன்னும் ஒரு தரவு தருகின்றேன். உங்களிடம் ஒரு காணி இருக்கின்றது. அந்த காணி உங்களுக்கு எப்படி வந்தது? இப்படியும் வந்திருக்கலாம், வேறு விதமாகவும் வந்திருக்கலாம். அதுக்குள்ளே தான் வருகின்றது. இது கொண்டோடி வாருங்கள்.

0: எங்கே அன்பு மகன் ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
1: அப்பா வம்சாவளி
0: செல்லாது செல்லாது செல்லாது.
1: சரி பாருங்கிறேன்,
0: மீண்டும் பாருங்கள். நன்றி. எங்கே அடுத்ததார் ரோஜா வந்து விட்டார். ரோஜா இருந்து விட்டு கொண்டு வந்து சரியா செல்லக்கூடிய பிள்ளைதான். எங்கே ரோஜா வணக்கம், கொண்டு வாருங்கள். ஓ உங்களுக்கு நினைக்க இல்லையா, என்ன வணக்கம் ரோஜா.
2: வணக்கம் அப்பா.
0: என்ன பாடலோடு வந்தீர்கள்?
2: பாடல் என்ன தயார் பண்ணல, அந்த சொல்லாம இருக்கிற சொல்ல.
0: அது சொல்ல அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சொல்லுங்க. அப்படியா, எந்த
2: சமையல் அறையில்? சமையல் அறையில் இருக்கிறது அகப்பை.
0: வாழ்த்துக்கள்.
2: மரத்திலும் லோகத்திலும் இருக்குது
0: அகப்பை. சரியான பதில் தந்தீர்கள்.
2: அந்த சொத்து, பழைய சொத்துக்களை சொல்றது முதுசம்.
0: கட்டிக்காரை, கட்டிக்காரை சிறப்பான பதத்தை முதுசம் என்று சொல்வார்கள். முதுசம், இது என்னுடைய முதுசம், என் தந்தை தாத்த பரம்பரை முதுசம். அந்த சொத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அடுத்தது வந்து சீதனமாக கிடைக்கும், நாங்கள் கொள்வனவு செய்வது போற அந்த சொத்து பரம்பரையாக இருந்து வருவது. அதை சொல்றது முதுசம், முதுசம் என்று சொல்றது அந்த சொத்தை. சரியான பதத்தை தந்தீர்கள். பாடல் என்ன பாடல்?
2: திரும்ப
0: வர சந்திரன் பெரும தெரியாங்க. ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். சென்று விட்டீர்கள். ஓடி வாருங்கள், மீண்டும் வாருங்கள். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் பதத்தை.

இப்பொழுது அந்த இரண்டு பதமும் வந்துவிட்டது. ரோஜா கொண்டு வந்து கொடுத்திருந்தார். கெட்டிக்காரை வாழ்த்துக்களும் புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு செல்கின்றார். புதிதாக வருகின்ற பதம் மொன்றியல் தமிழ் வானொலியில் நிகழ்ச்சிகளிலே ஒரு நிகழ்ச்சி எட்டு எழுத்து கொலை கொண்டது. அது என்ன பதம்? மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் வருகின்ற ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு இந்த பெயர் சொல்லுவார்கள். எட்டு எழுத்துக்களால் ஆனது. எங்கே கொண்டு வாருங்கள். கோடு பெற வேண்டும். எங்கே?

0: அடுத்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. அநேகமாக இது முக்கியமாக நிகழும் திருமண மண்டபத்திலே, திருமண வைபவத்திலே இது நிச்சயமாக நடைபெறுவது என்று தமிழ் திருமண மண்டபத்திலே இந்துக்களின் திருமணத்திலே நடைபெறுவது. வாருங்கள், வாருக்கவர்கள் வாருங்கள், ஓடி வாருங்கள்.
1: நவரத்ன மாலைப்பா.
0: நவ ரத்ன மாலை எட்டு எழுத்துக்களா?
1: ஆமாப்பா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஆமாப்பா.
0: செல்லாது செல்லாது, என்னிடம் வேற ஒன்று இருக்கின்றது. நவ ரத்ன மாலை என்று நவ, அது எட்டு எழுத்துக்களா? நவ ரத்ன
1: மாலை
0: எழுத்து போல் தெரியும்.
1: நவ ரத்ன ரெண்டு மூணு நவ ரத்தின மாலை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. மாலை ரெண்டு எழுத்து, நவரத்தினம் அஞ்சு எழுத்து.
0: அப்படியா?
1: ஆறு ஆறு எழுத்து. நவரத்தினம் ஆறு எழுத்து, மாலை ரெண்டு எழுத்து.
0: நவ ரத்தின, சரி, என்ன நிகழ்ச்சி என்று போடுங்க. வணக்கம் வணக்கம் ராமன்.
2: ஐயா, எட்டு எழுத்துக்களை கொண்ட பதம் ஐயா, சிறுவர் பூங்கா.
0: சிறுவர் பூங்காவா? அல்ல அல்ல, அதுவும் ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒன்று இருக்கின்றது, எங்களை இருக்கின்றது, இன்னும் ஒன்று இருக்கின்றது, எங்கே கொண்டு வாருங்க, அதை கண்டுபிடிங்க. சிறுவர் பூங்கா ஏழு எழுத்து தானே ஐயா, இது எட்டு எழுத்து. ஞானதேவரன் கொண்டு வந்திருக்க, கொண்டு வரணும் ஞானதேவரன்.
3: பொதிகை தென்றல்
0: அல்ல அல்ல, இன்னும் ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒன்று இருக்கின்றது, அதை நாங்கள் நீட்டலாம். ஒன்பது எழுத்துக்களாக நீட்டலாம், எட்டு எழுத்துலேயே வருகின்றது, ஒன்பது எழுத்துக்களாக நீட்டலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது நான்கு எழுத்துக்கொண்டு சொல்லு, திருமண வைபவத்திலே நிச்சயமாக நடைபெறும் ஒருபடியாம், அங்கே கொண்டு வாருங்கள். அது இந்து மக்களின் திருமணத்திலே முக்கியமாக நடைபெறுவது. ஓடி வாருங்கள்.

0: பாருக் கொண்டு வந்து விட்டார். எங்கே கொண்டு வாருங்கள்?
1: ஆராத்தி.
0: ஆராத்தி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆராத்தி என்பது சரியான திருமண வைபவத்தில் நடைபெறுவது. மற்றது எங்கே நிகழ்ச்சியிலே ஒன்றை கூறவில்லை. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி எட்டு எழுத்துக்களை கொண்டது. அது ஒன்பது எழுத்துக்கள்லையும் சொல்லலாம். ஆனால் சில பாடல்களில் அது நடைபெறுவதில்லை, அந்த நிகழ்ச்சி வருவதில்லை. ஒரு குழு தந்திருக்கின்றேன், கொண்டு வாருங்கள்.

0: எங்கே கொண்டு வரவில்லை. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஞானதேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானதேகரன்.
1: அப்பா உலக செய்திகள்
0: வாழ்த்துக்கள். உலக செய்திகள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சிலவேளை வருவதில்லை என்று கண்டுபிடித்து விட்டார் கட்டிக்காரன். வாழ்த்துக்கள். புள்ளிகள் உங்களுக்கு சேருகின்றது. சிலவேளைகளும் வருவதில்லை என்பதும் கண்டுபிடித்து விட்டீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உலக செய்திகள் என்பது சரியான பதம். ஆரத்தி என்பது சரியான பதிலை ஃபாரூக் தந்திருந்தார். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு புள்ளிகள் கூற வேண்டும் அல்லவா? இதிலே தலா ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். செல்வகுமார், அருள், ராஜ்குமார், தலா ராமன் அவர்களும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார். ராஜ்குமார், அருள், ராமன், செல்வகுமார், தலா ஒரு புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இங்கே இரண்டு புள்ளிகளை யாரும் பெறவில்லை. நான்கு புள்ளிகளை இருவர் பெற்றிருக்கின்றார்கள். ஒருவர் எங்கள் அன்பு நெஞ்சம் நாகப்பன், அடுத்தது ரோஜா. இருவரும் நான்கு நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஐந்து புள்ளிகளை ஒருவர் பெற்றிருக்கின்றார். அவர்தான் எங்கள் பாரூக் மன்னர், சவுதி அரேபியா மன்னர். இவ்வளவு தூரம் பிளைட் பிடித்து ஓடி வந்து கூறியிருக்கின்றார். ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். மொத்தமாக எட்டு புள்ளிகளை ஸ்பொட்டிலே அடித்து எட்டு புள்ளிகளை பெற்று பெறு நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் முதலாவது இடத்தை பெறுகின்றீர்கள். இரண்டாவது இடத்தை ஃபாரூக் பெறுகின்றார். மூன்றாவது இடத்தை நாகப்பன், ரோஜா இருவரும் பெற்றுக் கொள்கின்றார்கள். ஓடி வந்துவிட்டா
1: பாடல்கள். வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். நன்றி மகனே, நன்றி. இப்போ நீ ரோஜா வருகின்றார் பாடல் கொண்டு. வணக்கம் ரோஜா. ரோஜா வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: என்ன குட்டி குரல் ஒரு மாதிரி இருக்குது நிலமா?
2: நலமா இருக்கப்பா. என்ன பாட்டு? நம்பினார் கருவதில்லை அந்தவனி அந்த பாட்டு. பணக்கார குடும்பம்.
0: ஓ, நம்பினார் கருவதில்லை ஆண்டவனி அந்த பாடுறா?
2: அப்பா எல்லா பாட்டும் தெரியுது.
0: எல்லா பாட்டும் தெரியாம அப்படித்தான். நம்பினார் கருவதில்லை என்ற பாட்டு என்ன திரைப்படமாம்மா? பணக்கார குடும்பமா?
2: பணக்கார குடும்பம்.
0: அது எங்கே வரும் இந்த பணக்கார குடும்பத்தை நம்பினாரே பிள்ளைதானம்மா.
2: நன்றி அப்பா.
0: நன்றி அம்மா. நன்றி. கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அதான் குறை மறந்து விட்டேன். மூன்றாவது பேர் தெரிஞ்சது. நாலாவது. மூன்றாவது. மூன்றாவது இடத்தை, மூன்றாவது இடத்தை பெற்ற நாகப்பன், ரோஜா. இரண்டாவது இடத்தை பெற்ற ஃபாரூக். முதலாவது இடத்தை பெற்ற ஞானசேகரன். நான்காவது இடத்தை பெறுகின்றார்கள் ராஜ்குமார், அருள், ராமன், செல்வகுமார். எங்கே உங்களுக்கு பாடல் விருப்பமானவர்கள் ஓடி வந்து பாடலை கேளுங்கள். நான் இப்பொழுது தருகின்றேன் உங்களுக்கு. கலையோடு கலை இருந்து தந்துவிட்டு தான் போவேன். ஓடி வாருங்கள். இனிது நிறைவேற்றியது கதம்பத்திலே வந்து பங்கு பெற்றி பாடல்களை தெரிவு செய்திருந்ததுக்கு மற்றது விடைகளை கண்டுபிடித்து சுறுசுறுப்பாக வந்து இயங்கின உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஞானதேவர் வந்துவிட்டார். முதலாவது பேருந்து உடனே வந்துவிட்டார் பாடல்கள். வணக்கம் மானே ஞானதேவர். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா.
0: சிறப்பான
1: சூரியன் படத்துல இருந்துப்பா வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது அந்த பாடல் வேண்டுமாப்பா?
0: ஓ, வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது என்ற பாடல் வேண்டுமா? நல்ல பதங்கள் வந்தது இல்லையா? நல்ல புதிய புதிய பதங்கள்.
1: ஆமாப்பா. ஆமா, நல்ல பதங்கள் வந்தது. அனைவருமே நல்ல ஈடுபாட்டுடன் கலந்து கொண்டார்கள். நான் தாமதமாக தான் வந்தேன். இருந்தாலும் இவ்வளவு புள்ளிகள் பெற வேண்டிய எதிர்பார்க்கவில்லை.
0: உங்களோட ஒரே அடியில ரெண்டு புள்ளி அடிச்சிருக்கீங்க ரோஜா அம்மா. ரெண்டு புள்ளியும் அடிச்சிருக்கீங்க.
1: அதாவது மனசுல அந்த சொன்னவன அந்த பேர் தான் டக்குனு ஞாபகம் வருது. வேற ஒண்ணு
0: தரவுகள் சரியா
1: கொடுத்தவன இருக்கும். தரவுகள் கொடுத்தாலும் சரியா இருந்துச்சுப்பா. வேற
0: ஒண்ணு நன்றா இருந்தது. எல்லோரும் நன்றா விளையாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இப்பொழுது ராஜ்குமார் வருகின்றார். அவரிடம் செல்கின்றேன். உங்கள் பாடல் தருகின்றேன் வாழ்த்துக்களோடு. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
3: வணக்கம். ராஜ்குமார் வணக்கம். ஐயா புதிய முகம் படம்.
0: புதிய முகமா
3: படம்? புதிய முகம். கண்ணுக்கு மை அழகு.
0: கண்ணுக்கு மை அழகு என்ற பாடம். நன்றா விளையாடுங்க. நன்றா யோசித்து இறுதி வரை ஈடுபாடோடு இருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றியா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி.
0: நன்றா முயற்சி செய்து பல பல பதங்களை கொண்டு வந்தீர்கள். இதனை நோக்கம் அதுதான். ஒரு பொருள் குறித்து வருகின்றது என பல பதங்களை நாங்கள் அறிகின்றோம். இந்த நூலம் பல சொற்கள்
3: போனதே தெரியலீங்க. பன்னெண்டு மணி ஆயிடுச்சு.
0: ஆமா
3: போனதே தெரியலீங்க.
0: எல்லாரும் மூளைக்கு போகல. நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் இணைந்து திறப்பு. அப்படி இருந்து நீங்கள் ஒரு புள்ளி எடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும் தருகின்றேன் பாடல்.
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள் மகனே.
3: நன்றி.
0: நல்லது ராஜ்குமார். அடுத்த உறவு யார் பாடல் வேண்டும்? எங்கே ஃபாரூக் வரவில்லை, நாகப்பன் வரவில்லை, ரோஜா வரவில்லை, அருள் வரமாட்டார், தூங்கிவிட்டார், ஷியாமலா, முகமது ராபிக், மஞ்சுளா, ராமன் எல்லோரும் ஆரண்டாலும் வரவேறுவர்களுக்கு பாடல். இனி பேர் சொல்ல மாட்டேன். வரவேறுவர்களுக்கு பாடல். ஃபாரூக் ஓடுவாருங்கள். என்ன பாடல்?
4: வணக்கம்பா. வணக்கம்பா. வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கலந்தாண்டவர்களுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள்.
0: எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழத்தானே நாங்கள் வாழ்கின்றோம். கூறுங்கள் என்ன பாடல்? ஆனா சிறப்பான பதில் வந்து
4: ஒரே
0: என்னென்ன நீங்கள் தான் இந்த பதில்களை சிறப்பான பதில்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. கெட்டிக்காரன் உங்களுக்கு. கெட்டிக்காரன்.
4: நன்றி நன்றி.
0: என்ன பாடல்?
4: ஒரே ராகம் ஒரே தாளம், ஒரே ராகம் ஒரே தாளம், ஒரே பாடல் பாடவா. அபிநந்தனா படம்.
0: என்ன படம்? அபிநந்தனாவா?
4: ஆமாப்பா.
0: அப்படி ஒரு படம். புதிய படமா?
4: இல்லப்பா, விஜயகாந்த் நடிச்சதுதான்ப்பா. இடைக்கால படம்.
0: ஓ, அபிநந்தனா. ஒரே ராகம் ஒரே தாளம்,
4: ஒரே தாளம் ஒரே பாடல் பாடவா.
0: ஓ, ஒரே தாளம் ஒரே பாடல் பாடவா. விஜயகாந்த் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கின்றார் கூறினார்கள். எப்படி என்று தெரியவில்லை.
4: நான் கேள்விப்பட்டேன்ப்பா. அது தெரியலப்பா.
0: அரங்கம் சுகமடைந்திருக்கின்றார் என்று மலப்பி மலப்பி எழுதுகிறார்கள். கொஞ்சம் அவர்கள் உடல்நிலை சரியா இருக்க. நல்ல ஒரு மனுஷன். ஆரம்ப காலத்தில் திரையுலகத்துக்கு சிறப்புகள் பல செய்தவர். அவரிடம் இந்த கிசுகி சுவம் இல்லாத ஒரு மனிதன். அவரை பற்றியது கிசுகிசு இருந்ததா இல்லை. நல்ல ஒரு மனிதன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்வகுமார் வந்திருக்கார். பாடலை கொண்டு ஓடி வந்திருக்க. வாருங்கள் செல்வகுமார். என்ன பாடல் வேணும் மகனே?
5: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் செல்வகுமார்.
5: அப்பா எனக்கு வந்து ஒரே பாடல் உன்னை அழைக்கும் பாடலா.
0: ஒரே பாடல் உன்னை அழைக்கும். அப்படியான பாடல் என்ன பாடலா இருக்கும் ஐயா?
5: ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை அழைக்கும். அந்த மாதிரி
0: அந்த பாடம் உள்ளம் அணைக்குமா? சரி, அந்த பாடல் வந்து எங்கிருந்து வந்தால் திரைப்படம். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், யாருக்கு பாடல் வேண்டும்? தாகம் உள்ளவர்கள் வரலாம். இப்பொழுது நேரம் 11:59, 12:08 பிடிக்க போகின்றீர்கள். நாங்களும் 2:30 எட்டி பிடித்து விட்டோம். மாலை நேரம் நல்ல ஏகாந்தமாக இருக்க முடியாது, கூட்டமாக இருக்க முடியாது, குதூகலமாக இருக்க முடியாது. வெப்பத்துக்குள்ளே இருக்கின்றோம். 34 டிகிரியை எட்டி பிடித்து விட்டது. 34 பாகையில இருக்கின்றோம். எங்கே அடுத்த பாடல் யாருக்கு வேண்டும்? ஓடி வந்து பாடலை தாருங்கள் மக்கள். தந்தால் உங்களுக்கு உடனே பாடல். இங்கே ராமனை காணவில்லை. ராபிக் எங்கே? பாடல் அரசன் ஓடி வரவில்லை. பாடல் விரும்பி அவர் தானே கூடுதலா பாடல் நல்ல பாடல் தருவார். என்னுடைய அன்பான ராபிக் அவர்கள் வர வேண்டும். வர வேண்டும். வாழ்வில் வசந்தம். இவர் வாழ்வில் இவருக்கு சௌபாக்கியம் வேண்டும் என்று கூறுகின்றார். சரி, ஞானதேவரன் உங்கள் பாடலை தருகின்ற பாடலை கேட்டு பாடல் முடிவில் மீண்டும் வரலாம் மற்றவர்கள்.

0: வேதாந்த பாடகர் ஞானசேகரன் உங்களுக்காக அழைத்து சென்றது. ராபிக் நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும் மகனை, ஓடி வாருங்கள். மற்றவர்களும் வந்து பாடலை தாருங்கள், கேட்டுக்கொள்ளலாம். இது முடிவில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மொத்தம் 25 பதங்களை நாங்கள் இன்று காற்றலையிலே கலந்திருந்தோம். 25 அரும்பதங்களை நாங்கள் சுண்ணாம்பு என்ற பதத்தில் ஆரம்பித்து ஆரத்தி என்ற பதத்தோடு முடித்திருந்தோம். இந்த பதங்களிலே பகிர்ந்து நீங்கள் எட்டு உறவுகள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 உறவுகள் கலந்து புள்ளிகளை பெற்றீர்கள். புள்ளிகளை பெற்றீர்கள், 8 உறவுகள். மற்றவர்களும் கலந்து புள்ளிகளை பெற முடியவில்லை, இருப்பினும் அவர்கள் வந்து சிறப்பித்தார்கள். அருள் ஒருவர் அவர் தூங்கிவிட்டார் போவதற்கு அவருடைய பாடல் வர சந்தர்ப்பம் இல்லை. ஷியாமலா வந்து முயற்சி செய்தார், மஞ்சுளா வந்து முயற்சி செய்தீர்கள். அங்கே ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை கேட்கலாம், ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு வந்தால் உங்கள் பாடல் தரப்படும். அப்படி இடையிலே வந்தால் நான் தடுத்து எடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த பாடல ரசனை கட்டுப்படும். அதனால் தான் யோசிக்கிறேன், ராபிக் நீங்கள் அழைத்த போது நான் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது, அதனால் நினைக்கவில்லை. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிறுத்தி உங்களை எடுப்பதாக இருந்தால், அழைப்பதாக இருந்தால் பாடல் முழுமைப்பட்டுவிடும், மற்றவர்களை ரசனையை கட்டுவிடும் இல்லையா. அதனால் நீங்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வந்துவிட்டார் முகமது ராபிக். வாருங்கள் ராபிக், நலமா இருக்கின்றீர்கள் தானே? வர முடியவில்லை, நல்ல முயற்சிகள் செய்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, என்ன பாடல் வேண்டும் ராபிக் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மதன மாலையை படம், அல்ல ஒரு சின்ன பறவை அந்நிய தேடி வாழ்வு நினைக்கிறது, யேசுவின் படம்.
0: ஒரு சின்ன பறவையா?
1: ஆமா, ஒரு சின்ன பறவை அன்னைய தேடி.
0: ஓ, அது என்ன திரைப்படம்?
1: மதன மாலையை.
0: ஓ, ஒரு சின்ன பறவை அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். அன்னையோர் நல்லது நல்லது. எங்கே அடுத்த உறவு பெற வேண்டும், ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் ராபிக், நீங்கள் வந்து பாடலை கேட்டமைக்கு நன்றி, உங்கள் பாடல் தருகின்றேன். எங்கே அடுத்த உறவு பெற வேண்டும், ஓடி வந்தால் பாடல் கிடைக்கும், இல்லை என்றால் பாடல் முடிவில் வாருங்கள். பெறுகிறீர்களா? அதாவது பெறுகிறீர்கள். அடுத்த பாடல் ஆயத்தமாக இருக்கின்றது. எங்கள் ராஜ்குமார் உங்களுடைய பாடல் ஆயத்தமாக இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இணைந்து சிறப்பித்த ஒரு அன்பு உறவு உங்களுக்கான பாடல் வருகின்றது. புதிய முகம் திரைப்படத்திலிருந்து, கண்ணுக்கு மையழகு. கேட்போமா? பாடல் கேட்க இருப்பவர்கள் இந்த பாடல் முடிவிலே ஓடி வாருங்கள்.

0: புரிந்து கொண்டேன் செல்வகுமார், புரிந்து கொண்டேன். நான் நாளைய யுத்தவில்லை, மன்னிக்க வேண்டும். இப்பொழுது வருகின்றது ஓசை. இது முன்னியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 2 நிமிடங்கள் பேசிவிட்டேன், என்ன பேசினேன் உங்களுக்கு கேட்கவில்லை. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். நான் சோர்வடையவில்லை. சற்று நான் என்னுடைய நாற்காலி என்னுடைய இருக்கையாக நகர்த்தும் பொழுது உங்களுக்கு சத்தம் வந்துவிடும் என்று ஆளியை பதித்தேன், திருப்பி ஏற்றவில்லை. உங்களுக்கு தெரியும், அப்பா இடது கையால் ஏதாவது செய்தால் அது மறந்து விடுவார் உடனே என்பதுதான் என்னுடைய பலவீனம். எனக்கு அது தெரியும், தெரிந்தும் அதை நான் நிவர்த்தி பண்ண முடியாமல் இருக்கின்றேன். நன்றி எனக்கு ஞாபகப்படுத்தியதுக்கு செல்வகுமார். நல்லதொரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைவாக வந்து 11 உறவுகள் நீங்கள் எங்களோடு உறவாடினீர்கள். நாகப்பன் ஆரம்பித்து வைத்தார். நாகப்பனை தொடர்ந்து ராஜ்குமார், அவரை தொடர்ந்து ஃபாரூக், அடுத்து ஈழத்திருநாட்டிலிருந்து அருள், மகள் மஞ்சுளா, முகமது ராபிக், மகள் ஷியாமலா, ஞானசேகரன், ராமன், ரோஜா, செல்வகுமார், இவர்கள் வந்து இணைந்த வேளையிலே போட்டி நிகழ்வு என்று அந்த பதங்களை கண்டுபிடிக்கும் கண்டுபிடி கண்டுபிடியிலே வந்து யார் சொல்வதோ ஒன்று கேட்ட வேளையிலே இங்கே வந்து ஒரு 8 பேர் கூறக்கூடியதாக இருந்த மீதி 3 பேரும் கூற முடியவில்லை. ஆனால் 3 பேரும் இணைந்திருந்தீர்கள், பதங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். பரிசு பெற இல்லாதவிட்டாலும் பெற்றவர்களும் பெறாதவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றும் வரை அலங்கரித்திருக்கின்றீர்கள். இறுதி வரை வந்து போராடி கொண்டிருந்தீர்கள், இறுதி வரை முயற்சி செய்து கொண்டிருக்கீர்கள். சிந்தனையை தூண்டும் வகையில் எங்கள் தமிழிலே எவ்வளவு அற்புதமான பதங்கள் இருக்கின்றது என்று கண்டுபிடித்து ஒரு பதத்தை கண்டுபிடிக்க சென்று எத்தனையோ பதங்களை கொண்டு வருகின்றீர்கள். அதுதான் முக்கியமான விடயம். ஞாபகத்தில் இருக்கின்ற பதங்கள், புதையல்ல இருக்கின்ற பதங்களை தேடி எடுத்து கொண்டு வந்து தந்து அதுக்கு சரியான கருத்துக்களையும் தெளிவாக சிந்தனையையும் பெற்றுக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று உறவுகளே. இந்த வேளையிலே நிகழ்ச்சியை சிறப்பித்து இறுதியிலேயும் பாடலை கேட்டு ஒரு சிலர் பாடல் கேட்கவில்லை, அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. காலம் அகால வேளையாகின்றது, அதனால் விரைவில் முடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மிகவும் வெப்பமாக நிலையிலே இருக்கின்றோம், தாங்க முடியாத வெப்பமாக இருக்கின்றது. இருப்பினும் சமாளிக்கத்தானே வேண்டும். இது கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு பொறுமையை கடைபிடித்துக் கொண்டு இந்த இரவும் எங்களுடைய பகலும், உங்களுக்கு மலரப்போகின்ற பகலும் எங்களுக்கு வரப்போகின்ற இரவும் ஒரு நல்ல இரவும் பகலுமாக அமைய வேண்டும். அந்த வேளைகள் நல்ல வேளைகளாக அமைய வேண்டும். உலகெல்லாம் பயமும் பீதியும் இருந்து தூக்கத்தை மறந்து துன்பத்தை நினைந்து சந்தோஷத்தை இழந்து இருக்கின்ற எத்தனை உறவுகளுக்கெல்லாம் மன ஆறுதலை கொடுத்துக் கொண்டு இறைவா என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்கின்றேன். உலகமெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு செல்வம் இந்த நோயற்ற வாழ்வு. தயவு செய்து அந்த நோயற்ற வாழ்வை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் இறைவா என்று மீண்டும் மீண்டும் அறிஞ்சுகின்றேன். புதிய நோய்க்கிருமிகள் படையெடுத்து வருகின்றன. அவற்றிலிருந்து எங்களை பாதுகாக்க அரசியலும் சுகாதார திணைக்களமும் போட்டி போட்டு அவர்கள் கையிழந்து நிற்கின்றார்கள். காரணம் எங்களுடைய ஒற்றுமை இல்லை என்று கூறுகின்றார்கள். இது எங்கே பிழை இருக்கு, எங்கே சரி இருக்கின்ற எங்களால் சீர்தூக்கி பார்க்க முடியாது. யாரும் தானாக சென்று மரணிக்க விரும்புவதில்லை. அதனால் எங்கள் சுய புத்தியின்படி சுய பாதுகாப்பை தேடி கஞ்சியோ தண்ணீரோ குடித்து இந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்வோம் வீட்டினுள்ளே இருந்து என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு இறைவனை உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் கேட்டு இந்த இரவும் பகலின் நல்ல பகலாக மலரப்போகின்ற பொழுதுகள் ஒரு நோயற்ற வாழ்வை காணும் பொழுதாக மனச்சஞ்சலம் இல்லாத வாழ்வாக நீண்ட நெடுமூச்சு விழக்கூடிய நிலையை உருவாக்கி தர வேண்டும் இறைவா என்று மீண்டும் மீண்டும் இறைஞ்சி காற்றலையில் இணைந்து சிறப்பித்த வீடுகளில் இருந்து கேட்டு மகிழ்ந்த அனைத்து உறவுகளுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் விடைபெற்று செல்கின்றேன். தொடர்ந்து வருகின்றது நிகழ்ச்சிகள் பல பாகங்களிலிருந்தும் எங்கள் பரிசுவை நிகழ்வுகளை பக்குவப்பட்ட அன்பான உறவுகள் வானொலி நாகரிகத்துடன் எடுத்து வருகின்றார்கள். கேட்டு மகிழுங்கள் என்று கூறி காற்றலையில் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. இப்பொழுது முதல் காற்றலையில் கதம்பம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலம் கூறி எல்லாம் வல்ல இறைவா ஓம் நம சிவாய என்று மந்திரத்தை கூறி அவரை வரவழைத்து காற்றலையில் இணைக்கும் வேளையிலே அன்னையுடன் தந்தையையும் ஆசானையும் தந்து அன்னை தமிழை படைத்து எங்களை அதனில் புகுத்தி உங்களையெல்லாம் அறிய வைத்த வல்லமைக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே, உங்களையும் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருக என்று வரவேற்று வணக்கம் கூறி அமர்கின்றேன்.

2025 ஆண்டின் 10வது மாதத்தின் 5வது நாளில் கால் வைத்திருக்கின்றோம். பகல் வேளை 11:32 முற்பகல் என்று எங்களுக்கு காட்டும் நேரம். உங்களுக்கும் ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இருக்கும் அன்பு உறவுகளே, 9:02 இரவு நேரம் என்றும் காட்டும் மகிழ்வான இந்த வேளையிலே அமர்ந்திருக்கும் கலையகத்துள் ஏனைய அறிவிப்பு

குதூகலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது உங்களோடு நான் இணைந்து தரும். ஆடலுடன் பாடல் கேட்டு மகிழ்வதிலே சுகம், இருப்பினும் நீங்கள் பாடுங்கள், நாங்கள் ஆடுகிறோம்.

அற்புதமான இந்த வேளையிலே 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உங்கள் சொந்த குரலில் உங்களால் முடிந்தவரை பாடுங்கள். எல்லோரும் பாடக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். உள்வாங்கும் பாடல்கள் எங்கள் நெஞ்சத்திலே நிறைந்து எங்களை மீண்டும் வெளிவாங்க செய்கின்றது. பாடலாக கேட்போம். ஆடலுடன் பாடல் என்ற நாதத்தை கேட்டவுடன் துள்ளி குதித்து கொண்டு வந்து இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துடன் உள்ளங்கையிலே உங்கள் கைபேசியை வைத்து ஒரு விரலால் அழுத்தி விட்டால் இணைந்து விடலாம், பாடலாம், மகளலாம். பாருங்கள் அன்பு உறவுகளே, இன்றைய காலநிலை நான் வந்திருக்கும் வேளையிலே இங்கே அமர்ந்து கொண்டு பார்க்கின்றேன். 26 பாகை வெப்பநிலை என்று காட்டும் இந்த வேளையில் இன்னும் 2-3 பாகை கூடி 29 வரை செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. குளிர் இல்லை, நல்ல நிலை, மழை இல்லை, அற்புதமாக வெய்யோனின் வெளிச்சம் பளிச்சென்று தெரிகின்றது. ஆனால் எங்கள் பகல் வேளை தான் குறைந்து கொண்டு செல்கின்றது. இன்று கிட்டத்தட்ட 11.5 மணி நேரம் தான் பகல் இருக்கப் போகின்றது. 7:02 வந்த சூரிய பகவான் 6:31 பகலை முடித்து கொண்டு சென்று விடுவேன் என்று கூறும் வேளையிலே குறைந்த பகலில் கால் வைத்திருக்கின்றோம். நேற்று கூறியது போன்றுதான் காலநிலை இருக்கின்றது என்று இல்லை, இன்று கொஞ்சம் வெப்பமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மதியத்தின் பின் குளிருக்கு சென்று விடுவோம் என்று ஒரு இங்கிதமான இந்த வேளையிலே வாருங்கள், இணையங்கள் பாடுங்கள். எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? 6 4 7 8 7 4 6 4 1 5 காத்து கொண்டிருக்கின்றது. அலையுங்கள், பாடுங்கள்.

வளமை போல அன்புடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து எம்ஜிஆர் எஃப்எம் வழங்கும் நேரொலி பாடுவோர் பாடலாம் பாருங்கள் என்று அழைப்பு விட்டு அனுப்பியிருக்கின்றார். அவருக்கு வணக்கத்தை கூறி வரவேற்று ஏனி முறையும் வணக்கத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். பாருங்கள் 647-8746-415 உடன்.

ஆரம்பத்தில் வந்து இணைந்து கொண்டீர்களாக இருந்தால் இரண்டு பாடல்களையும் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும் நேரம் கிடைக்கும். நேரம் கடந்து கொண்டு போகும் பொழுது நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பின்னோக்கி வருபவர்களுக்கு இடம் கிடைப்பது அரிதாகவும் இருக்கலாம் என்ற அறிவித்தலையும் தருகின்றேன்.

யார் அந்த இதத்தை தரப்போகின்றார்கள்? குரலாலே கேட்டு மகிழ காத்து கொண்டிருக்கின்றது கலை உலகம், அதிலும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர்கள் உலகம்.

உணர்ச்சியான பாடல்களை உளமாற உள்வாங்கி அதை வெளிப்படுத்தி பாடும் வல்லமை பெற்றவர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் அலையும் வேளையிலே உங்களுக்காக தேடி வரும் வாய்ப்பு மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் தளம். வாருங்கள் தளத்துக்கு, ஆடுங்கள் களம்.

0: குதூகலமான இசையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றாலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும் பாடுவோர் பாடலாம். வல்லமை படைத்தவர்கள், சங்கீத ஞானம் உள்ளவர்கள் அல்ல, சங்கீத வித்துவான்களும் அல்ல, ஒரு தொலைபேசியை எடுத்து அதிலே முழு வரியையும் பாடும் வல்லமை படைத்தவர்கள். முதலில் ஒரு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா? சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
0: சிதம்பரத்திலிருந்து தேவநாதன் அவர்கள் காட்சி கொடுக்கின்றார். காதோரம் வந்து வணக்கம் என்று கூறும் வேளையிலே நாங்களும் வணக்கம் என்று கூறி தேவநாதனை வரவேற்று இணைத்துக் கொள்வோம். நலமாக இருக்கின்றீங்களா தேவநாதன்?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன் ஐயா. நீங்கள் மற்றும் அனைவரும் நலமும் எப்படி உள்ளது?
0: அவ்வண்ணமே இருக்கின்றோம். வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் இப்பொழுது காற்றலைக்கு வந்திருக்கும் வேளையிலே சிதம்பரத்திலே காலநிலை எவ்வாறு தோன்றுகின்றது?
1: மாலை நேரத்தில் நகர்ப்புற பகுதிக்கு சென்றேன் ஐயா. சாரல் மழை போன்று பொழிந்தது. மழையும் அல்லாது காற்றும் அல்லாது கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்படுத்தினது ஐயா.
0: சிறப்பு. சாரல் என்பது சாரல் மழை பொழிந்ததா? சாரல் தூறலாகத்தான் இருக்கும். நீங்கள் நினைந்தீர்களா?
1: நினைக்கவில்லை. மழை பெறும் போன்று காலநிலை இருந்தது. இருந்தாலும் நம்ம பயணிப்போம், இனிமையான சூழலை அனுபவிப்போம் என்று.
0: எது வரணும் வரட்டும், எது வரணும் வரட்டும், அடாது மழை பெய்தாலும் விடாது கர்மத்தை ஆற்ற வேண்டும் என்ற தமிழனின் பண்பிலே அதுவும் வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது அந்த நிலை மாறி இருள் சூழ்ந்து விட்டதா?
1: இப்பொழுது அந்த சூழ்நிலை மழை வரும் போன்று காலநிலை உள்ளது. ஆனால் மழை பொழியவில்லை ஐயா, ஆனால் வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.
0: அதிலும் ஒரு சுகம் உண்டு தேவநாதன் அவர்களே, இல்லையா? இன்றைய பகல் பொழுது உங்களுக்கு எவ்வளவு நீண்ட பகலா குறைந்த பகலாக இருந்ததா?
1: எப்பொழுதும் போலதான் சென்றது ஐயா. ஒன்னும் நீண்ட பொழுதாக கருதவில்லை. ஆனால் எனது அலுவலக வேலைகள்லாம் கொஞ்சம் முடித்து விட்டேன், அதில் நேரம் போனதே தெரியவில்லை ஐயா.
0: மாலை வேளையிலே நீங்கள் சூரிய பகவான் உறக்கத்துக்கு செல்வதை பார்த்ததுண்டா இன்று?
1: நான் இயற்கை வாழ்வியல் முறையில் உள்ளதால் காலையில் சூரிய பகவான் வரும்பொழுதும் சூரியனை பார்த்து அவரை வணங்குவேன், மாலை நேரத்திலும் அவரை பார்த்து வணங்குவேன் ஐயா. என்னுடைய வாழ்க்கை முறை ஒன்றானது.
0: சிறப்பான ஒரு கருத்து. அப்படியானால் இன்று காலையில் எத்தனை மணிக்கு வெய்யவன் வெளியே வந்தார்?
1: 6:15 வந்துடும் ஐயா.
0: 6:15 வந்து பலமையாக 6:15 வந்து கொண்டிருக்கின்றாரா தினமும்? சரி, எத்தனை மணிக்கு அவர் உறக்கத்துக்கு செல்கின்றார்?
1: மழை நேரங்களில் மாறும்.
0: இல்ல, எத்தனை மணிக்கு உறக்கத்தில் சென்றார்
1: அவர்? உறக்கத்திற்கா? இன்றா? யாரு? சூரிய பகவானை?
0: சூரிய பகவானை பேசி தான் பேசிட்டு கொண்டிருக்கின்றோம்
1: ஐயா. 5 அல்ல, 5:30 அளவில் சூரிய பகவான் மறைய
0: கிட்டத்தட்ட. நீங்கள் அதை குறிப்பிட்ட நேரம் என்ற கிட்டத்தட்ட. அப்படியானால் உங்களுக்கும் 12 பகல் இல்லை, அப்படித்தானே? அதே தான் எங்களுக்கும் தேவநாதன். அதற்காகத்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட 11:30 அது 1 முன்பின்னாக இருக்கக்கூடிய வகையிலே அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். பகல் குறைந்து கொண்டு சென்று 8 பகல், 7:30 பகலை நாங்கள் காண இருக்கின்றோம். அற்புதம், ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா? ஆனால் உங்களுக்கு அதிகாலையிலே 1 முந்தி பிந்தி சூரிய பகவான் வந்து அவர் செல்லும் வேளையிலேயும் 1 முன்பின்னாக இருக்கலாம். 12 அண்ணளவாக 12:00 பகலை நீங்கள் காண்கின்றீர்கள் தினமும், இல்லையா? வாழ்த்துக்கள். ஆனால் காலையிலும் மாலையிலும் அவர் தட்ப வெப்பமாக எதிர்பார்க்கும் பொழுது பகலில் வெப்பமாகவும் காலையிலேயும் மாலையிலேயும் தட்பமாகவும் இருக்கின்றார். அதிலிருந்து தெரிகின்றது நாங்கள் அவரிடமிருந்து எவ்வளவு தூரம் இருக்கின்றோம், எப்படி எங்கள் பூமி சுற்றுகின்றது. சரி, இந்த விஞ்ஞானத்தை விட்டு இன்று நாங்கள் அங்கே புண்ணிய காலம் அல்லவா, இப்பொழுது எல்லாம் ஆலயங்கள் எல்லாம் திருநாட்களாக இருக்கும். நவராத்திரி முடிவடைந்தது, அப்புறம் அடுத்த பெருநாள் கௌரி நோன்பு ஆரம்பித்து விட்டது. அதை தொடர்ந்து தீபாவளி வரும், சூரன் போர் வரும், இப்படி எல்லாம் விழாக்கள் வரும் வழியிலே மகள்வாக குதூகலமாக தான் இருக்க போகின்றது இருக்கின்றது. இந்த வழியிலே எங்களை குதூகலப்படுத்தும் வகையிலே என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? பாடுவோர் பாடலாம் நிகழ்வில்லை.
1: திரைப்படம் உதிரிப்பூக்கள் ஐயா, தயாரிப்பு ராதா பாலகிருஷ்ணன் அவர்கள், பாடலாசிரியர் கண்ணதாசன், மிகப்பெரிய ஜாமவான் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட, பாடகர் எஸ் ஜானகி அவர்களால் பாடப்பெற்ற, இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசையமைத்த இப்பாடல் ஐயா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே என்ற படம்,
0: சரித்திரத்தையே கூறிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படி என்றால் பாடல் சிறப்பாக இருக்க போகுது, நாங்கள் செவி மடுப்போம். பாடுங்கள் கற்றலையிலே.
1: இப்பாடல் எல்லார் மனதுக்கும் பிடித்த பாடலும் அமையும். அதோ உங்களுக்காகவும் நமது உறவுகளுக்காகவும் ஐயா அதோ பாடுகிறேன்.
0: சிறப்பு சிறப்பு உதவினால் எங்கே கேட்போம்?

அழகிய கண்ணே உறவுகள் நீயே, சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவழியே தாயும் அல்ல, சங்கம் காணாதது தமிழும் அல்ல,

அழகிய கண்ணே, உறவுகள் நீயே, மஞ்சள் என்றென்றும் நிலையாதது, மழை வந்தாலுமே கலையாதது.

0: சிறப்பான பாடல், சிறப்பாக இருந்தது. நீங்கள் ஒலி வாங்கி நீங்கள் ஒலிபரப்பும் போது, உங்கள் பாடும்போது ஏதாவது பிரத்யேக உபகரணங்களை பாவித்தீர்களா?
1: பிரத்யேக உபகரணங்களை எதுவும் சொல்லுங்கள்.
0: இல்லை, நீங்கள் ஏதாவது வேறு உபகரணங்களையும் வைத்து, மைக் போன்றவற்றை அல்லது ஸ்பீக்கர் போன்றவற்றை ஏதாவது உபயோகித்தீர்களா?
1: ஒன்றும் இல்லையா உங்களுடைய, நான் அதாவது தொலைபேசியில் தான் உங்களை
0: பாடினீர்கள். பாடினீர்கள் நன்றாக இருந்தது. அன்னைக்கும் பாடும் பொழுது கொஞ்சம் இடைத்தூரம் விட்டிருக்கின்றீர்கள். தொலைபேசி அதாவது பேசி பார்த்து பாடியிருக்கின்றீர்கள், அதை பார்த்து கொண்டு பாடியிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கொஞ்சம் சத்தம் குறைவாக இருந்தால் சிறப்பாக இந்த பாடல், சிறப்பான ஒரு பாடல், அந்த கருத்தான பாடல் உள்வாங்கி உணர்வோடு பாடியிருக்கின்ற வாழ்த்துக்கள் தேவநாதன் உங்களுக்கு. இந்த நவராத்திரி காலங்களிலே உங்களுக்கு ஏதாவது பாடல்கள் பாடக்கூடிய சந்தர்ப்பங்கள், மேடை ஏதாவது கிடைத்ததா?
1: கிடைத்தது ஐயா. நவராத்திரியில் எனது மகள் தான் சென்ற மாதத்தில் 3 ப்ரோக்ராம் பண்ணங்க ஐயா. மேடை
0: அதற்கேற்ற வழி அமைத்து கொடுப்பதில் நீங்கள் வல்லவர்கள். தந்தை நல்ல தந்தை என்று நிரூபிக்கும் வேளையில் உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் கேட்க சந்தர்ப்பம் உண்டு. உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
1: எனக்காக ஐயா நல்ல பாடல்கள் நிறைய உள்ளன.
0: எல்லாம் தர முடியாத ஒரு பாடல் தர முடியும்.
1: பாடல் மட்டும்தான் நினைவில் உள்ளது. வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அலை போலவே விளையாடுமே.
0: அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புகின்றேன். நன்றி. அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, ஆயத்தம் பண்ணி மீண்டும் வந்து அழைத்து இன்னொரு பாடல் முடிந்தால் பாடுங்கள். நன்றி தேவநாதன் அவர்களே, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இணைப்பை துண்டித்துக் கொண்டால் நலமாக இருக்கும். அடுத்த உறவு அழைக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், வணக்கம், வணக்கம். அழைத்தவர் மீண்டும் அழைக்க வேண்டும். ஓடி வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அழகிய கண்ணே என்ற அற்புதமான ஒரு பாடலை தேவநாதன் அவர்கள் மிகச்சிறப்பாக பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் வந்து அவருக்கு சேருகின்றன. வாழ்த்துக்கள். மீண்டும் அவர் வளர எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். யார் வர வேண்டும் அடுத்த உறவென்று பார்ப்போம். இங்கே அழையுங்கள். அழைப்பு நின்றுவிட்டது. மீண்டும் அழைக்க வேண்டும் என்று உறவுகளே.

0: சிறப்பான பாடல்களை தெரிவி செய்து கொண்டு வந்து பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் அன்பு உறவுகள் ஒலிவாங்கியை சரியாக பிடித்து பாடுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். யார் என்று ஒரு தடவை கூற முடியுமா நீங்கள்?
1: எனக்கு தெரியலையா?
0: இல்ல தெரியவில்லைங்க, காட்சி தெரியாது, குரல் மட்டும்தான் எல்லோருக்கும் கேட்கின்றது.
1: குரலே தெரிஞ்சிருங்க, நீங்க தான் சொல்லிடுவீங்களே உடனே.
0: இல்ல நான் கூறுவேன், எங்களுடைய நேயர்களுக்கு தெரியணும். நீங்கள் யார் என்று கூறி வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று
1: எண்ணுகிறேன். யோகாராஜி
0: வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு உள்ளத்தில் நெருங்கி வருகிறீர்கள் நீங்கள். சிறப்பு சிறப்பு. அம்மா நலமாக இருக்கின்றீர்களா யோகாராஜி அவர்களே?
1: நன்றாக இருக்கிறேன்,
0: நன்றாக இருக்கிறேன். நன்றாக இருக்க வேண்டும். நவராத்திரி தினம் அந்த பெரு எப்படி சென்றது உங்களுக்கு?
1: எனக்கு அது நார்மல் தான்.
0: எத்தனை மேடை கச்சேரிகளுக்கு, மேடை கச்சேரிகள் ஏதாவது செய்தீர்களா? போறதே இல்லை. மேடை வானொலிகளில் பாடுவீர்கள, பாடல் குழுவிலே சென்று பாடுவீர்களா, குழுக்களாக சென்று பாடல் குழு?
1: ஸ்டார்டிங் எல்லாம் பாடிட்டு இருந்தேன், அம்மா இறந்ததுல இருந்து போறது.
0: ஓ, அதன் பின்பு போதில் வானொலியுடன் நிறுத்தி விட்டீர்கள். அண்மையிலே எந்த வானொலியில் பாடி இருக்கின்றீர்கள்?
1: இப்போதைக்கு வானொலி வந்து JTRFM பாடுறேன்.
0: பாடுவீர்கள். அடுத்தது மொன்றியல் தமிழ் வானொலி கனடாவிலும் பாடுகின்றீர்கள், அப்படித்தானே?
1: ஆமா. இன்னொன்னா அது ஆஸ்திரேலியாவா ஏதோ ஒண்ணு, அது ஒண்ணு இருக்கு.
0: அது என்ன பேர் அந்த வானொலி?
1: ரெண்டு மூணு இது பாடுறேன்.
0: ரெண்டு மூணு வானொலி
1: பாடு. சின்ன ஒரு சிந்தனை யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன்.
0: சரி, கூறுங்கள், கேட்போம்.
1: ஒரு அம்மா பையன், அவங்க வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாதம் ஒரு ஒரு இவ்வளோ சாதம் எடுத்து ஒரு தட்டில் ரெண்டு தட்டில் வச்சுட்டு ஒரு தட்டில் ஒரு முட்டையும் இன்னொரு தட்டில் ரெண்டு முட்டையும் வைக்கிறாங்க. அதை கொண்டு வந்து வச்சுட்டு பையனை வந்து எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இதில் ஒன்றே ஒன்று வச்சுருக்காங்க, அதில் ரெண்டு முட்டை வச்சுருக்காங்க, ஸோ எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அதை எடுத்துடுறான். எடுத்துட்டு அவன் சாப்பிடும்போது அம்மா அந்த ஒரு முட்டை இருக்கிறத அம்மா எடுக்கிறாங்க. பார்த்தா அவனுக்கு அந்த ரெண்டு முட்டை தான் இருக்குது, அந்த ஒரு முட்டை இருந்த தட்டில் மூணு நாள் இருக்குது, ஒட்டை உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருக்காங்க. உடனே இந்த பையன், ஆஹா இந்த அம்மா என்ன வேலை செஞ்சுக்குது பாரு, அதுல நிறைய வச்சிருக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி கொடுக்கும்போது அவன் என்ன பண்றான், இன்னைக்கு அம்மா இப்படிதான் வச்சுப்பாங்க, நம்ம இந்த இதையே எடுப்போம்னா அதே மாதிரி அந்த ரெண்டு முட்டை இருக்கிறதையே எடுக்கிறான். அப்பயும் அது அதே மாதிரியே அன்னைக்கும் அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு, இவனுக்கு இல்ல. மூணாம் நாள் அந்த மாதிரி சாப்பாடு வைக்கும் போது உஷாராயிடுறான். உடனே என்ன பண்றான், வேண்டாம் டெய்லி நம்ம ஏமாந்து போறோம், அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியுது, இன்னைக்கு நாம அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த மூணு முட்டை இதெல்லாம் எடுக்காம ஒரே ஒரு முட்டை வச்சுக்கிறத எடுக்கிறான். எடுத்தான், உள்ளுக்குள்ள நிறைய முட்டை, அவனுக்கு பிடிச்ச என்னமோ ஒரு நான்வெஜ் ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் அதுல இருக்கு. அதெல்லாம் இருந்தோடனே அவனுக்கு அப்படியே டபுள் சந்தோஷமாயிட்டு, அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்னா அது உள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க, அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்ப அம்மாவை கேட்டான், ஏமா டெய்லி நீ எனக்கு நேரடியாவே இதை கொடுத்துடலாமே, நீ என்னை எதுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை பண்ணான்னு கேக்குறான். அப்ப அம்மா சொல்றா, இன்னைக்கு மட்டும் ஏன் எனக்கு இத மாதிரி வந்தது அப்படின்னு. அப்ப சொல்றான், இத்தனை நாள் வந்து செல்ஃபிஷா உன்னை மட்டும் நீ நினைச்ச, எனக்கு நிறைய வேணும், நான் நிறைய சாப்பிடணும் அப்படி நினைச்ச, அம்மா நிறைய சாப்பிடணும் உன் மனசுல இல்ல, நான் நிறைய சாப்பிடணும் நீ யோசிச்ச, அதனாலதான் உனக்கு வந்து நான் உன்ன நீ மனசுல இது பண்றதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சேன். ஆனா இன்னைக்கு நீ ஷெல்பிஷை விட்டுட்டு நம்ம அம்மாவும் சாப்பிடணுங்கிற மனசுல நினைப்போட நீ அந்த ஒரு இதை எடுத்ததுனால உனக்கு நீ சந்தோஷப்பட்டா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தாலே உனக்கு அங்க வயிறு ரொம்புற மாதிரி ஆண்டவன் நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருவான், அததான் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு அதுல இருந்து அப்படியே, ஆஹா அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தத்துவத்தை இந்த சாப்பாடுல சொல்லிட்டாங்கன்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இதுதான் உண்மையுமே. நம்ம கிட்ட ஒரு பிடி சோறு இருக்குன்னா நம்ம அந்த நேரம் யாராவது வந்தாங்கன்னா சரி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அங்க நம்ம நம்மளுக்கு டபுளா வரும் அப்படிங்கறது இந்த தத்துவம்.
0: இந்த தத்துவத்தையும் கூறிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான தத்துவத்தை தந்தீர்கள். வானொலியில் நீங்கள் பேசும் பொழுது உங்கள் சத்தம் சற்று குறைவாக இருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. இங்கு ஆளிகள் எல்லாம் சரியாக இருக்கின்றது. நீங்கள் தொலைபேசியை பார்த்து அழகாக பேசுங்கள். என்ன பாடலை இன்று பாடி கேட்போம் ராஜி அவர்களே?
1: இன்னைக்கு நான் எஸ்பிபி ஐயா பாட்டு ஒண்ணு குதூகலமா அவர் பாடின மாதிரி ட்ரை
0: பண்றேன். எப்படி நீங்கள் ட்ரை பண்ணா நீங்கள் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஆண்கள் ஆண் நீங்கள் பெண்கள் பெண் குரலில் தான் பெற முடிந்தால் ஆண் குரலில் பாடி பாருங்களேன்.
1: என் ராஜாத்தி வாருங்கடி, புதிய ராஜாவை பாருங்கடி, என் ராஜாங்கம் கோலாகலம், தினமும் ராகங்கள் ஆலாபனம், இனி நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆடட்டும் மாட்டங்களே. ராஜாத்தி வாருங்கடி, புதிய ராஜாவை பாருங்கடி, என் ராஜாங்கம் கோலாகலம், தினமும் ராகங்கள் ஆலாபனம், இனி நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆட

0: ராஜாங்கம் கோலாகலம், தினமும் ராகங்கள் ஆலாபனம். இனி நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆடட்டும் மாட்டங்களே. லுகுலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரு பம் பம் பம் பம் பம் பம் பம். லுகுலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரலு குரு பம் பம் பம் பம் பம் பம் பம்.
1: சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் ஜோகராஜி. உங்களுடைய உள்ளம் இப்பொழுது என்ன நினைக்கின்றது? பாலசுப்பணியும் போன்றே பாடியிருக்கின்றேன் என்று எண்ணுகிறீர்களா? சரியாக பாடுங்கள் என்று தீர்மானிக்கின்றீர்களா?
0: மேபி கேட்கறவங்க தான் சொல்லணும், எனக்கு தெரியலையே.
1: அதனால தான் கேட்டுவிட்டு தான் நான் கூறுவேன், நீங்கள் பாலசுப்பணியும் போலே பாடுகிறேன் என்றீர்கள். நான் பாலசுப்பணியின் குரலை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் யோகராஜியின் குரல் தானே ஒலித்தது.
0: நீங்கள்
1: அவர் பாடிய வகையிலே அந்த நுணுக்கங்களை எல்லாம் புகுத்தி அழகாக சிறப்பாக உங்கள் குரலில் பாட தந்தீர்கள். அவர் பாடலை பல தடவை நாங்கள் கேட்டு ரசித்து விட்டோம். இது யோகராஜியின் குரல் என்று நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பாக இருந்தது யோகராஜ். எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் பாடி பயிற்சி பெற்றீர்கள்?
0: இல்ல பயிற்சி எல்லாம் கிடையாது,
1: எடுத்தவுடன் பாடி
0: பயிற்சி எல்லாம் கிடையாது. ஆமா, எனக்கு பாட்டு எப்பயுமே மைனூட்டா பாட்டு மைண்ட்ல இருக்கும்.
1: ஓ,
0: பாடல் மைண்ட்ல இருக்கிற பாட்டை நான் வந்து பாடிடுவேன்.
1: இல்ல பாடல் உங்கள் உள்ளத்துல உங்கள் பாடலை வந்து மனநம் உள்வாங்கி விடுவீர்கள்.
0: சில படங்கள்ல சில படங்கள்ல சில பாடல்கள் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இருந்தா என் மைண்ட்ல எப்பயுமே ஒலிக்கும். அது
1: அது ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான், தனக்கு பிடித்த பாடல்கள் தான் மனதிலே பதியும். இந்த பாடல்கள் அந்த அந்த வாத்திய கருவிகளினுடைய இணை இசைகள் எல்லாவற்றையும் உள்ளே நன்றாக ரசித்து வைத்திருந்து அதை அப்படியே ஒப்படைக்கிறீர்கள். சிறப்பான ஒரு அம்சம் அது. வாழ்த்துக்கள் யோகராஜி. நாங்கள் மகிழ்ந்தோம், கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பாக இருந்தது உங்களுடைய பாடல் என்று கூறும் இந்த வேளையிலே முழுமையாக அழகாக அதிலே உள்ள நுணுக்கங்களை நாங்கள் எப்படி என்று அறிந்து கொள்ளும் வகையில் நாங்கள் ஏதோ எல்லாம் நினைப்போம். அவர் பாடுகிறார் பக்கத்திலே வேறு ஏதாவது இருக்குமோ? இல்லை இல்லை, அவர்கள் நீங்கள் அவரை விட வித்தியாசம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் எடுத்தவுடன் எல்லா குரல்களையும் ஒரே நேரத்தில் தருகிறீர்கள். அவர்கள் எத்தனையோ தடவை பயிற்சி பெற்றுத்தான் பதிவு செய்து எங்கள் காதுக்கு வருகின்றது திரைப்படத்தில். ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பிலே அந்த பாடலை பாடி வருகின்றால் இதில் வந்து பாடும் உங்களுக்கு தான் மேன்மை நாங்கள் கூற வேண்டும்.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் யோகராஜி. என்ன பாடலை நாங்கள் பாடல ஒலிபரப்ப வேண்டும்?
0: திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே, அதுலயே அவங்க பாடின பாட்டு ஒன்று.
1: ஓ, திருமாலின்
0: திருசூலம், திருசூலம். திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே, அந்த பாடல்
1: ஆராதனை என்று வரும். தீபங்கள்
0: ஆராதனை.
1: நன்றி. திருசூலத்தில்
0: இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு பாடல், சிறப்பான வேற ஒரு பாடலோட வருகிறேன்.
1: கெட்டி காரே, ரெண்டு வாரங்கள் கேட்டு மழுவோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் யுவராசி அவர்களை. நகைச்சுவையாக பேசி, நலமாக பேசி இனிமையான பாடலை தந்தவங்களுக்கு நன்றியை கூறுவோம். மீண்டும் வாருங்கள், கேட்டு மகிழ்வோம் உங்களுடைய அடுத்த பாடலை. நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக வருகின்றார் அன்புடன் தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன். நினைத்து விட்டேன் உங்கள் இணைப்பு என்னுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடி மகிழ்ந்து எங்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, வருக வருக வாருங்கள் என்று கூறும் வேளையில் இப்பொழுது அடுத்த உறவு அழைக்கின்றார். அவரை இணைப்போம் என்று எண்ணும் வேளையில் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். அழைக்க வேண்டிய சரியான தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற வளமையான தொலைபேசி இலக்கம்.

0: வந்துவிட்டார் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக உள்ளீர்கள்.
0: இப்படிதானே நலம் பேசுறோம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. இனிய பாடலை தந்த ராஜம்மா அவர்களுக்கும் மனம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு கதை வந்து மிகவும் இனிமையாகவும் ஆழமான கருத்தை கொண்டிருந்தது. நன்றி ஐயா.
0: நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள் சென்றடையும். இப்பொழுது இரண்டாவது பாடல் என்ன பாடலை நீங்கள் பாடி காட்டப் போகின்றீர்கள்? கேட்போம்.
1: சதி லீலாவதி என்ற படம் 1995 வெளிவந்த இப்பாடலை இயக்கியவர்கள் பாலு மகேந்திரா அவர்கள். பாடல் ஆசிரியர் வாலி அவர்கள், அவர்களால் இந்த பாடம் இடைபெற்றது. பாடகர் உன்னி கிருஷ்ணன், கே எஸ் சித்ராமா அவர்கள் இணைந்து இப்பாடலை பாடியுள்ளார்கள். இப்படத்திற்கு இசை வந்து இளையராஜா ஜாம்பான் அவர்கள் தான் இசையமைத்துள்ளார்கள். ஒரு புது விதமான ஒரு 2-3 ராகத்தை கூட்டமைத்து இப்பாடல் இசை அமைத்துள்ளார்கள். இது மனதிற்கு மிகவும் பிடித்தமான பாடலாக இருந்தது ஐயா, அதனால் இப்பாடலை நான் தேர்வு செய்தேன்.
0: சிறப்பு. பாருங்கள், அங்கே கேட்போம் அந்த பாடலை. பாடுங்கள்.
2: தன நான நான நான நான நான

தீரும். இந்த ராஜயோகம் காலந்தோறும் வாழும். மகராஜனோடு ராணி வந்து சேரும். இந்த ராஜயோகம் காலந்தோறும் வாழும்.

சந்திக்கின்ற சந்தர்ப்பம் சின்ன சின்ன விண்ணப்பம் சந்திக்க

0: மகிழ்ச்சி, சிறப்பான ஒரு பாடலை சிரமமின்றி பாடி காட்டீர்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் தேவநாதன் அவர்களே.
1: நன்றி. இப்பாடலை எடுக்கும் போது நான் எப்படி பாட போகிறேன் என்று நினைத்தேன் ஐயா. இருமுறை மூன்று முறை பயிற்சி செய்து உங்களிடம் சமர்ப்பித்தேன் ஐயா.
0: பயிற்சி தந்த முயற்சியோடு பயிற்சி பெற்று உயர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய வகையில பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்களோ.
1: நன்றி. இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த பாடல் வந்து ஐயா ஒவ்வொரு சரணத்திலும் பல்லவியிலும் மூன்று ராகத்தை இணைத்து ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு விதமாக சென்றது ஐயா.
0: சிறப்பான கருத்து தேவநாதன் அவரே. சிறப்பான கருத்து. இன்னும் ஒரு உறவு காத்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் தேவநாதன். வணக்கம் வணக்கம் வணக்கம் மெர்சி. வணக்கம்
2: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் என் அன்பு பேத்தி மெர்சி சந்தன்ராஜ் அவர்களே. நலமாக இருக்கின்றீர்களா பேத்தி?
2: நலமாக
0: இருக்கின்றதா? வீட்டில் இருக்கின்றீர்களா வெளியே இருக்கின்றீர்களா? பாடசாலையில் இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்கள். எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். இந்த இனிமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எங்கே என்ன பாடலை பாட போகின்றீர்கள் என்று?
2: வாராயோ பாடல் தாத்தா.
0: சிறப்பு. எங்கே பாடுங்கள் பேத்தி?
2: வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்று இல்ல இணைந்த காதலோ நேற்று இல்லை

0: என்னோடு வாதினமே. நன்றி தத்தா.
1: நீண்ட நாட்களுக்கு பின் வந்து அன்பு பேத்தி உங்கள் குரலே அழகாக ஒரு புதிய பாடலை பாடி தந்தீர்கள். சிறப்பாக வரிகள் கேட்டு மகிழ்வதற்கு அந்த சொற்களை அழகாக உபயோகித்திருந்தீர்கள். சில சொற்றொடர்கள் கடுமையாக இருக்கும், ஆனால் அது இலகுவாக நீங்கள் அதை பயிற்சியோடு கொண்டு வந்து சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அம்மாவின் குரலை எங்களுக்கு ஞாபகப்படுத்திய பேத்தி, வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பாக இருந்தது. என்ன பாடல் அன்பு பேத்திக்கு, என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்?
0: இந்த பாடலே ஒளிபரப்பணும்.
1: இந்த பாடல் தான் வேண்டுமா? சரி, இந்த பாடல் உங்களுக்கு பாடினோர் நேயர் விருப்பத்திலே ஒலிக்கும். கேட்டு மகளும் நலமாக மகிழ்வாக இருங்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு வாருங்கள். நன்றி அன்பு பேத்தி. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். இது முன்றில் தமிழ் வானொலி நன்றி. இது ஒரு முன்றில் தமிழ் வானொலி கன்னடா கலையகம். பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடி மகளும் வேளையிலே பல எண்ணங்களை எங்களுக்கு தோற்றுவித்து செல்கின்றது. இப்படி பாடல்களில் வல்லமை வாய்ந்தவர்கள், சிறந்த ஏதோ பெரிய மேடை பாடகர்கள், சங்கீத வித்துவான்கள் என்று நான் கூறவில்லை. நீங்கள் உள்வாங்கிய பாடலை அழகாக உள்ளன்போடு உண்மையாக பாடியிருக்கின்றீர்கள். அதுதான் தேவை. இடையிலே ஒரு சலனம் அல்லது ஒரு சந்தேகம், பயம் ஒன்றும் இல்லாமல் எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு தொலைபேசியை எடுத்து அந்த கைபேசியிலே வைத்து பாடுவது சாதாரணமான விடயமில்லை. எந்த பெரிய பாடகர்களுக்கும் தங்களுக்கு தளம் அமையவில்லை, களம் அமையவில்லை, சரியான நிலம் வேண்டும் என்று எல்லோரும் பாடமாட்டார். இந்த பாடலை பாடியவனே குரலாளர் கூட இப்பொழுது திருப்பி பாட சொன்னால் தொலைபேசியில் எப்படி பாடமாட்டார்? உங்களுக்கு எந்த பக்கவாத்தியமோ அல்லது பக்கத்துணைகளோ இல்லாமல் உங்களையே நீங்கள் நெறிப்படுத்தி பாடினீர்கள். பாடிய உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அது மட்டுமல்லாமல் பாடல் பாடி முடிந்தவுடன் ஓடி சென்று அப்படியே இருக்காமல் மற்றவர்களுடைய பாடல்களையும் கேட்டு அதற்கு நீங்கள் வாக்கியங்களை தொடுத்து அவர்களுக்கு வரவேற்பு கூறி அனுப்புகிறீர்கள். அது ஒரு எழுச்சியாக இருக்கின்றது, அவர்களுக்கு மேலும் உற்சாகமாக இருக்கும். இடம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்போர் மத்தியிலே நீங்கள் ஓடி வந்து கிடைத்த இடத்தை சரியான வகையிலே பயன்படுத்துவதை இட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? வாருங்கள் கேட்போம்.

0: கேட்பதற்காக பாடுவதற்கு ஓடி வந்து விட்டார் அன்பு யோகா ராஜ் அவர்கள். இரண்டாவது பாடலை திறப்புகின்றார். எங்கே என்ன பாடலை திறப்புகின்றீர்கள் யோகராஜ்? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன நகைச்சுவை.
0: நகைச்சுவை என்றால் எங்களுக்கு மிகவும் விருப்பம். எங்கே கொண்டு வருங்கள் அந்த நகைச்சுவையை கேட்போம்.
1: கடி கடி கடி ஜோக்கு.
0: இது கடி ஜோக்கு.
1: ஒரு ஹஸ்பண்ட்,
0: ஒரே ஹஸ்பண்டா?
1: உட்காந்து போன்
0: நல்லவளை ஒரே ஹஸ்பண்டா இருந்தது.
1: ஆமா, வீட்டுல உட்காந்து போன் பாத்துட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃப் வராங்க, ஏங்க இன்னைக்கு சண்டே தானே, லீவு தானே, ஒரு நாளான எங்களோட வந்து ஏதாவது ஸ்பெண்ட் பண்ண கூடாதா? ஏங்க இப்படி உட்காந்து போனையே கட்டிக்கிட்டு அழுகுறீங்க? சரி இப்ப என்ன பண்ணணும், என் கூட வாங்கங்க. சரி எந்திரிச்சு போறான். போனோடே இன்னைக்கு என்ன சமையல், சாம்பார் தாங்க பண்ண போறேன். ஏண்டி எப்பவாரு சாம்பார் சாட் சாட்டு அழுத்து போச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா அதை பண்ண கூடாதா? சரி பண்றேன். உடனே என்னது இங்கெல்லாம் ஒரே டஸ்டா இருக்கு, இதெல்லாம் துடைக்க மாட்டியா? சரி துடைக்கிறேன். என்ன இங்க கீழே இதெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கா, இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா? சரி எடுத்து வைக்கிறேன். ஏன் இது இந்த இடத்துல இப்படி இருக்குது? ஏன் குழந்தைய இப்படி தூங்க வச்சுக்கிற? இதை எடுத்து நேரம் போட மாட்டியா? இந்த துணியெல்லாம் எடுத்து வைக்க மாட்டான். பாட்டுக்கு மறுசியா கேட்டுட்டே இருக்கான். இது அங்கேந்து வருது அப்படியே மறைச்சுக்கிட்டே. இந்தாங்க உங்க கையில போனு, போய் உக்காருங்க உங்க இடத்துலயே. தயவு செய்து ஏன் சின்னமே இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லி போன கையில குடிச்சிட்டு ஓடியே போயிடுது.
0: வந்தால் தொல்லை, வராது விட்டால்
1: நிம்மதியா நான் பாடு செய்வேன்.
0: ஆமா ஆமா. ஆனா இவதானே அந்த தொல்லையை வரவழைத்தார். தொலைபேசி தொல்லைபேசியாக இருக்கின்றது காலங்களிலே இந்த அம்மாவுக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு இந்த தொலைபேசி உதவி செய்கின்றது இல்லையா?
1: கண்டிப்பா.
0: தொல்லைபேசியாக இருக்கின்றது என்று எத்தனை பேர் தொல்லைப்படும் வேளையிலே அந்த தொலைபேசி அந்த அம்மாவுக்கு தொல்லையில்லாத நல்ல பேசியாக அமைந்தமைக்கு அதை எடுத்து அழகாக நீங்க நகைச்சுவையா தந்தமைக்கு நன்றி.
1: வாழ்த்து. வரவேற்பு வந்துச்சா? திட்டு வந்துச்சா எனக்கு
0: அது தெரியா? இங்கே திருட்டி எழுதுபவர்கள் யாரும், நீங்கள் யாராவது பாடினால் திருட்டுவீர்களா? இல்லை தவிர நீங்கள் எழுதிய நீங்கள் பாடிய பாடலுக்கு திருட்டு. நல்ல வரவேற்பு. நீங்கள் அந்த தளத்திலே
1: சொல்லிடுவேன்.
0: இல்லை யோகராஜி, நீங்கள் அந்த தளத்தை பார்த்தால் தெரியும், நீங்கள் அந்த தளத்தில் இருக்கின்றீர்கள். MTRFM என்ற தளத்தில் உங்கள் பெயர் இருக்கின்றது. அதில் உங்களுக்கு பதிவுகள் நான் போடுவதுண்டு, அதிலே பார்க்கலாம். எழுதுபவர்களுடைய பதில் அங்கே உங்களால் படிக்க முடியும். அதை பாடல் அருமை என்று எழுதியிருக்கின்றார்கள். நீங்கள் பாடியது சிறப்பாக இருக்கின்றது என்பதை ஏனே எனது தனிப்பட்ட வேறு தளங்களில் இருக்கின்றன, நீங்கள் அதில் இல்லை. இந்த வாட்ஸ்அப் தளம், இது ஒன்றியல் நேயர் அன்பு நேயர்கள் என்ற ஒரு தளம், அதிலே உங்களுக்கு எழுதப்படுகிறது. நீங்கள் அன்பு எனக்கு போட்ட பதில் எல்லோரும் பார்க்கக்கூடிய பதில் தான் வருகின்றது. இருக்கின்றீர்கள் அல்லவா தளத்தில்? இருக்கின்றீர்கள். அதிலே நீங்கள் தாருங்கள், பாருங்கள், தெரியும். எல்லோரும் நலமாக எழுதுகிறார்கள். யோகராஜ் இங்கே யாரும் திட்டி எழுதுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்படி திட்டி எழுதக்கூடிய வகையில் பாடினீர்களா? இல்லையே. நானே
1: திட்டிடுவேன், நல்லா பாடலன்னா ஐயோ ஏன் இப்படி பாட்டை கொலை
0: பண்றாங்க. எழுதுகிறீர்கள். என்னுடைய உறவுகள் எங்களுடைய மொழியல் தமிழில் வானொலியில் அப்படி திட்டி எழுவதை நான் பார்க்கவில்லை. பார்ப்போம் இனி யாரும் எழுதுகிறார்களா. சரி, இப்பொழுது நகைச்சுவை தந்தீர்கள், அப்ப பாடலை தரலாம் தானே? என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
1: ஆமா, ஒரு பாடல் டூயட் சாங் தான். அதுவும் அநேகமா SPP தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல.
0: நினைக்கிறீர்கள் பாடுங்கள் கேட்டு பாருங்க.
1: தெரியல, அவருதான் நினைக்கிறேன். வாணிதேராம்.
0: நீங்கள் நினைத்தால் சரியாகத்தானே இருக்கும். அங்கே பாடுங்கள் கேட்போம்.
1: தெரியல எனக்கு, அது கன்ஃபியூஸ்.

0: பொன்னோடு பொன்னாக கண்ணோடு கண்ணாக.
1: நீங்கள் கூறியது போன்று இது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் அம்மாவும் இணைந்து பாடிய அந்த பாடல் பொல்லாதவன் திரைப்படுத்த பாடல், பொல்லாதவன் என்ற திரைப்படுத்த பாடல் சிறப்பாக பாடிய
0: மியூசிக் வருது எனக்கு, அதனாலதான் பாட்டு வர மாட்டேங்குது, மியூசிக் வருது நடுவில் நடுவில்.
1: ஓ அதனாலயா, என்ன பாடல் சிறப்பாக இருந்தது, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். ஏற்ற இறக்கங்கள் இடைவெளி எல்லாம் சிறப்பாக இருந்தது. சரணம்
0: நன்றி.
1: பல்லவியை விட சிறப்பாக இருந்த அம்மா ஆரோகணம் அவரோகணம் எல்லாவற்றையும் அவதானித்து சுரம் மாறாமல் பாடிய சிறப்பான பாடல், சிறப்பான பாடல்.
0: அடுத்த வாரம் டிஎம்எஸ் ஐயா பாடுவேன்.
1: ஓ வரும் பொழுது நீங்கள் இப்ப தேவநாதன் போன்று வந்து எனக்கு அவர் ரெண்டு தெரியவில்லை அவர் போலத்தான் இருக்கின்றது என்று கூறாமல் தேவநாதன் போன்று சரியாக அவர் அழுத்தமாக கொண்டு வந்து தருகிறார்ல விவரத்தை, என்ன பாடல் யார் பாடியது எப்படி பாடியது ஓரளவுக்கு பாடலுமே. நீங்கள் பாலசுப்ரமணியம் அவருடைய பாடம் உள்வாங்கும் பொழுது குரல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் பொழுது அந்த பெயர் வரும், அதை நீங்கள் கூற வேண்டும், கூறினா நன்றாக இருக்கும். சிறப்பு மோகன் யோகாராஜ் அவர்களே இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் தளத்தில் இருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்து விடலாம். உங்களுக்கு எங்கள் வானொலியே நேரம் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் உங்கள் பாடல், சரியா?
0: மறுபடியும்
1: இங்கே வருகின்றது நல்ல பாடல்கள் அருமை என்றெல்லாம் எழுதுகிறார்கள். வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24.

0: பாடும்போது அன்பு உறவுகளே, உள்வாங்கிய பாடலை அப்படியே வெளிவாங்கும் பொழுது உங்களுடைய உள்பதிவு மனதில் எப்படி பதிந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு பாடலை யோகாராஜ் அவர்கள் வந்து கூறியிருந்தார், அந்த பாடல் எனக்கு பிடித்தது என்றால் நான் பயிற்சி இல்லாமலே பாடுவேன் என்று. காரணம், அதை பதிவு செய்கின்ற பகுதி எங்கள் இதயத்திலே உள்ளத்திலே அந்த இடம் மிக சிறப்பாக இருக்கின்றது என்றால் அவர் நன்றாக உள்வாங்குகின்றார். உள்வாங்கும் போது அந்த பாடல் அப்படியே பதிவாகிறது எங்கள் மனதிலே. அதை நாங்கள் மீண்டும் தரும் பொழுது எங்களை அறியாமலே வந்துவிடும். நம் முன்னோர்கள் எல்லோரும் சங்கீதம் படித்தவர்கள் அல்ல. ஒரு பாடலை கேட்டு ஏனென்றால் நாங்கள் அதை நினைவில் வைத்து. வணக்கம் யோகாராஜி. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஓ வணக்கம் தேவநாதன், சொல்லுங்க
1: ஐயா. நீங்க அதாவது அம்பாள் பற்றிய ஒரு பாடல்களை எல்லாம் சொன்னீர்கள், அதனால் தெரிவு செய்து வந்திருக்கிறேன் ஐயா.
0: இரண்டு பாடல்களை பாடிவிட்டீர்கள் அல்லவா?
1: ஆமாம் ஐயா. ஒரு பக்தி பாடல் ஒன்றே ஒன்று ஐயா
0: பாட வேண்டுமோ? சரி பாடுங்கள், கேட்போம். பாடுங்கள்.
2: ஸ்ரீ சக்கர சிம்மானேஸ்வரி.

படவும் அடவும் பலவிதமாய் உன்னே, படவும் அடவும் படி கொண்டாடும் மன்பர் பதமலர் ஜோடவும் பலவிதமாய் உன்னை, படவும் அடவும் ப

ஆகி வைத்தாய், உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய்.

ஜெயக்ரராஜசிம்ஹ நீஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகையே புவனேஸ்வரி.

0: சிறப்பான ஒரு தேவநாதன் சிறப்பான ஒரு பாடலை அழகாக பாடி முடித்தீர்கள். அற்புதமாக இருந்தது. ஒரு வானொலியிலே வந்து ஒரு தொலைபேசியை எடுத்து களம் இல்லாமல் அங்கிருந்து காற்றலையிலே முழுமையாக சாரீரத்தோடு வந்து பாடி எங்களை எல்லாரையும் மகிழ வைத்தீர்கள். இது சிறப்பான பாடலாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. வாழ்த்துக்கள் தேவநாதன் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சிறப்பு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த அம்மாள் உற்சவத்தில் என்ன செய்தீர்கள் என நீங்கள் கேட்டதற்கு நான் இப்பாடலை தெரிவு செய்தேன் ஐயா. நீங்கள் கேட்கவில்லை என்றால் இப்பாடல் வெளிக்கொண்டிருந்திருக்க முடியாது. அத்துணை பெருமைக்கும் காரணம் நீங்கள் தான் ஐயா.
0: இல்லை இல்லை, உங்களுடைய திறமை, உங்களுடைய சிறப்பு, உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய ஆர்வம், அதுதான் முக்கியம் ஐயா. உள்வாங்கி அழகாக எங்களையும் உள்வாங்கி எங்களையும் இழுத்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:40 என்று இரவு நேரம் உங்களுக்கு என்றதை தெரிவிக்கும் வேளையிலே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு 12:40 மணி நேரம். பார்த்தீர்களா, சங்கீத ஞானத்திலே நானும் நிதானம் இழந்து விட்டேன். 12:40 நண்பகல் என்று கனடாவில் காட்டும் இந்த வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் நேரம் சரியாக 10:10 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்போடு வந்து தங்கள் சொந்த குரலிலே தாங்கள் பெற்ற அனுபவத்தை, பெற்ற ஞானத்தை, தங்களில் இருக்கின்ற சிறப்பை வெளியே கொண்டு வருவதற்கு மிகவும் துல்லியமாக சிறப்பாக வந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்து சென்ற அன்பு உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பவர்கள் காற்றலைக்கும் வர வேண்டும். உங்களுக்கும் கடமைகள் இருக்கின்றது, ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். 6478764 6415 இலக்கம் காத்து கொண்டிருக்கின்றது உங்களுக்காக.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா?
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நான் சென்னையில் இருந்து கே கே நகரிலிருந்து ரேவதி பேசுகிறேன்.
0: இப்பொழுது நன்றாக கேட்கிறது. சென்னையிலிருந்து அன்பு மகள் ரேவதி கே கே நகர் வந்து தன்னுடைய இனிமையான குரலில் அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டு வருகின்றீர். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றால் ரேவதியை. நலமாக இருக்கின்றீர்களா மகளே ரேவதி?
1: நலமாக நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: மகளாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்,
0: சிறப்பான சிறப்பான செய்தி. மகிழ்வாக சந்தோஷமாக இஸ்திரமாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னவாக இருக்கலாம்?
1: காரணம் பாடுவர் பாடலாம்.
0: பாடுவர் பாடலாமில் வந்து பாடுவர்கள் பாடினவர்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்ததோடு நானும் பாடலும் பாடப்போகின்றேன் என்ற மகிழ்வோடு இருக்கும் இந்த நல்ல நவராத்திரி நன்னால் அப்படி சென்றது.
1: நன்றாக சென்றதப்பா.
0: நவராத்திரி விழாக்கள்
1: கூப்பிட்ட வீட்டர்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன்.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு தெய்வீக பயணங்களும் செய்திருப்பீர்கள். அந்த நவராத்திரி விழாக்கள்ல நீங்கள் கலந்து கொண்டீர்களா மகளே?
1: எதுல அப்பா?
0: உங்கள் பகுதியிலே எங்காவது நவராத்திரி விழா?
1: ஆமாமாப்பா, எங்கள் பகுதியிலே எங்கள் வீட்டிலேயோ அப்புறம் கோயிலையும் கலந்து கொண்டேன்.
0: சிறப்பு சிறப்பு. உங்களுடைய பன்னிசை வகுப்புகள் எப்படி செல்கின்றன? பன்னிசை பாடல்
1: இனிமேல் விஜயதசமி விஜயதசமியிலேருந்து ஆரம்பிச்சிருத்துப்பா. இனிமேல் நேரடி கிளாஸ்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நீங்கள்
1: நேரடியாக வகுப்பு
0: எங்களோடு வந்து பாடியவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி உற்சாகம் மூட்டும் வகையிலே உங்கள் நாங்கள் எல்லாம் கேட்டு மகளும் பண்ணம் என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
1: நான் கர்ணன் படத்திலேருந்து பாடுறேன்ப்பா.
0: அப்படியா? கர்ணன் படத்திலிருந்து அற்புதம். இங்கே என்ன பாடலா கேட்போம் பாடுங்கள்.
1: சுசிலா அம்மா பாடிய பாடலப்பா.
0: பாடுங்கள்.
1: கண்கள் எங்கே

புதிதென்றே மணி கொண்ட கரமுன்று அனல் கொண்டு வெடி அனல் கொண்டு வெடிக்கும் மணி கொண்ட கரமுன்று அனல் கொண்டு வெடிக்கும் அனல் கொண்டு வெடிக்கும் மலர் போன்ற இதழின்று பனி கண்டு துடிக்கும் மலர் போன்ற இதழின்றி பனி கண்டு துடிக்கும் துணை கொள்ள அவனின்றி தனியாக நடிக்கும் துயி

கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றனங்கே கண்கள் எங்கே இனமென்ன குலமென்ன குணமென்ன அறியே நமே.

0: கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றனே கண்கள் எங்கே.
1: மிகவும் சிரமமான ஒரு பாடலை சிரமமின்றி சிறப்பாக பாடியிருந்தீர்கள். இந்த பாடலை மேடை பாடலிலே வந்து பாடும்போது பெண் பாடகர்கள் மிகவும் கடுமையாக கவனமாக கூர்மையாக கவனித்து பாடுவதை நாங்களும் கேட்டிருக்கின்றோம். சுசில் அம்மா கூட இதை பற்றி விமர்சனங்கள் கூறியிருக்கின்றார். மிகவும் சிறப்பாக அந்த சந்தம் குறையாமல் எடுத்து நீங்கள் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் வல்லினங்கள் கூடும் வேளையிலே கடினமாக இருக்கும் இடமில்லாததையும் சுலபமாக தந்தீர்கள். ரேவதி அம்மா சிறப்பு மகளே, சிறப்பாக இருந்தது மகளே. மேலும் நீங்கள் சிறந்து வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த வழியிலே உங்களுடைய கடமைகள் ஒன்றான திருப்புகள் கடமை மீண்டும் வருகிறீர்கள். அப்ப பாடல் என்ன மாதிரி என்ன பாடல் என்ன பாடல் பாட உங்களுக்கு விருப்பம் கேட்பதற்கு எங்களிடம் இருக்கு?
0: அப்பா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே படத்திலேருந்து கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் எண்ணம் கண்ணே இதை பொண்ணே நீ வா வா வா அந்த பாடல் பாடி
1: பாடி விட்டீர்களே. கண்ணெல்லாம் வாழ்த்துக்கலாம். அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்து இந்த பாடல என்ன பாட திரைப்படம் என்று கூறுவீர்கள்?
0: இலக்கியத்துல உங்களுக்கு ஒரு தகவல் எடுத்து
1: வச்சிருக்கேன். கேட்போம் அந்த தகவலை.
0: ஒரு நிமிடம்
1: ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் அப்படி என்ன சுவாரஸ்யமான தகவல்
0: படித்து சிந்திக்க. இரண்டு கேள்விகளை கேட்டு அவற்றுக்கு ஒரே பதிலை சொல்வது ஒரு விளையாட்டு தமிழ்ல. உதாரணமாக தேர் ஓடுவது எதனால்னாக்கா தேர் ஓடுவது எதனால் தெருவை மெழுகுவது எதனால் இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் அச்சாணியால் என்பது. அப்பா தேர் ஓடுவது அச்சாணியால் தெருவை மழுகுவது அதே மாதிரி நீ வசிக்கும் ஊரு எதுனாக்கா உன் காலில் காயம் வந்தது எப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே விடை வடையில் செங்கல்பட்டு செங்கல்பட்டு காலில் காயம் ஆச்சு செங்கல்பட்டுன்னு சாம்பார் மழப்பதேன் உடல் நலிவதே என்றதுக்கு இதற்கு வந்து பெருங்காயம் அப்பா
1: அப்படியும் கூறலாம். வேறு வகையாக கூறலாம். சரி, சாம்பார்
0: மணப்பதேன்
1: கூறுவீர்கள். சாம்பார் மணப்பது
0: உடலில் எண்ணெய் ஏற்பட்டது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி பெருங்காயம்
1: பெருங்காயம்
0: அடுத்தது அப்பா இடைக்காலத்துல வாழ்ந்த இளஞ்சூரியன் முதுச்சூரியன் அப்படின்ற ரெட்ட புலவர்கள் கண் பார்வையற்றவர்களா? ஒருவர் கண்
1: பார்வையற்றவர்
0: இதே மாதிரி ரெட்டை புலவர் நம்ம வேற காலமேக புலவர் சொல்லுவாங்க இல்லம்மா. அப்போ கண் ஊனமானவர் என்ன பண்ணாராம் கண் பார்வையற்ற தோழியில சுமந்துன்னு போனாராம். அப்படி போகும்போது எழுதிய வெண்பாக்கள் பலவும் இதே போல சொல் விளையாட்டில் இருக்குமா? ஒருவர் வெண்பாவின் இரண்டு அடிவிய கேள்விய கேட்பாராம் அடுத்தவர் ரெண்டு அடியில பதிலா சொல்வாராம். அப்படி சொன்னும் போது மதுரை தெப்ப குளத்துல கால் ஊனமானவர் படியில அமர்ந்து பார்த்தவா இருக்க கண் பார்வையற்றவர் தம் துணியை நீரில அலசினாராம். அலசினா அப்போது துணி குளத்துல நழுவி எங்கோ போயிடுச்சான். அதை பார்த்த கால் ஊனமானவர் அப்பிலே தோய்த்து அடுத்தடுத்து நீர் அதனை தப்பினால் நம்மையது தப்பாதோ அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அதாவது தண்ணியில துணிய போட்டு துவைக்கிற சாக்குல அடி அடின்னு அடிச்சா அது கோய்த்து கொண்டு கோபித்து கொண்டு நம்ம விட்டு போய்விட்டது என்பதுன்னு அது ஒரு பொருளாம்.
1: பார்வையற்றவர்
0: சொன்ன பதிலு எப்படியும் இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை அப்படின்னு வெண்பாவை நிறைவு செய்தாராம்.
1: அதாவது
0: கலிங்கம் என்ற சொல்லுக்கு துணின்னு ஒரு பொருளாம். துணி போனால் என்ன, மதுரை சொக்கலிங்கம் ஆகிய தெய்வம் நம்மை
1: காப்பாற்றும்
0: என்பதே அவரது பதிலாம். இந்த வெண்பாவை முழுமையாக இப்ப சொல்றேன்ப்பா. அப்பிலே தோய்த்து அடுத்தடுத்து நீர் அதனை தப்பினால் நம்மையது தப்பாதோ. எப்படியும் இக்கலிங்கம் போனால் ஏன், ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. தமிழின் பெருமையே பெருமை.
1: சிறப்பு சிறப்பான திருவையை கொண்டு வருகின்றீர்களம்மா. இது ரேவதி, இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. நீங்கள் தகவல்கள், சிறப்பான தகவல்களை நீங்கள் மட்டுமல்ல வேறு பலரும் கொண்டு வருகின்றார்கள். வாழ்த்துக்கள். பேசினதன் பின்பு புரிந்து கொள்ளுங்கள். அந்த இப்படியான விடயங்களும் மற்ற நிகழ்வுகளுக்கு தேவை எங்களுக்கு. நீங்கள் வந்து அதிலே உங்களுக்கு வேண்டிய அளவு கூறலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அவ்வளவு பொருத்தப்படவில்லை. அற்புதமான தமிழை கொண்டு வந்து நாங்கள் அழகாக சுவைக்க வேண்டும் ரேவதி. நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இருக்கின்றார்கள். இதற்கான நிகழ்வு தினமும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்கின்றது தானே. அந்த நிகழ்விலே வந்து இதை நீங்கள் பொறுத்தினா உங்களுக்கு போதிய அளவு நேரமும் நல்ல விளக்கமும் கூற முடியும். நன்றி ரேவதி உங்களுடைய படைப்புக்கு. வாழ்த்துக்களும் உங்கள் தேடலுக்கு நன்றி. மீண்டும் பாருங்கள். நன்றி அம்மா. மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள்.
2: ஒன்று நான் தரவாகிதமாக
1: நேரம் 12:54 நண்பகலை காட்டும் கனடாவில் ஏழு மணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும் 10:23 இரவு நேரம் என்றும் 24 ஆகிவிட்டது. காட்டுகின்றது இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே இங்கிதமாக வந்து இணைந்து பாடுவோர் பாடலாமை அலங்கரித்துக் கொண்டு பக்குவமான பல கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு செல்லும் உங்களுக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன். அந்த வேளையிலே எங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து கொண்டு ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையிலே வந்த தகவல்களை நிச்சயமாக நீங்கள் பரிமாற வேண்டும். நீங்கள் தேடலே கண்டுகொண்ட நீங்கள் ரசித்து கொண்டதை உங்களோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்பார்க்கும் தினமும் இருக்கின்ற இந்த கதம்ப நிகழ்விலே ஒவ்வொரு தலைப்பிலே இருக்கின்றது தானே, அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுவோம், மகிழ்வோம், கேட்போம், தமிழை வளர்ப்போம்.

எங்கே அடுத்த நியர் யாராக இருக்கலாம்? இறுதி நிறம் வரை காத்திருக்காமல் ஓடி வந்துவிட்டீர்களாக இருந்தால் உங்கள் நிகழ்ச்சியிலே நீங்கள் போதிய அளவு நேரம் எடுத்து பாடி மகிழலாம். எங்கே பார்ப்போம். இரண்டாவது பாடலுக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். இரண்டு பாடல்கள், இரண்டாவது பாடலை தந்துவிட்டார்கள். ரேவதியின் பாடல் இருக்கின்றது. அடுத்து இன்னும் பல உறவுகள் பாடலுக்கு வர ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். ஆயத்தமாக ஓடி வாருங்கள். உங்கள் நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சரியான நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: தர்மபுரி தகடூரில் இருந்து சாந்தி வெங்கட்ராமன்
0: பேசுகிறேன். தர்மபுரியில் இருந்து தகடூர் சாந்தி. வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா சாந்தி?
1: நலமாக
0: இருக்கீங்க? நலமாக இருக்கும்போது உங்களுடைய அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்?
1: நன்றாக இருக்கிறார்கள்.
0: வாழ்த்துக்கள். அவரை நீங்கள் வெளியே அழைத்து செல்வது உண்டா?
1: முதல்ல அழைச்சிட்டு போனங்க ஐயா, அழகிய மட்டும் அழைச்சிட்டு போயிருக்கோம் ஒரு ரெண்டு ஊருக்கு, இப்பொழுதெல்லாம் முடிவதில்லை.
0: அப்படியா? சரி, நடைபயிற்சிக்கு போவதுண்டா அவர்களோட? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே நடைபாதைகளில் கொண்டு செல்வீர்களா?
1: இல்லைங்க ஐயா, அது தோட்டத்துல ஓடிட்டு வரும்,
0: அவ்வளவுதான் அவர்களுக்கு பயிற்சி. அப்ப ராசன் துள்ளி குதித்துப்பார் இல்லையா? துள்ளி கொண்டு அது போதும் அவர்களுக்கு. அவர்களோடு சேர்ந்து நீங்களும் போய் துள்ளி குதிக்க, நீங்களும் போய் துள்ளி குதிக்கலாம் தானே, கொஞ்சம் உடற்பயிற்சியா இருக்கும் ஓடுபவர்களோடு. சிறப்பாக எல்லோரும் இருக்கின்றீர்கள் என்று ரெண்டும் இந்த விளையாடி சென்றது. நவராத்திரி நாட்கள் இப்பொழுது கௌரி நோன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இல்லையா? கௌரி
1: நோன்பு
0: காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நேரம் கிடைப்பது இல்லை. இருப்பினும் தெய்வ சிந்தனை எண்ணத்தோடு வாழும் உங்களுக்கு தெய்வீக அறிவு கிடைக்கும் என்று பாடுவோர் பாடலாம் பாடலை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது பாடுவதற்காக வந்திருக்கும் போலே என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
1: நான் புரட்டாசி மாதம் என்பதால் குறை ஒன்றும் இல்லை பாடல்.
0: குறை ஒன்றும் இல்லை, சிறப்பான பாடல். எங்கே பாடங்கள் கேட்போம் உங்களுடைய குரலில்?
1: குறை ஒன்றும் இல்லை மறை மூத்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவி.

மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலினார்க்கிறங்கி கலிலேயிறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றார் கேசவா. கலினார்க்கிறங்கி கலிலேயிறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றார் கேசவா. உரை ஒன்றுமில்லை

0: எது குறை எனக்கு என்றும் மிதிந்திட, ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை. மறை மூர்த்தி கண்ணா அணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. நன்றியா.
1: பலர் பாடிய இந்த பாடலை இந்த காற்றலைக்கு வந்தவுடன் தான் நீங்கள் தீர்மானித்து பாடுகிறீர்கள், முன்பே நினைத்து வரவில்லை என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். இருப்பினும் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். என்னை கவர்ந்த இடங்கள் நன்றாக இருந்த இடம் எது? நீங்கள் அந்த ஒவ்வொரு சரணங்களிலும் ஆரோகணம் அவரோகணத்தை அழகாக தந்திருக்கின்றீர்கள். அந்த உணர்வு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் பாடியிருக்கிறீர்கள். நான் சிரித்தது ஏனென்றால் நீங்கள் இந்த பாடல் நீங்கள் தொலைபேசி காற்றலைக்கு வந்த பின்பு தான் தீர்மானித்தீர்கள் இல்லையா? அதற்காக சிரித்தேன். நீங்கள் முன்பு இதை நினைத்து வரவில்லை, இந்த பாடல் எண்ணி வரவில்லை, அதிலே வந்துதான் எண்ணி பாட. இருப்பினும் சிறப்பாக அந்த கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் என்ற வரி பாடினீர்களா? என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்? அவர் வருவார் கண்ணா வருவாய் என்ற பாடலை நீங்கள் இருவரும் சேர்ந்து பாடுவதற்கு சிறப்பாக இருந்தது மகளே. உங்களுக்கு வசதி என்றால் மீண்டும் ஒரு பாடல் தருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, வந்து பாடலாம். சிறப்பாக இருக்கின்றது. உடல் நலம் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சோர் போன்று இல்லை தானே உங்களுக்கு? கொஞ்சம் டயர்டா இருப்பது போல், கொஞ்சம் சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. வேலைப்பாடு அதிகமோ? வேலைப்பாடு அதிகம். ராசனும் அழகியும் தொல்லை கொடுக்கிறார்களோ? நலமாக மகளாயிருக்கும் மகளே. அங்கே தளத்திலே நல்ல பாடல்கள் கேட்கின்றீர்கள், சிறப்பான பாடல்கள். அது மட்டுமல்ல, நவராத்திரி காலத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நல்ல நல்ல பக்தி பாடலை முதல் பாடலாக நான் ஒலிபரப்பதற்கு உறுதுணையாக இருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய இறை வணக்கத்தோடு கூடிய நன்றிகள். எல்லாம் வல்ல கலைவாணியின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வாழ்த்துக்களமான எங்களோடு நேரொலியில் வந்தது மட்டுமல்ல, பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதோடு இந்த விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் தளத்திலும் நான் அங்கு எழுதியபடி நீங்களும் அந்த பாடலை தொடர்ந்து அதை ஒலிக்க வைத்தவைக்கு எல்லோருக்கும் அது நன்மை பயந்தது. பலருடைய கருத்துக்களை நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுடைய பாடல் தெரிவுகளும் அந்த நவராத்திரி காலத்துக்கு ஏற்ற பாடல்களாக அமைந்தது. இறை அருள் கலந்த நன்றிகள். வாழ்த்துக்களம்மா. மீண்டும் ஒரு பாடல் முடிந்தால் வந்து பாடுங்கள் மகளே. சிறப்பு வாழ்த்துக்கள். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஞாயிறு தோறும் ஒலிக்கும் பாடுவோர் பாடலாம் ஒலித்து கொண்டிருக்கின்றது.

0: இரண்டாவது பாடலை பாட ஆயத்தமானவர்கள் வந்து பாடலாம் என்று கூறிக்கொள்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. செய்தி கேட்டு ஓடி வந்து விட்டார் அன்பு மகள் ரேவதி. மகளே வாருங்கள், திருப்புகளை தாருங்கள். வந்து விட்டாள், வந்து விட்டாள். அங்கே திருப்புகளை முதலில் தருவீர்களா? பாடலை
1: அணைச்சிட்டு வந்துடுறா.
0: ஓ, அணைக்க வேணுமோ? சரி சரி சரி, வாருங்கள், வெங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: கேட்கிறதாப்பா?
0: கேட்கின்றது, அழகாக கேட்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது.
1: சரி அப்பா. திருப்புகள் கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா.
0: கொண்டு வாருங்கள் திருப்புகளை. திருச்சி சம்பலம்
1: திருச்சிற்றம்பலம். இது குந்தல வராளி திருவாரூர், திருவாரூர் பாடல்.
0: குந்தல வராளியா? வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள். வராளியிலே கேட்போம். குந்தல வராளியிலே.
1: பாலோ தேனோ பல உரு சுளையது தானோ வானோ அமுது கொள்கழை ரச பாகோ ஊனோ உருகிய மகனுன

நிலவு கொள் என்ன மகன் மகிழ்வேளை நாளாம் ரூபா கமல சண்முக ஒளி ஏதோ மாதோம் எனதகம் வளரொளி நானோ படிகமுடொளிரிடம் அது ஜோதி

அவுணோரோர் அலை கடல் கோ என மலை வெடிப்பட வாளால் வேலால் மடிவு செய்தருளிய முருகோனே. சூலால் மாலால் மலர் மகள் கலை மகள் போதார் சீரால் கதிர்மதி குளவிய தோடால் கோடார் இணை முளை குமரி முன் அருள்வாய. இது சுக சிவ பத வாழ்வாமீனே வதியமென் உணர்வோடு

அதோ எனதகம் வளரொளி நானோ நீயோ படிகமுடொளிரிடம் அது ஜோதி.

0: ஊரு இட அருள் புரிவாயே. திருச்சிற்றம்பலம் அப்பா,
1: திருச்சிற்றம்பலம். என்ன என்ன தாளம் அம்மா இதற்கு கொடுத்தீர்கள்
0: அப்பா? இதற்கு தாளம் வந்துருச்சப்பா. ஆதி தாளம் ரெண்டு கலை அப்பா,
1: உள்ள
0: சுளைதானோ, தேவர்கள் உண்ணும் அமுதம் தானோ, கரும்பு ரச வெள்ளப்பாகோ, ஊன் உருக தேவாரம் பாடிய மகன் திருஞான சம்பந்தர் உண்ணும்படி உமா தேவியார் அருளிய ஞானப்பால் தானோ, வேறு ஏதாவதோ ஒப்புரைக்கத்தக்கதோ மொழி மொழி என்றும், கொள்ளுதலை கொண்ட வேலோ அம்புதானோ கண்கள் என்றும், முகம் சூரிய ஒளிதானோ அல்லது ஆகாயத்தில் ஊர்ந்து செல்லும் சந்திர ஒளியோ என்றும், பெண்களிடம் மகிழ்ச்சி கொள்ளும் நான் பல உருவம் கொண்ட உருவத்தனே, தாமரை போன்ற ஆறுமுக ஒளியே அல்லது வேறு எதுவோ, பெரிய குற்றம் கொண்ட என்னுடைய மனத்தில் வளர்கின்ற ஜோதியே, நானோ நீயோ பளிங்கு போல் விளங்கும் இடம் அது ஒரு ஜோதி மயமானது, அது நாடுதானோ அல்லது மோட்ச வீடோ, நடுநிலைமையான உண்மை மொழியை நிலைநிறுத்தியவனே, நடுவில் உள்ள தூணுக்கு சமமான தோள்களை உடையவனே, தேவர்கள் முன்னிலையில் பெருமை தாங்கிய சபையில் விளங்கும் நாதனே, கொடை வல்லலே, மனம் உருகுமாறு மீண்டும் மீண்டும் வேண்டினவர்களுக்கு திருவருள் புரிவோனே, காதல் பூண்டவர்களாக தேவர்கள் பூமாறி பொழிய பூமியில் அவதாரம் செய்தவனே, சூரனே என முனிவர்கள் புகழும் மாயா ரூபனே, அரகர சிவசிவ என்று உன்னை ஓதாமல் வாதாடி நின்ற அவுணர்களும் அவர்களும் ஊரில் இருந்தவர்களும் அலைகடலும் கோகோ என்ற அலறவும் பிரபஞ்சமும் ஏழு குல மலைகளும் வெடிப்பட்டு புடியாகவும் வாளாலும் வேலாலும் அவர்களை அழிய செய்து அருளிய முருகனே, சூளம் ஏந்தியவளான துர்கை, திருவாளுக்கு உரியவளான பூமகள் ஆகிய லக்ஷ்மி சரஸ்வதி இவர்கள் ஓதி துதிக்கும் சீர்படைத்தவள், கதிர்வீசும் நிலவின் ஒளி கொண்ட தோடு என்னும் அணிகளினை அணிபவள், மலை போன்ற இரண்டு மார்பகங்களை உடைய உமாதேவியார் முன்பு அருளிய குழந்தையே, பரிசுத்தமானவர்களும் உன்னை தியானிப்பவர்களும் இந்த திருவாரூர் வாழ்வே சுகமான சிவபத வாழ்வு, இங்கேயே தங்கி வாழ்வோம் என்னும் ஞான உணர்ச்சியோடு வந்து சூழ்கின்ற சிறப்புள்ள திருவாரூரில் சேர்ந்துள்ள தேவர்களின் பெருமானே முருகா.
1: சரியா? திருப்புகளை நீங்கள் அழகாக குந்தவராளி ராகத்திலே அந்த பன்னிசையை பாடி ஆதி இரண்டு தாளத்தையும் தந்து அதற்குரிய பொருளையும் தந்து இந்த ஆன்மீகத்தை வளர்க்க இவ்வளவு தொண்டு செய்யும் உங்களுக்கு திருவாரூர் மட்டுமில்ல உலகெல்லாம் இருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் அந்த முருக பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும். ரேவதி, உங்கள் தொண்டு சிறக்கட்டும். வாழ்த்துக்கள்.
0: இன்பமடா இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா, அடாவிடான் மரியாதை இல்லாம பாடுறேன்பா.
1: அடா என்பது செல்லமான சொல்லுதான், இங்கே வாடா என் கண்ணின் மணியே என்று தானே கூறப்படுகின்றது. குறுங்கள் பாடுங்கள்.
0: எடுத்து நின்று வந்துடுறப்பா. வேற ஏதாவது இருக்கிற பாடலே எடுத்துக்கலாம். சரி, இது வந்துட்டு ஒரு வழியா
1: முனிவர் தமிழ் வானொலியில் இப்பொழுது தேவர் ரேவதியோ நீங்கள் பாடலை ஆயத்தப்படுத்துங்கள். ரேவதியினுடைய பங்கு இந்த ஆன்மீகத்தை வளர்க்கும் திருப்புகளை கொண்டு வந்து தந்து அதற்குரிய பொருளையும் தருவது மேலும் சிறப்பாக இருந்தது. ஆயத்தமா பாடல் பாடுவோமா?
0: பாடுவோமாப்பா. வந்து விட்டு மிளகு சென்று விட்டது, என்ன ஏமாத்துதாப்பா. சரி, நான் வேற பாடலே பாடுகிறேன்ப்பா. ஒரு நிமிடம் அப்பா, நீங்கள் ஏதாவது சொல்லி
1: காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வரும்பொழுது ஆயத்தமாக வருவீர்கள். இப்பொழுது தவறப்பட்டு விட்டீர்களா? இல்லை இல்லை, அது தவறவில்லை. நீங்கள் பாடுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் செல்லும் வழியிலே சில பொருட்களை தவறப்பட்டு விட்டால் அதை தேடி பிடிப்பதற்கு தடுமாற்றம் ஏற்படுங்க. பாடுங்கள் பாடுங்கள்
0: பாடுகிறேன்.
1: பாடுங்கள் பாடுங்கள்
0: அப்பா. ஒரு வழியா எடுத்துக்கொண்டே பாடுகிறேன்.
1: பாடுங்கள்.
0: எத்தனை எத்தனை இன்பமடா, இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா. எத்தனை எத்தனை இன்பமடா, இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா. மரம் படைத்தான், ஒரு கொடி படைத்தான், அந்த மரத்தை தழுவி அதை படர வைத்தான். மலர் படைத்தான், நறுமணம் கொடு மலர் படைத்தான், நறுமணம் கொடுத்தான், அதில் வடியும் தேனையும் உனக்களித்தான். நறுமணத்தனை எத்தனை இன்பமடா, இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா. உன்னை படைத்தான், ஒரு பெண்ணை படைத்தான், காதல் உறவு கொள்ளவும் வழிவகுத்தான் உன்னை படைத்தான், பல பொருள் படைத்தான், இந்த பூமியில் சொர்க்கம் காண வைத்தான். உன்னை படைத்தான், பல பொருள் படைத்தான், இந்த பூமியில் சொர்க்கம் காண வைத்தான். எத்தனை எத்தனை இன்பமடா, இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா. கண் கொடுத்தான் நீ காண்பதற்கு, பல காட்சி தந்தான் கண்டு கழிப்பதற்கு. கண் கொடுத்தான் நீ காண்பதற்கு, பல காட்சி தந்தான் கண்டு கழிப்பதற்கு. மனம் கொடுத்தான் ஒன்றை நினைப்பதற்கு, நல்ல மதி கொடுத்தான் எண்ணி பார்ப்பதற்கு. மனம் கொடுத்தான் ஒன்றை நினைப்பதற்கு, நல்ல மதி கொடுத்தான் எண்ணி பார்ப்பதற்கு. எத்தனை எத்தனை இன்பமடா, இவையெல்லாம் உனக்கே சொந்தமடா. ஆக ஆக ஆக ஓ.
1: அருமையான பாடலை தந்து முடிக்கின்றீர்கள். சிறப்பான ஒரு பாடல். எப்பொழுதும் ஆயத்தமாக நாங்கள் வந்து அதை அமைதியான முறையிலே செய்வதற்கு சில தடைகள் ஏற்படுவது வழக்கம். என்னென்றால், அதை விட்டுவிட்டால் திருப்பி அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு மனம் தடமாறும். அப்படியெல்லாம் தந்த தத்தளிக்க கூடாது மகளே. அப்படி இல்லை, வந்து விட்டால் உங்களோட கரத்திலே தான் இருக்கின்றது, எப்படியும் அங்கே வரும்
0: என்று
1: அமைதியாக அமைதியாக அதை நீங்கள் அடையாளம் வைத்துக் கொண்டு அழகாக ஒன்று தவறிவிட்டால் மீண்டும் அதை தேடி எடுத்துக்கலாம், சஞ்சலப்படக்கூடாது. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்த இந்த பாடல். இறைவனுக்கு இத்தனையும் தந்த இறைவனுக்கு நாங்கள் திருப்பி கொடுப்பதற்கு ஏதாவது உண்டா மகளே?
0: எதுவும் இல்லையப்பா. மனம் திருப்தி தான் மனிதனுக்கு முக்கியம்.
1: மன திருப்தி தான் முக்கியம். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கதம்பத்திலே உனக்காக நான், சொல்லோடு பாடல், பாடுவோர் பாடலாம், பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டு சவாரி என்றெல்லாம் பல நிகழ்வுகள் இருக்கின்றன தானே. பொக்கிஷம், பொக்கிஷம் உங்களுக்கு உங்களுக்கு அபிமானமான ஒரு நிகழ்ச்சி. அப்படி நீங்கள் வந்து கலந்து கொள்ளும் போது இந்த பாடுவோர் பாடலாம் பாட்டை மட்டும் நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஆக்கப்பட்டு நாங்கள் இந்த இன்னும் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் ஏதாவது ஒரு நாளில். இப்பொழுது நீங்கள் யுவராஜி போன்றோர் வந்து தருகின்ற கருத்துக்கள், இரண்டு சொற்கள், தமிழினுடைய ஆழங்கள், நீளங்கள், நகைச்சுவைகள் போன்றவற்றை ஒரு தடவை நாங்கள் இயக்குவோம். இன்னும் ஒன்று முன்பு இருந்தது இந்த நிகழ்வு, இப்பொழுதும் கொண்டு வருவோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வானொலிக்கு வர வேண்டும். வானொலியில் நிகழ்ச்சியார். அடுத்து உங்கள் அறிவிப்புகளை, நீங்கள் படைத்த படைப்புகளில் எல்லாம் நிறைய மருத்துவங்கள், தத்துவங்கள், அரசியல் எல்லாம் கலந்த கருத்துக்களை தருவீர்கள். நான் விரும்பி கேட்கும் நிகழ்வு உங்களுடைய நிகழ்வு மகளே, பாடலை தரும்புகளை அந்த பாடலுக்கும் பாடலுக்கும் இடையிலே கருத்துக்கள் பரிமாறுகின்றீர்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அது கேட்டவர்களும் புரிந்த நன்றி வாழ்த்துக்கள். இனிமையாக வந்து இன்றைய நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வந்து இணைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இன்று நான் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் வேறு கர்மங்களும் இருக்கின்றபடியால் சிறப்பாக நீங்கள் இரண்டு பாடல் அத்தோடு திருப்புகளும் தந்து அழகாக மகிழ்வித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆன்மீகம்
0: பேசும்போது
1: நாங்களும் இடையிலே பேசுறது புரியாததானே ஒருவருக்கு ஒருவர் உள்வாங்கி பேச வேண்டும். குறுங்கள் சொல்லுங்கள் கேட்போம்.
0: அப்பா நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்பா அவர் தேவநாதன் சகோ ராஜி பாடினாங்க, வேற யாராவது பாடினார்களாப்பா?
1: யோகராஜி அவர்கள் வந்து பாடினார்.
0: தேவநாதன் அவர்கள், அப்புறம் நம்ம
1: மேர்சி மேர்சி சந்தன்ராஜ், சந்தன்ராஜின் மகள் மேர்சி பாடியிருந்தார்.
0: அப்படியாப்பா?
1: ஆமா ஆமா, ஷாந்தி பாடியிருந்தார். இல்லை, அவர் வந்து நான்காவது மூன்றாவது ஆளாக வந்திருந்தார். நான்காவது ஆளாக வந்து பாடலை பாடியிருந்தார்.
0: சரியாப்பா, என்ன பாடல் பாடினாங்கப்பா அவங்க?
1: அவர் பாடினது நீங்க நிகழ்ச்சியில கேட்கலாம். இருக்கணும் வாராயோ வாராயோ காதல் பண்ணி அந்த
0: பாடல்
1: நீங்க அதை கேட்கவில்லை, உங்கள் மாணவி வேறு செய்யவில்லையா?
0: இல்லப்பா, நான் வந்து பாடல் எடுத்து இருந்தப்பா. யோகராஜி வேற, யோகராஜி வேற போன் பண்றான், அவளுக்கு பதில் சொல்றேன்.
1: நீங்க இப்பொழுது நேரம் நிகழ்ச்சியின் கொண்டு வரும்
0: சொல்றீங்கப்பா? நான் சொல்கிறேன். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி அழகாக இன்றைய 5/5/10/25 ஞாயிறு அன்று சரியாக இலங்கை இந்திய நேரம் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு நம் அப்பா அவர்களால் அழகாக ஆரம்பிக்கப்பட்டு பாடிய, இதில் பாடிய தேவநாதன் சகோ யோகாராஜி, நம்ம மெர்சி தில்லை ராணி, சிதம்பர ராணி மெர்சி, மற்றும் ரேவதி, மற்றும் சாந்தி, தர்மபுரி சாந்தி பாடிய அனைவர்களும் அருமையாக பாடினாங்க. அப்பா வந்து அழகா எல்லாருக்கும் ஒரு முன்னுரைகள் இதுவும் அழகாக அவர்களுக்கும் பதிவு சொன்னாரு. எல்லாம் அப்பா கேட்டுட்டு பதில் சொல்றது ஒரு அழகே. எல்லோருடைய விருப்ப பாடல்களும் கேட்டிருந்தாரு. இந்த ஞாயிறு எல்லோ பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அப்பா பொறுமையாக, ஒரு நிகழ்ச்சியும் பொறுமையாக எங்களுக்கு அர்ப்பணிப்பு பணியமாக எங்களுக்கு செய்து வருகிறார். இதனால் அவர் அடைவது, மீராம்மா அடைவது ஒரு பணமோ ஒரு எதுவோ சம்பாதிப்பதோ அல்ல, நேர்களின் அன்பை சம்பாதிப்பதற்காக நேரத்துடன் வந்து அழகாக நடத்தி கொடுத்து அழகாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி எல்லோருடைய நேர்களுடையும் மனதையும் ரசிக்க வைக்கிறார். அந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு தந்து நாங்களும் இதில் பங்கு பெற்று இதை நடத்தி நடத்தி கொடுக்கும் மீராம்மா, தலைமை மீராம்மாவுக்கும் இதை நடத்தி தரும் அப்பா அவருக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததை பெரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
1: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். தந்தை தாய் ஓய்வெடுக்கும் வேளையிலே, அவர்கள் ஓய்வு பெறும் நிலையிலே பிள்ளைகள் அதை கொண்டு வழி நடத்துவார்களாம். அதே போன்று இறுதியாக நான் நீண்ட நேரம் பேச விடாமல் அன்பு மகள் வந்து அப்பாவுக்கு உறுதுணையாக தானே முடித்து தருகின்றதுக்கு என்னுடைய தெரிவித்துக் கொண்டு நன்றாக இருந்ததம்மா. அதை கொண்டு கூட்டு என்று கூறுவது எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு வந்து இறுதியாக ஒரு முடிவுரையை கூறும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அதை சிறப்பாக நீங்கள் செய்திருக்கிற எல்லோருடைய உள்வாங்கி செய்திருக்கின்ற உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. நன்றி. கனியகத்திலிருந்து வாரந்தோறும் வரும் ஞாயிறு வேளை ஒலிக்கும்
2: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
1: பாடுவோர் பாடம் நிகழ்வுகளை வந்து பாடும்போது கேட்பதிலே சுகம். அங்கே பாடுவோர் பாடலான் நிகழ்வே ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற பாடலை தருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த ஆடல் இல்லாமல் பாடல் வராது. பாருங்கள், எங்களுடைய நாவும் இரண்டு உதடுகளும் ஆடாமல் சொற்கள் வெளியே வராது. அந்த ஆடல் அந்த மூன்று உறுப்புகளும் ஆடும் பொழுது கூட அபிநயத்தோடு தான் படிக்கின்றோம். ஒரே வாயத்திலிருந்து ஒரே நாக்கை ஆடிக்கொண்டிருக்கவில்லை, ஆடிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆடலுடன் பாடலை கேட்கும் சந்தத்தோடு நாங்கள் பாடலை பாடுகின்றோம், இசையோடு பாடுகின்றோம், அந்த உணர்வோடு பாடுகின்றோம். அதற்கேற்ப எங்கள் உடலும் சில சமயங்களே அசைகின்றது, தலை ஆடுகின்றது. நீங்கள் பாடுகின்றீர்கள், பாடும்போது உங்கள் உதடுகளும் நாவும் எப்படி ஆடுகின்றனோ அதை கேட்டு ரசித்து நாங்களும் ஆடுகின்றோம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்.

ஆடுவதும் பாடுவதும் சாதாரணமான விடயமல்ல. ஆனால் அவற்றை எவ்வளவு சிரமத்தோடு, உறுதியோடு, மனப்பக்குவத்தோடு, உள்ளுணர்வோடு வந்து எங்களை எல்லாம் கேட்டு ரசிக்க வைக்கும் வகையிலே பாடிய உங்களுடைய பாடல்களையும் கருத்துக்களையும் கேட்டு ரசிப்பதிலே ஒரு சுகம் சுகம் எங்களுக்கும் உலகளாக இருக்கும் நேயர்களுக்கும் உண்டு. நீங்களும் ஆடலுடன் பாடலை நாவசைத்து உதடசைத்து பாடும் வேளையிலே உள்ளங்கள் ரசனையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றது, ஈர்த்து கொள்ளுகின்றது. எல்லோரையும் ஈர்க்கும் வண்ணம் இந்த பாடல் ஆடலுடன் பாடல் நிகழ்வை அற்புதமாக நிறைவேற்றினோம். எல்லோரும் வந்து அழகாக பாட உங்களை நான் நீங்கள் சங்கீத வித்துவான் ஞானிகள் என்றெல்லாம் கூறவில்லை, சங்கீத புஷணங்கள் என்று கூறவில்லை. சாதாரணமான பிறகு பாலுக்கு பசி வந்து பாலுக்கு அழுகிற குழந்தைகள் கூட சங்கீதமாகத்தான் இருக்கும். எங்களுக்கு அசைகின்றது, இசைகின்றது. அந்த அழகையினுடைய ஓசையை கேட்டு அன்னைக்கு பால் பெருக்கெடுத்து ஓடி வந்து தன் பாலை இரத்தத்தை பாராக்கி அந்த குழந்தைக்கு ஊட்டிக் கொள்ளுகின்றார் இல்லையா. அசைவு இல்லாமல், ஆடல் இல்லாமல் பாடல் பாடுவது கொஞ்சம் கடினம்தான். அதனால் தான் பரத நாட்டியம் கரநாடகம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அதற்கு பெயர் போனது எங்கள் பாரத நாடு. இறுதியாக எல்லோருக்கும் நல்ல நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நாள் நல்ல நாளாக சிறப்பாக இருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். அதிலே பக்தி பாடலாக பாட இருந்த வேளையிலே பக்தியோடு வந்து இரண்டு பாடல் கேட்டோம். தேவநாதன் அவர்களோடும் சாந்தியினுடைய பாடலும், அதைவிட திருப்புகழ் மேலும் சிறப்பாக இருந்தது. இளமை சேர்ந்த பாடல்கள் இளங்குரலே செல்லக்கை எங்களுடைய சில குழந்தை மேர்ச்சி வந்து பாடியிருந்தார். அதைவிட நகைச்சுவையோடு வந்து நல்ல பாடல்களை தந்தார் யோகாராஜ். உங்களை மறக்க முடியுமா? யாரையும் விட முடியாது. எல்லோரும் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்திருக்கின்றீர்கள். மேலும் சிறக்க நீங்கள் வர வேண்டும், இணைய வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கம் எல்லா நிகழ்ச்சிக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. தினமும் 9 மணியிலிருந்து 11 மணி வரையும் கதம்பம், கதம்பத்திலே பலவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். பங்கு பெற்றினால் அந்த நிகழ்ச்சியும் சிறக்கும். நாங்களும் எல்லோருடைய அறிவையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு எல்லோருடைய சிறப்பையும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு தடைகள் பல ஏற்படலாம். ஏற்பட்டாலும் முயற்சியோடு வாருங்கள், இணையுங்கள், நாங்கள் வளர்ப்போம் மொன்றியல் தமிழ் வானொலியை என்று ரேவதி அவர்கள் கூறியது போன்று எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு ஒன்றுதான் எங்களுக்கு ஆழமான பொக்கிஷம் என்று எண்ணிக்கொண்டு அந்த பொக்கிஷத்தை மேலும் நிரப்பிக் கொள்வோம். வானலையிலே வாருங்கள் என்று கூறி 2025வது ஆண்டின் 10வது மாதத்தின் 5வது நாள் இன்னும் சில நாட்கள், இரண்டரை மாதத்துக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கின்றது. இந்த ஆண்டு முடிந்து நாங்கள் 2026 காண்பதற்கு ஆண்டுகள் செல்கின்றன, நாட்கள் ஓடுகின்றன, நிமிடங்கள் எல்லாம் பறக்கின்றன. அதனால் செய்வன அந்தந்த வேளையிலே சரியாக செய்து முடிக்க வேண்டும். வானொலி சிறக்க வாருங்கள் என்று கூறிக்கொண்டு 2025வது ஆண்டின் 10வது மாதத்தின் 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் கலந்த உறவுகளை உங்களுக்கு நன்றி கூறி, கேட்டுக்கொண்டிருந்து உலகளாக இருந்து ரசித்தவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி, கருத்துக்களை தந்து எங்களுக்கு ஆரோக்கியமான கருத்துக்களை தந்து எங்களுக்கு உற்சாகமூட்டும் அன்பர்களுக்கு வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு இப்படிய சந்தர்ப்பத்தை இந்த ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தோடு எல்லாம் வல்ல இறைவா அன்னையுடன் தந்தையும் ஆசானையும் எமக்கு அளித்து வெற்றியெல்லாம் அறிய வைத்து அன்பு தமிழை எங்களுக்கு அளித்து இன்று இந்த வானொலியிலே வந்து இணைய வைத்து எல்லோரையும் இணைத்து உங்களுக்கும் எங்களுக்கு மென்மேலும் ஆபத்தில்லாமல் நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் என்று காத்து வழி நடப்போம் என்று கூறிக்கொள்ளும் இந்த வேளையிலே ஆவண செய்ய வேண்டும் இறைவா, அல்லல்கள் வேண்டாம் என்று கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் அன்பு உறவுகளோடு நான் இணைந்து கேட்டு மகிழ்ந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இனிது நிறைவு வருகிறது.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும், முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கம்.

தயம் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நேர்ந்து கொண்டு காற்றலையில் உங்களோட மீரா சற்று உண்மையிலேயே இரண்டு நாட்களாக சற்று தாமதமாகவே வருகிறேன். அது உங்களுக்கு அந்த விடயம், அதாவது எங்களுடைய ஒரு நீங்கள் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டது, இப்ப தமிழ் வானொலியில் கேட்கறீங்க, தமிழ் ரேடியோ சென்ட் அந்த கிரீன் கலர் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க நாங்கள் தந்த இன்னும் ஒரு தளத்தில் நீங்கள் அதையே கேட்க ஆரம்பியுங்கள், எல்லாருக்கும் அதையே கொடுங்க. தமிழ் ஆப்ஸ் இருக்கிறது எங்களுடைய, அவற்றையும் நீங்கள் சரி செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிய தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையில் என் விருப்பமாக ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலை இணைந்து கொள்ளலாம் கதம்பத்தில் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்.

காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். ஐயோ, இவ்வளவு நேரம் இருந்துட்டு நீங்க மீண்டும் விடைபெற்றுக் கொண்டீங்கள். ராஜா பிரியசாமி, நீங்க மீண்டும் காற்றலைக்கு வாங்கும் உமையிலேயே. எங்கே பாடலை தொடருவோம். இந்த பாடல் என்ன, கண்ணன் நீ என்று வருகிறதா இல்ல கண்மணி என்று வருகிறதா தெரியும், நான் தெரியாம போட்டேன்னு தெரியல, பாக்கலாம். கண்ணன் கண்மணி நீ என்று சொல்லுகிறாளா, அல்லாட்டி கண்ணனே நீ வர காத்திருப்பேன் என்று சொல்லுகிறாரா என்றது இப்ப எனக்கு ஒரு ஆய்வு மிச்சம் வந்துருச்சு. திரும்பவும் பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஜெகவர் சாதிக்க அண்ணா. அண்ணா பொறுங்க அண்ணா, பொறுங்க அண்ணா, ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா. வணக்கம், இப்ப சொல்லுங்க அண்ணா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அண்ணா?
1: நலமா இருக்கலாமா? நலமா இருக்குமா? அனைவரும் நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கலாமா?
0: நான் நலமா இருக்கிறேன். எனக்கு கவலை எல்லாம் இந்த வானொலியுடைய, நீங்கள் கேட்கிற அந்த தமிழ் வானொலி.
1: ஆமாமா.
0: அது என்னென்றால், அது நான் இரண்டு சேவர் வச்சிருக்கிறேன். நான்கு இருந்தது சேவர், இப்ப ஒரு இரண்டு மாதங்கள் முதல் இரண்டு நாள்ல இரண்டு நான் கொஞ்சம் கேன்சல் பண்ணா, எல்லா வழியாலையும் மக்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது, ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். இப்ப இந்த இரண்டு வழி வைத்திருந்தேன். அதுதான் அந்த இனி நான் வருங்காலத்துல இப்ப இந்த சேவரம் எல்லா இதுகளுக்கும் கொடுத்துடலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு தமிழ் வானொலி என்ற ஒரு சைட் கொடுத்திருக்கிறோம், இப்ப கேட்கக்கூடியதா இருக்கா
1: உங்களுக்கு?
0: அது வெப்சைட் வந்து நாங்கள்
1: எடுத்து
0: வர்றது நல்லம். இது வந்து எங்களுடைய தளம் போல இந்த தமிழ் வானொலி. இது அதை நீங்க எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ணுங்க, தயவு செய்து. எங்களுக்கு இடைஞ்சல் வராது, கொஞ்சம் செலவுகள் குறையும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாவிட்டா நான் இன்னொரு சேவர் எடுத்து உங்களுக்கு தமிழ் வானொலி இதுக்குள்ள திரும்ப நான் ஆரம்பிக்க வேண்டும். உண்மையிலேயே படிப்படியா செலவுகளை குறைக்கலாம் என்றுதான் நான் எதிர்பார்த்தது. ஒரு ஒன்றோடு இந்த நாலு சேவர் வைத்து நான் இருந்தேன் இவ்வளவு காலமும்.
1: அப்ப எல்லா
0: வழியாலையும் உங்களுக்கு கேட்கக்கூடிய சொல்லுங்க.
1: கண்டிப்பா இல்லமா, இந்த இது ஒண்ணுதான் எடுக்குது, மத்த எதுவுமே எடுக்கலாமா?
0: அது அப்ப எங்களுடைய தனி ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் அதுல வரவில்லையா? அந்த நீல கலர் எல்லா மதமும் போட்டு வைத்திருந்தேன்.
1: ஆமாமா, அது வரலமா? அது வரலமா? அது
0: அதுல
1: அந்த மஞ்சள் மஞ்சள் கிரீன் இதுல அனுப்பிருக்கீங்க வந்தீங்கன்னா இதுதான் எடுக்குது.
0: அதனால சற்று தடுமாற்றமும், தூக்கயின்மை, களைப்பு, மனசோர்வு இதெல்லாம் திடீரென்று நேற்று அதை ஏற்பட்டதனால் எனக்கு நான் இரவு பூராவும் அதை என்னன்னு பார்த்து பார்த்து களைச்சு போனேன் நான். அதனால சரி, உங்களுக்கு ஒரு நிமிஷம் அண்ணா. ஜெகவர் சாதிக் அண்ணா ஒரு அன்பு உறவு இணைகிறார், புதியவர் என்று நினைக்கிற அவரை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாங்க தமிழகத்துல இருந்து திருக்குறள் செல்வி பத்மபிரியா பேசுறேங்கம்மா.
0: திருக்குறள் செல்வி?
2: ஆமா, பத்மபிரியாங்கம்மா.
0: குறள் செல்வி பத்மபிரியா? உங்களுடைய பேரையும் உங்களோட அறிமுகத்தையும் தான். ஒரு செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, சின்ன செல்ல பிள்ளை, அழகாக பேசுகிறாள் என்று சொல்லியிருந்தார்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமாக இருக்கிறது பத்மபிரியா. நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. சரளமாக ஒரு குடும்பத்துல நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. இப்ப வானொலியில வந்து பேசுவது போல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது கவனமா, அதாவது மற்றவர் மனதை நோகடிக்காமல் எங்களுடைய தமிழ் மொழியில் நீங்கள் அழகாக மற்றவர் எல்லோரோடும் பேசலாம், உறவாடலாம். நீங்கள் அதாவது நட்பு தன்மை, ஒரு சகோதரத்தன்மை, அதாவது இங்க வந்தவர்கள் எல்லோரும் ஒரு முறைப்படியே நாங்கள் ஒரு முறை சொல்லி தான் கூப்பிடுவோம். மாமா ஆண்டுவோம், அண்ணா ஆண்டுவோம், அக்கா ஆண்டுவோம், அப்படித்தான் கூப்பிடுவோம். அதனால இப்ப பக்கத்துல எங்களுடைய ஜெகவர் சாதிக் அண்ணா இருக்கிறார். இவரை நீங்க தெரியுமோ தெரியாது, ஒரு நிமிடம் தாருங்கள். அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. முதலில் இணைந்து ராஜா பெரியசாமி அவர்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல் இணைந்திருந்தார் அவர். அவர்
2: முதலில்
0: அவங்களும் இருக்கிறாங்களா உங்களோட? இப்ப இல்ல, நான் இணைக்கட்டுமா அவரையும் உங்களோட?
2: அவங்கள இணைச்சிடலாங்கம்மா.
0: அவங்களை இணைக்கிறேன். முதல்ல ஜெகபர் சாதிக் அண்ணாக்கு நீங்க ஒரு வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம் சொல்லுங்க
2: அண்ணா. வணக்கம்
0: அண்ணா. கேக்குதா அண்ணா?
1: வணக்கம் கேக்குதுமா. வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா
2: அண்ணா? நலமா இருக்கேன். நலமா இருக்கேன்.
1: சரி, நன்றிமா.
2: ரொம்ப நன்றி.
0: இப்படி ஒவ்வொரு தடவோடும் நீங்கள் பேசிக் கொள்ளலாம் அன்போடு. என்னென்னா எங்களுக்கு உறவுகளும் அன்பும் தான் முக்கியம். இந்த காலத்துல இன்று இருப்போம் நாளை இல்லை என்பது போல சுழற்சியாக ஏதோ எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கும் காலம் வரை நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? இல்லையா பத்மபிரியா, உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி. இது எங்க வானொலியில வந்த உடனே ஒரு கேள்விய கேட்டோம், பாட தெரியுமா? இதுதான்
2: பாடுவேன்.
0: எங்க உங்களோட குரல்ல கேட்கலாம், எங்க பாடுங்க.
2: மூன்றாம் தரை திரைப்படத்துல வந்த கவிஞர் கண்ணதாசன் சுதியாக எழுதிய அந்த பாடலை பாடுறேங்கம்மா.
0: பாடுங்க பாடுங்க, எங்க கேட்கலாம்.
2: கண்ணே கலைமானே கண்ணுமயில கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆகிறாரோ ஒராரிரோ
0: என்றால் ஒரு வகை அமைதி. நல்லா பேசினால் அமைதியை குலைக்கும். வணக்கம் பெரியசாமி, வணக்கம்.
1: உங்களுக்கு அங்க பகலா போயிடுதுமா? எங்களுக்கு இரவா போயிடுது.
0: எங்களுடைய ஜெகபர் சாதி கண்ணா வணக்கம் சொல்றார். அண்ணா ஒருக்கா, உங்களுடைய வார்த்தை சற்று தெளிவாக இல்ல, இன்னொருக்க அலையுங்கள் அண்ணா. ஜெகபர் சாதி கண்ணா,
1: சரிமா சரிமா,
0: இப்ப அலைங்க, இப்ப சரி அலைங்க. வணக்கம்
1: ராஜா, வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஜெகபர் சாதிக்கு வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நல்லதா? நன்ற, நல்லா இருக்கேன்.
1: அம்மா
0: சொல்லுங்க.
1: ராஜா பெரியசாமி, எனக்கு நீண்ட நாளே பழக்கம். அவரு
0: நீண்ட நாள்
1: வந்து ஆரம்ப காலத்துல காரைக்கால் பண்பலை நேர்கள் நகர்லாம்.
3: ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் அவரை கூப்பிடுங்கம்மா, குத்துவிளக்கு செய்யறவர்.
0: குத்துவிளக்கு செய்யறவர் இன்னொரு ரவிச்சந்திரன் வந்து இணைந்திருந்தாருல்ல, எனக்கு அவர் தெரியல, அவருடைய பதிவு எனக்கு இதுல இல்ல, உங்களால் இணைக்க முடியுமா?
3: என்னட்டி எனக்கு எப்படி தெரியலையே?
0: உங்களுக்கு தெரியல, இது ஒரு குரூப் போட்டு நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தரேன். சரியா? இப்ப இல்ல, இப்ப இல்ல, இன்னொரு தடவை நீங்கள் வந்தா உங்களுடைய உறவுகளை இணைத்துக் கொள்வதற்கு சொல்லித்தாரோம். அப்ப நீங்க தெரிந்தவர்களை இணைத்துக் கொள்ளலாம். அப்ப இன்னும் சுலபமாக இருக்கு. பக்கத்துல எங்களுடைய பத்மபிரியா, திருக்குறள் செல்வி பத்மபிரியா,
3: வணக்கம். வணக்கம் பத்மபிரியா.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். அம்மா
0: சொல்லுங்க.
3: அதாவது மத்திய அமைச்சர் தருண் விஜய்னு ஒருத்தர் இருந்தாருமா, இவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பா விருது தந்தாங்க. விருது தரும்போது தமிழ்ல கையெழுத்து போட்டாதான் அந்த விருதை வாங்குவோம்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அடம் பிடிச்சவங்க. திருக்குறள்ல, அதோடமா திருக்குறள்ல வந்து பட்டம் பெற்றாங்கல்ல டெல்லிக்கு போய், அவங்களெல்லாம் வச்சு ஒரு பட்டிமன்றம் பண்ண நானு. ஆமா, அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி திருவாரூர் இவங்க இன்னும் ஒரு பக்கத்துல திருவிடைமருதூர் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வர வச்சு ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரே ஒரு பெருமையா இருந்துச்சு. அந்த மாணவர்கள் எல்லாம் கொண்டு வரும்போது ஒரு முதல் முயற்சியா பண்ணி பார்த்தேன்.
0: அடையாப்பா, இவ்வளவு பேரை வச்சு இவ்வளவு நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீங்க, ஆனா என்னட்ட வர மட்டும் உங்களுக்கு பயம். அதுதான்
3: பயம்,
0: அதுதான் எனக்கு என்னண்ட தெரியல. என்னட்ட மட்டும் பயந்து பயம், மெல்ல மெல்ல மெல்ல வாங்க.
3: ராஜா லைன்ல வராப்லையாமா?
0: ஆர் ராஜா பாக்கலாம் பாக்கலாம். அவரை இணைக்கவா? அவரையும்
3: அவரை அவரு வந்து இணையுமா?
0: அவரும் என்னட்ட வர பயம்.
3: அவருக்கும் பயமா, பயம் இல்லமா,
0: ஒரு நாள் வந்தாருங்க, அதுக்கப்புறம் ராஜாவை காணவே இல்ல.
3: அவர் வந்து பகல்ல சந்தைக்கு போயிடுவாருமா, மல்லிகை வியாபாரம் அவரு பெரிய அளவுல பண்றாரு. பகல்ல இது பண்ணும் போது அப்புறம் நைட்ல வந்து ஓய்வு எடுத்துருவாரு, அதனாலதான் பகல்ல மட்டும் வராரு.
0: அப்படி
3: பயம் எல்லாம் அவர் எல்லாம் கவிதை ராஜா இல்ல, அவரு கவிஞர் ராஜா, அவர் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பயப்பட
0: மாட்டாரு, பயப்பட மாட்டாரு. அவர் கவிதையாலே அடிச்சிருவாரு. என்ன வரல, அதுதான் இப்ப நான் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா எல்லாரும் உங்கள்ட்ட வரி நம்மப்பா, என்னட்ட கொஞ்சம் பேர் வர்றதுக்கு பயப்படையினமே என்னன்னு. அப்பா சொன்ன எனக்கு தெரியல.
3: முடிஞ்சதுன்னா அந்த ரவிச்சந்திரன் நாச்சியார் கோயில அனுப்பிச்சு பாருங்கம்மா.
0: அவர் அவர் பதிவுல இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு சரியா தெரியவில்லை. நான் அவர் அவருடைய அவர் என்ன பணம் வச்சிருக்கிறார் என்பதை சொல்லுங்க. அவர் பதிவுல இருக்க இல்லை என்று நினைக்கிறேன்.
3: அவர் என்ன படம் வச்சிருக்காரு தெரியலையே,
0: தெரியலையா?
3: என்னுடைய நண்பர் தான் அவரு, ட்ரை பண்றாரு, ட்ரை பண்ணி பிடிக்க தெரியல அவருக்கு. லைன்லதான் இருக்காரு, ஆனா
0: லைன்ல இருக்காரு. சரி, என்ன நாங்க அத பதிவு செய்யாதால அப்பாட்ட வந்திருக்காருல்ல அவரு. நடிகர்களுடைய படத்தை வச்சிருக்காரோ என்னோ தெரியல.
3: நானே
0: திடுக்கிட்டு போனேன். இப்படி ஒரு நானும் நடிகர் பத்மபிரியா, நீங்களும் ஒரு நடிகர படத்தை வச்சிருங்க முன்னுக்கு. நானும் இல்லையிலேருந்து யோசிச்சிட்டேன், நீ எல்லாத்துக்கும் நடிகர படத்தை வைக்கிறேன். இனி
1: எனக்கு வந்து அந்த பூவா தலையா அப்படிங்கிற படத்துல இருந்து மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே என்ற பாட்டுமா.
0: அண்ணா அண்ணா
1: சொல்லுமா,
0: மீன் அப்ப கண்ண வந்து உண்மையிலேயே மீனுக்கு ஒப்பிடுவார்கள்.
1: நிச்சயமா நிச்சயமா, கயல்
0: கயல் விழியால் கயல் மீன் பாத்துருக்கீங்களா? நீங்க
1: பாத்துருக்கமா
0: கயல் விழி பாத்துருக்கீங்களா? மதுரையில் பறந்த மீன் கொடி நல்லதண்ணா, உங்களுக்கு நான் எடுத்து வரேன், எடுத்து வர்றேன்.
1: சரிம்மா, நான் விடைக்கு வரேம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம்மா, இரவு வணக்கம்மா.
0: நல்ல நல்ல மீன் கொடி, நன்றி நன்றி நன்றி அண்ணா. சரி, இப்ப இங்க நாங்க இந்த பக்கத்துல பேசலாம். இப்ப அதுதான், யாரை யாரை எப்படி இணைப்பது என்று எனக்கு தெரியும். என்ன பேரை இணைச்சு கொண்ட பேரை நான் பதிவு செய்து கொண்டால் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த குத்து விளக்கு அவருடைய இது அப்பாவுக்கு யார் என்று தெரியவில்லை. ஆனா வந்து பேசும்போது நான் அந்த படத்தை காட்டுங்கப்பா பதிவு செய்ய கேட்டோன்னு, அப்பா எனக்கு அந்த பையனை பாக்குறேன் என்று. எந்த இலக்கத்தில் முடிகிறது என்று சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ராஜா பெரியசாமி, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் எல்லாம் கேக்குது, நம்பர் நீங்க நீங்க நம்பர் எல்லாம் கேக்குது. அப்படி நம்பர் இதுல இருந்து சொல்லக்கூடாது. என்ன யாருமா, நீங்க தனிப்பட்ட முறையா அதை டெக்ஸ்ட் பண்ணி விடலாம்.
3: சரி, தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கிறது முழுசா தெரியல.
0: அதுதான் நான் உங்களுக்கு நான் ஒரு உங்கள் பகல் நேரத்துக்கு அழைத்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க எப்படி இணைப்பது. இப்ப உங்களுடைய பேரை எடுத்து நாங்கள் இணைச்சு வச்சு கொண்டிருந்தா நாங்கள் அதை தட்டி எடுத்து கொள்வதற்கு சுபம். எங்க எங்களுடைய பத்மபிரியாட்ட கேட்கலாம், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் பத்மபிரியா? உங்களுக்கு
2: எனக்கு வந்து இந்த தத்துவ பாடல்கள் கண்ணதாசன் எழுதுனதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் பாடின பாட்டையே மூன்றாம் திரை பாடலே கொடுங்கம்மா.
0: ஆஹா, சரி அப்பாட்டையும் எதுவும் சொல்லுங்க சொல்லுங்க.
3: பத்மபிரியா கூட விஷ்ணு பிரியா இருக்காங்க, பூங்குன்றன் இருக்காங்க,
0: அவங்க கூட இருக்கலாங்களா? சகோதரிகளா
3: இருக்காங்க,
0: ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமா ஆமா ஆமா, தம்பி
0: அவங்களையும் கொண்டு வாங்க, இணைச்சிடலாம் இங்க எங்களோட குடும்பத்தோட.
2: எங்க
0: பாக்கலாம்
2: எனக்கு
0: தெளிவா கேட்கவில்லை உங்களோட பேர். ஒவ்வொரு ஒரு தர சொல்ல வேண்டும். பூங்குன்றம் எனக்கு சரியா விளங்கவில்லை, அப்படித்தான் கேக்குறது.
3: அம்மா பூங்குன்றன்,
0: பூங்குன்றன் அப்படி சொல்லுங்க. உங்களோட குரல் தாங்க அப்படி கம்மன் இருக்கு. எல்லாத்த வேறையும் கேட்டு நீங்க பூங்குன்றன்
3: அப்படியே அப்படியே பக்கத்துல விஷ்ணு பிரியாவும் இருப்பாங்க.
0: இல்ல இவரு சின்னவரை அவருக்கு அசந்திச்சிடலாம். பூங்குன்றன் எப்படி இருக்கிறீங்க நீங்க? அடிக்கடி வந்து பேசுவீங்களா இனி பூங்குன்றன் என்னோட? எங்க பூங்குன்றனுக்கு பாட வருமா உங்களுக்கு? எத்தனை வயது பூங்குன்றன் உங்களுக்கு?
2: எனக்கு 10.
0: உங்களுக்கு 10 வயதா? அப்ப நீங்க ஒரு செல்ல குட்டி. என்ன 10 வயது பூங்குன்றன். உங்களுக்கு பாட வருமா? ராஜா பெரியசாமி நீங்க பேசும் போது, நீங்க பேசும் போது மினிட் போட்டுட்டு அங்கே பேசிட்டு போய் எடுத்து விடுங்க. நான் அப்ப இங்க
3: பேசுங்க,
0: மினிட் போடுங்க ராஜா பெரியசாமி. உங்களோட பக்கத்துல பாருங்க மைக் கொண்டு இருக்கும் இந்த வலப்பக்க மூலையில, அதை தட்டி விட்டுட்டு பேசுங்க. பேந்த எடுத்து விடலாம்.
3: ஹலோ ராஜா
0: பெரியசாமி. ஒரு நிமிஷம் தாங்க. பூங்குன்றன் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? பாடுங்க பாக்கலாம். எனக்கு ரொம்ப
2: உனக்கு என்ன, உனக்கு என்ன மேலை உனதான பாடு என்று நான் ரொம்ப உனக்கு என்ன மேலை ஓனந்தலால நடிகள் பிறந்தோம்
0: நாடகத்தில் இழந்தோம் தும்பு ரொம்ப தாய்மணியில் மணந்தோம். அது நல்ல ஸ்பீடா போகுது பூங்குன்றனுக்கு. சூப்பர். வானொலி கேட்டுக்கொண்டு நீங்க என்னட வானொலி எதிரொலிச்சு இங்க எனக்கு கேக்குறது இனிமையாக பாடுறீங்க, சூப்பரா பாடுறீங்க இனிமை. சரி, சிறுவர் நீங்க ஞாயிற்றுக்கிழமையில சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி சரி 6:30 மாலை 6:30 இருக்கிறது. நீங்க வந்து இணைஞ்சு கொள்ளணும் சரியா? நீங்க இணைஞ்சுக்கோங்க சரியா? நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
3: விஷ்ணு
0: பிரியா நீங்க வாங்க பாக்கலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் விஷ்ணு பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்ல பேர் உங்களோட பேர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணு அண்டா. சரி, இப்ப விஷ்ணு பிரியாக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு ரஜினி பாட்டு பிடிக்கும்.
0: உங்களுக்கு ரஜினி பாட்டு பிடிக்கும், என்ன பாட்டு? விஷ்ணு பிரியா
2: முத்து படம் பாட்டு பிடிக்கும்.
0: முத்து பட பாடல் பிடிக்கும். தில்லண்ணா தில்லண்ணா தித்திக்கின்றதேனா அந்த பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: அம்மா ஜானகி குரல் மீதே தெரியுதுமா?
0: ஐயோ இப்படித்தான் கொஞ்சம் பேர் சொல்லி சொல்லி என்னைய படுக்கையில விழுத்திடுறாங்க. இத நம்ப முடியாம இன்னைக்கு நீங்க சொல்லிட்டா நான் அது நாளைக்கு நான் லீவ் எடுத்துருவேன். அது என்னன்னு தெரியா அப்படி சொல்லாதீங்க. கண்ணு வைக்கிறது இல்லைங்க, என்னாலே நம்ப முடியுது இல்ல. இது போய் சொல்றாங்கன்னு தெரியுது, ஐசா ஐசா வைக்கிறீங்க இல்ல கலையில. அதனால
3: இல்லம்மா இல்ல, நாங்க எல்லாம் மீன் சுட்டி நேரங்கள்ல ஐஸ் வச்சு பழக்கம் இல்ல.
0: அது அசோப்பா உண்மையாக அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாரும் இப்ப நீங்க உங்களுக்கு அன்பை தெரிவிச்சு கொள்றோம் ராஜா பெரிய சாமி. எல்லாரையும் நீங்க கொண்டு வந்து வானொலியில சேர்க்கிறீங்க. அது அதனுடைய அதனுடைய காரணம் என்ன என்றது என்ன எனக்குள்ளேயே நாங்கள் நானும் அப்பாவும் கேட்டுக்கொள்வோம். எல்லோரும் விரும்பி இந்த வானொலியில ஓடி ஓடி வருகிறார்களே, அதன் காரணம் என்ன என்பது.
3: அம்மா அம்மா நான் சொல்லி ஆகணும்.
0: சொல்லுங்க.
3: அவரு ஐயா இருக்காங்களே இப்ப சிந்தனை செல்வன் ஐயா, அவங்க குரல கேக்கும்போது எனக்கு காத்து துரைசாமி ஐயா ஞாபகம் வந்துருது. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு.
0: சந்தோஷம். எங்க விஷ்ணுபிரி அந்த பாட்டை பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க கேக்கலாம் உங்களோட குரல்ல. விஷ்ணுபிரியா
2: பாடுறீங்களா?
0: பாடுங்க. உங்களுக்கு உங்களோட வயதை கேட்கலாமா? நான் கேட்கலாமா வேண்டாமா? 15 வயதுக்கு மேல இருக்கிறவன்ட்டு நாங்க வயது கேக்குறது இல்ல. அது என்னன்னு தெரியும். சொல்லுங்க. எங்க பாடுங்க.
2: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர் நிலமே, ஒவ்வொரு விடியதுமே சொல்கிறதே இரவானாய் பழந்து வந்திடமே, நம்பிக்கையின்பை வேண்டும் நம் வாழ்வை, நச்சயம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடே. அவ்வளவுதான்.
0: சூப்பர் சூப்பர், நல்லா நல்லா பாடுறீங்க. கெட்டி காரி நீங்க
3: குவைத்துல வந்து தமிழ்ச்சங்க சார்பா குவைத்துல போய் கலந்துகிட்டு பத்மா பிரியா நிறைய பரிசு வாங்கிருக்காங்க.
0: அங்க போய் பரிசு வாங்கி இருக்கிற
3: ஆமா வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க இவங்க அப்பா. ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவரு, எளிமையா எல்லாத்தையும் நல்லா பேசக்கூடியவரு. அவரு இருந்தா அவரையும் நினைக்க சொல்லுங்க.
0: யாரு? அவங்க அப்பாவ. அப்பா இருந்தா அப்பா இருக்கிறாங்களா பத்மபிரியா?
3: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்க முதல்ல.
3: பெயர் வந்து
0: குணசேகரன்.
3: ஆமாம்மா.
0: பேருக்கேத்த குணமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: ஆமாமா ஐயா போன்ற எனக்கு பெருசா ஐயா போன்ற நிறைய நண்பர்களும் நண்பர்கள் தான் என்னோட
0: உங்களை சுத்தி இருக்கிறார்கள். நல்ல சந்தோஷம் சந்தோஷம். கூடுதலாக வானொலி எல்லாம் கேப்பீங்கல்ல நீங்க? கொஞ்ச நாள் போக அவர் எனக்கும் குருநாதரா வந்துருவார் போல இருக்கு.
3: பிள்ளைங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் வானொலியில காரை பொண்ணுல நிறைய தடவை பேச வச்சிருக்காருமா. கவிதரங்கம்
0: அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய தளங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் எல்லா மனிதர்களிடமும் திறமை இருக்கிறது. அதை எதுக்கு நாங்க சும்மா வச்சு கொண்டிருப்போம்? மற்றவர்கள் ரசிக்கட்டுமே, அவற்றையெல்லாம் கேட்கட்டுமே இல்லையா?
3: சந்தோஷம்.
0: குணசேகரனுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு பாக்கலாம்?
3: நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் என்று நல்ல சாட்சி, உண்டு தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து தலையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா,
4: அதுதான் உள்ளத்தின் காட்சியம். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சியே தந்தை ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம். ஆண்டவன் அறிய நின்று ஒரு துணி வஞ்சம் இல்லை, அவனின்றி எனக்கு ஒரு ஆறுதல் இல்லை. மனிதனமாயிருக்கிறேன் தவறுக்கு துணிந்த மனித தன்னது உறவில்லையே, தவறியும் வானம் வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சியில் தந்து ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நன்றியம்மா.
0: அடுத்ததையும் பாடி இருக்கலாம். நதி வண்ணம் பாடி வந்தால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வந்தே வேறையாரம்.
4: மனிதர்கள் மயங்கும் போது மனதுக்கு மனது மட்டும் செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் தந்து ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மை
0: ஞாயிற்றுக்கிழமையில பாடுவோம் பாடலாம். நிகழ்ச்சி இருக்கிறது குணசேகரன், நீங்க நிச்சயமாக இணைஞ்சு கொள்ளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க ராஜா.
3: அப்படியே பத்மபிரி அம்மாவையும் இணைங்கம்மா.
0: எங்க அம்மாவை பாக்கலாம். குணசேகரன் உங்களுடைய அழகான மனைவி இணைச்சிடலாம். எங்க
4: பக்கத்தில் இருக்கிற